0: நேரம் கலையதிலே 1:55. இது வேதாகமம் வாசிக்கின்ற நேரம். எங்களோடு வேதாகமத்தை வாசிக்க இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடின் அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் பிரதர்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கலாம். கூட பாடலே போட மறந்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க.
1: இன்றைக்கு
0: வாசிக்கப்பட வேண்டிய வேத புஸ்தகங்கள் 1 Samuel 4:10, ஏசாயா 50:10, வெளிப்படுத்தல் 10:11 வாசியுங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன், வாசிங்களம்மா.
1: 1 Samuel 4:10. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பர் ஆனவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். அப்படியே ருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது. இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல் நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாயிருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலேவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை எலி கேட்டபோது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 உள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான். இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரயுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஒப்னி பினகாசனும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்கா விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 நியாயம் விசாரித்தான். பினகாசின் மனைவியாக அவன் மருமகள் நிறை கற்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரிகளை, நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையே பெற்றா என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். ஏசாயா 50 அதிகாரம்.

ஏசாயா 50ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுச்சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த இவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன். இதோ உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ? விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பிழையில்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளிலுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன். இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமான ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் அவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவனோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.

0: வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தனது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முடக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் இக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் ஆனவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்கக்கிட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். வெளிப்படுத்துகிற புத்தகம் 11ஆம் அதிகாரம். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிப்பீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புற ஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1220 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். உலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவமரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் இவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமிய சகலவித வாதிகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகித்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலேயே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழிகுந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஈவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதாகாலங்களையும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் முகம் குப்பர விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறேன். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்பை அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருங்கல்மழையும் உண்டாயின. ஆமென்.
1: ஆமென். நன்றி சௌரி மெரினா. கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள், மிக ஆசீர்வாதமா இருந்தது. நன்றி.
0: நன்றி பிரதர்.
1: நன்றி அம்மா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:11. இது உலக செய்திக்கான நேரம். பிபிசி தமிழோசை செய்தி அறிக்கையை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் தாக்குதல் ஈரானின் அணுத்திட்டத்தில் பல தசாப்த கால பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் அதிபர் டிரம்ப், சந்தேகம் எழுப்பும் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை. பாதுகாப்பு செலவை அதிகரிக்க ஒப்புக்கொண்ட நேட்டோ நாடுகள் போர்க்கள தொழில்நுட்பத்தில் அதிகரிக்கும் முதலீடு. காசாவில் உதவி விநியோக முறையை மரணப்பொறி என கண்டிக்கும் ஐநா. உதவி விநியோக இடத்தில் இஸ்ரேலின் துப்பாக்கிச் சூட்டில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டதாக தகவல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்தம் நீடிப்பதாக தோன்றுகிறது. இருதரப்பும் தங்களின் இலக்குகளை அடைந்துவிட்டதாக கோரி வருகின்றன. ஆனால் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் பல மாத கால பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கலாம் என அமெரிக்க உளவுத்துறை முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த மதிப்பீட்டால் கோபமடைந்த அதிபர் டிரம்ப் அதனை போலி செய்தி என்று விமர்சித்தார்.
4: அது முற்றிலும் அழிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். தரைக்கு மேலே உள்ளவற்றை பார்க்கும்போது நெருப்பு நிலத்தடியில் பரவியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தாக்குதலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய படங்களை ஒப்பிட்டு பார்த்தால் மேலே உள்ள மரங்கள் உட்பட அனைத்தும் எரிந்து கருப்பாகியுள்ளன. கிரானைட்டால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்திலும் தீ பரவியுள்ளது. மொத்தமும் அழிந்து விட்டதாக நான் நம்புகிறேன். நாங்கள் விரைவாக செயல்பட்டதால் அவர்கள் எதையும் வெளியே கொண்டு செல்ல வாய்ப்பு இருந்திருக்காது. ஒருவேளை 2 வாரங்கள் காத்திருந்தால் அத்தகைய பொருட்களை அவர்கள் வெளியே கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவற்றை அவர்கள் அகற்றுவது மிகவும் கடினமானது மற்றும் ஆபத்தானது.
3: ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் டொனால்ட் டிரம்பின் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்துள்ளார்.
5: He wants to present this as total victory, total.
6: இது முழுமையான வெற்றி, முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன என்று அவர் காட்ட விரும்புகிறார். ஆனால் உண்மை யாருக்கும் சரியாக தெரியாது. இஸ்ரேலிய அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்வர் என்று ஒரு முறை அவர் கூறினார். ஆனால் அது வழக்கத்துக்கு மாறானது. அவர் பொருத்தமின்றி குறிப்பிட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அமெரிக்க தாக்குதல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் சில மாத பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தியதா என பிபிசி செய்தியாளர் சர்வதேச அணுசக்தி நிறுவன தலைவர் ரஃபேல் குரேசியிடம் கேட்டதாகவும், அதற்கு அவர் குறைவான காலத்திலேயே மதிப்பிடும் அணுகுமுறையை விரும்பவில்லை என்றும், அது ஒவ்வொருவரின் பார்வையை பொறுத்து மாறுபடும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் தொழில்நுட்பங்களும் தொழில்துறை திறன்களும் அங்கு உள்ளதால் பாதிப்புகளை யாரும் மறுத்துவிட முடியாது. இது முற்றிலும் அழிக்கப்படவில்லை அல்லது பல தசாப்த கால பின்னைவை ஏற்படுத்தவில்லை என கூறும் அதிகாரிகள் உள்ளனர். அதிபர் டிரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் ஈரானிடம் யுரேனியம் இருந்தால் ஒருவேளை 60% வரை செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தை அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பு ரகசிய இடத்திற்கு அது எடுத்து சென்றிருந்தால் 12 நாட்கள் தொடர்ந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு அந்த யுரேனியத்தை விரைவாக ஆயுதங்களாக மாற்ற ஈரான் முயற்சிக்குமா? அவ்வாறு முன்பை விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுமா என்கிற கேள்விகள் உள்ளன.
3: பிபிசியின் பாரசீக சேவையில் தன்னுடைய எந்த அறிக்கைகளையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட பிபிசி செய்தியாளர் லிஸ் டூசன் அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானிலிருந்து செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடக நிறுவனங்களுக்கும் பொருந்தும். அங்குள்ள நிலைமையை லிஸ் டூசன் விளக்குகிறார்.
7: தொடக்கத்தில் சற்று குழப்பம் நிலவினாலும் 2 நாளாக போர் நிறுத்தம் தொடர்வதாகவே தெரிகிறது. ஈரான் இயல்பாகவே தோற்றமளிக்க தொடங்குகிறது. தெருக்கள் போக்குவரத்தால் நிரம்பியுள்ளன. ஆனால் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியபோது நகரவாசிகள் பலர் தப்பி ஓடினர். 50% உணவகங்கள், கடைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இன்னும் மூடப்பட்டுள்ளன. இந்த போர் நிறுத்தம் தொடருமா என்பதை பார்க்க ஈரானியர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் சில நல்ல அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளன. இணைய வசதி கிடைத்து வருவதோடு சமூக ஊடக பதிவுகளும் வலம் வர தொடங்கியுள்ளன. அதில் சிலர் ஈரானிய அரசை பாராட்டுகிறார்கள், சிலர் விமர்சிக்கிறார்கள். இத்தகைய உரையாடல்கள் தனிப்பட்ட முறையிலும் பொதுவெளியிலும் தீவிரமாகி வருகின்றன. குறிப்பாக அதிபர் டிரம்ப், இந்த பிராந்தியம் மற்றும் அதற்கு அப்பாலும் உள்ள வெளிநாட்டு தகவல்களும் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. போர் நிறுத்தம் இருப்பது குறித்து ஈரானியர்கள் நிம்மதியடைந்தாலும் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என பலரும் கேட்கிறார்கள்.
3: அடுத்த 10 ஆண்டுக்குள் நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பான முதலீடுகளுக்கு செலவிட ஒப்புக்கொண்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான இது நெதர்லாந்தில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்னதாக இது கூட்டணியை வலிமையானதாகவும் நியாயமானதாகவும் படைத்திறன் மிக்கதாகவும் உருவாக்கும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ விவரித்தார். பல நாடுகளையும் பாதுகாக்கும் அதிக சுமையை அமெரிக்கா நீண்டகாலமாகவே நிறைவேற்றி வந்துள்ளது என்று மார்க் ரூட்டோ கூறினார். நேட்டோ கூட்டணி நாடுகள் தங்களின் பாதுகாப்புக்கு அதிகம் செலவிட வேண்டும் என்று உச்சி மாநாட்டிற்கு முன்பு அவர் வலியுறுத்தினார்.
8: அதிகமாக பணத்தை நாடுகள் செலவிடுவது எளிதானது அல்ல. இவை அரசியல் முடிவுகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யர்களிடமிருந்து வரும் அச்சுறுத்தல், சர்வதேச பாதுகாப்பு நிலைமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இதற்கு வேறு வழியில்லை என்பதில் எனது சகாக்களிடையே முழு நம்பிக்கை உள்ளது.
3: ரஷ்யா குறித்து வளர்ந்து வரும் கவலைகள் காரணமாக அதனோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நேட்டோ கூட்டணியின் நீண்டகால உறுப்பினர்களான நார்வேயும் டென்மார்க்கும் சமீபத்தில் இந்த கூட்டணியில் சேர்ந்த பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய 4 நாடுகளும் பாதுகாப்புக்கு அதிகம் செலவிட உறுதியளித்துள்ளன. ட்ரோன் துறை மிகவும் லாபம் அளிப்பதை டென்மார்க் நிரூபித்து வருகிறது. பிபிசி செய்தியாளர் அட்ரியன் முறை வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
9: இந்த மாத தொடக்கத்தில் குறைந்த விலையுடைய யுக்ரைனியன் ட்ரோன்கள் விலை உயர்வான டஜன் கணக்கான ரஷ்ய போர் விமானங்களை அளித்தன. ட்ரோன்கள் நவீன போர் முறையை மறுவடிவமைத்துள்ளன. அமெரிக்க அழுத்தம் மற்றும் ரஷ்யா தொடர்பான பாதுகாப்பு கவலைகளால் இப்போது ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை அதிகரிக்க முயல்கின்றன. அவற்றுக்கு ட்ரோன்கள் விரும்பப்படும் தொழில்துறையாக உள்ளது.
10: நவீன அம்சங்களையும் மிகவும் மேம்படுத்தப்பட்ட கேமரா அமைப்பையும் கொண்ட இந்த ட்ரோன் இரவும் பகலும் தெர்மல் படங்களை கண்காணிக்கின்றன.
9: டென்மார்க்கின் நிறுவனமான நோர்டிக் விங் போர்க்கள கண்காணிப்பு மற்றும் போர் ட்ரோன்களை உருவாக்கி வருகிறது. நேட்டோ நாடுகளே அதன் வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த ஆயுதங்கள் யுக்ரைனையே சென்றடைகின்றன.
10: யுக்ரைனிடமிருந்து கற்றுக்கொண்டதை ஆராய்ந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பாவில் ட்ரோன் திறன் இல்லை என்பதை உணர்ந்துள்ளது.
9: டென்மார்க்கில் உள்ள ஒடென்சில் நடைபெறும் இந்த சர்வதேச ட்ரோன் கண்காட்சியில் பெரும்பாலான நிறுவனங்கள் தற்காப்பு மற்றும் பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்ட தங்களின் ட்ரோன்களை காட்டுகின்றன.
11: பல ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்புக்கான வரவு செலவு திட்டத்தை அதிகரிக்க உறுதியளித்துள்ளன. சமீபத்திய நவீன தொழில்நுட்பம் மற்றும் வன்பொருட்களில் முதலீடு இருக்கும் என தெரிகிறது.
9: ராணுவ ட்ரோன்களுக்கு உலக அளவிலான சந்தை 24 பில்லியனுக்கும் அதிகமாகவும் 2030 ஆண்டுக்குள் அது இரட்டிப்பாகவும் இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது.
8: ட்ரோன் தகவமைப்பு மற்றும் வளர்ச்சியில் நோர்டிக் நாடுகள் மிகவும் வலுவாக உள்ளன. ரஷ்யாவோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இந்த தொழில்நுட்பங்கள் குவிவதை நிச்சயமாக பார்க்கலாம்.
9: உள்ளூர் நிறுவனமான குவாட்சாட் செயற்கைக்கோள் தகவல்களை வாசிக்கும் மென்பொருட்களோடு ட்ரோன்களை தயாரிக்கிறது. பொது பணிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கருவிகள் எதிரி ரேடாரையும் இனம் காண முடியும்.
6: ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சாட்காம் வணிகத்திற்கு இது 90% இருந்திருக்கலாம். பல ஆண்டுகளாக பாதுகாப்பு தரப்பில் இருந்து ஆர்வம் அதிகரித்து வருவதை காண்கிறோம். இப்போது அதற்குதான் அதிக பணிகள் நடந்து வருகின்றன.
9: 2000 கிலோமீட்டர் பறக்கும் மண்டலத்துடன் இருக்கும் இந்த ட்ரோன் துறைமுகம் தொழில்நுட்ப தொடக்க நிறுவனங்களுக்கான மையமாகும். அடுத்த ஆண்டு $1 கோடி செலவிலான ஒரு புதிய ராணுவ வசதிகளில் ராணுவ வீரர்களும் இங்கு பயிற்சி பெறுவார்கள். இந்த தொழில்நுட்ப துறை வேகமாக வளர்ச்சி காணும் நிலையில் இந்த முன்னேற்றத்தின் திசையை அனைவரும் வரவேற்கவில்லை. மேலும் நெறிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்த கேள்விகளும் நிச்சயமாகவே எழும்.
3: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவோடு இயங்கி வரும் உணவு விநியோக அமைப்பை மரணப்பொறி என்று கூறியுள்ள ஐநா முகமைகள் இந்த அமைப்பு சர்வதேச தரங்களுக்கு முரணானது என கண்டித்துள்ளன. பசி பட்டினியால் துன்புறும் மக்களை உணவு உதவி பெற மோதல் பகுதிக்கு வரவைப்பது கேலிக்குரியது என்று யூனிசெஃப் அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் கூறியுள்ளார். ஐநா முகமைகளுக்கு மாற்றாக கடந்த மே மாத இறுதியில் காசா மனிதாபிமான அறக்கட்டளை உணவு விநியோகம் செய்ய வந்த பின்பு விநியோக இடங்களுக்கு அருகில் சுமார் 400 பாலத்தினர்களுக்கும் மேலாக கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறியுள்ளது. செவ்வாய்க்கிழமை நடந்த இருவேறு சம்பவங்களில் உதவிகளை பெறுவதற்காக காத்திருந்தவர்களில் சுமார் 46 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக மீட்புப் பணியாளர்களும் மருத்துவமனை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. நிறைவாக பல தசாப்தங்களுக்கு பின்பு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் இரண்டாவது இந்தியர் குறித்து பார்க்கலாம். ஆக்சியம் மிஷன் 4 விண்வெளி பயணத்தின் போது குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா பேசியது இது. எனதருமை நாட்டு மக்களே, 41 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விண்வெளியை அடைந்திருக்கிறோம். என் தோளில் இருக்கக்கூடிய தேசிய கொடி நான் தனியாக இல்லை, உங்கள் அனைவருடனும் இருக்கிறேன் என்பதையே காட்டுகிறது. அனைவரும் இணைந்து இந்தியாவின் மனிதர்களுக்கான விண்வெளி திட்டத்தை சிறப்பாக தொடங்குவோம் என்று அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் உலக செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:21, 2:30 வருகிறது ஆங்கில நிகழ்ச்சி. ரைசன் சைன் சௌரன் ஷான் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள்.

0: ஆமென். இந்த நாளும் பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: ஆ பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் சுசியம்மா. இந்த நாள் திறப்பின் வாச ஜபத்தை வழி நடத்த எங்களோடு இணைந்துக்குவீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் தகவல்கள், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நான்கு பாஸ்டர் மேர் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது வேஞ்சலி சித்ரா அமல்ராஜ் அவர்கள், பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள், மற்றும் சிந்தனை துளிகளை பாஸ்டர் பென்கர் விக்டர் கொடுத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்களும் ஆண்டுடைய வார்த்தையை செய்தியாக கொடுத்திருந்தார்கள். சகோதரி மெடினா அவர்கள் நீதிமொழிகள் வாசித்தார்கள், அது மாதிரி வேதம் வாசித்தார்கள் சகோதரி மெடினா அவர்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அடுத்து ஷானுடைய நிகழ்ச்சி இன்று இடம்பெற்றது, அரைஸ் அண்ட் ஷைன். ஷானுக்காக நாங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இறுதியாக வர இருப்பது இலங்கை மண்ணிலிருந்து தீபம் சத்தியவசனம் நிகழ்ச்சி, அதற்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அத்தோடு சேர்ந்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபியுங்கள். உலக நாட்டில் ஒரு சமாதானத்தை தற்காலிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள். இருந்தாலும் அது நீடிய சமாதானமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்தியா இலங்கை மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஊழியங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். கனடா மற்றும் உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் கேட்கிற மக்களுடைய நாடுகளின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். தாயார் நோவாமாவுக்காக, பவனவாமாவுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக மற்றும் பெரியவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக இப்படி பல தரப்பட்ட ஜெப குறிப்புகள் உங்களிடம் இருக்கின்றன. நீங்கள் அதை எடுத்து வரங்க, நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நீங்கள் தொடருங்களாம்மா.
1: சரி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுமே நன்றியுள்ளதை தோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காய், ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே விசேஷமாக இந்த கர்த்தாவே ஊழியத்தை செய்து வருகிற எங்களோட அருமையான சகோதரன் வின்சென்ட் ஐயா அவர்களுக்காக, சகோதரி ஜெசிந்தாம் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவையே. இந்த இருவரும் கர்த்தாவை செய்கிற ஊழியத்தை விசாசானவன் தடை பண்ணுகிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தர் எதுவும் இவங்களை நிறுத்த முடியாது என்று அவன் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தாவை ஆண்டவரே அப்பா சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளை கொடுத்து கர்த்தாவே இந்த ஊழியம் சிறப்பாய் வளரவும் கர்த்தாவே. இதன் மூலமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் அப்பா அந்த சமூகத்திற்கு வரத்தக்கதாக அப்பா நீர் இவர்களை எடுத்து இன்னும் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சுகத்தையும் எங்களோட சகோதரனுக்கு நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பலனும் உண்டாக வேண்டுமாறு செபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க கைக்கு செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். அது போல எங்களோட சகோதரிக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. அவங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுத்து வருகிற சுகத்திற்காய் உமக்கு நன்றி. இன்னும் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செய்ய தெய்வீக பலனால இசை கட்டும்படியா செபிக்கிறோம். தெய்வீக ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே அவங்கள் உண்ணுகிற உணவும் கர்த்தாவே குடிக்கிற தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன் அப்பா என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த வேளையில அவங்க குடிக்கிற உண்ணுகிற உணவுகள் எல்லாம் கர்த்தாவே ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அது போல கர்த்தாவே கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், லரண்டனுக்காய் ஜெபிக்கிறோம், அவட மனைவிக்காய் மகனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதியும் அவட வேலைகளை கர்த்தாவே நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். நல்ல கர்த்தாவி சொந்த வீடு வாங்கி வசதியாய் இருக்க என் தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை டிரைவ் பண்ணும் போது நல்ல பாதுகாப்பை அவர்கள் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அது போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் மகள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கனவுக்காய் ஜெபிக்கிறோம். அவட கணவருக்காய் கொடுத்திருக்கிற உண்மையான இரண்டு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களை நேர் அப்பா மட்டும் நடத்தி வருகிறீங்க அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல பிள்ளைகளுக்கு உயர்வை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் எல்லா உறவினர் அவருடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோட சகோதரி ஜெசிந்தா அவருடைய சகோதரமார்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல பாதுகாப்பு, நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாக வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களில கர்த்தாவே அவங்களை பராமரிப்பதற்கு நல்ல ஆட்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அவங்க உண்மை உத்தமாய் கர்த்தாவே அவர்களை கவனிக்கும்படியாய், தேவ நல்ல இருதயத்தை அவர்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிசினஸ் ஆக இல்ல, பிசினஸ் மைண்டாக இல்ல, ஆண்டவரே ஒரு மனுஷீகமாய் ஆண்டவரே அவர்கள் செய்ய தேவன் உதவி செய்வீராக, ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே சௌதரிசுடைய அவருடைய சகோதர சௌதரிகள் குடும்பங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் வானொலியிலே கர்த்தாவே ஆண்டவரே இணைந்து சிறப்பிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது எந்தெந்த வீடுகளில உங்களுடைய வசனங்கள் உங்களுடைய வார்த்தைகள் துணிக்கிறதோ அப்போ அந்த வல்லமை நலைகளோடு இணைந்து கர்த்தாவே இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும் சுத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படின்னே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில அப்பா எங்களுடைய கர்த்தாவே வல்லமையின் வானொலி நிகழ்ச்சி நடத்தி கர்த்தாவே ஆண்டவரே வருகிற அந்த ஸ்டூடியோ கொடுத்திருக்கிற அருமையான ஸ்டுடியோவுக்காக ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டை ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுங்களையும் கரத்துக்குள்ளாய் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக்கொள்ளும், எந்த வீணான செலவுகள் எந்த வீணான கர்த்தாவே ஆண்டவரே காரியங்கள் நிகழாதபடிக்கு என் தேவனாய கர்த்தர் அப்பா நீர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. அப்ப அந்த நாளில இந்த ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காலை நேரத்துல கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற சிந்தனை துளி நேரத்துல கர்த்தாவே அப்பா கர்த்தாவே இந்த ஊழியக்காரர் பென்ஹர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கும்படியா அவரோட ஊழியங்களை ஆசீர்வதி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே 10 மணிக்கு தேவ செய்தியை கொடுத்த ஞான ஊழியக்காரி சித்ரா அமல்ராஜ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அவட ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அவட பிள்ளைகளுக்காய் அவங்களுடைய வேலைகளுக்காய் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அது போல 10 மணி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அப்பா 10 மணிக்கு ஊழியம் செய்த அருமையான தேவ செய்தி கொடுத்த பாஸ்டர் கவி கைவல்யம் டேவிட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுமே கர்த்தாவோட ஊழியங்களை ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்தியும் ஐயா முக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அது போல கர்த்தாவே ஆண்டவரே நீதிமொழியை வாசித்த சகோதர நீதிமொழியை மாத்திரமல்ல வேதம் வாசித்த கர்த்தாவே சகோதரி மெடினா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை சந்தியும் தகுப்பன நீ உமக்காக நேரத்தை கொடுக்கும் போது என் தேவன் அவர்களுக்கு கர்த்தாவே வேண்டிய எல்லா நேரங்களையும் கூட்டி கொடுக்கிறபடியினால உங்களுக்கு நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே பாடல் நேரத்துல பாடல் பாடின ஒவ்வொரு சகோதரிகளுக்காய் சகோதரர்களுக்காய் பாடல் கேட்டு கர்த்தாவே ஆண்டவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா, நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அது போல கர்த்தாவே தெய்வ செய்தியை 1 மணிக்கு கொடுத்த பாஸ்டர் பால்மர் பரதாஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பயப்படாதே இந்த தேவனாய கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான செய்திக்காய் நன்றி ஆண்டவர். பயந்திருக்கிற எந்த காரியத்தினாலும் யார் யார் எந்த விஷயத்துல பயந்துருக்குறாங்களோ என்னப்பா ஹெல்த் விஷயமானாலும் சரி, வேலை விஷயமானாலும் சரி, குடும்ப காரியங்களாலும் சரி, ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் தேவ இந்த நாள்ல பலப்படுத்தி திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவட தேவைகளை எல்லாம் நீ சந்திக்க போகிறபடினாலும் உங்களுக்கு நன்றி. அவட கர்த்தாவே ஊழியங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், விசேஷமாக சபையினரை ஆசீர்வதியும் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறது போல. இந்த நாள்ல கர்த்தாவே கர்த்தாவை தமிழ் செய்தியை கொடுத்த அந்த பிபிசியில கர்த்தாவை எங்களுக்கு தமிழ் செய்தியை கொடுத்த ஒவ்வொரு வேத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும் அறிந்து கொள்ளணும், அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி கர்த்தாவே. அன்றுவரே அரைஸ் அண்ட் ஷைன்ல செய்தி கொடுத்த சகோதரன் ஷானுக்காய் ஜெபிக்கிறோம், அவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளில கர்த்தாவே அப்பா அவருடைய குடும்பத்தினர கர்த்தாவே அவருடைய படிப்பை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல இன்னும் வர இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் எல்லா நிகழ்ச்சி இலங்கை மண்ணிலிருந்து வருகிற தீபம் என்ற சத்தியவசன நிகழ்ச்சியை அப்பா அது அதன் பின்பாக வருகிற மறுவொழி வரிப்பு அவற்றையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிற மையா ஸ்தோத்திரிக்கிறவங்க தாவே இந்த ஜெப நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க அதற்காக எமக்கு நன்றி. அன்றுவரே இந்த வாரம் முழுதும் கத்தாவே ஊழியம் செய்கிற ஊழியம் செய்த ஒவ்வொரு தேவனுடைய கத்தா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சபையினரையும் என் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிற மையா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற தாப்பிரி அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கு ஆயுமுடைய சமூகத்துல கடந்து வருகிறோம். ஆண்டவரே குடும்பங்களுக்கான ஜெபத்துல என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துக்கிறோம். உண்மை அறியாத குடும்பம் ஆனாலும் சரி உண்மை அறிந்த குடும்பங்களோ ஆண்டவரே இந்த நாளில அநேக பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே சாத்தானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் கர்த்தாவே. அவட குடும்பங்கள் அப்பா ஸ்தோத்திரம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும் நிலை குலைந்து போகணும் என்று சொல்லி கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிற அந்த சாத்தாண்ட கிரிகள் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தாவே இந்த நாளில கர்த்தாவே அப்பா குடி போதையினால மயங்கி இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அந்தவரை அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக, அந்த போதை மருந்துகளிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார்களாக, குட்டி பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை உண்டாகுவதாக, அந்தவரே அது போல சிகரெட்டை தகரி கட்டாவே கழிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தினால கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். அது போல கேம்பிளிங் விளையாட்டினால கத்தாவே ஆண்டவரே அப்பா அவங்களுடைய பணங்கள் எல்லாம் விரயமாக்கி கொண்டிருக்க ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுல இருந்து அவங்க மீண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்னும் பாலியல் பிரச்சனை கலத்தனமான உறவுகள்ல கெட்ட நடத்தைகள்ல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பிசாசு கத்தாவே அந்த இவளுடைய சிந்தனையும் இருதயங்களையும் கிட்டத்து விடுகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களை எல்லாம் மீட்டு மீட்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்க ஆண்டவரே. அதை அறிந்தவர்களாய் அவர்கள் உணர்ந்தவர்களாய் கர்த்தா உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு கர்த்தாவையை உணர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. இன்னும் தாப்புனே சந்தேகங்கள் நிமித்தமாக குடும்பங்கள் பிரிந்து ஜீவிக்கிறதை பார்க்கிறோம் ஐயா ஆண்டவரே. சந்தேக பிசாசு நல்லதா இருந்தாலும் சந்தேகப்படுகிற சில பிசாசு கூட்டங்கள் ஆண்டவரே குடும்பத்தை பிரிப்பதற்காகவே கடந்து வருகிறது பார்க்கிறோம் கர்த்தாவே. சந்தேகங்கள் இல்லாதபடி சந்தேகத்துக்கு ஏதுவான காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு இருவரும் கணவனும் மனைவியும் நடந்து கொள்ளும்படியாய் அவர்களை நீர் வழி நடத்தும்படியாய் போதிக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். இன்னும் பிள்ளை இல்லாத நிமித்தமாக குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது பார்க்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக பிரிந்திருக்கிற கர்த்தாவை கணவன் மனைவிகள் சேர்க்கப்படவும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. இன்னும் கர்த்தாவே மாமியார் மருமகள் பிரச்சனையினால குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது மாத்திரமல்ல கர்த்தாவே கர்த்தாவே அந்த மகனை தன்னுடைய வீட்டிலிருந்து பிரித்து கொண்டு வருகிற மருமக்கள் மாறு இருக்கிறாங்க ஆண்டவரை. இவர்களோடு கூட நீர் கைப்பட வேண்டுமாறு சிந்திக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அப்பா அந்த குடும்பத்துல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்காங்க ஆண்டவரே. தெய்வீக அன்பினால குடும்பங்கள் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு தடையாய் இருக்கிற குடும்பத்துல காணப்படுகிற எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விலைக்கு போடுவீராக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்னும் கத்தாவே ஆண்டவரே மற்றவர்களால் கோல் சொல்லி குடும்பத்தை பிரிக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் நீர் அப்பா ரட்சிக்கும்படியாய் இல்லாட்ட அவங்களை கத்தாவே அந்த இடத்துல விலைக்கு போட முடியாய். அது அவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை பிரிந்து கத்தாவை விட்டு ஜீவிக்கும்படியாய் தேவனாய் கத்தந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் நல்ல கத்தாவை பகுத்தறிவுள்ள ஒரு ஆவியை கொடுக்கும்படியாய் ஜீவிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி தாப்புனே. இன்னும் கத்தாவே தௌரி ஸ்ரீதன பிரச்சனையினால தௌரினால ஆண்டவரே ஆண்டவரே அநேக குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைங்க திருமணமாகாமல் இருக்கிறாங்க. இன்னும் திருமணமாயி கொடுத்து ஆண்டவரே கொடுமையினால கத்தாவே அவங்க வீட்டுல நடத்துகிற அவங்கள அந்த பெண் பிள்ளைகளை நடத்துகிற விதத்துல ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தற்கொலைகளாய் கடந்து போகிறத அநேக தங்களோட கத்தாவே உயிரை மாய்த்து கொள்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் கத்தாவே அந்த தேசத்துள்ள நடைபெறாதபடிக்கு எங்கேயும் பாதுகாத்துக் கொள்படியாக இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வாழ்வு பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பங்கள்ல கண்ணீரும் கவலைகளும், கர்த்தாவே இந்த பிள்ளைகள் உண்மை விட்டு அப்பா தூரமாய் போய்விடுகிற காரியத்தை அறியும்போது வேதனை நிறைந்த கர்த்தாவே ஆண்டவருடைய காரியங்களை காணப்படுகிற இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் போதித்து நீர் வழி நடத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தங்களுடைய குடும்பங்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாய் ஆண்டவரே இவர்களுக்கு இவர்களை நீ போதிக்கும்படியா இவர்களை கர்த்தாவை மீட்டுக் கொள்ளும்படியா இவர்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் சபைக்கு போகாமல் இருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இந்த கோவிடுக்கு பின்பதாக அநேக எஸ்கியூஸ் சொல்லி கொண்டு வீட்டிலே இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சபைக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய வாக்கின்படியாக சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே இந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தாவே நம்முடைய சபைக்கு கடந்து வர அப்பா மறுபடியும் ஒரு லட்சத்தின் அனுபவத்தை கொடுத்துள்ள வேண்டுமாறு ஜபிக்கிறோம்ப்பா. இன்னும் வரவுக்கு மேலாய் செலவு செய்கிற அநேக குடும்பங்கள் கர்த்தாவே அவர்களுக்கு இது இருக்கிறது நானும் அது போல வாங்கணும் அது போல நானும் நடக்கணும் என்று சொல்லி அந்த இருதயத்துல காணப்படுகிற கர்த்தாவை இப்படிப்பட்டதான காரியங்களை எடுத்து போட்டு தனக்கு போதுமென்ற மனதோடு கூடிய கர்த்தாவை ஆதாயத்தினால அவங்க திருப்தியாகும்படியாய் அவர்களை நீ போஷிக்கும்படியாய் செபிக்கிறோம். அவர்களை உபதேசிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஆலோசனைக்காரர்களை கொண்டு விரும்பினாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தாவை ஆண்டவர நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்த வேண்டுமாறு செபிக்கிறப்பா. இன்னும் எங்களோட கர்த்தாவே கொடுக்கப்பட்டிருக்கிற தனி நபர்களின் கர்த்தாவை செபித்திற்காய் கடந்து வருகிற அந்த வேலையில கர்த்தாவை தொடர்ந்துல இருக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திருக்கிறோம். கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற அநேக வருடங்களாய் ஜெபித்து வருகிறோம். இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குவாதங்கள் எல்லா பிரச்சனைகள் எல்லா ஏற்று தாழ்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு என் தேவனாய கர்த்தர் இந்த நாளில் ஒரு மனதி நாவினாலே அவர்களை மறுபடியுமாய் இணைத்து ஆண்டவரே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாய் விக்கிரகத்திலே காணப்படுகிற வீட்டில் அப்பா நம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்துக்கு தடையாயிருக்கிற விக்கிரகத்துக்கு கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படவும் ஆண்டவரே உமக்கு மாத்திரம் அவர்கள் மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் கணவனும் மனைவியுமாய் இணைந்து குடும்ப பிள்ளைகளுமாய் இணைந்து ஆராதிக்கும்படியாய் தேவனை உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கு அவர்களால இட்டைப்பட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஜெபங்களை கேட்கிறவரே எங்களை ஜெபத்தை தள்ளாவர தள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு ஆவிக்குரிய மகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளும் கர்த்தாவே ஆண்டவரே அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என் தேவனாய கர்த்தர் இந்த குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே குடும்ப ஆசீர்வாதத்தினால நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கணவருடைய கர்த்தாவிய பெற்றோருக்காய் கர்த்தாவிய செபிக்கிறோம். இந்த குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும். கணவன் நல்ல மனைவிடத்துல அன்பு கொள்ளணும் அதற்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீ அற்புதத்தை நீ செய்ய போகிறீர் ஆண்டவரே. உனக்கு நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இரண்டு வாழ்வு பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான தாயாருக்காய் ஜெபிக்கிறோம். தன்னன் தன்மையாக கர்த்தாவே தன்னுடைய காரியங்களை மாத்திரமல்ல இரண்டு வாழ்வு பிள்ளைகளுடைய காரியங்களையும் தந்தை வீட்டின் காரியங்களையும் கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற அருமையான அம்மாவுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்துடலாம் ஆண்டவரே. நல்ல மன வலிமையை கொடுத்துடலாம் ஐயா ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் இந்த நாள்ல நீ சந்திக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் தகப்பினை இரண்டு வாழ் இரண்டு பையன்களை வைத்து ஆண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான சௌத்ரிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் ரசிக்கப்படாத கணவன் தனிமையாய் இருந்து கர்த்தாவை ரெண்டு பேரும் தனித்தனிமையாய் இருந்து குடித்தனம் பண்ணுகிறாங்க. என் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே தயவாய் இறங்கி இந்த பிள்ளைகள் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஜெபிக்கவும். மாத்திரமல்ல ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. மனைவி மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும்படியாய் அந்த அப்பா அப்படிப்பட இந்த இருதயமுள்ள கத்தா கட்டின இருதயமுள்ள அந்த கணவரை மாற்றும்படியாய் இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் தம்பி எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஐயா. அறிந்து கொள்ளணும் அதற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல இன்னொரு கர்த்தாவே ஆண்மையனை வைத்து கொண்டிருக்கிற ஒரு அருமையா சௌத்ரிக்காய் ஜீவிக்கிறோம். அவரோட கண கர்த்தாவே அவர்களும் பிரிந்து ஜீவிக்கிறாங்க. இவர்கள் இணைந்து ஜீவிக்க ஆண்டவரே எந்த விதத்துல மற்றவர்களுக்கு இடையூறுதல் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா விசுவாசத்துல ஒரு இடையூறல் உண்டாதபடிக்கு அவங்களை பார்க்கிறவங்க இது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் விதத்துல ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் செய்யவும் இந்த குடும்பத்தை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏற்ற தாழ்வுகளை மன்னியும். ரெண்டு பேரும் இந்த நாள்ல இணைத்து அந்த ஒரே குடும்பமாய் ஜீவிக்க தேவன் உதவி செய்யபடியா ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்க விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தேவனாய கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நீராண்டவரே. வேளையில அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே சாராளை ஆசீர்வதித்த தேவன், அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே அப்பா, இன்னும் அநேக பெண்களை கர்த்தாவே ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க என் தேவன். அவ்விதமாக இந்த குடும்பத்தினர் எல்லாரையும் ஆசீர்வதித்து அப்பாவோட கர்ப்பத்தின் கனியை கொடுத்து என் தேவன் அவர்களை பெருகை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்திரன் பீலா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். செல்வம் ஷீலா குடும்பத்தினருக்காய் ஜெபிக்கிறோம். கவிதா கணவருக்காய் ஜெபிக்கிறோம். இந்திரன் கிரிஜா குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். இன்னொரு சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களோட சபையில் உள்ள பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை இல்லாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்து இந்த இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே நாங்கள் விதவைகளுக்காய் ஜெபிக்கிறோம். விதவைகளின் கண்ணீரை காண்கிற தேவன், இதைவிட கண்ணீரை எல்லாம் துணத்தில் அல்லவோ நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. அண்டவரே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அண்டவரண்டாவில் இருக்கிற விஜய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அமெரிக்காவில் உள்ள விஜய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிரான்சில் உள்ள வந்தனா பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அமெரிக்காவில் உள்ள ரூபி அவரோட மகனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மிசிசாக்காவில் இருக்கிற மதிமகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற குமுதா மகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவரோட மூன்று பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அண்டவரேன் எஸ்பீலா அவர்களுக்காய், அவரோட பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சகோதரி மரியாவுக்காய் அவருடைய பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆக்னஸ் சுரேஷ் அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சகோதரன் ஜெஸ்லி அவருடைய இரண்டு வாலிபு பிள்ளைகளுக்காய், சகோதரன் பெஞ்சமின் ஒரு வாலிபு மகனுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் இதுல கத்தாவே விசேஷமாக ஆண்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையாய் இருந்து அவங்க போராடி கொண்டிருக்கிறது அறியுறீங்க. அண்டவரே அது இல்லாம அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை நீ காண்பித்து அவங்க கத்தாவே அவங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னரை கொடுக்கும்படியாய் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த சமூகத்துல இவர்களை எல்லாம் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது நாங்க தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசங்களை நீ உருவாக்கினவர் அப்பா. தேசங்களை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று உம்முடைய சித்தம். இந்த நாளில உலகத்திலே காணப்படுகிற பெரிய யுத்தங்கள் ஆண்டவரே, யுத்தத்தின் காரியங்களை எல்லாம் நாங்கள் அறிகிறோம். தகப்பனே சில சில காரியங்கள் வெளியில வர வராமல் தடையா இருக்கிறது. சிலவைகள் வெளியில வருகிறது. ஆனாலும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் நீர் அறிந்திருக்கிறபடி ஆண்டவரே ஈரானில் நடக்கிற போர்கள் ஒரு நிறுத்தத்துக்குள்ளாய் கொண்டு வரணும். இன்னும் அவங்க கத்தாவே இந்த மிசைல் எல்லாம் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த கத்தாவே ஆண்டவரே தேசங்களை பாழாக்குகிற எந்த கருவிகளும் அவங்க உண்டாக்காதபடிக்கு, எந்த மருந்துகளும் டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வருகிற எந்த மருந்துகளும் அவங்க உண்டாக்காதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் அடைத்து போடும்படியாய் சுவைக்கிறோம். செயல் இழக்க செய்ய வேண்டுமாறு சுவைக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அது போல கத்தாவே ஸ்தோத்திரம். எல்லா தேசங்களையும் ஒப்பிட்டு ஜெபிக்கிறோம். பஞ்சம் பசி பட்டினாலே வாடுகிற தேசங்கள், ஒரு நேரம் உணவில்லாம கஷ்டப்படுகிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, நல்ல குடி வசதி இல்லாம தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, மருந்து வசதிகள் இல்லை, நல்ல வீடு தங்குவதற்கு இடம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிற கத்தாவே ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எல்லாருடைய கத்தாவே பீதிகள் எல்லா பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். அண்டவரே இந்த போர் நிறுத்தம் உண்டாகட்டும். இந்த நாளில கத்தாவே இந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அண்டவரே எல்லா தேசங்களையும் எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். மாத்திரமல்ல இலங்கை இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும். அண்டவரே நல்ல ஒரு உயிர்மீச்சு உண்டாகட்டும். உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே. ஒவ்வொரு கவர்மெண்டும் அப்பா இந்தியா இலங்கை கவர்மெண்ட்கள் அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, அந்தவரே வெற்றிக்குக்கான காரியங்களை ஏதுவான காரியங்களை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் சிந்திக்கிறோம். உலக நாடுகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லா நாடுகளும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த நேரில் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இஸ்ரேலுக்காக சிந்திக்கிறவங்க சுயித்திருப்பார்கள் என்று சொன்னீங்களே. என் தேவனாய் இயக்கத்தந்த நாளில் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக நாங்கள் சிந்திக்கிறோம். என் தேவன் நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, தேசத்தை ரட்சிப்பீராக. எந்தெந்த தேசங்களில் இவர்கள் இருக்கிறார்களோ ஆண்டவரே எந்த விதமான த்ரெட்டு அவங்களுக்கு உண்டாகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு முறைப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையிலும் இன்னும் வரப்போகிற எல்லா வானொலியின் மூலம் வரப்போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் என் தேவன் ஆசீர்வதித்து தாரும். எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கையே செலுத்துகிறோம். மேலும் வயதானவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பவளம் அம்மாவுக்காக ஆண்டவரே செபிக்கிறோம். ஆண்டவரே நோவு அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் வயதான ஒவ்வொரு அம்மாமாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா ஸ்தோத்ரவட எலும்புகளை அவரோட சதைகளை அவரோட நாளங்களை எல்லாம் பலப்படுத்தும் ஆண்டவரே, நல்ல பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்காக அவங்க எலும்பை பிரகாசிக்கணும் அதற்காக சிந்திக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிற மையா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சுசியம்மா. எல்லா ஜெபங்களையும் மிக கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்தில் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் விசுவாசிப்போம். தொடர்ந்து உங்களை உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக உங்கள் சுகத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: நேரம் கலையத்திலே மூன்று மணி 30 நிமிடம் புதன்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வரை இருக்கிறது சத்தியவசனம் வழங்குகின்ற தீபம் நிகழ்ச்சி இலங்கையிலிருந்து.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: யாரது? மாஸ்டரா? வாங்க வாங்க.
2: எப்படி டீச்சர் இருக்கிறீங்க? நல்ல அழகான புது வீடு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. என்ன கொடுத்து வச்சவங்க? என்ன டீச்சர், நான் ஏதோ பேசிக்கிட்டு போறேன், நீங்க ஒரு சத்தத்தையும் காணல, முகமும் சரியில்லை. ஏன் டீச்சர், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லாட்டி வாங்கின வீட்டு உறுதியில் எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குதா?
1: அப்படி ஒன்றும் இல்லை.
2: அப்போ என்ன டீச்சர் இது? புது வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சி வந்தா நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி இருக்கீங்க.
1: ஆமாம், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இவர் இந்த குடும்பத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் பணம் சேர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டாருனோ அதுவும் உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷமா பாடுபட்டு இப்படி ஒரு வீட்டைத்தான் எங்களுக்கு கட்ட முடிஞ்சிச்சு. ஆனா அந்த மனோகரி டீச்சரை பாத்தீங்களா?
2: ஏன் ஏன், அவளுக்கு என்ன நடந்துச்சு?
1: உங்களுக்கு தெரியாதா, அவட்ட அண்ணே தன்னுடைய மாளிகை மாதிரி இருக்கிற அந்த பெரிய வீட்டை சும்மா எழுதி கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. என்ன பெரிய வீடு அப்பாடி!
2: வேணாம் டீச்சர், வேணாம் இந்த மன உளைச்சல். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கினதை குறிச்சு பெருமைப்படுங்க. மற்றவங்கள பார்த்து நாம ஏன் பொறாமப்படணும்? இந்த எண்ணம் வேணவே வேணாம் டீச்சர்.
0: வேடிக்கையான ஒரு கதை உண்டு. கடவுள் ஒரு மனிதனுக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன், ஆனால் நீ கேட்பதில் இரு மடங்கு உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடுக்கப்படும் என்று கூற, உடனே அந்த மனிதன் தன்னுடைய ஒரு கண் குருடாகட்டும் என கேட்டுக்கொண்டானாம். தன் பக்கத்து வீட்டுக்காரனின் இரு கண்களும் குருடாகுமானால் தன்னுடைய ஒரு கண் குருடானாலும் பரவாயில்லை என சிந்திக்கும் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து வருகின்றோம். ஆம், மற்றவர்களின் உயர்வை பார்த்து, மற்றவர்களின் செழிப்பான வாழ்வை பார்த்து, மற்றவரிடம் உள்ள திறமைகளை பார்த்து, என்னிடம் இல்லாத ஒன்று அவனிடம் உள்ளதே என பொறாமைப்படுகிறவர்கள் பலர் இன்று உண்டு. இன்றைக்கு ஒருவர் மற்றவர் மேல் பொறாமை கொள்வதை பாவம் என அநேக நேரங்களில் உணருவதில்லை. பொதுவாக பொறாமை மற்றவர்களை அல்ல, அது பொறாமை கொள்கிறவர்களே அதிகமாய் அழிக்கும். அதனால் தான் என்னவோ பொறாமையை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் புத்தகத்தில் பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்படுகிறது. ஆம், மற்றவன் தன்னுடைய வீட்டை ஒரு மாடி உயர்த்தி கட்டினால் அதற்கு போட்டியாக தன்னுடைய வீட்டை இரண்டு மாடி உயர்த்தி கட்டுவேன் என்றும், மற்றவனுடைய வீட்டில் ரேடியோ, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என வாங்கினால் கடன் எடுத்தாவது அவனுக்கு போட்டியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என பொறாமையினால் உந்தப்பட்டு இறுதியில் வாழ்க்கையை அழித்துக் கொண்டவர்கள் அநேகர். அருமையானவர்களே, நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நமக்கென கடவுள் தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி உள்ளத்திலே திருப்தியுடன் வாழ பழகிக் கொள்வோம். அப்படியாக வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றும் நமக்கு உண்டு.

கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சத்தியவசன வானொலி நேயர்களாகிய உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 4:47-54 வரை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதன், ராஜாவின் மனுஷரில் ஒருவனானவன், ஆண்டவரை காண வருகிறான். அவன் சுமார் 20 மைல் தூரம் அவன் பிரயாணப்பட்டு ஆண்டவரை காண வருகிறான். ஆண்டவரிடத்தில் வந்து தன் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். உடனே அந்த ராஜாவின் மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி போனான். அவன் போகையிலே அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், எந்த மணி நேரத்திலே என் குமாரன் குணமானான் என்பதை விசாரித்த போது, ஆண்டவர் சொன்ன அதே நேரத்திலே அவன் சுகமானதை அறிந்தபோது, அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமானது கலிலேயாவிலே ஆண்டவர் செய்த 2வது அற்புதமாக சொல்லப்படுகிறது. அருமையானுள்ளே, இந்த அற்புதங்களை சிந்திக்கும் போது நான் 3 குறிப்புகளை ஞாபகப்படுத்துகிறேன். 1, ஆண்டவர் சோதிப்பார். 2, வெளிப்படுத்துவார். 3, கற்றுக் கொடுப்பார். இந்த 3 காரியங்கள் தான் யோவானில் உள்ள அற்புதத்திலே மாறி மாறி வரும். இங்கே ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை அவனிடத்தில் பேசுகிறார். அற்புதங்களை காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று அவனை ஜாடையாக கண்டிக்கிறார். ஆகவே அற்புதங்களினால் தான் மக்கள் விசுவாசம் வருகிறது என்று எண்ணுகிறார்கள். அற்புதங்கள் மூலமாக மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின் வழியாக, கிறிஸ்துவின் போதனை வழியாகவும், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வழியாகவும் அற்புதம் நடக்கிறதை இந்த இடத்திலே நாம் காண்கிறோம். இந்த பகுதியிலே 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 1, பரிதவிக்கும் தகப்பன். இவன் ராஜாவினுடைய வீட்டு வேலைக்காரன், ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவன். 20 மைல் தூரம் பயணம் செய்து ஆண்டவரை பார்க்க வருகிறான். தன்னுடைய தகுதியான வேலை, தன் பொறுப்பான வேலையில் நிலைமை அறிந்த போதிலும் அவன் அதிலிருந்து இறங்கி தன்னை தாழ்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், என் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீர் வந்து சுகமாக்க வேண்டும் என்றான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அற்புதங்களை காணாவிட்டால் நீ இதை விசுவாசிக்க மாட்டே என்று சொன்னார். இதிலே பரிதவிக்கும் ஒரு தகப்பனுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அந்தஸ்தான வேலையின் ஸ்தானம், தன்னுடைய பிரயாணம் எல்லாவற்றை கடந்து தாழ்த்தி தன் மகனுக்காக அவன் பரிதவிக்கிற நிலையை பார்க்கிறோம். அருமையானுள்ளே, உன் வாழ்க்கை குறித்து இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கலாம், உன் குடும்பத்தை குறித்து நீ பரிதவித்துக் கொண்டிருக்கலாம், உன் மகனை குறித்தோ அல்லது மகளை குறித்தோ அல்லது உன் கணவனை குறித்தோ அல்லது உன்னுடைய மனைவியை குறித்தோ அல்லது உனக்கு பிரியமான மக்களை குறித்தோ நீ பரிதவித்துக் கொண்டிருக்கலாம். பரிதவிக்கும் மக்களை ஆண்டவர் கண்டு நேசிக்கிறவர், அதை மறந்து விட வேண்டாம். இந்த பரிதவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். அவன் சொல்லுகிறான், என் வீட்டுக்கு வர வேண்டும், என் மகன் சாவதற்கு முன்பு வர வேண்டும், அது மாத்திரமல்ல என் மகனுக்கு வந்து நீர் சுகம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த 3 வாக்கியங்கள் வழியாக ஒரு தகப்பனுடைய பரிதவிக்கும் தன்மையானது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. 2வதாக, பரிதவிக்கும் தகப்பனை கண்டோம். 2வதாக நாம் கற்றுக்கொள்கிறது என, படிப்பிக்கும் ஆண்டவர். ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மூலமாக அந்த ராஜாவின் வேலைக்காரனுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் அநேக காரியங்களை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறவர், அவர் போதிக்கிறவர், அவர் விளக்கம் தருகிறவர், அவர் மனிதர்களுக்கு அறிவை உணர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். பெரும்பான்மையான மக்கள் அற்புதங்களை கண்ட பிற்பாடுதான் அவ்விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அற்புதங்களை கண்டல்ல, அற்புதங்களை காணாமலே அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் என்பதை இந்த சம்பவத்திலே கற்றுக் கொடுக்கிறார். அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், நீ வீட்டுக்கு போகலாம், உன் குமாரன் குணமடைவான் என்று சொன்னார். உடனே அவன் நம்பி அவன் வீட்டுக்கு சென்றான் என்பதை வேதத்தில் சொல்லப்படுகிறது. அருமையான உள்ளே, ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கு நேரடியாய் வந்தால்தான் அற்புதம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தாலே அற்புதம். ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை நம்பி போனான் அல்லவா அங்கு அற்புதம் நடந்தது. ஆண்டவருடைய அற்புதம் நிகழ்வதற்கு தூரம் தடையல்ல, அல்லது அதே சமயத்தில் நேரம் தடையல்ல,
அவர் நேரடியாக ஆழ்த்தத்துமாய் போக வேண்டும் என்பது ஒரு தடை அல்ல. என்ன நடந்தது? தூரமோ நேரமோ தடையல்ல, அங்கு வார்த்தையின் வழியாக அற்புதம் நடந்தது. ஆகவே ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அற்புதங்களை எண்ணுகிற நாம், அற்புதங்களை வாஞ்சிக்கிற நாம், வேத வார்த்தைகளை, வேத போதனைகளை, திருமறை வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளாதபடி அதை உதாசீனப்படுத்திவிட்டு நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கு போய்விடுகிறோமே. திருமறை என்ன சொல்கிறது? நம்முடைய ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? எல்லாவற்றை காட்டிலும் அவர் வசனத்தை மேன்மை உள்ளதாக்குகிறார். சத்திய வசன வானொலி நேயர்களே, நீங்கள் வசனத்தை கற்றுக்கொள்ள பிரியப்படுகிறதுனாலே, வசனத்து மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறதுனாலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த மனிதனுக்கு படிப்பிக்கிறார். அற்புதங்களுக்கு ஆதாரம் அவர் நேரடியாக வருவது மாத்திரமல்ல, அவர் வந்து தொடுவது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையே அங்கு தூரத்தையும் நேரத்தையும் கடந்து அற்புதங்களை செய்யும் என்பதை கற்றுக் கொடுத்தார். உடனே அவன் நம்பி போகிறான். உடனே வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறார்கள், உன்னுடைய குமாரன் பிழைத்துக் கொண்டான். அவன் எந்த நேரம் என்று கேட்கிறான். அந்த நேரத்தை சொன்ன போது இயேசுவானவர் சொன்ன அதே நேரத்திலே தன் மகன் குணமடைந்தான் என்று அறிந்த போது அவன் மாத்திரமல்ல, அவன் முழு குடும்பத்தார் விசுவாசித்தார்கள். ஆகவே முதலாவதாக பரிதவிக்கும் தகப்பனை கண்டோம், படிப்பிக்கும் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டோம். மூன்றாவதாக பரவும் விசுவாசத்தை காண்கிறோம். ஆண்டவர் தன் வார்த்தை சொல்லி போகலாம் என்று சொன்ன உடனே அவன் நம்பி விசுவாசித்து போனான். ஆனால் வீட்டிலே வந்து பார்த்த போது, வேலைக்காரர்கள் அறிந்த போது, அதே நேரத்திலே தன் மகன் குணமடைந்தான் என்று அறிந்த போது வீட்டில் உள்ளவர்களும் அவனும் விசுவாசித்தார்கள். ஆகவே விசுவாசமானது பரவுகிறது. விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் போது அது இன்னொரு மனிதனை அதை பாதிக்கிறது, இழுத்து கொள்கிறது. வேத வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம், தாய்க்குள்ளே இருந்த விசுவாசம், தீமோத்தேயுவே உனக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்படியானால் விசுவாசம் தலைமுறை தலைமுறையாக இருந்த விசுவாசமானது நமக்குள்ளே பரவ ஆரம்பிக்கிறது. பாருங்கள், அற்புதமானது ஒரு மனிதனுடைய விசுவாசம் மற்ற முழு குடும்பத்திற்குள்ளே அது பரவத்தக்கதாக அது மாற்றிவிடுகிறது. ஆகவேதான் இவன் விசுவாசித்தது மாத்திரமல்ல, இவன் முழு குடும்பமும் விசுவாசித்தார்கள். இது ஆண்டவர் கலிலியாவில் செய்த இரண்டாவது அற்புதமாகும். அருமையானவர்களே, வார்த்தையின் வழியாக அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அற்புதங்கள் நமக்கு செய்த உடனே நம்முடைய விசுவாசம் அல்ல, நம்முடைய முழு குடும்பத்தினுடைய விசுவாசமும் அங்கு பலப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம். பரிதவிக்கும் தகப்பன், படிப்பிக்கும் ஆண்டவர், பரவும் விசுவாசம். ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்திலே அவருடைய வார்த்தையை நம்பி அவரிடத்தில் கிட்டி சேர்வோம். அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி கிட்டி சேர்வோம். அவருடைய வார்த்தையின் ஆழத்தை கற்றுக்கொண்டு அவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அற்புதங்களுக்கு ஆதாரம் வார்த்தை என்பதை கற்றுக் கொடுத்தீரே. ஆகவே வசனத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்ளவும், வசனத்தை ஆழ்ந்து கற்றுக்கொண்டு அதை விசுவாசத்தோடு கடைபிடிக்கவும் உதவி செய்யும். ஆண்டவரே, பரிதவிக்கிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு படிப்பிக்கும் ஆண்டவராக நீர் இருக்கிறீர். எங்கள் விசுவாசம் எங்களோடு மாத்திரம் இல்லாமல் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே, மக்கள் கூட்டங்களுக்குள்ளே கலந்து செல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1-0012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.
1: நேரம் கலையத்திலே 4 மணி. புதன்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருந்தோம். இத்துடன் நமது நேரலை ஒலிபரப்பு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். மீண்டும் நாளை உங்களோடு இணைந்து கொள்ளும் முறை அன்பு வணக்கத்திலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் வின்சென்ட் மேனுவல். வணக்கம் நேர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வியாழக்கிழமை காலை 19 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:59 பத்து மணிக்கு வர இருக்கிறது. ஆண்டவுடைய நற்செய்தி, ஆண்டவுடைய செய்தியை எங்களோடு பகிர்ந்துள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் ராஜமணி அவர்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். நேரம் கிளையத்தில் 10:01 எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்துட இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ராஜமணி அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: யா பாஸ்டர், பிரதர், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கான்ற கிருபர். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் ஐயா, கெட்டிங் பெட்டர். நீங்கள் தொடர்ந்த பிரேயருக்காக ஆண்டவருக்கு, உங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கூடிய விரைவில் இந்த கலையத்தில் வந்து ஆண்டவருடைய பணியை தொடர வேண்டும் என்று இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: நன்றி, நன்றி. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய மத்தியில மகிமைப்படுவதாக. வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதனாலும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 பார்க்கும் பொழுது 20 இப்படி சொல்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்பதாக. இந்த கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயன் மூலமாக தேவன் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துக்கத்தையும் முடித்து வைப்பதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கரம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை முடித்து வைப்பதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வல்லமை தான் ஒரு மனிதனுடைய காணப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வாழ்க்கையில துக்கத்தை மாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்ற முடியாது, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரீரத்துல, இருதயத்துல, குடும்பத்துல காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் இருக்கலாம். சரீரத்துல பலவீனம் வந்ததுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்துல குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இல்லையா, எதிர்காலத்தை குறித்து, உங்களை தொழிலை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். இல்லையா, இல்ல பலவிதமான வியாதிகள்ல பில்லி சூன்யத்தின் பிடியில இருந்து சிக்கி தவிக்கிறதுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த பகல் வேளையில உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. எப்பொழுது தெரியுமா? கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் சூரியனா இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிற பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை படிக்கும் பொழுது முதல் வசனம் இப்படி சொல்கிறது. அங்கு ஒரு பிசாசு பிடித்த மனிதன் ஒருவன் இருக்கிறான். இயேசு கதலினுடைய பட்டணத்திற்கு வந்த பொழுது கல்லறைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த, கல்லறைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசு பிடிக்கப்பட்ட லேகோன் எனப்பட்ட ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இயேசுவே உமக்கு எனக்கு என்ன, குறிப்பிட்ட நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீ என்னை துக்கப்படுத்த வந்தீரோ என்று கேட்கிறான். ஆனா நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக வந்தபடியினாலே அந்த நாளிலே அந்த இடத்திலே அவனுடைய துக்கத்தை மாற்றினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய குடும்பத்துல பாருங்க, இத்தனை வருடமாக அந்த கல்லறைக்குள்ள இருந்த என்று தெரியாது. கல்லுகளாலே தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் இல்லையா? அவனை காயப்படுத்துறது மட்டுமல்லாம அவனின் நிமித்தமாக அவனுடைய பெற்றோர், அவனுடைய உடன் பிறந்த சொந்த பந்தங்கள் இறுதிய அளவுல, மனதளவுல என்ன செய்திருப்பாங்க? வேதனைப்பட்டிருப்பாங்க, துக்கம் அடைந்திருப்பாங்க. ரட்சகராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடினாலே, நீதியின் சூரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தபடியினாலே, அவனை சந்தித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட துக்கத்தை மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பில்லி சூனியம் இருக்கலாம், பிசாசினால் பிடிக்கப்பட்டு நீங்க அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், சரீரத்தை வியாதிகள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம், தொழில நஷ்டத்திலுமே நஷ்டம் வந்து கொண்டிருக்கேன்னு கலையும் கொண்டிருக்கலாம் இல்லையா, வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கி இருக்கலாம், அந்த லோனை கட்ட முடியாமல் நீங்க திகைத்து போயிருக்கலாம், இல்ல இன்னொருத்தர்கிட்ட காசு கொடுத்திருப்பீங்க அந்த காசு திரும்ப வராமல் இருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் துக்கம் அடைந்து இருக்கலாம், வாகனத்துல போய் கொண்டிருக்கும் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கூட திட்டமாக எங்களுடைய ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளில கூட துக்கத்தை மாற்றுவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவர், இந்த இயேசு கிறிஸ்து போதுமானவர், அன்றைக்கு கடலினுடைய நாட்டில் அந்த பிசாசு பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுதலையாக்கின அதே ஆண்டவர், அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக கடந்து வந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீங்க போய் கொண்டிருக்கிற உங்களை வாகனத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், நீங்கள் இருக்கிற அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் நீங்க வியாதிப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துக்கத்தை இன்றோடு முடித்து வைப்பதற்காக வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் மாறு. பிரியமானவர்களே, ஏசாயா 60 அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நீதியின் சூரியனாக இருப்பாராம். பாருங்க, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு காணப்படுகிற இருள் எல்லாம் விலகி போயிடும். பிரியமானவர்களே, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு இருக்கிற இருள் எல்லாம் காணாமல் போய்விடும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் ஜோதிகளின் பிதா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜோதிகளின் பிதா அவர் இல்லையா? லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் எவ்வளவு பிரகாசம் இருக்கு என்று யோசித்து பாருங்க. நிலாவுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, இதையெல்லாம் உண்டாக்கினவர் அவர். அவள் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார் என்று யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அவ்வளவு பிரகாசம் உள்ள, அவ்வளவு வல்லமை உண்டு, அவ்வளவு வல்லமை உள்ள நீதியின் சூரியனாய் இருக்கிற அவர், வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது ஒரு இருள் கூட இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் கூட இருக்காது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மந்திரவாதங்கள் ஆகட்டும், எவ்வளவு பெரிய பில்லிசுனியத்தின் கட்டுகள் ஆகட்டும், பிசாசனுடைய போராட்டம் ஆகட்டும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி ஆகட்டும், இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் சந்திக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால செயலிழந்த உறுப்புகள் இப்பொழுதே புதிய உறுப்பாய் மாறுவதா? ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவன் என்று ஒருவர் இருக்கிறார். ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கிறார். அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 36 வசனத்தை படிக்கும் பொழுது, மார்க் 5 அதிகாரம் 36 வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபால தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்பொழுது இந்த சொல்கிறார், தன்னுடைய குமாரத்தை மறுத்தி போய் மறுத்து விட்டால் என்று செய்தி வந்த பொழுதும் அவனுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, என் மேல் நம்பிக்கை உள்ளவனா இரு. மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் இல்லையா, இனிமே இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வரவே வராது, உன் கைவிட்டு போயிருச்சு, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மனிதர்கள் சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கையோடு என்கிட்ட வந்த பாத்தியா, என் பாதத்துல வந்து விழுகும் போது இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு உன் கையை விட்டு உன் மக்கள் போன பிறகும் மறித்து விட்ட சூழ்நிலையிலையும் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் உன்னுடைய இருதயத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் பாருங்க, அவர் சொல்லுகிறார், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல பிரியமானவர்களே துக்கம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல தடுமாற்றம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் பலவிதமான இன்னல்களுக்குள்ள இந்த இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய செல்வந்தர்களும் பெரிய அறிவார்ந்த வல்லுநர்களும் தடுமாறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மென்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, ஆட்டி படைக்கிறது இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, வியாதிப்பட்டு திடீர்னு மறிச்சிருப்பாரு. அடவே நமக்கும் ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிற பெற்றோர், அந்த பிள்ளைகளும் மாதிரி நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து கலங்குகிற பெற்றோர், பெற்றோரை குறித்து கலங்குகிற பிள்ளைகள் இல்லையா? இன்றைக்கு பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வருகிறதுனாலதான் இன்றைக்கு உலகம் தடுமாற்றத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அண்டி இருக்கக்கூடும். ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்பட்டாயோ அதே விசுவாசத்தோட என்ன செய், முடிவு பெறுகிற இருந்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாம நீ இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மரித்து போன தன்னுடைய அவனுடைய மகளை ஜபாலயத்தினுடைய ஜபாலய தலைவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவனுடைய கரங்களை கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கும் கூட கர்ப்பம் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், சரீரத்துல உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கலாம், செயலிழந்து போயிருக்கலாம், சொத்துக்கள் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பிரிந்து போயிருக்கலாம், உங்களுடைய கணவன் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், மனைவி உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ஆதரவற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவளா இருங்க. உடைந்து போன உறவுகளை கூட்டி சேர்க்கிற தேவன் ஒருவன் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உடைந்து போன வாழ்க்கையை கட்டுகிற தேவன் ஒருவன் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டினே நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றும்படிக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பிரசன்னம் கடந்து வரும்படிக்காக, உயிர் திறந்த உடைய வல்லமை ஆண்டவர் உடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படிக்காக, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே பலவீனங்கள் மாறும்படிக்காக, உன்னதத்தின் பலத்தினாலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படிக்காக, நரம்புகளுக்குள்ளே எலும்புகளுக்குள்ளே ஆண்டவரே உடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக, அன்று வியாதி படுக்கைகள் மாறும்படிக்காக, பில்லி சுண்ணத்தின் கட்டுகள் அறுக்கப்படும்படிக்காக, ஆண்டவர் சாபங்கள் முறிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் துக்கம் கடந்து வராதபடிக்கு, யாபேஷனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த தீங்கவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொண்ட எங்களுடைய தேவன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரருக்காக சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் மேல் ஆண்டவர் நீதியின் சூரியன் நீர் உதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்பி நிற்கிற எல்லா விதமான சத்துருக்குடைய கிரியை அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் ஆண்டர் உன்னதத்தின் பலன் ஆண்டர் உடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள ஆண்டவரே உம்முடைய உயிர் திறந்த வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் வருவதாக உற்சாகத்தின் ஆவியினாலே உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஊழியங்களுக்குள்ள அடுத்த ஊழியத்தில் அடுத்த எல்லைகளுக்கு உடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வீராக. யாபேசனுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
0: நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த ஆண்டவருடைய வார்த்தையிலே எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நேரம் கலையத்தில் 10:15. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் ஊழியர் மூலமாக கேட்டோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
5: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 10:18, வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து 10:30 வருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: இதோ ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 10:30 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கலாம். எங்களோடு வார்த்தையை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களை அன்போடு வார்த்தையை வரவேற்கலாம். இதோ அவருடைய செய்தியை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.
2: ஞானத்திற்கு ஆதாரமாக உபாகம புத்தகம் 7:13 வாசிக்க கேட்போம். உபாகமும் 7:13. உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. தேவன் அன்பு வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் அதிகம். அவருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ், தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிதா கிடைக்கும். கவனிக்க வேண்டும், நாம் ஜபம் பண்ணும் போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை தொழுகிற பொழுது கர்த்தனமே ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக அவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் இருந்தால், தெய்வத்தினுடைய அன்பிற்குரியவர்களாக நாம் இருந்தால், அன்பானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் தருகிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய. இந்த வசனத்தை மேலே பார்க்கிற போது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்ற அந்த வார்த்தை முடியும் போது ஆசீர்வதிப்பார்னு முடியுது. அன்பு வைத்து ஆசீர்வதிக்கிறவர். சோ தேவனுடைய அன்பை பெறுவது எப்படி, கர்த்தருடைய அன்பை பெறுவது எப்படி, கடைசியில் அதை குறித்து சொல்லுகிறேன். ஆனால் இப்பொழுது அவர் அன்பு வைப்பதனால் நமக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன, மாற்றங்கள் என்ன, அவருடைய அன்பு, அவர் நம்ம மேல் அன்பு வைக்கிற போது என்னெல்லாம் நடக்குது. அதனால நாம ஒரு ஜபத்தை செய்யணும் இன்னைக்கு. ஆண்டவரே, என் மேல் ஏற்கனவே அன்பு வச்சிட்டீங்க, ஆனா மீண்டும் ஒரு விசை, என் மேல் உன்னுடைய அன்பு வைக்கப்படட்டும், என் மேல் உன்னுடைய நேசம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அன்பு வைக்கிறவர் நீர். கர்த்தருடைய அன்பு நம்மேல் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் மள மள வென்று நடைபெற ஆரம்பிக்கும். அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் அன்பு வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதலை நம்முடைய மனசுல வைப்பார். கடவுளுடைய அன்பு நம்மேல் விழும்போது, தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல படுகிற போது நடக்கிற மிகப்பெரிய புதுமைகளில் ஒன்று என்னன்னா, அவருடைய ஆறுதலை நீங்க ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் இஸ் கம்ஃபோர்ட். அவர் உங்களை கன்சோல் பண்ணுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறதுனாலே நான் ஆறுதலாய் இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் பாசமாய் இருக்கிறதுனாலே, சிநேகம் பாராட்டுகிறதுனாலே, எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதலை நான் உணர்கிறேன். சோ தேவனுடைய அன்பு, அவர் உங்க மேல் அன்பு வைப்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு ஸ்பெஷலா ஒரு கம்ஃபோர்ட்டை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு அவர் கன்சோல் பண்றதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவர் நம்மில் அளவிட முடியாத ஆறுதலை தருகிறார். 2 Thessalonians 2:16 வாசிக்க கேட்போம்.
3: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும்.
2: அன்பு கூர்ந்து அவர் நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல். சோ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்தாலும், அதுக்கு நடுவில் ஒரு நித்தியமான ஒரு ஆறுதலை அவர்களுடைய மனதிலே கொடுக்கிறார். எப்படி இந்த ஆறுதல் வருகிறது சொன்னால், அவர் உங்கள் மேல், என் மேல் வைக்கிற அன்பினாலே அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக அன்பு வாழ்க்கையிலே காண்பிக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய ஆறுதலை, நித்தியமான ஆறுதலை நாம் அனுபவிக்கின்றேன். நித்தியமான ஆறுதல் எனக்கு கிடைக்கிறது. உபாகம புத்தகத்திலே இப்படி ஒரு வசனத்தை காலையில நான் பார்த்தேன். உபாகமம் 10:18 பாரு.
3: அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும்.
2: அவர் திக்கற்ற ஒரு மனுஷனுக்கு திசை தெரியல, ரொம்ப அதாவது வழி தெரியாம நிக்கிறான்னு சொன்னா, அவனுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும்.
3: அண்ணியின் மேல் அன்பு வைத்து,
2: மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அண்ணியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு, கடவுள் வந்து யாரையும் தள்ளிவிடுறவர் அல்ல. நியூ டெஸ்டமென்ட்ல ஒரு வசனம் இருக்குது, அவள் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் அண்ணியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அண்ணன். அதனாலதான் இந்த தேவனுடைய அன்பு நம்ம விழுகிற போது நம்ம இனம் புரியாத ஒரு ஆறுதலை அனுபவிக்கிறோம். இந்த ஆறுதல் எப்படி வருது? அவர் என் மேல் அன்பு வைக்கிற போது அவருடைய அன்பிற்கு பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லார் மேலும் அவருடைய அன்பு விழுகிறது. அவர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர். திக்கற்றவனை விசாரிக்கிறவர், விதவை விசாரிக்கிறவர். ஆகவேதான் அவர் நம்ம அன்பு வைக்கிற போது அந்த ஆறுதலை நாம் உணர்கிறோம். ஏழாவது அதிகாரம், உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள்.
3: சகல ஜனங்களிலும்,
2: சகல ஜனங்களிலும்
3: நீங்கள் திரட்சியான ஜனம் என்று,
2: திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கிறீங்கன்றதுக்காக உங்க மேல அவர் அன்பு வைக்கல. பொதுவா எல்லாருடைய மனசும் ரொம்ப மெஜாரிட்டியா இருந்தா அவங்க மேல ஒரு இஷ்டம் வரும், அப்படி இல்ல. நீங்க ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தீங்க. நீங்க ஸ்ட்ரென்த் இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடையாது. சொந்த பந்தத்துக்கு நடுவில் ரொம்ப எளிமையான பிள்ளைங்க நீங்க. ஜாதி ஜனத்துக்கு நடுவில் உதவியற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதனால கத்தர் சொல்றான், அவங்க மேல அன்பு வைப்பேன்னு சொல்றாரு. எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறேன், எனக்கு ஜாதி ஜனத்தினுடைய ஒத்தாசையும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல வந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்காக உங்களை நேசிக்கிற மிகப்பெரிய கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதாங்க சொந்தம், அதுதான் உறவு. இரத்த சம்பந்த உறவுகளை நான் அலட்சியப்படுத்தல. நம்முடைய சொந்தங்கள் என்று சொல்றோமே அவங்களை அலட்சியப்படுத்தல, அவங்கள நமக்கு வேணும் தான். ஆனா உண்மையிலேயே நிலைத்திருக்கிற உறவை அவர் ஏற்படுத்துவார். அவருடைய அன்பு உங்க மேல இருந்தா அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு இப்போ கம்ஃபர்ட் எது? என் சொந்தங்களோட இருப்பதை விட, என் அன்பு சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் இருப்பதை விட, தேவ மக்களோடு இருப்பதைத்தான் மனம் நாடுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் உள்ளம் விரும்புகிறது. நாட்கள் கடந்து ஓடிடுச்சு, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. என்னுடைய உள்ளம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் வாஞ்சிக்கிறது. சோ அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அந்த அன்பு. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவதாக இன்னும் கூட ஒரு வசனத்தை அதுல வாசித்துருங்களேன். யோவான் நற்செய்தியின் ஒரு 13 ஆம் அதிகாரம் முதல் வசனம், யோவான் chapter 13 verse 1. அதுல குறிப்பிட்ட அந்த இடத்தை மட்டும் வாசிங்க.
3: தம்முடையவர்களிடத்தில்
2: இருக்கிற
3: தம்முடையவர்களிடத்தில்
2: அன்பு வைத்தபடியே
3: முடிவு பரியந்தம்
2: அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி பீப்புள், அவரோடு இருக்கிற டிசைபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்களிடத்துல எப்படி துவக்கத்தில் அன்பு வச்சாரோ அந்த அன்பை கடைசிக்கு விடல. அவர் கன்சோல் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் போவேன், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவால் உங்களிடத்தில் வரார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை தேற்றுவார், வேறொரு தேற்றவன் வருவார், கவலைப்படாதீங்க, ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். அவர் நம்மேல் அன்பு வைத்தால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ். 13 அதிகாரத்தில் இது சொல்லியிருக்கு. 14 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும்பா, நான் சீக்கிரத்துல தேவனுடைய வார்த்தையின்படி சிலுவையில் அடிக்கப்படுவேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், 3 நாள் உயிரோடு எழும்புவேன், 40 நாட்கள் உயிரோடு என்னை காண்பிப்பேன், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன். நீங்க சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. டோன்ட் பி ட்ரபிள் இன் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய மனசுல நீங்க கலங்க வேண்டாம். ஏனென்றால் வேறொரு தேற்றரவாளன் வருவார், அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். இது எப்படி நடக்கிறது? இறைவன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அன்பினாலே ஒரு ஆறுதலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது, நல்ல நம்பிக்கை பெறுகிறோம். இந்த நம்பிக்கை இருப்பாருங்க, நம்பிக்கை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்ல, அந்த நம்பிக்கையை அவர் தான் என்ன செய்யறாரு. அதே வசனம், அதாவது 2 Thessalonians chapter 2 verse 16,
3: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
2: நித்திய ஆறுதலையும்
3: நல் நம்பிக்கையும்
2: கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுவதனால இரண்டாவது கொடுக்கிற காரியம் என்னன்னா நல்ல நம்பிக்கை. எப்படி அவர் தான் நம்பிக்கை கொடுக்க முடியும்? நீங்க நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அவர் உங்க மனசுல அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை அவர் கொடுத்ததுனாலதான் நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம், தேவனை இருக பிடித்துக் கொள்கிறோம். நம்பிக்கையை நானாக உருவாக்கிக் கொள்ள முடியாது. உருவாக்க முடியும் எப்படின்னா, நீங்க ஜபம் பண்றது மூலம், வேதத்தை வாசிக்கிறது மூலம் அந்த நம்பிக்கை வளரும் உங்களுக்கு. ஆனால் நம்பிக்கையை துவக்கிறவர் யார்? Hebrews chapter 12 verse number 1. நம்பிக்கை துவக்கிறது யார்? Hebrews 12:1. விசுவாசத்தை துவக்குகிறவரும்
3: முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி.
2: இயேசுதான் அந்த நம்பிக்கையை துவக்க வேண்டும். அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அதை நிறைவு செய்து வைக்கிறவர். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை படகு வீழ்ந்து போகாதபடி நம்மை காப்பாற்ற முடியும். என் நிலைமை மாறும், யோசிச்சு பாருங்க, லைஃப் ஆக்சிடென்ட், நம்முடைய லைஃப்ல வாழ்க்கையே விபத்துக்குள்ளாகும் போது, ஒண்ணுமில்லை நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நம்மளே தீர்மானிக்கின்ற போது, உங்க மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை விட்டுறாம கத்தர் பாதுகாக்கிறார். அது எப்படின்னா, அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலதான். நீங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணம், அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, சாரி அன்பு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். எல்லாம் போச்சு, இனி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. யோபுனுடைய லைஃப்ல எல்லாம் போச்சு. 7000 ஆடு போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு. ஆசை ஆசையா கொஞ்சி வளர்த்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைங்களும் ஒரே நாள் ஒரு வீட்டுல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது வீடு இடிஞ்சு போய் விழுந்துருச்சு, 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை கூட தப்பல. இந்த நிலையில ஒரு மனிதன் வந்து எப்படி உலகத்துல வாழ முடியும்? ஒரே நாள் 7000 ஆடுகள், 3000 ஓட்டங்க, அந்த எவ்வளவு வெல்தி பாருங்க அந்த காலத்துல. ஏன்னா யோபு வந்து, நீங்க 4 எஸ்ரா நெகேமியா எஸ்தருக்கு பிறகு இருக்கிறதுனால பிற்காலங்களில் வாழ்ந்தவர் அல்ல. இவர் வந்து ஆதாமுக்கு ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் யோபு. ஏன் இங்க வச்சிருக்காங்க அந்த புக்கேன்னு சொன்னா, ஆர்டருக்காக பாடல் புத்தகம் ஆரம்பிக்குது. யோபு வந்து ஒரு பாடல் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்டதெல்லாம் 5 பாட்டு சாங்ஸ். அதனால இங்க வச்சிருக்கு. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய வெல்தியா இருந்த மனுஷன், எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பாருங்க. அந்த மனுஷனுடைய லைஃப்ல அவன் நிக்கிறான்னு சொன்னா, அது தேவன் அவனுக்கு காண்பித்த மிகப்பெரிய மிகப்பெரிய அன்பு. அதாவது எல்லாம் போன பிறகு கூட, அது அது அந்த இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு பிறகு பாருங்க, உடல் முழுவதும் பருக்கள், குஷ்டரோகம். அது ஒரு வகையான குஷ்டரோகம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அந்த மனுஷன் நம்பிக்கையோட இருக்கிறான். அந்த நம்பிக்கையை தக்க வைத்தவர் கர்த்தர். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருப்பதற்கான காரணம், தேவனாகி கர்த்தர் அவன் மேல அன்பு வைத்ததுனாலே. இப்போ தேவன் அன்பு வைத்தனால முதலாவது நடக்கிற விஷயம் என்ன? ஆறுதல். ரெண்டாவது, நல்ல நம்பிக்கை. மூன்றாவது, ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவருடைய அன்பு நம்ம மேல இருந்துச்சுன்னா, எங்கேயாவது சிக்கிட்டனா கூட அவர் டெலிவரன்ஸ் கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சிக்கல்ல இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்க, கடன் பாரம் இல்ல, கொடுத்த கடன் மாட்டிக்கிச்சு, திருப்பி வர முடியல, பயங்கர நெருக்கடி. சோ இந்த நிலையிலிருந்து நான் மேல வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்க கண்ணு அப்படிதான், உங்களுடைய மைண்ட் தான் சொல்லுது, வாய்ப்பு இல்லை. எல்லாம் போச்சு, நான் இப்படி வந்துலாம் நினைச்சேன், ஆனா நான் இப்படி கிடக்குறேன் கீழே அப்படின்னு நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு விடுதலை இல்லாம ரொம்ப போராட்டத்தோடு கஷ்டத்தோடு நுகத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். உங்க மேல தேவனுடைய அன்பு விழுந்துருச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களை விடுவிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. உபாகமம் 7:7.
3: கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும், அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார்.
2: 430 வருஷம் கழிச்சு வெளியில வர்றாங்க அந்த நாட்டில இருந்து. ஒரு வருஷம், 430 இயர்ஸ், அரௌண்டா 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்ட காலம், 30 வருஷம் அவங்க இந்த விடுதலைக்காக உள்ள காலங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்திலே அடிமையா இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, மேல வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்து. தேவன் அன்பு கூறுவதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் வருது. ரெண்டாவது, நல் நம்பிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மூணாவது, நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். நிறைய விஷயத்துல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இல்லை, போராடிட்டே இருக்கிறேன், பல வருஷமா பல ஆண்டுகளா போராடிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும் சூழ்நிலை நினைக்கிறேன், ஆனா மாறல. என் பிரச்சனை கிணத்துல போட்ட கல்ல போல இருக்குது அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேல அன்பு வைங்கப்பா, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஐ நீட் யுவர் டெலிவரன்ஸ். உங்க விடுதலை வேணும். எனக்கு இருக்கிற கட்டில இருந்து நான் வெளியில வரணும், எனக்கு இருந்த பாண்டேஜ் இருந்து வெளியில வரணும். இன்னும் அதிகமா நான் அன்பு கூறுகிறேன். ஆனா கடவுள் எதிர்பார்க்கிற ரேசியோனுடைய அன்பு இல்லை. அவர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நான் இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. ஆகவே இன்னும் நான் அதிகமாக அன்பு கூறுகிற போது நடக்கும். சோ தேவனாகி கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கிற போது, அவர் இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில கொண்டு வருகிறார், உங்களை விடுவிக்கிறார். இந்த நெருக்கடி, வளர முடியல, பெருக முடியல, விருத்தி அடைய முடியல, சமாதானத்தோடு வாழ முடியல, மகிழ்ச்சியோடு ஜீவிக்க முடியல, எல்லா பாண்டேஜஸ்ல இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார். மூன்றாவது. நான்காவது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஒன்று இருக்கு, எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த சாபம், அதாவது ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ், அந்த சாபத்தினுடைய ஆளுகை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம வெளியே வர முடியல. சிறப்பா செஞ்சா கூட அது ஒண்ணு இல்லாம போயிடுது. நிறைய பேர் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது, அவங்க மலமலன்னு மேல வந்துருவாங்க. சிலர் பாருங்க, எல்லா டேலண்ட் இருக்கும், நல்லா அறிவா பேசுவாங்க, நல்ல இன்டலெக்சுவலா பேசுவாங்க, ரொம்ப திட்டமிடுவாங்க, நல்லா திட்டமிடுவாங்க. ஆனா அவங்க நல்ல குவாலிபிகேஷன் இருக்கும், நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல தனித்திறமைகள் நிறைய இருக்கும். ஆனா அவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு கர்ஸ், அது ஒரு சாபம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சாபம் தொடருமான்னு சொன்னா, சரியாக முறியடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்காத வரை அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சோ ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இந்த சாபம் முறியடிக்கப்படாவிட்டால் இந்த வாழ்க்கை என்பது, நம்ம ஜெபிப்போம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்னன்னா, தேவனுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கணும். இன்னும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வாசிக்கலாம் உபாகமம் 23:5.
3: உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல்
2: உன் தேவனாய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். உன் மேல ஏதாவது சாபம் இருந்தா, அது ஏதாவது மனிதனுடைய சாபங்கள் அல்லது அசுத்த ஆவிகளுடைய சாபங்கள் உன் மேல இருந்தா கூட, அவர் உண்மையில் வைக்கிற அன்பினாலே அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அதனாலதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த உணர்வு நம்மிடத்தில் அதிகமாகணும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக, அவர் நம்மை நேசிப்பதற்கு பாத்திரமாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள்
3: என்னை கண்டடைவார்.
2: யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்களை நான் நேசிக்கிறேன்ற ஆண்டவர். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற நான்காவது விஷயம், எதெல்லாம் சாபமா இருக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் நம்ம அன்பு வைக்கிற போது நம்முடைய லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, சாபம் ஆசீர்வாதமா மாறும். ஐந்தாவது, தேவன் நம்ம அன்பு வைக்கிறதுனால நாம் சுத்திகரிக்கப்படுறோம். அதாவது இந்த உலக காரியம் நம்மை விரட்டி வருது, பாவம் நம்மை அடிமைகொள்ள துடிக்கிறது, பாவத்திலிருந்து நம்மால விடுதலை பெற முடியல. அது நம்ம மேல இருக்கிற அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிற காரணம், நாமாகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னா, அவர் அன்பு வைக்கிறதுனாலதான் நடக்குது. எபேசியர் 5:25-26-27
3: புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து
2: தாம் அதை திருவசனத்தை கொண்டு
3: தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
2: கிறிஸ்து அன்பு கூர்ந்து நம்மை சுத்திகரித்தார். சபையை அவர் நேசித்து காப்பாற்றினார். அன்பு கூர்ந்ததினாலே சுத்திகரித்தார். புருஷர்களே மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்து சபையினிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து சுத்திகரித்தார் என்பதை சொல்லுகிறார். அவர் அன்பு கூறுவதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆறாவது, இந்த உலகத்துல எதுவும் நம்ம பின்னாடி வராது. நீங்க வச்சிருக்கிற ஆஸ்தி, உங்க பட்டம் படிப்பு, எதுவும் உங்க மரணத்துக்கு பின்னாடி வராது. எது பலன் கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க மற்ற மனிதர் மேல் வைக்கிறீங்க பாருங்க அன்பு, அதுதான் பலன் கொடுக்கும். அவருடைய அன்பு நம்ம மேல வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த அன்பை உணர்கிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க துவங்குவார்கள். அதனால அழியாத ஒரு ஆஸ்தியை நித்தியத்திலே சேர்ப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனுஷர் பாசை பேசினாலும் தூதர் பாசை பேசினாலும் அன்பு எனக்குறாவிட்டால் ஒண்ணு இல்லை. என் சரீரத்தை சாவு எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தா கூட அன்பு எனக்குறாவிட்டால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாதவன் தேவனை, கடவுளுடைய அவர் என்மேல் அன்பு வைக்கிறதுனால அதை நான் உணர்கிற போது நான் மற்றவர்களை நேசிக்க துவங்குகிறேன். 5:8 ரோமர்ல வாசிக்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன்
3: நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
2: யாரிடத்துல நீங்கள் அன்பு வைத்தீர்கள்? சாதாரண உலக மக்கள், நீங்க கிறிஸ்த பிலீவ் பண்றவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உலக மக்களை பாருங்க, அவங்க நம்மளை விட அதிகமான அன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? அது வந்து வித்தவுட் கண்டிஷன்ஸ், எந்த நிபந்தனை இல்லாத அன்பா இருக்கணும் நம்முடைய அன்பு. அவங்க நமக்கு தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நாம விட அதை நேசிப்பது. அன்புன்றது நீங்க எல்லாத்தையும் காமிக்கலாம், பச்சமாய் பேசுவது, யாரையும் கசந்து கொள்ளாமல், யாரையும் வெறுக்காம ஒதுக்காம நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது அவருடைய சகாயம், அவருடைய ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கும். ஏனென்றால் அவர் நம்ம அன்பு வைத்ததுனால இந்த உணர்வு நமக்கு வரணும். ஆறாவது, ஏழாவது, அவர் அன்பு வைக்கிறதுனால நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. எபேசியர் 2:4, 5:2.
3: அக்கிரமங்களில் மரித்தவர்களாகிய
2: குறித்து கொள்ளட்டும், கலாத்தியர் 2:20. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அன்பு வைத்து நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார். அவர் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற ஏழாவது விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நித்திய ஜீவன். அவரை நம்ம அன்பு வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. நீங்க ஒரு வாலிபன் பணக்காரன் வந்து கேட்கிற, ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள மூட வர விரும்புறேன். பைபிள் சொல்லுது, மார்க்கு 10:21, அவன் மேல் அன்பு வைத்து உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரு கொடுன்றார். நித்திய ஜீவனுக்கு வரணும்னா நீ இதை செய்ப்பா, அன்பு கூறுங்கதை சொன்னாராம். ஏனென்றால் உடைய மனம் முழுக்க முழுக்க பணம் பணம் என்று இருந்தது. அதுல இருந்து அவன் முழுமையா வெளியில வரணும்னா அவர் அவன் மேல் அன்பு கூர்ந்ததை சொல்ல, விட்டுருப்பா என் பின்னாடி வா, நான் எல்லாரும் எப்படி சொல்லல அவர். சோ தேவன் நம்ம அன்பு கூறுவதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அது என்னெல்லாம் ஆசீர்வாதம்ன்றது, 1, ஆறுதல், 2, நல் நம்பிக்கை, 3, விடுதலை, 4, சாபம் ஆசீர்வாதம் மாறுவது, 5, சுத்திகரிப்பு, 6, அன்பு கூறுவது, 6, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதான வலிமை, அது ஒரு பெரிய வரம், எந்த பட்சபாதம் இல்லாம எல்லாத்தில் அன்பு கூறுவது, 7, நித்திய ஜீவன். சோ இந்த தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான். நம் முதல்ல வாசித்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உபாகம் 7:13 முன்னாடி 11:12 வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளை கற்பனை இதைகளை கை கொண்டா அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்னு இருக்குது. உபாகமம் 7:13, 11, 12 குறிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி 1 யோவான் 2:5, 3:11, 2 கொரிந்தியர் 5:6 இவளெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த கற்பனை என்ன, அன்பு கூறுவதுதான். தேவனையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடத்திலும் அன்பு கூறுவதுதான், நீங்க அன்பு கூறுவதுதான், அவர் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தனை மாற்றும்படி எல்லாரும் எளிமை நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கவிலியம் டேவிட் அவர்களே, அருமையான வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரயத்தில் 10:54, வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, the Tamil Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் பதினொரு மணி, வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கோம். 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற விரும்ப பாடல் கேட்கின்ற நேரம். நீங்கள் எல்லாத்துக்கும் அழைக்க வேண்டிய இலக்கம் 6473385569 என்ற இலக்கத்திலே நீங்கள் 11:30 உங்களுக்கான நேரத்தில் அழைத்து பாடல்களை பாடலாம். அல்லது உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கிரையத்திலே 11:07. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர் சூசி பிரபாகர் தாஸ் அவர்கள் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 105 சங்கீதம் 3:4 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவரை தேடுகிறதை குறித்து இந்த 2 வருகிறது. ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2 20:1-4 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே யோசபாத்து ஆண்ட அந்த காலத்திலே விரோதிகள் கூட்டமாக அவனிடத்தில் போரிட வருகிறார்கள். எதிராளிகளுடைய எண்ணிக்கை அதிகம், அவர்களுடைய இராணுவ பலம் அதிகம். ஆனா யோசபாத்து பயந்து ஆண்டவரை தேட அவன் ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ண அவன் அழைப்பு கொடுக்கிறான். அருமையானுள்ளே, பிரச்சனைகள் வரும்போது அல்லது எதிர்ப்புகள் சூழும் பொழுது நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை யோசபாத்து தேடியதனாலே ஜெயம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். 2 5:3 நீதிமொழியின் புஸ்தகம் 8:17 வாசித்தால் ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். அதிகாலமே தேடுதலின் பொருள் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று பொருளாகும். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை முதல் ஸ்தானத்தில் வைத்து அதிகாலமே தேட வேண்டும். 2 அங்கு எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே அங்கே வேத வசனத்திலே 29 நீங்கள் புரட்டி பாருங்கள். 29 அந்த 29 நீங்கள் வேத வசனத்தை வாசித்தால் அங்கே 13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும், 2 அதிகாலமே தேட வேண்டும், 3 நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம், 4 ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும், தாழ்மையோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். தாழ்மையோடு புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக் கொள்ளலாம். அங்கே 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 2 தேவாலயத்திலே ஜெபிக்க செல்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது லூக்கா 18:10-14 வாக்கியங்கள் வாசித்தால் 2 ஜெபிக்கிற செல்கிறார்கள், ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் தான் தாழ்மையோடு ஜெபித்தான். அவன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படியானால் அவன் வாழ்க்கையிலே தாழ்மையோடு ஜெபித்தான். லூக்கா 18:14 பாருங்கள், தன்னை உயர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், 2 அதிகாலையை தேட வேண்டும், 3 முழு இருதயத்தோடு தேட வேண்டும், 4 தாழ்மையோடு தேட வேண்டும், 5 விசுவாசத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 8 43 நீங்கள் 48 வாக்கியங்களை வாசித்தால், 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புதம் கிடைத்தது. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? 48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஆகவே இந்த பெண்ணானவள் ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடினாள். 5 குறிப்பாக சொன்னேன். 6 நாம் ஆண்டவரை தேடும் போது நம்முடைய சுயநலத்துக்காக தேடக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்றால், பிற நலன் கருதி நாம் தேட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஆன்மீக வாழ்வு தங்களை சுற்றி, தங்கள் குடும்பத்தை சுற்றி, தங்கள் சபைகளை சுற்றியே இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே லூக்கா நட்சத்திரம் 7 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு 100 அதிபதி தன் மகனுக்காக தனக்காக ஆண்டவரிடத்திலே ஆட்களை அனுப்பவில்லை, தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டான் அதற்காக அனுப்புகிறான். இது பிறர் நலன் நாடி பண்ணுகிற ஒரு ஜபமாகும். மார்க் நற்செய்தி நூல் 2 அதிகாரத்திலே 2 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 2 அதிகாரத்திலே 2 ஒரு அருமையான திமிர்வாதக்காரனை 4 அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரண்டிலே இந்த 4 தங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக வேண்டும் என்று வருகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது பிறர் நலனை மனதில் வைத்து பிரார்த்திக்க தேடும்படியாக வர அழைக்கப்படுகிறோம். 7 ஆண்டவரிடத்தில் வரும்போது நாம் கீழ்ப்படுதலின் சிந்தையோடு வர வேண்டும். அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவார்கள் ஆனால் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் கீழ்ப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17 நீங்கள் புரட்டுங்கள். இந்த 17 14 சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி 10 குஷ்டரோகிகள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியன் காண்பீங்கள் என்றார். கீழ்ப்படிந்து போகும் பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே ஆவியானுடைய துணையை கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரை பிரச்சனைகள் மத்தியிலே தேட வேண்டும், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். 2 3 முழு உள்ளத்தோடு தேட வேண்டும். 4 தாழ்மையோடு தேட வேண்டும். 5 விசுவாசத்தோடு தேட வேண்டும். 6 பிறர் நலன் கருதி தேட வேண்டும். 7 ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற சிந்தையோடு அர்ப்பணிப்போடு தேடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
0: ஆமே. நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகர் தாஸ் அவர்களே. மீண்டுமாக இன்னொரு முறை உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேரம் கலையத்திலே 11:14 11:30 வருகிறது உங்களுக்கான பாடல் பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:19 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி. உங்களுக்கான பாடுகின்ற நேரம், பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்.

இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதுக்கு முன்பதாக இன்றைய நாளில் நீதிமொழிகளை சௌரி மெரினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 19 நீதிமொழிகள் 19 மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நகுலப்படுவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு இவனும் சிநேகிதன். தரித்திரனே அவனுடைய சகோதரர் எல்லோரும் பயக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெட்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், சுத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பொய்யனை பார்க்கலும் தரித்திரனே வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ரொம்பரி தன் கையக்கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. வேலியாளின் சாட்சிக்கார நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி விட.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 11:34. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 4625 3 0 0 0 8 0 2 இலக்கத்திலே அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் 6473385 56 இலக்கத்திலே அழைத்து நீங்கள் பாடலாம். அல்லது பாடுவதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டால் நீங்கள் பாடல் தெரிவுகளை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம். 2 முன்பதாக இந்தியாவிலிருந்து ஒரு அருமையான சகோதரன் எங்களோடு மெசஞ்சரில் விருப்பாடலை கேட்டிருந்தார். நாங்கள் மெசஞ்சர் அடிக்கடி பார்க்கிறதில்லை, வாட்ஸ்அப்பெல்லாம் கூடுதலான கவனத்தை செலுத்துவால் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. இன்றைய நாள் அந்த பாடலை அவருக்காக நாங்கள் ஒளிபரப்புவோம். அலைங்கள் 6473385596 என்ற இலக்கத்தில். அதோடு நீங்கள் உங்களது வெப்சைட்டில் உள்ள சட்ரூமிலையும் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்கிறீர்கள், தயவு செய்து அதையும் தவித்துக் கொள்ளுங்கள். என்றால் அடிக்கடி நாங்கள் சட்ரூமில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை. உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பித்தால் மிக ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை குறிக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்க சொல் மரியா?
1: சும்மா இருக்கிறேன் கத்திரி. வேலை நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஜசிந்தா எப்படி இருக்கிறா?
0: ஜசிந்தா கொஞ்சம் இப்ப கொஞ்சமா சுகமா இருக்குது. வருவா, அடுத்த வாரம் வானொலிக்கு வருவான். உங்களோட காணையில நேற்று வெளியில போயிட்டீங்களா?
1: இல்ல, நான் இருந்த நான் கொஞ்சம் மிஸ் உடல்நிலைகளும் கொஞ்சம் உள்ளதான். அப்ப
0: பாடுங்க.
1: எனக்கு ரேடியோ கொஞ்சம் நின்று வேலை செய்யறதால தெரியலை. அப்ப நேரடியாய் போகுதோ அல்ல மறுபடி வேறப்போ அப்படின்ட்டும் இருந்துட்டேன். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று

0: ஆமென்.
1: ஆமென். நன்றி சகோதரி மரியா, வாழ்த்துக்களம்மா.
0: நன்றி. எனக்கு எனக்கு ஒரு பாட்டும்
1: சொல்லுங்க.
0: மறவர் இயேசு மறவர், மறவர் இயேசு மறவர் என்ற பாட்டு.
1: மறவர் இயேசு மறவர். ஓகேம்மா. ஓகே, நன்றி. நேரம் கலையத்திலே 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நேரத்தை வீணாக்காமல் பாடுகிறவர்கள் உடனடியாக ஆலயங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அனைவரும் பாடலாம்.

0: வணக்கம் அம்மா.
1: ஓ, நான் மகேஷ் கதைக்கிறேன்.
0: ஓகே, பாடுங்க.
1: நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்த நாவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்த நாவியா, பேகளை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, தலைவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லம்.

0: தேற்றரவாளன் பரிசுத்தாவி தேற்றிட பார்வமே, தேற்றரவாளன் பரிசுத்தாவி தேற்றிட பார்வமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, என்ன நிரப்போம் இயேசு தெய்வமே, என்ற நிரப்போம் உந்தனாவியால், என்ற நிரப்பும் உந்தனாவியா. ஆமே
1: ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா.
0: ஆமேன்.

0: வணக்கம்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிஷன்.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரியண்ணா. எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறோம்.
0: சரி, இன்றைக்கு நேற்று வேலையில் பாடுறதுக்கு
1: நேற்றைக்கு நான் வெளியில போன அப்படி அலுவல.
0: ஆ சரி,
1: மறந்துட்டேன். மறந்தேன்னா அந்த டைம் டைம்
0: ஸ்பீக்கர் முடிஞ்சது. ஆ ஓகே ஓகே ஓகே.
1: ஆமாம்.
0: ஆ பாடுங்க.

ஆமீன். நன்றி பெரியண்ணா. நிறம் கலையத்திலே 11:54, இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் மேரி.
0: மேரி, எப்படி இருக்கீங்க சௌரி?
1: நல்லா இருக்கிறோம் ஆண்டவர் கிருபையால்.
0: ஆமென் ஆமென்.
1: சரி, நீங்கள்?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இருந்தாவும் நல்லா வந்துட்டு இருக்கிறான்.
1: வருவா வருவா, கட்டாயம் வருவா. ஆண்டவர்கிட்ட இறக்கம். ஆமென்
0: ஆமென். பாடுங்க.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தாய் போல தேற்றி

என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீனத்தில் என் பெலன் தருவேன் என்றீர். பெலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும்,

போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை

0: வாழ்விலே. ஆமென், ஆமென்,
1: ஆமென்.
0: நன்றி
1: ஆமென், நன்றி
0: கர்த்தர்.
1: சோதரி மேரி. வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம் ஐயா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேம்மா.
1: எனக்கு ஒரு பாட்டு தாய்யா.
0: என்ன பாட்டு?
1: ராஜாவின் மாளிகையில் ராப்பகரா வந்திருப்பேன். ஜெபத்தோட்டம்.
0: ஓகேம்மா.
1: ஓகே.
0: நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா. நன்றி.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையதிலே 12:08. வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உமது வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம். 6473385596 இலக்கத்திலே சர்வதேச உறவுகள். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இலக்கம் போல நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். அல்லது உங்கள் விருப்ப பாடலே அதிலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: நேரம் கலையத்தில் 12:13 தொடர்ந்து உங்களுக்கான நேரத்தில் இணைந்துக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய நாளின் விருப்ப பாடல் பாடல்களை கேட்க இருக்கிறோம். ஒரு சில அன்பு உறவுகள் பல நாடுகளிலிருந்தும் தங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பாடல்கள் ஒலிபரப்பாயிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:17. விருப்பு பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எமது அன்பு உறவுகள், சகோதர சகோதரிகள் பல நாடுகளிலிருந்தும். முதலாவதாக லண்டன் தேசத்திலிருந்து சகோதரி குன்சி அவர்கள் கேட்ட விருப்பு பாடலை இப்பொழுது நாங்கள் ஆரம்ப பாடலாக கேட்கலாம்.

0: இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் அருமையான சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. அவருடைய விருப்பு பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். வணக்கம். சரி பவளம்மா, பாட வந்திருக்கீங்க, பாடுங்களம்மா.
1: கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், இனி வந்தல்லாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், நீதி மண்டலாட விடமாட்டார், இத்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், கட்டன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா, வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், வணக்கம்.
0: நிறம் கலையத்திலே 12:25. விருப்ப பாடல்கள் வரிசையிலே அடுத்து இடம் பெறுவது ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான சிறப்பான ஒரு பழைய பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை இப்படி அநேக மக்கள் கேட்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இப்படி விருப்ப பாடல் மூலமாக உங்களுக்கு பிடித்த மற்றும் ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துகிற பாடல்களை விருப்ப பாடலாக கேட்டு மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க உதவி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு சௌரிக்கு மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இது பாடலை கேட்கலாம்.

அருமையான ஒரு பழைய பாடலை கேட்டும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சௌரி. அடுத்ததாக நாங்கள் நோர்வே பக்கம் போகலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கோம். இதோ பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

ஆமீன். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக இருந்தார்கள் நோர்வேலிருந்து மாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள். அடுத்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இப்பொழுது டென்மார்க்கு செல்லலாம். டென்மார்க்கிலிருந்து அருமையான சகோதரி கீதா அவர்கள் இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்பு மார்க் கேட்டிருந்தார். இதோ சகோதரி கீதா டென்மார்க்கிலிருந்து கேட்டவர்களுக்காக இந்த பாடல் வான் அலைகளிலே வருகிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

அருமையான பாடலை கேட்டோம். இதை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து அருமையான சகோதரன் ஜோசப் அவர்கள் ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார். அந்த பாடலை அவர் ரெண்டு நாளைக்கு முன்பாக எமது மெசஞ்சரிலே அதில் பதிவு செய்திருந்தார். அதே மெசஞ்சரை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். எனவே இன்றைய நாளில் சகோதரன் ஜோசப்புக்காக திருவாரூர் தமிழ்நாட்டிலிருந்து சகோதரன் ஜோசப் அவர்கள் கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். இதோ அவருடைய பாடலை கேட்பதற்கு முன்பதாக

அடுத்து விருப்ப பாடலாக சோரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தெரிவு பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ ஜோசப்புக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அருமையான சோதரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக டொரண்டோக்கு வரலாம். இன்றைய நாளிலும் கூட எங்களோடு இணைந்து சௌரி மரியா அவர்கள் ஒரு விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள். மரபார் இயேசு மரபார் என்ற பாடல். இதோ சௌரி மரியாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடலை டொரண்டோவிலிருந்து சோரி மரியா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து பாடல் கேட்டுக்கிறார்கள் ரீட்டாம் அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது.

இந்த பாடலை தாயார் ரீட்டாம் அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ இறுதியான ஒரு விருப்ப பாடல், டொரண்டோவிலிருந்து சௌரி மெடினா அவர்களுடைய விருப்ப பாடல்.

இந்த பாடலை சௌரி மெடினா அவர்கள் டொரண்டோவிலிருந்து கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் பாடல் பாடியவர்கள், விருப்ப பாடலை கேட்டவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் செய்தீர்கள். நன்றி. அடுத்து நாங்கள் தேவ செய்திக்கு செல்ல இருக்கோம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் டாக்டர் ஜெயந்தி அவர்கள்.

0: வணக்கம். சாரி, விடுதிக்கு அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். இது செய்திக்கான நேரம். பிரைஸ் லார்ட் சாரி.
1: பிரைஸ் லார்ட் சார். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சகோதரி? போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் பண்ணிருந்தாங்க, எப்படி இருக்காங்க சார்?
0: ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இன்னும் சிக்கா தான் இருக்கிறாங்க. அடுத்த வாரம் வருவார்கள். அவர்களுக்காக ஜெபித்ததுக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து முந்தைய நாள் ஆண்டவருடைய வாழ்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, தருமையான நாளை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலிருந்து கத்தாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் உம்மை குறித்து நாங்கள் சம்பாஷிக்கிற காரியங்களையும் கத்தத்தாமே நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறேன். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களுடைய இருதயங்களிலே நீர் ஆண்டவரே வைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த அருமையான செய்தி வேளையிலும் கர்த்தர் எங்களை கத்தாவை கிருபையாய் நடத்துவீராக. நீர் சொல்ல விரும்புகிறதை ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீர் போதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நிகழ்ச்சியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நண்பரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த செய்தி வேளையில ஆண்டவரே நீர் அவர்களை ஆத்துமாவிலே பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தொப்பு கொடுக்கிறோம். அருமையான சகோதரியும் நாங்கள் விசேஷமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரத்திலே அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் நல்ல சுகபலத்தோடு கூட அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளையிலே நாம் சிற்சை என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை கேட்கலாம். பாருங்கள், வேத வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது. சங்கீதம் 94:12-13 வசனங்கள். நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் 119 அதிகாரத்திலே 67 முதல் 71 வசனங்களிலே இப்படி ஆய் சொல்லுகிறார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்சிக்கிறார் என்று பவுலப்போஸ்தலன் எபிரேயர் 12:10 எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும். இது அப்படியே வேத வசனத்தின் வார்த்தையாக காணப்படுகிறது. யாக்கோப்பு 1:2-3 வசனங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து எப்படியேனும் சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து அதை வெற்றியாக முடித்துத்தான் திரும்ப வேண்டும். சிற்சை நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறது. சோதனையின் போது நாம் சந்தோஷப்பட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிற்சையின் மூலம் பிதாவினால் போதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது பரலோகம் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. சோதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. விதையில்லாத நிலத்தை உழுதாலும் நீர் பாய்ச்சலாலும் பலன் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளும் இவ்வாறு சோதனையால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இருதயம் சில வேளைகளிலே மிருதுவாய் அது நம்மை நம்மிடத்திலே ஒரு சாஃப்டான ஒரு காரியங்களை உருவாக்குகிறதாய் காணப்படும். ஆனால் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். சோதனையில் பிதா நமது எண்ணத்தில் எதை கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எதினால் நம்மை சிற்சிக்கிறார், எதினால் நாம் அவரிடத்திலிருந்து சிற்சையான காரியங்களை பெறுகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். சோதனையாகிய பள்ளிக்கூடத்திலே முக்கியமான ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் கவனிக்கலாம். அவை திட்டமான நோக்கம், ஒரு நல்ல பாட புத்தகம், ஒரு நல்ல ஆசிரியர், கல்வியை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளும் மாணவன் என்கிறதான தலைப்பிலே நாம் இதை குறித்து கேட்க போகிறோம். முதலாவது பாருங்கள், சோதனையின் நோக்கம் நமக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம், ஏன் சிற்சிக்கப்படுகிறோம், அதன் காரண காரியங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பிதாவுக்கு உயரிய ஒரு மகிமையாய் இருப்பது போல பிள்ளைகளுக்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மை தண்டிப்பதால் அவரது பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாகிறோம். சில வேளைகளிலே நாம் பாவம் செய்யும் பொழுதோ இல்லாவிட்டால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது ஒரு சிற்சையை அவர் அனுமதித்து தம்மோடு கூட அவர் இணைத்துக் கொள்கிறார். சோதனையிலே விசுவாசி எதிர்பார்ப்பது ஒரு ஆறுதலை தான் இல்லையா? அவன் அமைதியாயிருந்து இந்த விசேஷித்த தண்டனைக்காக திருப்தியாயிருக்கிறான். இது துவக்கம் மாத்திரம்தான். பிதா இன்னும் உயர்வான ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் அவனை மிக தூயவனாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி ஆக்கவும் பரிசுத்திற்கு நேராக அவர் நம்மை அழைத்து செல்லவும் விரும்புகிறார். யோபின் புஸ்தகத்திலே யோபு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய பாடுகளையும் அவ்வளவு கஷ்டத்தையும் ஒரே நாளிலே அவன் கண்ட பிற்பாடும் அவன் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21 அது அவனுடைய சோதனை பள்ளிக்கூடத்தின் ஆரம்பமாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு இன்னும் போதிக்க வேண்டியது, நமது சித்தம் எல்லாவற்றிலும் அவருடைய தூய சித்தத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் எதை வாஞ்சிக்கிறோம் இல்லாவிட்டால் எதை குறித்து நாம் அதிக பிரயாசப்படுகிறோம் என்பது கர்த்தருடைய சித்தத்திலே அது இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படி சம்பவிக்கிறது. அவர் தமது பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். அவரது பரிசுத்தத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கமாயிருக்கிறது. இதுவே நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இதிலே நாம் சில வேளை தவறும் பொழுது சிறு சிறு சர்ச்சைகளை நாம் ஒருவேளை அனுபவிக்கலாம். இது கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மில் இடைப்படுகிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், முக்கியமாக சோதனை காலத்தில் வேத வசனம் நாம் வாசிக்கிற புத்தகமாய் இருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போய் காணப்படும் பொழுது நாம் வேதத்தை வாசிப்பதில்லை. ஆனால் அந்த காலகட்டங்களில் தான் நாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். தேவன் நம்முடைய சோதனைகளிலும் துன்பங்களிலும் அவரது வசனத்தை நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். ஏன் அவர் நம்மை தண்டிக்கிறார், எவ்வளவு ஆழமாக அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவரது வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதும் எத்தனை ஆறுதலான விஷயம் பாருங்கள். சோதனை பிதாவின் வாக்குத்தத்தங்களுக்கு புதிய மகிமையை தருகிறது. நாம் தண்டிக்கப்படும் பொழுது ஆலோசனைக்காக வேத வசனங்களைத்தான் நாட வேண்டுமே ஒழிய மற்ற எதையும் நாம் நாடக்கூடாது. மூன்றாவதாக பாருங்கள், இயேசுவே நம்முடைய ஆசிரியராக இருக்கட்டும் என்று பார்க்கலாம். அவரே பாடுகள் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறார். பாடுகள் மூலமாகவே முழு கீழ்ப்படிதலையும் அவர் கற்றுக்கொண்டார். அவருக்கு அதிசயமான உருக்கமுள்ள இருதயம் காணப்படுகிறது. அவரோடு நாம் அதிகமாய் உறவு கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நாம் ஆறுதல் அடைய முயற்சிக்கவே கூடாது. அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் கஷ்டப்படும் பொழுது இல்லாவிட்டால் நாம் சோதனையிலே அகப்பட்டு சிகிச்சைக்கப்படும் பொழுது அநேகர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அந்த ஆறுதல்கள் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதல்கள், அவை நம்மை ஒருபோதும் ஆறுதல் படுத்துவதில்லை. இயேசு நமக்கு போதனை தர நாம் அனுமதிக்க வேண்டும். தனிமையில் அவரோடு சம்பாஷித்து அடிக்கடி வேத வசனத்தை நாம் தியானம் செய்யும் பொழுது அது நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். பிதா நமக்கு வார்த்தையையும் ஆவியையும் ஆண்டவராகிய இயேசுவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பங்களும் தண்டனையும் சிச்சையும் நம்மை வசனத்திற்கு நேராக இயேசுவுக்கு நேராகத்தான் நம்மை அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் தமது பரிசுத்தத்திற்கு நம்மை பங்காளியாக்குவார். இயேசுவோடு உள்ள உறவு தானாக நமக்கு ஆறுதலை கட்டாயம் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நான்காவதாக பாருங்கள், விருப்பத்துடன் கற்கும் ஒரு மாணவராய் இருக்க வேண்டும். சோதனை சாலை என்பது ஒரு பள்ளிக்கூடமாய் இருந்தால் அதை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாய் நாம் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிக மிக அதிகமாயிருக்கும். நம்முடைய அறிவீனத்தை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? நமக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று எப்பொழுதுமே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். துன்பங்களிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களுக்கு போதிக்கும் மற்றும் ஞானத்தின் வாக்குத்தத்தம் இருக்கிறது. காதுகளை திறந்து வைக்க நாம் நாட வேண்டும். இதனால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நாம் அதை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனை போல என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்விதமான ஒரு மனநிலையிலே அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ, அப்படித்தான் நாம் ஆவிக்குரிய சோதனை சாலைகளிலே நாம் போடப்படும் பொழுது நமது இயேசுவே நமது ஆசிரியர் என்று பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு நேராகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாகவும் நாம் அமைதலோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. முழு விருப்பத்தோடு அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். அவர் போதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இதில் நம்மை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நீர் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94:12 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோப்பு 1:2-4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சோதனை காலத்தை பாக்கியமான காலமாக நாம் எண்ண வேண்டும். அதோடு பிதாவோடு நெருங்கிய உறவு கொள்ளும் ஒரு காலமாகவும் அதனால் அவரது பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளி ஆகிறோம் என்றும் நாம் எண்ணிக்கொண்டு அதில் மிகவும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாங்கள் நாம் மகிழ்ச்சியோடு கூட சொல்லலாம், நான் துன்பப்பட்டது நல்லது என்று சங்கீதக்காரனை போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நாம் கட்டாயம் நம்மால் சொல்லக்கூடும். பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையின் இரண்ட சோதனைகள் வரும்போது உம்முடைய வசனம் காண்பிக்கும் மகிமையான ஒளிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் இதன் மூலம் எனக்கு போதித்து உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக நீர் என்னை மாற்றுகிறீர் என்று நான் உம்மில் விசுவாசமாயிருக்கிறேன். நீர் உமது சொந்த குமாரனுடைய பாடுகளையும் மரணத்தையும் அனுபவிக்க செய்து அதன் மூலம் பரிசுத்தத்தை எனக்கு அருகிலே நீர் கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக மாற வேண்டும் என்று சொல்லி நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சிற்சையை நாங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். உமது விலையேற பெற்ற பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஆலோசனையை மாத்திரம் என்று நிறைவேற்றும் உமது சித்தத்தை செய்யும்படி நீர் என் கைகளை பழக்குவித்திரளும் என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் நாம் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். கடைசியாக பாருங்கள், கிறிஸ்துவுக்காய் நம்மை நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டியதன் ஒரு அவசியம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மத்தேயு 16 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதான் நமக்கு மிக சிறந்த முன்மாதிரி. நாம் அவரை பின்பற்ற அழைக்கிறார். நாம் தான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருக்கு பின் செல்லும்படியாக நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவர் தகுதியும் உத்தமமும் உடையவர். அவர் நம்மிடம் அதிகமாய் கேட்கிறார், ஆனால் அவரை முழுமனதோடு பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் மிக அதிகமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எஜமானுடைய உபயோகத்துக்கும் எல்லா நெற்கரியைக்கும் ஆயத்தமான பாத்திரமாய் நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேளையில ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கேட்டுக்கொண்ட இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் சிற்சையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்லயும் நாங்கள் இருப்போமானால் கர்த்தத்தாமே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது வசனமும் வாக்கு தத்தங்களும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீட்பரேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென். ஆமென். நன்றி சகோதரி, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. வாழ்த்துக்களமா, ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோமா. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நிறம் கலையத்திலே 1:16. இப்பொழுது மீண்டுமாக நாங்கள் இன்னும் ஒரு ஆலோசனை பகுதிகளை செல்ல இருக்கிறோம். எங்களோடு டாக்டர் செல்வின் ராஜேஸ்வராஜ் அவர்கள் இணைந்து ஆண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர் டாக்டர் செல்வின் ஜெயசுராஜ், எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். நல்லா இருக்கிறோம் பிரதர்.
0: நல்லா இருக்கிறீங்களா? மிக மகிழ்ச்சி. என்ன விசேஷம் அங்க உங்களோட தேசத்துல? ஒண்ணுமில்ல
3: பிரதர், பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல பிரதர்.
0: ஒண்ணுமில்ல, எல்லாம் நார்மல், அது நடக்கிற மாதிரியே நடக்குது. ஓகே.
3: ஆமாங்க. ஆமா,
0: இன்றைய நாளும் ஆண்களுக்கான ஆலோசனை பகுதிகளை வழங்குங்கள் ஐயா.
3: கண்டிப்பா பிரதர், இன்னைக்கு ஆண்களுக்குரிய ஆலோசனை பகுதியில் உங்களோட கூட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முழு நம்பிக்கையா இல்ல தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு எது எல்லாம் இன்னைக்கு மிக அவசியமா இருக்குதுன்றதை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற பாதையில நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு நிறைய நேரங்களில் நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 24 மணி நேரம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 23 மணி நேரம் 55 நிமிடம் சுற்றி இருக்கிறவர்களால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கிறது, சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம இவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம நடந்து போகிற பாதையை குறித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட கூட பார்க்குறேங்க, உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த பாதை, வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கைன்றத நம்ம மறந்து போயிடக்கூடாது. எத்தனையோ விதமான பாதைகள் இந்த பூமியில் இருந்தபோதும் நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்மளை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரிந்தெடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை தான். இதை நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோங்க. ஏதோ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த வாழ்க்கைக்கு வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வற்புறுத்தி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு வந்துடுது. அப்படி கிடையாது, எத்தனையோ விதமான வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் இப்போ நீங்க தேர்ந்தெடுத்துட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் குவாலிட்டி. இதுக்கு மேல பெட்டர் குவாலிட்டி கிடையாது. அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்கட்டும், முதல்ல நீங்க அதை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லைஃப் உங்களுக்கு. நீங்க இதை விட்டுட்டு வேற வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம தெரிந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம், அது சரியா தவறான்னு நிறைய நேரங்களில் ஒரு குளறுபடி வந்துடும். இந்த இடத்துல நீங்க ஒன்று தெளிவுபடுத்திக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைஃப் இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீ செய்கிறதை இப்படி மாற்றிக்கிட்டேன்னா உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு நீ இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு சில காரியங்களை சொல்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் விட நீங்கள் பெட்டரான ஒரு லைஃபை சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கங்க. பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட பெருசு உயர்ந்தது நீங்கள் தெரிந்தெடுக்க எடுத்திருக்கிற இந்த பாதை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட இது அதிகம், ரொம்ப ஹைக்கானது. ஆனால் அவங்க வந்து நீங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிற பாதையை அவங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் விட அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிற உங்களுடைய இந்த பாதை தான் ரொம்ப பெட்டரான ஒரு பாதைங்க, உயர்ந்த ஒரு பாதை. இந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது எப்பவுமே உங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம் இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பூஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதை வந்து நீங்களே உங்களுக்குள்ளாக உருவாக்கி கொள்ளணும். ஐ ஆம் த பெட்டர் பர்சன், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃப்பில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து தான் உள்ளதிலே பெட்டரான ஒரு பாத். இதை நான் வந்து போகும்போது நான் எப்பொழுதும் என்னையே நான் என்னை உற்சாகப்படுத்தி கொள்ளணும். நிறைய நேரங்களும் இங்கே தான் நம்ம விழுந்து போயிடுறோம். நான் என் வாழ்க்கையில் எது பெட்டர்னு நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாதையில் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த வேலையை என்னால் உருப்படியாக செய்ய முடியும் நம்ம நினச்சிட்டு பல நேரங்களில் விழுந்து போயிடுறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிருது. உண்மையிலேயே நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாத்தான் கரெக்டான பாத்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பாதை, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எதையோ சக்சீட் பண்ணணும்னு இதை எடுத்திருக்கிறீங்க, இதை செய்தே முடிக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படணுமா இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதை வந்து ஆட்டி படைக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் நம்ம இங்கே விழுந்து போயிடுறோம். பிறர் என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1000 பேர் 1000 சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விதத்தில் குத்தி காமிச்சிட்டு இறக்கி பேசிட்டு நம்மளுடைய தராதரத்தை வந்து ஆட்டி

ஒரு நன்மையானது நடந்து கொண்டே இருக்கும், ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருக்குங்க எல்லா சுச்சுவேஷன்லையும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்வோம்னா அந்த சுச்சுவேஷனையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போமே தவிர, அதற்குள்ளாக நம்ம நிற்கிறதுக்காக ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குதே, நான் சூஸ் பண்ண இந்த பாத்திரத்தில் நிலைச்சி நிற்கிறதுக்கு ஒரு பாதை ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குதே அப்படின்றத நம்ம யோசிச்சு அதில் நம்ம பலப்படணுமே தவிர, எப்போ பார்த்தாலும் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. இல்லை, நம்மளுடைய பாதையில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம ஆள வேண்டியது மிகவும் அவசியம். இதில் இந்த ஜாக்கிரதையாக வாழ்கிறதுன்றது வேற, நம்ம எடுத்திருக்கிற இந்த பாதையே வந்து ரொம்ப மோசமானதாக நினச்சி இதை விட்டு விலகிடலாமா நம்ம நினச்சிட்டு இருக்கிறது சுத்தமான கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன்று. நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு எச்சரிக்கையாக ஓட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஓட்டி கொண்டு இருக்கும் அந்த பாதையில் வந்து எந்த விதமான கரடு முரடான காரியங்கள் இருக்கலாம், ஒரு ஒரு அடல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பர்சன் வந்து போயிட்டு இருக்கிறார் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரிஸ்க்கு எடுக்காமல் அந்த ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சரியான பாதையை சூஸ் பண்ணிவிட்டு அவர் ரைட் பண்ணுறாருனா ஹீஸ் அ காசியஸ் டிரைவர், ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம ஒரு டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் வண்டியே ஓட்ட மாட்டேன், அந்த பாதைக்கே நான் போக மாட்டேன், வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டி வராங்க அப்படின்னா, அவங்க அந்த டிரைவரை வந்து நம்ம காசியஸ் டிரைவர் சொல்ல மாட்டோம், அவரை டிரைவர்னே சொல்ல மாட்டோம். இவர் என்ன ஒரு மனநிலைமையில் இருக்கிறாரு, வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டாமல் இருக்கிறாரு, இந்த நிலமையில் இந்த மாதிரியான ஒரு கரடு முரடான பாதையில் ஓட்டக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறாரே நம்ம நினைப்போம். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம எடுத்திருக்கிற பாதையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர, இனிமே நான் இந்த பாதையிலேயே போகக்கூடாது, இந்த காரியத்தையே நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் எந்த நேரத்துலையும் நான் வந்து என்னுடைய மைண்ட்குள்ள நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடாதுங்க. நிறைய நேரங்களில் இது தான் நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கிறேன், ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது தேவையில்லாத அந்த ரிஸ்கான ஒரு காரியங்கள் வரும்போது அதை உதறி தள்ளிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஜாக்கிரதையாக நடந்து போகிறது மிகவும் அவசியம். அதுக்காக நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையவே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சரியான காரியமே கிடையாதுங்க. ஒரு மனிதன்கிட்ட வந்துங்க, ஒரு கிரேக் மித்தாலஜியில் வந்து ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்து ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும், சிமேரான்றாங்க. அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சிங்கத்தோடைய தலையா ஆட்டுடைய உடம்பு அப்புறம் ஒரு பாம்புடைய டெய்ல் வச்சு ஒரு அனிமல் மாதிரி ஒரு மித்தாலஜி கிரீக் மித்தாலஜியில் இருக்குது. இது வந்து எப்படி செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா, மூணு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை வந்து அவன் கையில் கொடுத்துட்டாங்களா, இது ரெண்டு மூணையும் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு அவன் மூணையும் இணைச்சிட்டான், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரீக் மைத்தாலஜியில் ஒரு பெரிய அனிமல் போல் இன்றைக்கி காட்சி அளிக்கிறது. இது என்ன அப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எது வந்தாலும் அதை சேர்த்து ஒன்று பண்ணி நம்மளுடைய லைஃப்க்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துருச்சே, இதை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, இதை நான் வந்து பெட்டராக என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ட்டு நான் விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்க. எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும், எந்த காரியத்தில் யார் ஈடுபட்டாலும், நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பாதையில் எதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அதை நீங்கள் அப்படி பயன்படுத்தணும். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நம்முடைய கரத்தை ஈஸியாக இன்னொருத்தர் மேலே கையை காமிச்சு விட்டுருவோம். இவர் என் பாதையில் குறுக்க வந்தனால தான் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இவங்கெல்லாம் நான் நல்லா போயிட்டுருக்கணும்னு நினைக்காம என்னை வேணும்னு கெடுக்கணுன்ட்டு இந்த பாதைக்குள்ளாக அவங்க வந்து என்னை மாற்றிட்டாங்க, என்னுடைய இமேஜினேஷன் போச்சு, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கலைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான காரியத்தை நீங்கள் தயவு செஞ்சு எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் உங்கள் லைஃப்குள்ளே வந்தாலும் சரி, யார் எந்தெந்த காரியங்களை எப்படிலாம் கொண்டு வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துருக்கிற இந்த காரியத்தில் நீங்கள் அனுமதிக்காமல் யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறது என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. நிறையா பீப்புள் நம்ம போகிற பாத்தில் க்ராஸ் பண்ணி வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம போகிற பாத்தை மாற்றிக்க முடியாது. அவங்க வர நேரத்தில் கொஞ்சம் பாஸ் பண்ண வேண்டியது இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவங்க க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க ஒருத்தர் நமக்குள்ளே வந்தாங்க க்ராஸ் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்றக்காக அதே இடத்துல நின்று அங்கேயே யோசிச்சுட்டு போக வேண்டிய பாதையும் மறந்து போயிடாதீங்க. நமக்கு நிறைய நேரங்களில் அநேக விதமான அந்த ஒரு கனவோடு நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இது கனவு அப்படின்றது வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும்
நடக்கிறது கிடையாது. இட்ஸ் அ சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்.

0: கண்டினியூஸா ஏதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒரு ட்ரீம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனவுன்றத. இது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாம், சம்டைம்ஸ் நம்ம முடிச்சுட்டு இருக்கும் போது கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள், நம்ம எடுத்திருக்கிற இந்த வேலையில நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பாத்திரம் இப்படிலாம் நடக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு சீரியஸான திங்ஸ் வந்து கண்டினியூஸா இதுக்கடுத்துன்னு ஒன்று ஒன்றா நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒன்று தடைப்பட்டுட்டா அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய நல்லதும் கெட்டு போயிடும் நம்ம நினைக்கிறது வந்து தவறான காரியங்க. இட்ஸ் கம்ப்ளீட். நீங்க எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டெப் மிஸ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், த தேர்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டில் தேர், நீங்க போயிட்டே இருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம நினைக்கிற நினைப்புகள் எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளும் நமக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்மளை பாதிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நினைவுகளும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நினைவுகளும் சரி, காலங்காலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பார்த்த குறித்து நீங்கள் கொஞ்சம் காலங்களுக்கு விற்பாது ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் வரலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு தவறாக பேசிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் கூட நிற்கலாம், உங்களுக்கு எதிர்ப்பாக பேசிட்டு இருக்கிறவங்க கூட உங்களோட கூட சேர்ந்து நாளைக்கு பயணிக்க நேரிடலாம். அப்படி இருக்கும்போது எது நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பாத் இருக்குது பாருங்களேன், அந்த பாத்துல நீங்க நிலைச்சு நின்று ஓடிட்டே இருக்கும் போதுதான் இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உங்க கூட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாத்தை நான் சூஸ் பண்ணணும்னா நான் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பாதையை உருவாக்கினது என்னுடைய முழுமையான சம்மதத்தோடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதை கொடுத்தது நம்மை உருவாக்கின கடவுள் என்பதை நீங்க நினைச்சிங்கன்னா மாத்திரம்தான் நீங்க தெரிந்தெடுக்கிற பாத் வந்து எவ்வளவு வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாத்தை நீங்களா தற்செயலாக நீங்க எடுத்துக்கலைங்க, காட் கம்பல்சரி பர்பஸ்ஃபுல்லா உங்களுடைய இந்த கிரியேஷனுக்கு இந்த டைம்ல நீங்க இந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னு உங்க கையில ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அதுல நீங்க வந்து உங்களுடைய ஹாப்பினஸ் கம்ப்ளீட்டா கொடுக்குறீங்க, உங்களுடைய பாசிட்டிவிட்டி இதுல நிறைய இருக்க போகுது. அப்படி நீங்க கடவுளுடைய பாதையில நீங்க நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல தேர்ட் பர்சன்ஸோ உங்க கூட இருக்கிறவங்களோ யாரு இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு விஷயத்த அந்த பாத்த நீங்க சூஸ் பண்ணதை எந்த நேரத்திலையும் விட்டுறாம இடறி போகாம ஜஸ்ட் கோ அஹெட்ங்க. காட் ரியலி பிளஸ் யூங்க. தேங்க்யூ.
1: ஆமென் ஆமென். மிக ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆலோசனை. இதை கேட்டுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கூட நீங்கள் சொல்ற விடயங்கள் எல்லாமே மிக சரியாக ஒத்து போகிறதா இருந்தது. எந்த இடத்திலும் நாங்கள் அங்கு இங்கு என்று அலையாதபடிக்கு எங்களை நோக்கி, அதாவது 21 வருடங்களே அடுத்த மாதம் நாங்கள் கழிக்க இருக்கிறோம் இந்த ஊழிய பாதையில். ஆயிரக்கணக்கான மக்களை நேர்களையே நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். இப்போ அநேகர் இல்லாவிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு பின்னாக எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவது அல்லது விமர்சிப்பது மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அல்லது இப்படிப்பட்ட மக்களினுடைய விமர்சனங்களை பின்னாலிருந்து கேட்கும்போது ஏசாயா 58 வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இந்த வசனம்தான் என்னை திடப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மக்களை நான் கேட்பது, நேரடியாக உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் என்னோடு பேசிக்கொள்ளுங்கள், எனக்கு பின்பதாக பேசி மற்ற உறவுகளை நீங்கள் தவறான பாதைக்கு கொண்டு போய் விட வேண்டாம் என்பதுதான் எனது ஆலோசனை. இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த ஆலோசனை என்ன இன்னும் பக்குவப்படுத்துகிறது, இன்னும் எழுந்து ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க அநேக மக்களை அவர்களுக்கென்று தயார்படுத்த, கத்தருக்கென்று தயார்படுத்த இன்னுமாக இதை இன்னுமாக தொடர்ந்து ஓடுவதற்கு இது எனக்கு மிகவும் பலன் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக மிக நன்றி சகோதரன் டாக்டர் செல்வின், வாழ்த்துக்களை.
0: நன்றி பிரதர். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் பிரதர்.
1: ஆமா, நீங்க 2 வந்தாலும் அப்படி போல்டா பேசிடுறீங்க. ஒவ்வொரு வாரம் நீங்கள் வர வேண்டும், அநேக காரியங்களை எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் தேவை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்கிற உறவுகள் குடும்பங்கள் ஆயிருந்தாலும், இது உண்மையிலே ஒரு காலத்துக்கு உரிய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். மிக மிக நன்றி. வாழ்த்துக்கள் சோரன். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் நிச்சயமாக இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கூடாக எங்களுடைய ஆலோசனை பகுதிகளை நாங்கள் கேட்க அதன்படி நடக்க கத்திரங்களுக்கு உதவி செய்வாங்க.
0: நிச்சயமா பிரதராமே.
1: நன்றி. நன்றி சோரன்.
0: எஸ் பிரதர்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து 1:45 வர இருக்கிறது வேதம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி வாசிக்க இருக்கிறார்கள். பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். நாங்களும் அந்த நேரத்தில் வேதாமத்தை எங்கள் அருகில் இருந்தால் எடுத்து அவர்களோடு இணைந்து வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம், படிப்போம். இன்றைய நாட்களில் அநேக மக்களுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரங்கள் மிக மிக குறைவு. உண்மைதான். அதில் மாற்று கருத்தில்லை. காரணம், வேகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வேதத்தை விட்டுவிடக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனபடியால் முடிந்த அளவுக்கு இந்த வேதத்தை எந்த நிலையில் இருந்தாலும், அல்லது வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது டிரைவராக இருந்தாலும், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், மற்றும் படுக்கையில் இருந்தாலும் இந்த வேதத்தை நாங்கள் கேட்க, அல்லது வயதான மக்களுக்காக, கண் தெரியாத மக்கள் இருக்கலாம், அவர்களால் வேதத்தை வாசிக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனபடியாக இதை உதாசீனப்படுத்தாதபடி நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். வேதத்தை வாசிக்கிற சகோதரிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேரம் கலையத்திலே 1:35. இன்னும் 10 நிமிடத்தால் நாங்கள் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 1:41. வியாழக்கிழமை காண மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்கிறதும் கேட்பதும்.

0: நேரம் கலையதிலே 1:45. இது வேதம் வாசிப்பதற்கான கேட்பதற்கான நேரம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: தொடர்ந்து கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமே ஆமே. நன்றி அம்மா. எங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள், உங்களை போன்ற மக்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டவனாக என்றென்றும் இருப்பேன். தொடர்ந்து இன்றைய நாளும் அவனுடைய வேதத்தை நீங்கள் 3 வாசிக்க இருக்கிறீர்கள். ஆரம்பிங்களும்.
1: போத்திரம் ஆண்டவரே, தாப்பனே தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொரு இங்க தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கேட்கிற ஜனங்களும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இதை பலப்பட நீங்கள் கிருபை தரும்படியா உங்களுடைய கருத்துக்களே நான் தந்து என் தேவனே இந்த நாளை உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 21 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும் போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சன்னதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெஞ்சமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிட்டே, மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலியாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பெஞ்சமீனர் திரும்ப வந்தார்கள். கீழையாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரிகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்கு மனஸ்தாபப்பட்டார்கள். பெஞ்சமீன் கோத்திர ஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்களை கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெஞ்சமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலிலிருந்து சிகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பெஞ்சமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கு தங்கள் குடும்பத்துக்கு போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 43 அதிகாரத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்தேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும் படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரன்றி நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரங்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படுவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வெளிச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆமேன். அடுத்ததாக யோவான் 2 வாசிக்க கேட்போம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன்.
0: ஆமேன். நன்றி சகோதரி. மிக அழகாக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது நல்லொரு பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட பணியை, நச்செய்திய பணியை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி அம்மா நன்றி. உங்களை மீண்டுமாக 3 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஜபத்துக்கா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: தொடர்ந்து நாங்கள் பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்தை கேட்க இருக்கின்றோம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த இஸ்ரேலின் மருத்துவமனை கூர்ந்து கவனிக்கப்படும் அமெரிக்க அதிபர் எடுக்க இருக்கும் முக்கிய முடிவு. காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பலியான பல பாலத்தீனர்கள் உணவு விநியோக மையத்திற்கு அருகிலும் தாக்குதல்கள். 3D மூலம் விண்வெளி வீரர்கள் உணவுகளை பெற முடியுமா? ஆரோக்கியமான விண்வெளி உணவுகளுக்கான சோதனை முயற்சி குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவிய ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் கணிசமான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. ஏழாவது நாளாக தொடரும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் இஸ்ரேலின் தெற்கில் உள்ள நகரமான பீர்ஷபாவில் ஒரு மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு முழு விலையையும் ஈரான் செலுத்தும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். ஆனால் முக்கிய இலக்கு இந்த மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு ராணுவ தளம் என்று ஈரானின் அரசு ஊடகங்கள் கூறின. மேலும் செல் அவைவில் உள்ள ராமத்கனில் ஒரு ஏவுகணை தாக்குதல் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது. குறைந்தது 65 பேர் காயமடைந்தனர் என்கிறது இஸ்ரேலின் அவசர சேவை. ஈரான் மீதான தாக்குதல்களை அதிகரிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் பீர்ஷபாவில் சேதமடைந்த மருத்துவமனைக்கு அருகிலிருந்து வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். தாக்குதலுக்கு பல மணி நேரங்களுக்கு பிறகும் இன்று காலை இங்கு நாங்கள் வந்தபோது கட்டடத்திலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவசர கால குழுக்கள் இன்னும் நோயாளிகளை வெளியேற்றி வருகின்றன. கட்டடத்திற்குள் ஏற்பட்ட சேதங்களை இன்னும் மதிப்பிட்டு வருகின்றன. விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என நினைத்து அதிக மருத்துவ பணியாளர்களுடன் பல வாகனங்கள் வரிசையாக சம்பவ இடத்திற்கு காலையில் வந்தன. ஆனால் தாக்கப்பட்ட பகுதியில் உள்ள பெரும்பாலான நோயாளிகள் சமீபத்தில்தான் இந்த மருத்துவமனையின் நிலத்தடி தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்ற டொனால்ட் டிரம்பின் கோரிக்கைக்கு மறுமொழியாக வரும் இந்த தாக்குதல் இருதரப்பினரும் புதிய இலக்குகளை குறிவைத்து வேறுபட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் மோதலை தீவிரப்படுத்தக்கூடும் என்பதையே நினைவூட்டுகிறது. ஈரானின் நாத்தன்ஸ் உள்ளிட்ட அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது. செயல்படாத அராகனநீர் அணு உலை இலக்குகளில் ஒன்று. கதிரியக்கம் பரவும் அபாயம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகளை ஈரானிய அதிகாரிகள் துண்டித்துள்ளதால் அந்நாட்டுக்குள் நடப்பவை குறித்து நம்பகமான தகவல்களை பெறுவது கடினமாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக அறியப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிகிறது. அமெரிக்க தலையீட்டால் சீர் செய்ய முடியாத சேதம் ஏற்படும் என்று ஈரானின் அதிபுயர் தலைவர் டிரம்பை எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் ஜாக் வான் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
4: ஈரானும் இஸ்ரேலும் ஒரு வாரமாக பரஸ்பரம் தாக்கிக் கொள்ளும் நிலையில் அது முடிவடைவது போல தோன்றவில்லை. இந்த காணொலியில் காணப்படுவது போல ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதை சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை நேரடியாக தாக்குவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வரும் நிலையில் இந்த போர் அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கும் பரவக்கூடும். ஈரானின் அணுசக்தி நிலையமான ஃபோர்டோவை அமெரிக்காவின் பங்கர்களை அழிக்கும் குண்டுகளால் தான் நிலத்தில் ஆழமாக ஊடுருவி தாக்க முடியும். அது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்கக்கூடிய இலக்கு. அவர் இப்போது ஈரானை தாக்கும் திட்டத்தை அனுமதித்துள்ளார் என்று பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான CBS நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்ளலாம் என்று எண்ணி தன்னுடைய இறுதி உத்தரவை இன்னும் ட்ரம்ப் வழங்காமல் உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவல் அலுவலகத்தில் நேற்று பேசிய அதிபர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு இன்னமும் சாத்தியம் உள்ளதாக கூறினார்.
5: அவர்களுக்கான சிறந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக ஈரான் இருந்தது. இது இன்னும் நடக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் வந்து எங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். வெள்ளை மாளிகையில் என்னை சந்திக்க விரும்பினர், ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது.
4: பேச்சுவார்த்தை அல்லது சரணடைவது என்கிற கருத்தை உடனடியாக ஈரானியர்கள் மறுத்துள்ளனர். ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. ஆனால் ஈரானை நேரடியாக தாக்குவது என்பது எல்லை மீறிய செயலாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி அச்சுறுத்தல் என எதிர்ப்பு செய்தியோடு ஈரானின் அதி உயர் தலைவர் தொலைக்காட்சியில் தோன்றி எச்சரித்தார்.
6: இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு ஈரானுக்கு ஏற்படுவதை விட அதிகமாக இருக்கும். அமெரிக்காவின் ராணுவ தலையீடு அதற்கு சீர் செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும்.
4: இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் முற்றுவது குறித்து உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. ஈரானிய தலைவரை கொன்று ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பான திட்டத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். தங்களது தலைவர்களோடு ஒன்றுபட்டுதான் ஈரானிய மக்கள் அணி திரள்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு அவையில் ஈரானால் கூட்டப்படும் அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போர் மேலும் தீவிரமடைவதை தடுக்கும் இறுதி முயற்சியாக அதே நாளில் ஜெனீவாவில் ஈரானியர்களை ஐரோப்பாவின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்க உள்ளனர். ஆனால் இப்போதைக்கு உண்மையான முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கையில்தான் உள்ளது.
3: காசாவில் இன்று நடந்த தாக்குதல்களில் பாலத்தினர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இடம்பெயர்ந்தவர்களின் தற்காலிக கூடாரங்கள் மீதான தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் உதவி விநியோக மையம் அருகே இருந்த 15 பேரை இஸ்ரேலிய துருப்புகள் சுட்டுக் கொன்றதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் பொது பாதுகாப்பு முகமை கூறுகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிக்கவில்லை. தாய்லாந்து பிரதமர் பெடாட்ரான் ஷின்வாட்ரா முன்னாள் கம்போடிய தலைவர் ஹூன்சன் இடையிலான தொலைபேசி உரையாடல் கசிந்த நிலையில் தாய்லாந்தின் பிரதமரின் கூட்டணி அரசு கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோபம் அதிகரித்துள்ளதால் முக்கியமான கூட்டணி கட்சி வெளியேறியுள்ளது. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையில் தாய்லாந்தின் ஒருமைப்பாட்டிற்கு பிரதமர் சேதம் விளைவித்துள்ளதாக பும்ஜதாய் கட்சி தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களின் உணவுகளை விண்வெளியிலேயே உருவாக்கும் சோதனை வெற்றியடைந்தால் பெரும் திருப்புமுனை ஏற்படும். இது தொடர்பான உணவு ஆய்வக செலவுகளை குறைப்பதை ஐரோப்பிய விண்வெளி முகமை இலக்காக கொண்டு செயல்படுகிறது.
7: 5, 4, 3, 2, 1, ignition. Engines full power and lift off. Go Falcon, go Bandwagon 3.
4: மேலே சுற்றுப்பாதையில் டெஸ்ட் டியூபுகள் மூலம் விண்வெளி வீரர்கள் தங்களுக்கான உணவை உருவாக்க முடியுமா என்பதற்கான சிறிய அளவிலான சோதனை செய்யப்படுகிறது. சிறிய மாதிரி வடிவமான இதில் மரபணு மாற்றப்பட்ட ஈஸ்ட் உருவாக்கப்படுகிறது. புரதங்கள் பவுடராக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை அனைத்து வகையான உணவுகளாகவும் மாற்றப்படலாம்.
8: புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள், ஃபைபர்கள் உருவாக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றை கலந்து பல்வேறு வகை உணவுகளாக உருவாக்கலாம்.
5: விண்வெளி நிலையத்தில் உங்களுக்கு பிடித்தமான இறைச்சி துண்டை 3D பயோ பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் செய்யலாம் என்பதை கற்பனை செய்து பாருங்கள்.
4: இறைச்சியாக மாற்றலாமா?
9: Yes, that's the aim.
4: இப்போது விண்வெளியில் சாப்பிடுவது என்பது சிறந்த அனுபவமாக இருப்பதில்லை. பெரும்பாலும் உறைந்த, உலர்ந்த அதே போன்ற உணவுகள் தான். அதன் விலையும் அதிகமாக உள்ளது. விண்வெளிக்கு உணவை அனுப்புவதற்கு அதிக செலவாகும். ஆகவே ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். விண்வெளி வீரர் ஒருவர் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு 20,000 பவுண்டுகள் செலவாகும். விண்வெளிக்கு சென்று அங்கு வாழவும் பணியாற்றவும் நூற்றுக்கணக்கான விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான இலக்கை நாசா அடைந்தால் அதன் செலவுகள் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்படும் இதுபோன்ற உணவு விலை மலிவாகவும் இருக்கும், அதோடு சுவையான மாற்று உணவாகவும் இருக்கும். ரசாயனத்தை உணவாக மாற்றுவதுதான் ஜாகூப்பின் பணியாகும். அனைத்து பொருட்களும் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட முடியும். சுவையான டம்ப்ளிங்ஸ்களை உருவாக்கும் அந்த நாளிற்காக முயற்சித்து வருகிறார்.
10: பல்வேறு பொருட்களை உங்களால் உருவாக்க முடியும் என்பதால் பிரெஞ்சு, சீன, இந்தியா என எவ்வகையான உணவாக இருந்தாலும் விண்வெளியில் அதனை பிரதி எடுக்க முடியும்.
4: 1991 சோவியத் யூனியனின் மிர் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் பிரிட்டன் விண்வெளி வீராங்கனை ஹெலன் ஷார்மன். எதிர்காலத்தில் உணவு எப்படி இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்?
11: அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய சுவை எனக்கு பிடித்திருக்கிறது. விண்வெளியில் உணவு சலிப்பாக இருப்பது மிகப்பெரிய சிக்கல். விண்வெளி வீரர்கள் உடல் எடையை இழப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிக வகையான உணவுகள் இல்லாததால் அவர்கள் அதிகம் சாப்பிட மாட்டார்கள்.
4: சில மணி நேரங்களுக்கு புவியின் சுற்றுப்பாதையில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் பல்வேறு சோதனைகளில் இதுவும் ஒன்று. அனைத்தும் சரியாக நடந்தால் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்ட உணவுகளை இன்னும் சில ஆண்டுகளில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் சாப்பிட முடியும்.
12: நிறைவாக டென்மார்க்கில் நடைபெறும் பட்டம் பறக்கவிடும் திருவிழா குறித்து பார்க்கலாம். பெனியூ தீவில் நடைபெறும் 40th பட்ட திருவிழாவில் பல நாடுகளின் மக்கள் கலந்து கொள்கின்றனர். விரிவான கடற்கரைகளும் தொடர்ந்து வீசும் காற்றும் இந்த விழாவுக்கு இயற்கையான தளத்தை உருவாக்கி கொடுப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலேயே 2:11 2:30 வருகிறது. கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் என்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் சகோதரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். பின் மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட். சாரி
1: சுசியம்மா. பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நல்லா இருக்கிறோம்மா. ஜசந்தாவுக்காக நீங்கள் தொடர்ந்து ப்ரே பண்ணுறீர்கள். வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் அவரும் சுகத்தோடு வானொலியில் இணைந்து கொள்வார்கள். கூடிய விரைவில் பாஸ்டர் எப்படி இருக்கிறார்?
1: பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு. கட்டட கிருபியல்ல.
0: மேலும் கூட வீட்டு டோக்கி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குது. நல்லா. ஆமா,
0: இடையிடையே சத்தம் போடுவேன். பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்குங்கள், ஆரம்பிங்கள்.
1: ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு கிருபை இருந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மதியம் விளைக்காய் இம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மட்டுமாக நீ நடத்தி வருகிற மகத்தான கிருபிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில இந்த அருமையான சகோதரி ஜசிந்தா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் தேவன் உண்மை கர்த்தாவே உறுதியாய் பற்றிருக்கிற இந்த மகளுக்கு கர்த்தாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ வெகு சீக்கிரமாய் கட்டளையிட்டு நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தெய்வீக பலத்தினால இதை கட்டுமதியாய் சுபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தாவே, ஆண்டவரே, நீ பலப்படுத்தும் ஐயா, உற்சாகப்படுத்தும் ஐயா. எல்லா விதமான அந்த செஸ்ட்ல இருக்கிற எல்லாம் இருமல் சளி கத்தாவே, அந்த லங்ஸ்ல இருக்கிற என்ன எல்லாவற்றையும் நீர் கத்தாவி நேராக்கி அப்பா நல்லா சுவாசிக்கும்படியான ஆண்டவரே கிருபையில கொடுத்துடலாம் அப்பா. அவனுடைய சுவாசத்தை மகளுடைய கத்தாவே அந்த நுரையீரல்ல அப்பா நீர் போடும்படியாய் செபிக்கிறோம். ரத்தம் ஒரு முறை கூட கத்தாவை பாய்ந்து செல்லட்டும் ஐயா. கத்தாவை பலமீனமா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நீ பலப்படுத்தும் கத்தாவே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கட சகோதரன் காய் செபிக்கிறோம். அவர்களை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இம்மட்டுமாக நடத்தி வருகிற கிருபையில் காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல இணைந்து இருக்கிற இதுல ஊழியம் செய்கிற அப்பா இந்த ஊழியத்திற்கு கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில பெண்களுக்காக மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான உற்சாகம் ஊட்டுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டு வந்த நாளிலே அழைக்கிறாள். ஏசாயா அதற்கு ஆதாரமாக ஏசாயா 43:4 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில சொல்கிறார். அநேகர் இந்த நாளில பலவித காரணத்தினால நல்ல மனம் சோர்வுற்று காணப்படலாம், பலவீனமா இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில், நீ அருமையானவள், நீ அருமையானவன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லு இந்த நாளில சொல்லுகிறார். கர்த்தரை கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் காண்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என் பார்வையில விலையேற பெற்றவன். என் கையிலே கனத்துக்குரிய கிருபையின் பாத்திரம், உன்னை என் கரங்களிலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாக வைத்திருக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உன்மேல் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று மனதுருகி சொல்கிற ஆண்டவர் நம் மத்தியில இந்த நாளிலே காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பார்வையிலே நாம் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், அநாதைகளைப் போல காணப்படலாம். நம்முடைய உறவுகளும் உறவினர்களும் நம்மை வெறுத்து வேண்டாம் என்று தள்ளி இருக்கலாம். ஆனா இந்த நாளில நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடியினால அவருடைய பார்வையிலே நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவ கிருபை நம்மை சந்தித்தபடியினால அந்த கிருபை சாதாரணமாக உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையே உயர்த்தவும் அவரால் முடியும், அவரை அவர்களுக்கு முடிசூட்டமும் அவராலே கூடும். கர்த்தருடைய விலையேற பெற்ற ரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த நாளில எரேமியா 15:19 விதமாக வாசிக்கிறோம், நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் பொலி பொலு வாய்ப்போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்படலாம். நம்முடைய நண்பர்கள் கூட அப்படி ஒரு மாதிரி அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் அவங்க மத்தியிலிருந்து நான் வந்து பிரித்தெடுக்கப்படும் போது நான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் அவர் வாய்ப்போலாய் இருப்போம். நாம் அவர்களிடத்திலே திரும்பாமல், அந்த மக்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் நம்மிடத்தில் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மையினால தங்களை தாங்களே குறைவுகளாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். சிலவங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அவங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள் தாங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் காணப்படலாம். தங்களை குறித்து ஆண்டவர் எவ்வளவு உயர்வான மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் யாருமே அறிந்து கொள்ள இந்த நாளில் இப்படி மனத்தாழ்மையாக இருக்கும்போது நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. இதனால் பல வேளைகளில் நாம் என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு நாளில் ஒருவர் விதமாக தன்னுடைய வறுமை, கடன் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு அவர் பகிர்ந்து கொண்டாராம். அவர் வந்து சாட்சியாக சொல்லியிருக்கிறாரு, இப்படி நான் ரொம்ப வறுமையாக இருக்கிறேன், கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், போராட்டத்தோடு காணப்படுகிறேன், உங்களை விட

யாராவது வந்து ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும் போது, நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், நானும் இப்படிதான் இருந்தேன் என்று அவரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ளும் போது, விசேஷமாக பெண்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக விசுவாசம் பெறுகிறதாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு ரகசியமான வார்த்தை இதுதான். நீ தீர்ப்பானது இன்று வெளியேற பெற்றதை பிரித்து எடுத்தால், சாதாரணமாக பொன்னை வெட்டி எடுக்கும்போது குப்பையான மண்ணிலிருந்து தான் எடுப்பாங்க. பின்னர் பொண்ணை வந்து அக்கினியில போட்டு அவங்க உருக்கி அதில் உள்ள களிம்புகள் எல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறது. அப்பொழுது பொற்கொல்லனுடைய முகம் வந்து பளிச்சுன்னு அதில் தெரிகிற வரைக்கும் அவன் புடமிடுகிறான். அப்பொழுதுதான் அந்த பொன் பசும் பொன்னாக மாற்றப்படுகிறது. அது ராஜாவுடைய தலையில் இருக்கிற வெளியேற பெற்ற கிரீடமாக காணப்படுகிறது, விளங்குகிறது. கிறிஸ்துவின் முகச்சாயல் இதே போல, கிறிஸ்துவின் முகச்சாயல் நம்ம தெரியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார். அசுத்தத்திலிருந்து அவர் வேர் விரிப்பார். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது உலகம் மாமிசம் பிசாசு நம்மை முற்றிலும் நீக்கியார், வீட்டிலிருந்து நம்மளை நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிப்பார். அப்பொழுது நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக வெளியேற பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். சிலருக்கு வந்து பணம், சிலருக்கு படிப்பு, சிலருக்கு பிள்ளைங்க, சிலருக்கு குடும்பம், அப்போ இவைகள்லாம் வெளியேறப்பட்டதா இருக்கும். ஆனா சாலமன் ஞானிக்கு ஞானிக்கு அவருக்கு ஞானமாதான் பெருசாய் காணப்பட்டது, வெளியேற பெற்றதாய் காணப்பட்டது. அது நீதிமன்றிகள் 8:11-12 வாசிக்கும் போது, முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுத்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக ஞானத்தை கண்டடைகிற மனுஷனோ புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனோ பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கல அது விலையேறப்பட்டது, நீ சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்று நீதிமொழிகள் 3:13-15 வரை வாசிக்கிறோம். இதுல நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, பாருங்க, புத்தி தான், நல்ல புத்தியோட நான் ஞானமாய் நடந்து கொள்ளணும். இதை நான் ஆண்டவர் இடத்துலதான் கற்றுக்கணும், ஆண்டவர் இடத்துலாம் கேட்கணும். அவரு தான் நமக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவர். நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் நீக்கி போட்டு, நம்முடைய இயலாமைகளை அவர் எடுத்து போட்டு, நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை தந்து, அவர் நல்ல ஞானத்தை, நீ இந்த வழியில நட, நீ இந்த வழியில செய், இப்படி பேசு, ஞானமாய் பேசு, உன்னோட வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஞானம் விளங்க பேசு என்று ஆவியானவர் நமக்கு வற்புறுத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு தெரியப்படுத்துவார். பாருங்க, பிரசங்கிக்கு விலையேற பெற்றது என்ன தெரியுமா? நற்கீர்த்தி மட்டுமல்ல, அறிவுள்ள உதடு, பரிமள தைலத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தி நல்லது என்று பிரசங்கி 7:1 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:15 பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தனம். விசேஷமாக பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாளில் நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் ஒவ்வொருவரோடு சம்பாஷணை செய்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறது, அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா, அது பயனுள்ளதாக இருக்கிறதா, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது, நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார், பேசுவதற்கான அந்த திறமைகளை தருவார். ஒருத்தரை ஏசி அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்க ஆவியில உற்சாகம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அதுபோல நாம் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும் போது விதமாக நாம் நல்ல வழியில நடத்துகிறவர்களாய் காணப்படணும். ஒரு ஒரு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு செல்வ சீமாட்டியும் அவருடைய வேலைக்காரியும் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு போனாங்களாம். அந்த கூட்டத்துல பிரசங்கியார் பரலோகத்தை உள்ள விலை மதிக்க முடியாத கிரீடங்கள், வாசஸ்தலங்கள், சுதந்திரங்களை பற்றி அவர் வர்ணித்து பேசி கொண்டிருந்தாராம். அன்றைக்கு சீமாட்டி கர்த்தர்க்கென்று தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து 2 வருகையில காணப்பட தீர்மானித்தாங்களாம். வேலைக்காரியால அவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ள முடியல. என்னதுடா இது, நம்ம சீமாட்டி என்ன சொல்றாங்க அப்படி. இருவரும் அவங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் வேலையை காரிய பார்த்து அந்த சீமாட்டி சொன்னார்களாம், கர்த்தோட வருகை திடீர்னு இருக்கும், திடீரென்று இருக்கும், நான் வருகைக்கு ஆயத்தமாக்கி விட்டேன்,
நான் எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளப்படுவேன்.

0: போன பிறகு என் எல்லா நகைகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வேலைக்காரிக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சான். உற்சாகத்தோடு சரி அம்மா என்று சொன்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் தீமாட்டி சொன்னாங்களாம், கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி விட்டது, இனியாவது நாளிகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்பொழுது இந்த வீட்டை கூட நீ எடுத்துக்கலாம் என்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாலாம், எப்படியும் நான் வருகைக்கு போய்விடுவேன், நான் போய்விட்ட பின்பு என் எல்லா நிலங்களையும் கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அவ சொன்னாங்களாம். அப்பொழுது ஆவியானவர் அந்த வேலைக்காரியோட உள்ளத்திலே கிரியை செய்தாராம். வருகையிலே கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே சிக்குவது எவ்வளவு பரிதாபகரமான காரியம் என்பதை அவர் வந்து அந்த வேலைக்காரிக்கு உணர்த்தினாராம். உடனே அவள் கண்ணீரோடு, அம்மா இந்த உலக பொருட்கள் ஒன்று எனக்கு வேண்டாம், நானும் உங்களோடு கர்த்தருடைய வருகையிலே பரலோகத்திலே காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அத்தியாசியமாய் உள்ளவங்க இந்த உலகத்துல நித்தியமானவைகள் எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனால் நித்தியமானவைகளும் எந்தெந்தைக்கு நிலைத்து நிற்கும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இப்படியாக நாம் நம்முடைய கூட பேசுகிறவங்க, நம்மோட கூட சம்பாஷிக்கிறவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கலாம், புறஜாதி மக்களா இருக்கலாம், தேவன அறியாத பிள்ளைகளா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள், சில வேளையில நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தேவன இப்போ அவங்களிடத்துல நாம் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் போது, இல்லாட்டா அவங்கள நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம், ஒரு நாள் வந்து எங்க சபைக்கு வந்து பாருங்க, உங்க முதல்ல நீங்க வாங்க, அதுக்கு பிறகு குடும்பத்தோட வாங்க என்று சொல்லி அவங்களை கூட்டி கொண்டு வரும்போது நிச்சயமாக அவங்க கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வாங்க. மாத்திரமல்ல அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அது போல நான் ஞானமாய் பேசணும் ஒரு அவிசுவாசியோடு பேசும்போதோ, இல்ல தேவன் அறியாத பிள்ளைகளோடு பேசும்போது நாம் ஞானமாய் பேசி அவர்களை நாம் கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் மாத்திரமல்ல அவர்களையும் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் அவிதமாய் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமீன். இப்பொழுது நான் செபிக்கிறேன், எங்கள் அன்பும் கிருபையும் இருந்த நல்ல தகப்பனே, இந்த விலையேறப்பட்ட நேரத்திற்காய், விலையேறப்பட்ட நாளுக்காய், விலையேறப்பட்ட நொடிக்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபியாய் நீ கொடுத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஞானமாய் பேசி ஞானமாய் நடந்து ஆண்டவரே ஞானமாய் எங்களோட வாழ்க்கையை நடத்த என் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஒரு முறை குறைந்த வேலையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மன்னிப்பீராக. எல்லா துதி கனமையுமே உமைக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமென் ஆமென். நன்றி சகோதரி சுசியம்மா, மிகவும் ஆசீர்வாதமான ஆலோசனை. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்குமான ஒரு ஆலோசனை பகுதியா இருந்தது. அதான் குறிப்பாக ஞானமாய் பேச ஆண்டவர்கள் உதடுகளை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். புற மக்களிட புற ஜாதிகளிட எங்களோட வேலை செய்கிற உற்றார் நண்பர்களோட உற்றார் உறவினர்களோட கத்திர அறியாத மக்களோட மிக நிதானத்தோடு ஞானமாய் பேசி கத்திற்குள்ள அவர்களை வழிநடத்த எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நன்றி அம்மா, மிகவும் ஆசீர்வாதமாக செய்து வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா. நன்றி நன்றி.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 2:33, வியாழக்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது எமது வானொலியினுடைய ஒலி டிஜிட்டல் முறையிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் ஹெட்போன் போட்டு பயன்படுத்தி கேட்டால் அதனுடைய ஒலி கலவினுடைய கத்துடைய வார்த்தை மிகவும் அழகாக உங்கள் செவிகளிலே சந்திக்கும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். 3:30 வருகிறது ஜப நேரம். இன்றைய நாளில் திறப்பின் அசல் ஜபத்தை அருமையான சகோதரி பிரின்ஸ் அவர்கள் வழிநடத்த இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். சகோதரி பிரின்ஸ் ரோஸை இன்னும் ஒரு அரைமணி தியாகத்தெல்லாம் பின்பதாக அவர் எங்களோடு இணைந்து இன்றைய திறப்பின் வாசல் ஜபத்தை வழிநடத்துவார்கள். அதுவரை நாங்கள் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்தில் 2:40 மூன்று மணிக்கு வருகிறது திறப்பின் வாசல் ஜெப நேரம். இன்றைய நாளும் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரீம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில், 416-291-9148.
1: நேரம் கலையத்தில் 2:45. வியாழக்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். 2:30 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசலிலே ஜப வேளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 2:50. 3 மணிக்கு வருகிறது ஜெப வேளை. திறப்பின் வாசலே ஜெபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: ஆற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பது.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிறப்பின் வாசல் ஜெபத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளும் ஜெபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். வணக்கம் பிரைஸ் லார்ட் சகோதரி. ஓகே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குது பிரதர், கேக்குது.
0: ஓகே, இன்றைய நாளும் வியாழக்கிழமை நிகழ்ச்சி நிரலிலே இன்றைய ஒளிபரப்பிலே தேவ செய்தியை கொடுத்த ஊழியர்கள் பாஸ்டர் ராஜமணி, பாஸ்டர் கைவல்யம் டேவிட் மற்றும் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் ஜெயந்தி பெடரிக். அடுத்ததாக ஆலோசனை பகுதியை டாக்டர் செல்வின் ஜெஸ்ராஜ் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக வாழலாம் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான தேவ ஊழியர் சுசி பால்மர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அத்தோடு மாத்திரமில்லை, இன்றைய நாளும் நீதிமொழிகளை சௌதி மெடினா அவர்கள் வாசித்தார்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 12 எமது சௌர சௌதிகள் பாடல் பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இப்பொழுது நீங்கள் சிறப்பின் வாச ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நாட்டு யுத்தங்களுக்காகவும் இலங்கை, இந்தியா மற்றும் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள தலைவர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சௌர சௌரிகளுக்காகவும் சபைகளுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் குழந்தைகள், சிறுவர்கள், பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக மற்றும் வயதான தாய் தகப்பன்மாருக்காக, குறிப்பாக எங்கள் அருமையான தாயா போமில இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பணமாக்கா ஜெபிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் சுருக்கமாக அந்த நேரத்திலே ஜெபத்தை எடுத்து வாருங்கள். தாயார் நோவா அம்மா அங்கே ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். மற்றும் எல்லா நாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் எமது ஊழியர் அதாவது வானொலியில் இணைந்து பணி செய்கிறவர்கள் மாத்திரமல்ல நிறைய மக்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் ஜெபத்தில் வழிநடத்துங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: அப்புறம் ஆண்டவரே, தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஜீவன் தந்து பலன் தந்து இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை ஜெபிக்கத்தக்கதாய் கேத்தாவே சுவாமி, எங்களோடு இந்த வானிலையில் இணைந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியா அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வாக்கு கடங்கா பெருமிச்சோளோடு ஐயா நமக்காக பரிந்து பேச வாங்க சுவாமி. எப்படி ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும் என்று சொல்லி அப்ப அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது சுவாமி. எலியா பாடுள்ள மனிதனாய் இருந்தாலும் ஆண்டவரே கெத்தாவே அவன் கருத்தாய் ஜபித்தானே கெத்தாவே, அப்படி கருத்தாய் ஜபிக்க சொன்ன குறிப்புகளை தவற விடாதபடி ஞாபகப்படுத்துங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொன்றையும் நிதானமாய் செய்ய கெத்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும் படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. மீதி காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தகப்பன் நீர் ஆண்டவரே கெத்தாவே நடத்தி தரும்படியா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே சுவாமி. தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி விசேஷித்த விதமாய் ஆண்டவரே முதலாவதாய் இந்த ஊழிய பாதையை நடத்துகிற இந்த வெள்ளமேன் அலைகள் வானொலியை நடத்துகிற ஆண்டவரே கெத்தாவே வின்சென்ட் ஐயாவுக்காய் ஆண்டவரே கெத்தாவே சகோதரி வின்சென்ட் ஆண்டவரே அது மட்டுமில்ல சகோதரி ஜசிந்தாவுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அதை அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்றபடி அநேக காரியங்கள் ஆண்டவரே இந்த வெள்ளமேன் ஊடாய் பாடல்கள் ஊடாய் செய்திகள் ஊடாய் வேத வாசிப்பு ஊடாய் ஜபங்கள் ஊடாய் அநேக காரியங்கள் கடந்து செல்கிறது சுவாமி. என் தகப்பனே உங்களுடைய நாமம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பரவி செல்லும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் இதற்குள்ளே காணப்படுகிறதோ ஆண்டவரே அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கெத்தாவே சுவாமி நடத்துங்க ஆண்டவரே கெத்தாவே. தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பலவீனங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நீக்கி பலன் கொடுத்து தொடர்ந்து ஓட தகப்பனே உங்களோட ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இருந்து ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஊழியம் செய்கிற அந்த கலையத்துக்குள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்கள் நடத்தும்படியாய் நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து நடத்தும்படியாய் கெத்தாவே சுவாமி உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராஜமணிக்காய் ஆண்டவரே கெத்தாவ பாஸ்டர் கைவலியா டேவிடுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல கெத்தாவே சுவாமி டாக்டர் ஜெயந்தி ஃபெட்ரிக்காயும் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா இந்த மூன்று பிள்ளைகளும் கொடுத்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அது ஆண்டவரே வெறுமனே நிலத்திலே விழுந்து விடாதபடி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கெத்தாவே சுவாமி இந்த நாளிலே பிள்ளைகளுடைய நாவிலே போட்டு நீங்கள் நடத்தினோம் யார் யாருக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பேசப்பட்டது கெத்தாவே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் வியாதியோடு துக்கத்தோடு அநேக காரியங்களோடு. ஐயோ யார் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம் சுவாமி எங்களுக்கு தெரியாது எப்படி இந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்குள்ளே கடந்து போகிறதோ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்த உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த மூன்று ஊழியர்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படியா நீங்கள் அவர்களுக்கு அனுக்கிறோம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்த ஒவ்வொரு சத்தியமும் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடிக்க தாவே இந்த நாளிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி என்ன நோக்கத்துக்காய் சித்தத்துக்காய் ஆண்டவரே இந்த ஊழியர்கள் மூலம் நீங்க பேசுனீங்களோ ஆண்டவரே கெத்தாவே அந்த வார்த்தை கொண்டு வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் என்று சொன்னபடி இந்த நாளிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா அந்த கொடுத்த மூன்று ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இன்னும் இதிலே ஒரு பெருக்கத்தை காண ஆண்டவரே இன்னும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு தொடர்ந்து ஆண்டவரை ஓட நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் நீதிமொழிகளை வாசித்த சகோதரி மெடினுக்கா வருகிறோம் ஆண்டவரே. அந்த சாலமன் எழுதிய நீதிமொழிகள் ஆண்டவரே அந்த முப்பதிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்குரிய நாளிலே அதை எடுத்து வாசிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த சகோதரி அங்கிருந்து வாசிக்கிற அந்த வாசிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரைக்கு தாவே அது அநேக காரியங்கள் அதிலே சொல்லப்படுகிறது தாவே அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் கெத்தாவே சுவாமி ஆண்டவரே அந்த நீதிமொழிகள் இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட அந்த நீதிமொழிகள் ஆண்டவரே கெத்தாவே அதை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் அது பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மெடினா சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் நல்ல பலன்கள் சுகங்களை கொடுத்து தொடர்ந்து மோட கெத்தாவே சுவாமி நீங்கள் கிருபைகளை போட்டு நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்கள் ஆண்டவரே இந்த பாடல் பாடிய நேரங்கள் விருப்ப பாடல்களை கேட்டவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே கெத்தாவே யாரெல்லாம் தங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அது மட்டுமல்ல தங்கள் குரல்களால் பாடினார்களோ கெத்தாவே சுவாமி அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்திய இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கெத்தாவே தொடர்ந்தும் அந்த தேவனுடைய வார்த்தையை தங்கள் நாவினால் பாடி துதித்து கெத்தாவே இன்னும் தங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தி கெத்தாவே அந்த தாளந்துகளை ஆண்டவரே பொதித்து வைத்து விடாதபடி கெத்தாவே அதை வெளிப்படுத்த நீங்க கிருபைகளை போட்டு இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் இன்னுமாய் உங்களை பாடி துதித்து கெத்தாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கெத்தாவே அந்த பாடல்கள் பாடிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் தொடர்ந்தும் அவர்கள் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கெத்தாவே நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி சுவாமி. அதே போல ஆண்டவரே கத்தாவே, இந்த நாளிலும் சுவாமி ஆண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த ஆண்டவரே அந்த செல்வின் இயேசுராஜுக்காய் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, ஆண்டவரே அந்த பெண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த சுசி பல்மருக்காய் நாங்க வருகிறோம் ஆண்டவரே கத்தாவே. ஐயா, இவர்கள் எப்படியெல்லாம் வேதங்களை ஆராய்ந்து அதில் இருக்கிற சாட்சிகளை, யார் யார் ஆண்கள் பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னிக்க தாவே, இந்த பிள்ளைகள் எடுத்து ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரைக்கு தாவே, அது கேட்கிற ஜனங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை அது கிரியை செய்யவும் ஆண்டவரைக்கு தாவே. அநேக ஆண்டவரை குடும்ப தலைவர்களுக்குள்ளே, ஆண்டவரை குடும்ப தலைவிகளுக்குள்ளே அநேக குறைவுகள் என்றும் இருக்கிறது தான் சுவாமி ஆண்டவரைக்கு தாவே. ஆனாலும் இந்த வார்த்தைகள், கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள், சாட்சிகளை கேட்டுக்கத்தாவே, இன்னுமாய் இன்னுமாய் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பவும் ஆண்டவரை கத்தாவே சுவாமி. இன்னும் எப்படியா இந்த ஆலோசனைகள் ஆண்டவரை கத்தாவே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து ஓடக்கத்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை கத்தாவே ஜனங்கள் அதை கேட்டு ஒரு மனம் திரும்புவதற்குள்ளே கடந்து வரத்தக்கதாய் கத்தாவே சுவாமி. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட ரெண்டு பகுதியினருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனைகளுக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை கொடுத்த அந்த ரெண்டு பிள்ளைகளின் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்ட ஆண்டவரை தொடர்ந்து அதை செய்து ஓடக்க தாவே. அப்பா, பிள்ளைகளை பலப்படுத்தி நீங்கள் நடத்தும் படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இன்னுமா ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவரே கத்தாவே, திறப்பின் வாசலில் ஒருவனை தேடினேன் ஆண்டவரே, ஒருவனை காணவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே, விசேஷித்த விதமாய் தேசங்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஐயா. இஸ்ரேல் ஆண்டவரே, ஈரான் யுத்தத்துக்காய் வருகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது மூன்றாவது உலக யுத்தம் நடக்கும் என்று தெரியாதபடி தேசங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது ராஜா. அது மட்டுமில்ல, அங்கால உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆண்டவரே கத்தாவே. இப்படி யுத்தங்களின் செய்தியையும் கேட்போம் என்று சொன்னபடி இது ஆண்டவரே கத்தாவே, இந்த நாட்களிலே எங்களுடைய காலத்திலே அதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. என் தேவனே, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னபடி கத்தாவே, ஐயா அநேக ஜனங்கள் அநேகர் உயிரிழந்து இருக்கிறார்கள், உயிரிழக்கப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. என் தேவனே, ஒரு நேரம் சாப்பாட்டுக்காய் கையேந்தி நிற்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரை கத்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா. நீங்கள் யுத்தங்களை ஓய பண்ணி கத்தாவே சுவாமி, எந்த சேதங்களும் இல்லாதபடி ஆண்டவரை கத்தாவே ஐயா, இந்த தேசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரை கத்தாவே, தேசங்களிலே அழிவுகள், இயற்கை அழிவுகள், விமான விபத்துகள் என்று ஜனங்கள் ஆண்டவரை கொத்து கொத்தாய் மறித்து கொண்டிருக்கிறார்களே சுவாமி. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ராஜா. என் தகப்பனே, இதுல இருந்து இந்த மரணத்தின் ஆவிகளின் பிடிகளில இருந்து கொலைவரியின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள் தேசங்களிலே சூழ்ந்து போயிருக்கிறதே ராஜா. என் தகப்பனே, நாங்கள் திறப்பின் வாசல்ல நின்று உங்களை நோக்கி பார்த்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. தேசங்கள் அழிந்து விடாதபடி, ஜனங்கள் அழிந்து விடாதபடி, மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவியின் கிரியல் ஆண்டவரே, நசரேன்வா இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. வாலிப சந்ததியினர் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. போதை வஸ்து என்றும் ஆண்டவரே கத்தாவே, விபச்சாரங்கள் என்றும் ஆண்டவரே, ஒரு பக்கம் அப்படியாய் வாலிப சந்ததி அழிந்து கொண்டே போகிறது ராஜா. சத்ருவானவனும் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி கத்தாவே, இந்த ஆத்மாக்களை ஆண்டவரே நரகத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போகிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. ஐயா உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே, இந்த வாலிப சந்ததி அழிந்து போய்விடா படி இந்த வேதங்களை கேட்டு பாடல்களை கேட்டுக்கத்தாவே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே இனி வரும் நாட்களிலும் நாங்கள் அதை காணத்தக்கதாய் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்த கால போலம் இல்ல ராஜா. இந்த வாலிப சந்ததி ஆண்டவரே அநேக டெக்னாலஜிகளே கடந்து போய் ஆண்டவரே, இந்த கையடக்க தொலைபேசிகளே அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது சுவாமி. இதற்குள்ளே இந்த கீழ்வரும் சந்ததிகள் பாழாய் போய் விடாதபடி இதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஐயா நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்களால முடியாதப்பா, எங்களிலே பலன் இல்லை ஆண்டவரே கத்தாவே. நீங்கள் தான் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இலங்கை மண்ணிலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த சத்திய வசனம் நிகழ்ச்சிக்காயும் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. சுவாமி தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே ஐயா அந்த சத்திய வசன நிகழ்ச்சியை நடத்துகிற ஊழியர்களையும் அந்த ஊழியத்தையும் ஆண்டவரே அது அநேகருக்கு சாட்சியாக இருக்க இன்னும் ஆண்டவரே அது பல் மடங்கு பெருகும்படியாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. சுவாமி அது மட்டுமல்ல கர்த்தாவே, வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த நோவா அம்மாக்காய் நாங்கள் வருகிறோம், அந்த வயோதிப தாயாருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்று சொன்னபடி கர்த்தாவே, ஐயா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புதுவெல அடைவார்கள் என்று சொன்னபடி கர்த்தாவே, ஐயா இந்த வயோதிபர்களாய் அநேகர் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில தனிமையோடு இருக்கிறார்கள் அநேக வயோதிபர்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் இருந்தும் பார்க்காத படிக்கத்தாவே, அநாதை விடுதிகளிலும் ஆண்டவரே எத்தனையோ இடங்களிலும் ஆண்டவரே கத்தாவே, எத்தனையோ வயோதிபர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள் கத்தாவே, இவர்களுக்கு எல்லாம் அடைக்கலமும் புகலிடமும் நீங்கள் தான் சுவாமி. ஐயா அந்த நோவா அம்மாவுக்கும் ஆண்டவரே, அதை போல் இருக்கிற ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் பக்க பலமாய் நீங்கள் துணையாய் இருந்து கத்தாவே சுவாமி, உங்களுடைய கரம் ஒன்று தான் துணை ஆண்டவரே. ஜனங்கள் கைவிடப்படலாம், யார் கைவிட்டாலும் என் தேவன் நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஐயா அவர்களே நீங்கள் ஆண்டவரே போஷித்து பாதுகாத்து எந்த நோய்களும் அவர்களை தீண்டாத படிக்கத்தாவே, அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஐயா, இந்த நாளிலும் இந்த ஊழிய காரியத்துக்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த உலகங்களிலும் ஊழியம் செய்ய ஊழியக்கர பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சபைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே சபைகளை சத்துருவானவன் வஞ்சித்து விடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னபடி கர்த்தாவே சுவாமி, நீங்கள் ஒவ்வொரு சபைகளையும் அடிக்கடி ஆண்டவரே கர்த்தாவே நிர்பாட்சி அது சோர்ந்து போகாதபடி இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற தேவன் என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் உமக்கென்று ஓடுகிற ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க இந்த நாளிலும் வர்த்திக்க பண்ணி நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்தும் ஓட உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம், நீங்க பதில் தருவீங்கள். நாங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று சொன்னபடி கர்த்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அதற்குரிய பலனை நாங்கள் காண்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஜெபம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி சகோதரி, கருத்தோடு எல்லா விண்ணப்பங்களையும் வைத்திருக்கிறீர்கள், வேண்டுதலையும் கேட்டிருக்கிறீர்கள். எல்லா ஜெபங்களும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமேனும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் ஆண்டவர் பூர்ண நல்ல சுகத்தையும் பலத்தையும் இன்னுமாக ஊழியங்களில் பங்கு பெற்ற நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் அன்போடு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்ததற்கு மீண்டுமாய் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் நாளைய நாளும் ஒளிபரப்பில் இணைந்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது சத்திய வசன நிகழ்ச்சி. நன்றி அம்மா.
1: ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

நிறம் கலையத்திலே 3:25 வியாழக்கிழமைக்கான பின் மாலை, அதாவது மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருவது இலங்கை மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் சத்திய வசனம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவின்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக.
1: மகள் ரேவதி, ரெடியா? இன்னும் என்னப்பா செய்யற? உன்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டினம் போல இருக்கு.
2: ஓமம்மா, நான் போய் கதவை திறக்கிறேன்.
1: வேண்டாம் வேண்டாம், நீ வெளுக்கிடு, நான் போறேன்.
2: இல்ல இல்ல, நான் போறேன்.
3: டே, நீ ஏண்டா வீட்டை வந்த? நீ இப்ப அம்மா கண்டா?
4: என்றாலும் இந்த உடுப்புல நல்ல கவர்ச்சியா இருக்கிறீசி.
3: இப்ப ஏன் அந்த கதை?
1: மகள், இங்க உள்ளுக்கு வா. நீ
3: பாத்தியா, இப்ப அம்மா கத்த போற. இன்னைக்கு ட்ரிப் போன மாதிரி தான்.
2: வாரன் வாரன், சும்மா கத்தாதேங்க.
1: இது என்னடி பிள்ளை உண்ட கோலம்? இது என்ன உடுப்பு? இது எங்க இப்ப எனக்கு தெரியாம வேண்டின? நீ யார் உனக்கு காசு தந்தது? அது சரி, ஏதோ ட்ரிப் போற நண்ட, யாரோட போற? இவன் யார்? எங்க உண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்? மரியாதையா வீட்டுக்குள்ள போ. பொருள் நான் அவனுக்கு ரெண்டு கொடுத்துட்டு வார்.
2: அம்மா, வீணா கொழுவாதீங்க. இது என்ற சுதந்திரம். நான் ஒரு மேஜர், நான் ஒரு பிள்ளையும் விட மாட்டேன். நான் அவனைத்தான் மேரி பண்ண போறேன். என்ன மறிச்சு வீண் ஆர்ப்பாட்டம் போட்டீங்களோ, அதுக்கு பிறகு என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. நான் போறேன்.
1: அட கடவுளே, இத பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்.
0: வாலிப பருவம், வளமான பருவம், வாய்ப்புகள் நிறைந்த பருவம். அந்த பருவத்திலே மற்றவர்களாலே கவரப்படுவதும் மற்றவர்களை கவருவதும் இயற்கை. அந்த வாலிப பருவத்திலேதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பும் காணப்படும். அந்த துடிப்பும் ஆவலும் சிலவேளை நம்மை சீர்கட்ட நடத்திக்கும் கொண்டு போய் விட்டுவிடலாம். இன்றைக்கு ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது என்ற தப்பான அபிப்பிராயம் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயோ என்ற வாலிபனுக்கு எழுதும் பொழுது, நீ உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாய் இரு என கூறிவிட்டு, நீ உன் கற்பிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொள் என்று எழுதுகின்றார். பிரியமானவர்களே, வாலிப பருவம் என்பது ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பானது. அதை நாம் சரியாய் வனையாவிட்டால் கடைசியில் அது பயனற்ற ஒரு பாத்திரமாகிவிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் அர்ப்பணித்திருப்பீர்களானால், அவர் உங்களை தமது பாத்திரமாக வணைந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களுக்கு தந்த வாழ்வை அழித்து போடுவதும் அதை ஆசீர்வாதமாக்கிக் கொள்வதும் உங்கள் தீர்மானத்தில் தங்கியுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, வாலிப பருவத்திலே வழிதவறி போகாதபடி அவர்கள் தங்கள் வழிகளை உமக்கென அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ உமது அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன்.

தானியலின் புத்தகம் 10:11. பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஒரு ஒரு பட்ட பெயர் நமக்கு கொடுக்க முடியுமா? தங்கச்சி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள், தம்பி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி கூப்பிட்டானாக்கா சொன்னானாக்கா அதுல கள்ளத்தனம் இருக்கும், உண்மை இருக்காது. ஆனா தேவாதி தேவன் ஒரு ஆள் அப்படி கூப்பிட்டாருனாக்கா அது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கும் நான் கெஞ்சி கதறி கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே நீர் தானியலை கூப்பிட்டே நீ எனக்கு பிரியமானவன், அப்படியே என்னை ஆசையோடு ஒரு நாளாவது நீ என்ன கூப்பிட மாட்டீரா? நீ எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன். என்ன அருமையான ஒரு ஒரு சர்டிபிகேட் தெரியுமா இது? நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் செவிசாய்க்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் கூடுறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எவ்வளவு பேருக்கு தாகம், அநேக காரியங்களில முன்னேறணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா கேட்டது ஒண்ணுமே கிடைக்கல, ஏமாற்றம் வாழ்க்கையில, நிம்மதி இல்ல, சுதந்திரம் இல்ல, இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் தம்பிமார்கள் உண்டு. உன்னுடைய வேண்டுகோளுக்கு கர்த்தர் செவி சாய்த்து நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னாக்கா நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு தர நான் சித்தமாகி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவனா நான் ஜீவிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. என்னால முடியலையே, என்னால முடியலையே. அப்படி துக்கப்படுறவங்களும் உண்டு, இதை பத்தி கவலைப்படாதவங்களும் உண்டு. நீ எனக்கு பிரியமான புருஷன். 143:10 தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தரலும். உம்மை நான் எப்படி சுவாமி நான் பிரியப்படுத்துறது? நான் எப்படி ஜீவிச்சா நீர் உமக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் எந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தா உம்மை நான் பிரியப்படுத்த முடியும்? உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எனக்கு போதித்தரலும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி இருக்கிறது. தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் என் மனதுக்கு ஏற்றவனாயிருக்கிறான். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்கிறபடினால அவன் எனக்கு ஏற்றவன். இது யார் கொடுக்கிற சர்டிபிகேட்? ஏ தேவன் ஆகிய தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், கடவுள் கொடுக்கிற சர்டிபிகேட். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம்னாக்கா நீங்க கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்களா? என் தேவன் என்னோடு கூட பேசின 3 முக்கியமான காரியங்கள். மகனே, நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிக்கணும்னாக்கா 3 முக்கியமான காரியத்தை நீ எனக்கு செய்யணும். அது நீ கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். என்ன அது முக்கியமான காரியம்? 1, நீ என்ன தான் திருப்திப்படுத்தணும். 2, எனக்கு நீ பயப்படணும். 3, என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 3 காரியத்தையும் நீ மறக்காம நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிப்பப்பா. 1, என்ன திருப்திப்படுத்து, யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை மீ. என்ன திருப்திப்படுத்து, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீ திருப்திப்படுத்தினா நீ ஏமாந்து போயிடுவேன். அது உண்மையான சந்தோஷம் அல்லது. ஆனா கடவுளை திருப்திப்படுத்துவேன். எப்படி ஜீவிச்சா, எப்படி நான் வாழ்க்கையை நடந்து கொண்டா என் தேவனை திருப்திப்படுத்தலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை நீ திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருத்தனை பார்த்து, சகோதரி நீ இந்த மாதிரி முடி வளர்த்தாதே, அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தாதே, தம்பி நீ இப்படி முடி வளர்த்தாதே, நீ தவறானப்படி ஜீவிக்கிற, நீ பாவத்தை விட்டுடு, நீ சிகரெட் குடிக்காத, சினிமாவுக்கு போகாத, இப்படிதான் சொன்னா கேட்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். யாரும் என்னை தடப்படுத்த முடியாது, எனக்கு சுதந்திரம் வேணும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு உள்ளத்துல அதிகமாக விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? சுதந்திரம். சுதந்திரம் சபைக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, நாட்டிலையும் சுதந்திரம் கேட்கறாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவே யாருக்கு இஷ்டம் இல்லை, அவர்கள் இஷ்டப்படுகிறது இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவில் வடபாகத்தில் வாலிபர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன தெரியுமா? எங்களுக்கு எக்ஸாமினேஷனே கூடாது, வருஷா வருஷம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டே போகணும், அதான் அவங்க விருப்பப்படுறோம்.
சுதந்திரம். அதனால வாதியாரையே கொண்டுட்டாங்களா பாத்துங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. வாலிபருடைய சுதந்திரம் எல்லைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது. நீ கடவுளை திருப்திப்படுத்தனா இருந்தனாக்கா நீ பிரசங்கம் அல்ல, அந்த திருப்திப்படுத்த நினைச்சாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை தானாகவே மாறி போயிடும். இது விட அதை விட்டுட்டு இது தப்பு இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னாக்க கோவம் வந்துடும். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல வந்தாச்சுனாக்கா உனக்கே தெரியும் நான் இப்படி போறது நல்லா இருக்குமா, நான் இப்படி உடுத்துறது நல்லா இருக்குமா. இல்ல என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் போற இடம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நான் இன்னும் அப்படி போகக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்த நீங்க பழகி கொண்டீங்கனாக்கா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க. சகையை திருப்திப்படுத்தணும் தெரியுங்களா, ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஏ சாமி யோட அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே நான் நாலத்தினே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன், கர்த்தாவே நான் தவறா பணம் வாங்கி வச்சிருக்கிறேன், தவறான அப்படி பொருள் சேர்த்திருக்கிறேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன் அப்படி சொன்ன அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாமி அவனை பார்த்து தம்பி நீ வந்து தப்பா நீ பணம் சேர்த்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, சிகரெட் குடிக்கிற, நீ சினிமாக்கு போறன்னு ஒரு இடத்துல சொல்லவே இல்லைங்க. ஆனா இவன் யோசித்தான், என் இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும்னா என் வீட்டுக்கு வரணும், என்னை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். அப்ப அவர் எதை செஞ்ச அவருக்கு திருப்தி, பணம் கொடுத்தா திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, பணத்தின் மேல அவர் விரும்புகிற தேவன் அல்ல. பின் எப்படி நான் என்ன கோயிலுக்கு ஒழுங்கா போன திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர் கேட்கிறது உன்னுடைய இருதயம், உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். வேற ஒன்னும் ஒரு சொத்து பணம் குணம் ஒண்ணும் கேட்கல, உன் இருதயத்தை காத்து கேட்கிறார். அப்போ என் தேவருக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் விட்டாக்க அவருக்கு இஷ்டமா இருக்குமா? இங்க போகாம இருந்தா கர்த்தருக்கு இஷ்டமா இருக்குமா? இப்படி ஒரு ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்க செய்கிறது மிக முக்கியமான காரியம். இந்த தானியலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார், காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம் அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். வாசிப்போம் முதல் அதிகாரத்துல, தானியலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறீன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா, தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆகாரம் கூட அவனால சாப்பிட முடியல. அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா, தீர்மானம் எடுத்தான். வசனத்தை நீங்க பார்க்கும் போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்ந்து கொள்வதற்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும்னாக்கா முதல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பாவோட இருந்தப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்திருந்த சமயத்துல நீ இருந்த இன்பம், நீ அனுபவிச்ச சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தரை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வுகள், அது எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி பாரு. ஐயோ நான் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். அப்ப என்ன செய்யலாம், தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும், நீ அப்படியே இருக்க முயற்சி பண்ணாத, ஒரு தீர்மானம் எடு. இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான், நான் எழுந்து இந்த நாற்றம் எடுத்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு நான் எழுவேன், எழுந்து நடந்து என் அப்பாவின் வீட்டுக்கு நான் போவேன், எழுந்து நடந்து அப்பா வீட்டுக்கு போவேன். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். எப்படி கிரியைகளை நடப்பிக்கணும், இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், எடுத்தவன் அதை நடப்பிச்சான், தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காமிச்சான். நான் எழுந்து என் தகப்பனத்தில் போவேன்னு சொன்னான், சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கல, அவன் உடனே எழுந்தான், எழுந்தான் உடனே நடந்து போனான்.
இன்னைக்கு தீர்மானம் அநேக பேர் எடுக்கிறாங்க, இன்னிலிருந்து நான் இப்படி ஜீவிப்பேன். ஆனா தீர்மானம் எடுத்த மாதிரி செய்கைகளில் நடைமுறையில அவங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கனாக்கா அதை நடைமுறையில காட்ட முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமான ஒரு ஒரு பதவி உங்களுக்காக காத்திருக்குது. இந்த கேட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், நான் இந்த இடத்துல இருக்க போறதில்லை. அவனுடைய தீர்மானம் பிரகாரம் நீங்க எடுக்க முடியுமா? நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து என் தகப்பன் இடத்துல போவேன். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீத முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படி எல்லாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? பாத்தீங்களா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படி எல்லாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேயர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கலையத்திலே 3:57 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பெயரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று திங்கட்கிழமை காலை 23 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:59 தொடர்ந்து 10 ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்ளிருக்கிறார்கள் பாஸ்டர் ராஜமணி அவர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலமையின் அலைகள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

காற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.

0: நேரம் கிரகத்தில் 10:04. இது செய்திக்கான நேரம். இன்றைய செய்தியை எங்களோடு இணைந்து வழங்குகின்றார்கள் பாஸ்டர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள். இந்த செய்தியின் தலைப்பு தேவ திட்டத்தை அறுதல் என்ற தலைப்பிலே எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்றார்.
1: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 22:10 பவுல் இவ்வாறு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டான். அருமையானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? ஃபைண்டிங் காட்ஸ் பிளான். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஒரு தேவ திட்டம், தேவ நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். இந்த தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை நாம் எதிர்பார்த்து வாழ அழைக்கப்படுகிறோம். வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாமை ஆண்டவர் நடத்தினார், மோசேயை நடத்தினார், ஏசாயாவை நடத்தினார், தாவீதை நடத்தினார், எரேமியாவை, பவுல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை, சித்தத்தை வெளிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். வேதாகமும் அதை போதிக்கிறது. எபேசியர் 2:10, சங்கீதம் 27:11 எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த தேவ திட்டம் என்பது அது ஒவ்வொருவருக்கும் பர்சனல் பிளான் என்று சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தோடு ஒத்து போகாது, வேறுபட்டு இருக்கலாம். ஆகவே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த திட்டமானது எப்படிப்பட்ட திட்டம் என்றால், இது பெர்ஃபெக்ட் பிளான் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய திட்டமானது குறைவற்ற ஒரு திட்டம். ரோமர் 12:1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே சமயத்திலே இந்த ஆண்டவருடைய திட்டமானது அது ஒரு பிராக்டிக்கல், அதாவது பிராக்டிக்கல் பிளான் என்று சொல்லலாம், செயல்படுத்துகிற நடைமுறை திட்டமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நாம் கண்டுபிடிக்க நாம் மிகுந்த பிரயாசப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை அறிந்த போது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அவன் தன் வாழ்க்கையின் திட்டத்தை அறிய கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று. உங்கள் வாழ்க்கையில இந்த கேள்வியை என்றைக்காவது கேட்டது உண்டா? அருமையானவர்களே, என்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அவர் இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்திலும் அவருடைய நோக்கத்திலும் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்றுதான் பொருளாகும். ஆகவே அன்றையிலிருந்து ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே மனப்போன போக்கிலே வாழ ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகர் என்று அறிக்கை செய்து அவருக்காக வாழ முற்படும் பொழுது என்னுடைய சுய திட்டங்களை எல்லாம் அழித்து போட்டு, அல்லது அதை இல்லாமல் போக பண்ணி தன் திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய திட்டம் ஆரம்ப காலங்களிலே எனக்கு வேதனையாக, புரிந்து கொள்ள முடியாததாக, நடைமுறையிலே எனக்கு ஒத்து வராததாக இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டம்தான் என்னுடைய திட்டத்தை காட்டிலும் உயர்ந்தது என்பதை கண்டுபிடித்தேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டத்தை நாம் தொடர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அவருடைய திட்டத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சில காரியம் செய்ய வேண்டும். என்ன காரியம் என்றால், கம்யூனியன் வித் ஹிம் இன் பிரேயர். அவரோடு நாம் ஜபத்திலே நாம் தரித்திருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, நான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்டடியிங் அண்ட் சர்ச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், ஆராய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸ் என்று சொல்வார்கள், கேள்வி கேட்காத கீழ்ப்படுதலுக்கு நாம் கடந்து வர வேண்டும். அடுத்ததாக ஆண்டவரிடத்திலே கம்ப்ளீட் ட்ரஸ்ட், முழுமையாய் நம்ப வேண்டும். இப்படி நம்பி வாழும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் தன் திட்டத்தை நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அருமையானுள்ள அநேகர் ஆண்டவருடைய திட்டம் என்று சொல்லும்போது பூமி கெடுத்தது என்று எண்ணி விடுகிறார்கள். நிலம் வாங்க வேண்டும், கட்டடங்கள் வாங்க வேண்டும், வாகனங்களை வாங்க வேண்டும், ஆஸ்திகளை சேர்க்க வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்று எண்ணி விடுகிறார்கள். ஆர்மியாருளே, இதையெல்லாம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அந்தந்த காலங்களிலே தேவைகளை சந்தித்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டம் என்னவென்றால், God's plan for our life is an eternal one. அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆண்டவரின் திட்டம் நோக்கம் என்ன, நித்தியத்துக்கு அடுத்தது, நித்திய ராஜ்யத்துக்கு அடுத்தது, அது தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த நிலையோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானே, இந்த வசனங்களை எபேசு 2:10, 1 யோவான் 2:17, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7-8 வாசிக்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் திட்டமே நித்தியம்தான். நித்தியத்திலே நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவரோடு நாம் வாழக்கூடிய அந்த கிருபைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவ திட்டம் என்ன, தேவ நோக்கம் என்ன, நீங்கள் ஜெபித்தது உண்டா? அநேகர் எவைகளுக்காக அல்லது உலகப்பிரமான பல காரியங்களுக்கு நானும் நீங்களும் ஜெபிக்கிறோம், ஆனால் நித்தியத்துக்கு அடுத்த தேவ நோக்கத்துக்காக ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே நான் ஒரு பிரமாதமான ஊழியக்காரன் அல்ல, சாதாரண ஊழியக்காரன், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையிலே அறிந்து வாழ நான் பிரயாசப்படுவதுண்டு. ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறவர், இன்றைக்கும் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர். அர்ப்பணியுங்கள், ஆண்டவர் உங்களோடு இடைபெடுவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செல்கிறோம். மனம் போன போக்கிலே வாழாதபடி தேவ திட்டத்தை, சித்தத்தை, நோக்கத்தை அறிந்து அதன்படி வாழ உதவி செய். நித்தியத்திற்காக வாழவும், நித்தியத்திற்காக உழைக்கவும் எங்களுக்கு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகர தாஸ் அவர்கள், மிக அருமையான ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள நல்ல ஒரு சாட்சியாக ஒரு ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நிச்சயமாக இதை கேட்ட உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலிமை நலகம். நேரம் கலையத்திலே 10:13, 10:30 வருகிறது. இன்னொரு ஆண்டவருடைய நற்செய்தி பாஸ்டர் டி வில்லியம் டேவிட் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya,
2: 416-291-9148. வணக்கம். உள்ளங்களை கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.

வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.

புத்தகம் அல்ல நல்ல பெட்டகம். எத்தனை கேள்விகள் அத்தனைக்கும் பதில்கள். சுத்தமான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விரும்பும் அத்தனை பேரும் நம்ம புத்தகம். புத்தகம் அல்ல நல்ல பெட்டகம். புத்தகம் அல்ல நல்ல பெட்டகம்.

0: நிறம் கலையத்திலே 10:32, இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. அநேகர் தொலைக்காட்சி வழியாக நீங்க பாக்குறீங்க. சிலர் எங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக பார்க்கலாம், முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கலாம். எப்படியோ நீங்கள் வெகு சிலராக பார்த்தாலும், தொலைக்காட்சியில வெகு அதிகமானவர் பார்த்தாலும், இந்த வார்த்தைகள் எண்ணிக்கையுள்ள சில மக்களுக்காவது பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய செய்திகள் புதிய மக்களுக்கு மாத்திரமல்ல, ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துதான் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறோம். இந்த வார்த்தைகளை பிற்ப பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம். இந்த அரை மணி நேர செய்தி உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே வேதாகமத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மேல் கவனம் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவிலே படுக்கும் பொழுதும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் வேதத்தை சிந்திப்பதற்கு நீங்கள் அவகாசம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு கூட நீங்கள் அங்க வைக்கக்கூடிய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விசேஷ கூட்டங்களிலும் பங்கு பெறுவதோடு, உங்களுடைய ஊழியக்காரர் அல்லது உங்களுடைய திருச்சபை மக்களால் அழைக்கப்படுகிற தேவ மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கேளுங்கள். நீங்கள் நாளுக்கு நாள் வளருவதற்கு அவைகளெல்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை ஒரு துவக்கம்தான். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும், ஆண்டவர் மேல் ஒரு பற்றுறுதி ஏற்பட வேண்டும் என்பதை இலக்காக வைத்து உங்களோடு நாங்கள் பேசுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை தேவன் தருகிற மீட்பு, தேவன் தருகிற சகாயம், தேவன் தருகிற அந்த புதிய வழி, அல்லது தேவன் நம்மை காப்பாற்றுகிற ஒரு நிலை, இவைகளெல்லாம் குறிப்பிடும். அவர் உங்களை விடுதலையாக்குவதும், உங்களை காப்பாற்றுவதும், உங்களை தப்புவிப்பதும், இந்த ரட்சிப்பு என்கிற பதம் அவைகளெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த லோகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலே அவர் நம்மை தப்புவிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நமக்கு ஒரு ரட்சிப்பை மீட்பை நமக்கு நிச்சயம் ஆண்டவர் அருளுவார். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய விதமாக உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கலாம், பூமிக்குரிய காரியங்களிலும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கலாம். இந்த ரட்சிப்புக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் உங்களுக்கு பிறகு விரிவாக சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக சில காரியங்களை விரைவாக வேகமாக நாம் பார்க்க போகின்றோம். ரட்சிப்பு என்பது தேவனுடையது. யாத்திரையாகமம் 15:2, சங்கீதம் 62:2, 6:7, 7:7, சங்கீதம் 118:15, இவைகள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களில் நாம் என்ன வாசிக்கின்றோம்? ரட்சிப்பு என்பது அவருடையது, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நினைத்தால் தான் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும், நமக்கு ஒரு மீட்பை அருள முடியும், நம்மை இவர் ஆசீர்வதிக்க முடியும். அன்பானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன். ஐ வில் சேவ் யூ, ஐ வில் சேவ் ஃப்ரம் ஆல் ஈவல் திங்ஸ், அசுத்த வல்லமைகள், அசுத்த சக்திகளிடத்திலிருந்து நான் முழுமையாக உன்னை ரட்சிப்பேன், காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்கிற போது இவைகளெல்லாம் நடக்கிறது. மிக முக்கியமாக இந்த ரட்சிப்பு என்பது மிக அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் நமக்கு ரட்சிப்பை தருகிறார் என்றால், ஒரு பெரிய பட்டியலே நமக்கு போடலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது வேதாகமத்தில். பல அந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதாக வேதம் சொல்லுகிறது. அதுல நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 37:40 எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறாராம். இந்த உலகத்தில வெகுவாக துன்மார்க்கர் பெருகி இருக்கிறார்கள். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பாருங்கள், முன்னே பின்னே பாருங்கள், எப்பொழுது நமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய வேண்டும் என்று துன்மார்க்கர்கள் சுற்றி சுற்றி அலைகிறார்கள். எப்படி சத்துரு யாரை விழுங்கலாம் என்று வகைதேடி சுற்றித் திரிகிறானோ அதுபோல துன்மார்க்கமான மக்கள் நிறைந்த இந்த லோகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். யாரையும் நம்ப முடியல, யாரையும் பிலீவ் பண்ண முடியல. ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய குடும்பத்துல, உன் சமுதாயத்துல ஒருவேளை ஒரு துன்மார்க்கன் ஒரு எழும்பி இருக்கலாம், உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு விரோதமாக தீங்கிழைக்கும்படி ஒரு துன்மார்க்கன் எழும்பி இருக்கலாம். எனது அருமை சகோதர சகோதரியே, அந்த துன்மார்க்கனுடைய கைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். துன்மார்க்கனுடைய மேற்கொள்வதில்லை, துன்மார்க்கன் உனக்கு விரோதமாக எழும்புவதில்லை. என்னுடைய வல்லமையை நான் அனுப்பி, நான் துன்மார்க்கனுடைய கரத்திலிருந்து உன்னை விடுவித்து காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து நாம் இங்கே வாசிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இரண்டாவது 2 சாமுவேல் புத்தகம் 3:18 எழுதப்பட்டிருக்கிறது, சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பெருகலாம், நமக்கு விரோதமாக ஒரு பெருங்கூட்டமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். ஆனால் எல்லா சத்துருக்களுடைய கரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து காப்பாற்றுகிறார், நமக்கு ஒரு உதவி செய்கிறார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, எல்லா விதமான அந்த சத்துருடைய கிரியைகளுக்கும் சத்துருடைய வல்லடிகளுக்கும் சத்துருடைய தந்திரங்களுக்கும் கர்த்தரை விடுவித்து காத்துக் கொள்வார். துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய சிலர், தனிப்பட்ட ஒரு மனிதன் நமக்கு உரதமாய் எழும்பி நமக்கு தீங்கிழைக்க நினைக்கின்றான். அந்த துன்மார்க்கனுடைய கையிலிருந்து கர்த்தரை ரட்சிப்பதோடு மாத்திரமல்ல, பிரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு விரோதமான சத்துருக்கள், சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன் தாவீது. அப்படி திரளான சத்துருக்கள், நமக்கு உரதமாய் எழுமிருக்கக்கூடிய சத்துருக்கள், இந்த சத்துருக்களுடைய கையிலிருந்தும் கர்த்தரை ரட்சித்து காப்பாற்றுவார். என் பிரிய சகோதர சகோதரிகளே, தேவனாகி கர்த்தர் நம்மை ரட்சித்து நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்ய தேவாதி தேவனாக இருக்கிறார். சத்துருக்கள் வருவார்கள், எழும்புவார்கள். ஒன்னு, அவர்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போக வேண்டும். உபாகமம் 28:7 அல்லாவிட்டால் சத்துருக்கள் உங்களுடைய பாதத்திலே வந்து சமாதானமாகும்படி ஒப்புரவாக வேண்டும். நீதிமொழிகள் 16:7. அன்பானவர்களே, தேவன் நம்மை ரட்சிக்கிறார் துன்மார்க்களுடைய கையிலிருந்து, இரண்டாவது சத்துருக்களுடைய கையிலிருந்து, மூன்றாவது கர்த்தர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 57:3 வாசிக்கிறோம், நிந்தனையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நமக்கு வரக்கூடிய நிந்தனைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், நிந்தனைகளை நம்மளால் தாங்க முடியல. ஒருமுறை தாவீதுக்கு விரோதமாக சீமே என்கிற சவுலினுடைய வீட்டை சார்ந்தவன் தூஷித்தான், இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, தொலைந்து போ என்று அவன் கூப்பாடு போட்டுக்கொண்டே வருகிறான், கற்களை எரிகிறான், மண்ணை வாரி வீசுகிறான். அப்பொழுது அபிசாய் என்கிற மனிதன் சொல்லுகிறான் தாவீதினிடத்தில், அந்த செத்த நாயை ஒரே போடாக போட்டு விடுகிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்ற போது, இல்லை இல்லை, அவர் நிந்திக்கட்டும், நிந்திக்க சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று அந்த நிந்தனையை தாவீது சகித்துக் கொண்டான். தாவீதை போல எல்லாரும் சகிக்க முடியுமானா? இல்லை. நிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் நிந்திக்கப்படுவதில்லை, நான் நீங்கள் நிந்திக்கப்படுவதை விரும்பவில்லை, நிந்தனையிலிருந்து நான் உங்களை தப்புவிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருணாதர் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நாளிலே உங்களுடைய நிந்தனையிலிருந்து உங்களை ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அன்பிற்குரியவர்களே, நான்காவதாக அவர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாருங்கள், எரேமியா 30:10, எரேமியா 46:27. இந்த வசனங்களில் என்ன வாசிக்கிறோம்? சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். சில நேரங்களில் நாம் வெளியில சென்று எதையும் செய்ய முடியாத அளவிற்கு நெருக்கப்படுகிறோம். மிகப்பெரிய போராட்டம் நமக்கு இருக்கிறது, மிகப்பெரிய கஷ்டம் நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்கு நடுவில் நம்மை சிறைச்சாலையிலிருந்து, அந்த சிறையின் நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து ரட்சித்து காப்பாற்றுகிறார். நீங்கள் என்னாலும் சிறைப்படுத்தப்படுவதில்லை, என்னாலும் நீங்கள் உள்ளே இருப்பதில்லை, நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பாருங்கள், யோசேப்பு சிறையில் இருந்தான். நாம் இதை குறித்து ஆதியாகம புத்தகம் 39 இறுதியிலையும் 40 பார்க்கிறோம். சிறைச்சாலையில யோசேப்பு இருந்த போது அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தரே அவனை ரட்சித்தார், அற்புதமாய் ரட்சித்தார். ஆம் அன்பானவர்களே, அவர் துன்மார்க்களுடைய கைக்கு உங்களை ரட்சிப்பார், சத்துருடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், நிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், மிக குறிப்பாக சிறையின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். நான்காவது, ஐந்தாவதாக எசாயா 33 இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், இக்கட்டிலிருந்து கர்த்தரை ரட்சிப்பார். சில நேரங்களில் எங்கு திரும்பினாலும் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், தப்புறதுக்கு வழியே இல்லை, ஒரு போராட்டமான மனநிலையில நாம இருக்கிறோம். இக்கட்டு நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஆம், இக்கட்டு நாளிலே அவர்தான் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இக்கட்டு காலத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பதாக, விடுவிப்பதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். பிரிய சகோதர சகோதரிகளே, இக்கட்டிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இக்கட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆறாவதாக, சாபத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நிறைய பேருடைய லைஃப்ல பாருங்க, மிகப்பெரிய ஒரு சாபம், சாபம் பிடித்து ஆட்டுது, என்ன செய்தாலும் மேல வர முடியல, மிகுந்த போராட்டத்தோடு இந்த மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். சாபம் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுது, சாபம் நமக்கு உரதமாய் எழும்பும் பொழுது, அந்த சாபத்திலிருந்து ஒரு மகிமையான விடுதலையை, ஜெயத்தை அருணாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். உங்களை எந்த விதமான சாபம் பிடித்து ஆட்டுகிறதோ, எந்த விதமான சாபத்தினுடைய வல்லமைக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து முழுமையாக உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நீங்கள் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை தோன்றித்துக் கொள்வீர்கள். இறுதியாக, கடைசியாக அவர் எதிலிருந்து ரட்சிப்பார் என்றால், படுகுழியிலிருந்து அவர் நம்மை ரட்சிப்பார். படுகுழி, ஆத்மா படுகொழில் கிடக்கிறது, அந்த படுகொழியிலிருந்து கர்த்தனமே ரட்சிப்பார் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். படுகொழியிலிருந்து கர்த்தனமே ரட்சிப்பார், இப்படி ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார் என்று வாக்கு சொல்லுகிறார். யாருக்கு இந்த ரட்சிப்பு என்றால், மனம் திரும்பி அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு. மனம் திரும்புதல், அதுதான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு என்பது யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கிறதா என்றால், கிடைக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் கிடைப்பதற்கு ஒரு நிபந்தனையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன நிபந்தனை? மனம் திரும்புங்கள், ரிபென்ட், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். 62வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள், எசாயா 30:15 பாருங்கள். அமர்ந்திருங்கள், உங்களுக்கு ரட்சிப்பு வரணும்னா மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த லட்சிப்பை நீங்கள் பார்க்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல மனம் திரும்புகிற அனுபவம் என்பது மிக மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் மனம் திரும்புகிற அனுபவத்தோடு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கான லட்சிப்பை யாரு தட்டி பறிக்க முடியாது. அந்த லட்சிப்பு உங்களுக்காக திட்டம் பண்ணப்பட்டு விட்டது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 26வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசமங்கள் உள்ளவர்களிடத்திலும் பின்பு பிரஜாதிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும், அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன? ஒரு 7 விஷயங்களை நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வேகமா சொல்ல போறேன். ஒரு பேப்பர் எடுத்து, பேனாவை எடுத்து எழுதுறவங்க எழுதிக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தனி தியானத்திற்காக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, அப்படி ஒரு 7 கிரியைகளை ஞாபகத்தில் வச்சு, நிறைய விஷயம் இருக்கு பைபிள்ல, ஒரு இந்த 7 விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கணும். நற்செய்தியை கேட்பதோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். மனம் திரும்பி சுவிசேஷத்தை கேளுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். மார்க்கு புஸ்தகம் 15வது வசனத்தின் இறுதி பகுதி, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். வெறும் காஸ்பல மாத்திரம் அல்ல, நீங்கள் மனம் திரும்பி செய்ய வேண்டிய கிரியை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, அப்பதான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும். நான் மனம் திரும்பி என்னுடைய கிரியை மாற்றுகிற போது, நான் தேவ வார்த்தைகளை கேட்கிறவனாக மாறுகிறேன். யாக்கோபு இதைத்தான் சொல்கிறான், கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள். இந்த வசனத்தை கேட்கிறவங்கெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு இந்த வாக்குகள் சொல்லுகிறது. அங்க கேட்பதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. வார்த்தைகளை கேட்பது, வார்த்தைகளை கேட்ட வார்த்தைகளை விசுவாசிப்பது, அதுல ஒரு பெரிய பிளெஸிங் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை, நற்செய்தியை, சத்தியத்தை நீங்கள் கேட்டு அதை விசுவாசிக்கும் போது அது மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு கிரியையாக இருக்கிறது. நம்பர் ஒன். இரண்டாவது மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியை என்னன்னா, எல்லாருமே இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கலாம், வராத புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். மனம் திரும்பி செய்யக்கூடிய மற்றொரு கிரியை ஞானஸ்நானம் பெறுங்கள். இந்த ஞானஸ்நானம் சொல்றாங்களே என்ன அப்படின்னு கேட்டா, இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. தேவனோடு நாம் செய்து கொள்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:38 இதை சொல்லுகிறது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். உடைய பாவம் மன்னிக்கப்படட்டும், உடைய குற்றம் மன்னிக்கப்படட்டும். இதற்கு அடையாளமாக மனம் திரும்பி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இரண்டாவது நாம் மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியையில் இரண்டாவது ஒன்று நாம் ஸ்நானம் பெறுவது. ஸ்நானம் பெறுவது. பிரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில, அருமையான இந்த தருணத்தில், அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அந்த மகத்துவமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வீக அந்த ஆசீர்வாதத்தை, தெய்வீக நன்மையை நீங்கள் உணரும்படி, அறியும்படி கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. புதிதாக இன்றைக்கு தான் இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்றவங்களுக்கு, நீங்க மனம் திரும்புவதற்கான ஒரு நல்ல கிரியை, அவரோடு நீங்கள் செய்து கொள்கிற உடன்படிக்கை, ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்கை. மூன்றாவது, மனம் திரும்பி நாம் செய்யக்கூடிய கிரியைகளை ஒன்று, அமர்ந்திருந்தல், அமைதியா இருங்க, மனம் திரும்புங்க, சைலண்ட் ஆயிடுங்க. அதுதான் நம்ம முதல் வசனத்துல பார்த்தோம், ஏசாயா 30:15. இதையே சங்கீதம் 62:1 வாசிக்கிறோம். நீங்க மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகளில் மூன்றாவது கிரியை, அமைதியா இருங்க, அமர்ந்திருங்கள், கர்த்தர் சொல்வது நடப்பதற்கு காத்திருங்கள், அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தால் ஒரு பெரிய மீட்பும் சகாயமும் ரட்சிப்பும் உங்களுக்கு உண்டு. எனது அருமை சகோதர சகோதரிகள், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டுமானால், முதலாவது மனம் திரும்பி வார்த்தையை விசுவாசியுங்கள், இரண்டாவது மனம் திரும்பி ஸ்நானம் பெறுங்கள், மூணாவது மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். கர்த்தர் செய்வாருங்க, எனக்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். நான்காவது, தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள், ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுங்க, மனம் திரும்பி விண்ணப்பியுங்கள், மனம் திரும்பி மன்றாடுங்கள். நெகேமியா புஸ்தகம் 9:28 நாம் இப்படி வாசிக்கின்றோம். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உமை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தர விடுதலையாக்கினீர். கூப்பிட்ட போதோ, மனம் திரும்பி கூப்பிட்ட போதோ அப்படின்னு வாசிக்கிறோம். மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகள்ல மிக முக்கியமான கிரியை, மனம் திரும்பின உடனே அவர் நோக்கி பார்த்து பேசுங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய அதிசயமான கரம் உங்களுக்கு துணையா இருக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதே போல ஏசாயா 19:22 ஒரு வாக்கு சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார், அவர்கள் கர்த்தரிடத்தில் மறந்திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் அல்லது ரட்சிப்பார், காப்பாற்றுவார் என்று வைத்துக் கொள்ளுங்க. மனம் திரும்பின உடனே செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்று, நாம் அவரை நோக்கி ஜபம் பண்ணுவது. அது ஒரு மனம் திரும்பின பிறகு நம்முடைய செயல்பாடு. நீ பாருங்க, ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அதன் பிறகு ஆண்டவரிடத்தில் ஜபிக்க துவங்குகிறான், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து மன்றாட துவங்குகிறான். அந்த பழக்கம் வந்துருது. மனம் திரும்புவதற்கு ஒரு அடையாளம், அந்த மனுஷன், சம்பந்தப்பட்ட மனிதன் தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான், தேவனை நோக்கி மன்றாடுகிறவனாக மாறிவிடுகிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மனம் திரும்பி நாம் செய்யக்கூடிய கிரிகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுவது. அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 8:22 ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். மனம் திரும்பி செய்யக்கூடிய அந்த கிரியைகளை ஒன்று, நாம ஜெபிப்பது, ஆண்டவர் நோக்கி மன்றாடுவது, அவரிடத்துல பேசுவது, நம்முடைய காரியங்களை சொல்வது. அப்பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், கர்த்தர் ரட்சிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். வரிசையாக இப்பொழுது 4 விஷயங்களை நான் சொல்லி இருக்கின்றேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, சுவிசேஷத்தை, தேவ வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவரோடு ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, அமர்ந்திருக்க வேண்டும். நாலாவது, அவரை நோக்கி ஜபம் பண்ண வேண்டும். ஐந்தாவது, மற்றவங்க மேல கரிசனை உள்ளவர்களா, மற்றவங்க மேல அன்புள்ளவர்களா நாம் மாறணும். மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எரேமியா 34:15, நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள். மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலை கூறின விஷயம், மனம் திரும்பினதுக்கான அடையாளம், மற்றவங்களை அடிமையா வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் விடுதலைய கொடுத்தாங்களாம். மற்றவர்களையும் நம்மை போல நேசிப்பது, மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுப்பது, மற்றவர்களை குறித்த கரிசனை கொள்வது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிரியை. சோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைன்னு சொன்னா நிறைய விஷயங்களை நியூ டெஸ்டமென்ட் அடிக்கிட்ட போகுது, ஆனால் நான் எல்லாவற்றையும் கலந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பின பிறகு நீங்கள் இந்த கிரியெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தேவாதி தேவன் உங்களை ரட்சிக்கிறவராக இருப்பார். முதலாவது, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசியுங்கள். இரண்டாவது, அவரோடு ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள். மூன்றாவது, அமர்ந்திருங்கள். நான்காவது, தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள். ஐந்தாவது, மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்ளுங்கள். ஆறாவதாக, மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறுங்கள். இது மத்தையின் நற்செய்தியாளன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை தான், 18:3 மத்தையில் இருக்கிறது. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களை மனசுல வச்சுக்க மாட்டாங்க, உடனே பேசுவாங்க, உடனே பழகிடுவாங்க. கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, டக்குன்னு மறந்துடுவாங்க எல்லாத்தையும், சீக்கிரம் சிநேகம் பாராட்டுவாங்க. ரெண்டு பிள்ளைகளால பெற்றவங்க சண்டை போட்டுக்குவாங்க, அவங்க பேசாம போயிடுவாங்க, ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க அடுத்த நாளே ஒண்ணு கூடிடுவாங்க. சிறு பிள்ளைகளை போல மாறணும்னு சொல்லும் போது நிறைய விஷயத்த சொல்லலாம். சிறு பிள்ளைகள் வந்து எந்த சவாலையும் எடுத்துக்காது, எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்க நம்புவாங்க. கள்ளம் கபடற்ற மனசுன்னு சொல்றாங்க இல்லையா, அதான் சின்ன பிள்ளைங்களுடைய மனசு. அது மாதிரி நீங்க மாறணும் அப்படின்றாரு. நீங்க மனம் திரும்புவதற்கான அடையாளம் அதுதான், அதை போல மாறுங்கன்னு சொல்றாரு. ஏழாவதா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 நாம் வாசிக்கிறோம், மனம் திரும்பி ஆதியில் கொண்டிருந்த அந்த கிரியை நடப்பி. ஆதியில் கொண்டிருந்த கிரியை என்ன, அதிலே பார்க்கிறோம், அன்பு, தெய்வீக அன்பு. அந்த அன்பை திருச்சபை இழந்து போச்சு. அந்த அன்பை இந்த திருச்சபையானது இழந்து வெகு காலமாகி விட்டது. ஆகவே அந்த அன்புக்கு நீ திரும்பு, ஆதி அன்புக்கு, ஆதி கிரியைக்கு நீ திரும்பு. உன்ட்ட எல்லாம் இருக்கு, ஆனா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேயே, அந்த அன்புக்கு திரும்பணும், ஆதில் கொண்டிருந்த கிரியை செய் என்று மனம் திரும்புவதற்கான அடையாளம் அதுதான். இப்படி நீங்கள் மனம் திரும்பி மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகளை வெளிப்படுத்துகிற போது ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், பிசாசு உங்களை தொட முடியாது, சத்ரு உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அன்பானவர்களே, நிறைய நேரங்களில எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஒரு விதமான அச்சம் பயம் என் மனதை வாட்டுகிறது, என் வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, என்னை யார் காப்பாற்றுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். நீ மனம் திரும்பி அமர்ந்திரு, மனம் திரும்பி ஜபம் பண்ணு, மனம் திரும்பி ஆதரி செய்த கிரியைகளை செய்துவிடு, மனம் திரும்பி இந்த காரியங்களை நிறைவேற்றி விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை குறைகளை மன்னியும். நான் உன்னுடைய பொன்முகத்தை நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய மனசில் இருக்கிற எல்லா கசடுகளும் பாவங்களும் குற்றங்களும் என் மனதை விட்டு போகட்டும். நான் நம்புகிறேன், நீர் ஒருவர் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு அதிசயங்களை செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு புதிய வழிகளை காட்டி கொடுக்க முடியும். எல்லா விதமான பொல்லாத வழிகளிலிருந்து ஆண்டவரே, நீர் ஒருவரே எனக்கு சகாயம் பண்ண முடியும், என்னை தப்புவித்து என்னை காப்பாற்ற முடியும். அதை முழுமையாய் நம்புகிறேன். ஆகவே உம்முடைய நாமத்துக்கு முன்பதாக நான் மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். ஜபம் செய்வோம். நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக. தெய்வத்தினுடைய மகிமையான திவ்ய பிரசன்னத்திற்குள்ளும் வல்லமைக்குள்ளும் பாதுகாப்பிற்குள்ளும் இந்த நாள் செய்தியை பார்த்துக் கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாவதாக. ரட்சிப்பும் சகாயமும் விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய தேவாதி தேவனிடத்தில் இறங்கி வரட்டும். நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை இன்று எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கரையத்தில் 10:58, 28 பாகை செல்சியஸாக சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு மிக வெப்பமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நலைகள். 11:30 வருகிறது உங்களுக்கான பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்.

0: நேரம் கலையத்திலே 11:05, 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்.
1: இனி போதும், இனி போதும், நீ பட்ட வேதனை இனி போதும், காயங்கள் இனி போதும், நீ விட்ட கண்ணீர்களும் இனி போதும். உன் கண்ணீரை தன் கரங்களினால் துடைத்து உன்னை வாழ வைக்க துடிக்கும் இயேசு உன் நடுவில் இருக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரியே, நீயும் உன் தேசமும் மனம் திரும்பு.

நேரம் கலையத்திலே 11:18, 11:30 வருகிறது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம்.

0: இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்கார்ப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில், 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 11:25 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கணும். 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற மற்றும் விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

0: நமது இயேசு ராஜாவை கரம் தட்டி துதியுங்கள்.
1: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. அதற்கு உண்டாக இன்றைய நாளில் நீதிமொழிகளை சௌரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
2: நீதிமொழிகள் 23:1. நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவளுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரியாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்குண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கே வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இதயம் மகிழும். உனது உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாமிச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கழிகூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மரிசருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு தூக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், மிரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி மெரினா. வாழ்த்துக்கலாமா?
2: நன்றி பிரதர்.
1: நேரம் 11:34. இது உங்கள் விருப்ப பாடலை பாடுகின்ற நேரம். உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்கின்ற நேரம் கூட. மொன்றியல் இலவச இலக்கம் 514-447-7599 என்ற இலக்கத்தில் மொன்றியலிருந்து நீங்கள் இலவசமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கலாம். அது மாத்திரமல்ல, நமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்தில் சர்வதேச உறவுகள் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அழைத்து உங்களை நீங்கள் பாடலாம். ஆண்டோரை நாமத்தை உயர்த்தி அது மாத்திரமல்ல, பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் இந்த இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
3: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும். கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

நேரம் கலையத்திலே 11:40. இது உங்கள் பாடுகின்ற நேரம் 6473385596 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து பாடலாம், அல்லது 4625 00508072 இலக்கத்திலும் நீங்கள் அழைக்கலாம். ஒன்றியல் இலக்கம் 514447599 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடி அல்லது விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் மேரி.
0: எப்படி இருக்கிறீங்கள் சகோதரி மேரி?
1: நல்லா இருக்கிறோம். கடவுளுடைய இரக்கம் தான் கடவுளுடைய கிருபை.
0: ஆமீன், ஆமீன்.
1: நீங்கள் சோமா இருக்கிறீங்களா?
0: சோமா இருக்கிறோம். ஜெசந்தாவும் ஓரளவு சோமா வந்துட்டார்கள்.
1: தேறி வார, தேறி வார. ஆண்டவருக்கு
0: உங்கள் ஜபங்களுக்கு நன்றி அம்மா.
1: ஆமே, நான் நித்திரம் படிப்படியா ஜோம் வந்து இருமல் உண்டும் இல்லாம இதுல வந்து தெளிவா பேச பாட ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார்.
0: ஆமே, ஆமே. பிரதர் ஜெயபாலன் எப்படி இருக்கிறேன்?
1: ஆண்டவர் இருக்கத்தால் நல்ல
2: சுகமா இருக்கிறோம்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி சவரன். சரி,
2: நன்றி. போன சனிக்கிழமை நாங்க வரையலாம் போச்சு, நாங்க வழியா போயிட்டு வந்தோம்.
0: பரவாயில்ல, பரவாயில்ல. தெரியுது.
2: நீங்க இருக்கிறது ஓஷோவாவா?
0: ரைட், ஓஷோவா.
1: அடுத்த
0: முறை கிடைச்சா வாங்க.
1: ஓகே, ஓகே. அது சந்தர்ப்பம் வரதான் போது போல நடக்குது. நாங்கள் வந்தால் உங்களோட அட்ரஸை நான் மற உள்ளுக்களால் வந்து வேண்டிக் கொள்றேன்.
0: சரி, நான் போட்டு விடுறேன், உங்களுக்கு எழுதி விடுறேன்.
1: ஆ, அப்ப நல்லா.
0: நன்றி அம்மா, பாடுங்க.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அப்ப அம்மை சூத்தரிக்கிறேன் கத்தாவே. நன்றி ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா, ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்

தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே சுனாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே

மயில் ஏற்றுக்கொள்வேன், விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்வேன்.

0: இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே.
1: ஆமென். நன்றி நன்றி சவரி மேரி, வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்களாமேன். உங்களுக்கும் வாழ்த்துக்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நேரம் கரையதிலே 11:46. உங்களுக்கு ஆன பாடுகின்ற நேரம் 6473385569 இலக்கத்திலே அழைத்து பாடலாம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட் பிரதர்
1: ஜேக்கப். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகம். நீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
1: இப்படி வெதர்கள் நல்ல கொஞ்சம் வெயில் எல்லாம் வெயிலா போகுது. ஐரோப்பாலாம் ஒரு இப்ப வெயில் தான்.
0: ஆமா, இங்கேயும் கடுமையான வெயில். 29°C சூரிய ஒளி வெளியில. உண்மையில குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் மூச்சு எடுப்பதுக்கு சுவாசிப்பதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கிறது. ஐரோப்பாவிலும் அப்படித்தானா வெயில்?
1: இங்கே லண்டன்லாம் கூட இனி எங்கள் இடத்துல 29-32 வந்து போகுது.
0: ஓ, வீக்கெண்ட் எப்படி போச்சு? சனி ஞாயிறு?
1: ஓ, சேர்ச்சியோட போயிடும். கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் ரீட் பண்ணி இருக்கிற அப்படி தான் இந்த அடுத்த இடமெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். நான் டேமிரி கேட்க நான் வந்து நான் பாட்டுகளை கலந்து கொள்வேன்.
0: சரி, நன்றி நன்றி ஐயா, பாடுங்க.
1: ஓகே. கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, சொல்ல முடியுமோ என்னால் அந்த கொடுமையை, சொல்ல முடியுமோ? கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, கன்னத்திலே அடித்து காரே உமிழ்ந்தான்

உள்ளம் உருகும் கல்லும் கரையும் உள்ளம் உருகும் அதை காண்கையில் கொல்கொதாவினான் கண்டேன் கோர காட்சியை சொல்ல முடியுமோ என்னால் அந்த கொடுமையை சொல்ல முடியுமோ கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை.

கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை. கடலும் காற்றும் அவர் சொல்ல அடங்கும், சாத்தானின் சேனைகள்

0: நமக்காகவே கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை. சொல்ல முடியுமோ என்னால் அந்த காட்சியை, சொல்ல முடியுமோ? ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சோரன் ஜேகப், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
0: God bless you.
1: நேரம் கலையத்திலே 11:51. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: நல்லா இருக்கீங்களா
1: பிரதர்? நான் இது 3-2 ஒரே பண்ணேன், அந்த வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணேன்.
0: வேற ஆட்கள் பாடிக்கிட்டு நீங்க எடுக்கிற வேற அது
1: இல்ல இல்ல எனக்கு தெரியும் அது. ஆனால் என்ன போன் அப்படி
0: நிக்கிறேன் அவருக்கு கொஞ்சம் சுகம் இல்ல போல இருக்கு.
1: புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகுந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகந்தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகந்தந்தார் காயத்தாலே, தேத்தினார் வசனத்தாலே திடந்தந்தராவியாலே, தேற்றினார் வசனத்தாலே திடந்தந்தராவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகுந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோம் உண்மையை நம்பியுள்ளோம், உறுதியை பற்றி கொண்டோம் உண்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம் புவிதானில் தருபவரே, தினமும் பூரண சமாதானம் புவிதானில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். நன்றி பிரதர், இந்த ரேடியோவுக்கு பாட வைத்ததுக்காக நன்றி பிரதர்.
0: ஆமென்.
1: சகோதரிக்கு நன்றியா சொல்றேன்.
0: ஆமென். நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி பிரதர். நான் அந்த கதவு அப்புறம் போட்டு விடுறேன்.
0: சரி, நன்றி அம்மா.

0: ஹலோ
1: ஹலோ, வணக்கம். பாடுங்கோ.
0: அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே.

இந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் அது நேரம் அது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்க

இதனான் நமக்கு வந்திடுமே, சோந்து போகாதே நீ, சோந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லோசான உபத்திரமும். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கிய நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கிய

0: அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரமும், இந்த லேசான உபத்திரமும். ஆமே
1: ஆமென். நன்றி மகேசம்மா.
0: ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.
1: வாழ்த்துக்கள்.

0: வணக்கம். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பெரியண்ணா? ஓகே, பாட வந்துக்கிறீங்க, பாடுங்கோ.
1: பாடுறேன்.
0: ஓகே.

ஆமேன். பெரியண்ணா, ஆமாம், அவன் போன வாரம் திடீர்னு பாடி முடிய நின்றுட்டு உங்களோட இணைப்பு. ஆ பரவாயில்ல. எப்படி சனி ஞாயிறுலாம் எப்படி போச்சுது? வாழ்த்துக்கள். உங்களுடைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வாழ்த்து. நேரம் கலையத்திலே 12:05. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். உங்களுக்கு பாடுவதற்கான வசதிகள், வாய்ப்புகள், சூழ்நிலைகள் அமையாவிட்டால் நீங்கள் ஒரு 30 செகண்ட்களை நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலே தமிழிலோ ஆங்கிலத்திலோ வாட்ஸ்அப்பில் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் உங்கள் விருப்ப பாடலாக ஒளிபரப்பப்படும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிறீர்கள் பாடல் கேட்பதன் மூலமாக. அலையுங்கள். நான் கொண்டாட 2-5 சைபர் 7-8 என்ற எமது லோக்கல் இலக்கத்தில் அழைக்கலாம். மற்றது மூன்றில் இலவச இலக்கம் 5144-7-7-5-9-9. இப்படி எத்தனையோ விதமான முறையில் நாங்கள் இலவசமாக உங்களுக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மூலம் எடுத்து வர நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அதை உணர்ந்து நீங்களும் எங்களோடு பங்கு கொண்டு பயணிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பாடலை கேட்கலாம். உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும் ஒரு சில நிமிட நேரங்களில். அன்பு உறவுகள், 4 உறவுகள் தங்கள் பாடல்களை பதிவு செய்திருக்கார்கள். சிறிது நேரத்தால் அந்த பாடல்களை நாங்கள் இப்போ கேட்கலாம். அதுக்கு முன்பதாக இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். அலையுங்கள். 6-7-3-3-8-5-5-9-6 இலக்கத்திலே

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: எதிலும் பற்று வைத்தால்தான் பின்பற்ற முடியும். நம்மை படைத்தவரின் படைப்புகளில் பற்று வைப்போம். வியந்த பின்பு வேதத்தை கற்று வைப்போம். இரட்சிப்பை நமக்குள் பெற்று வைப்போம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையதிலே 12:13 உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் விருப்ப பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 12:19 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 1 மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய செய்தி. செய்தியை அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு சில விருப்ப பாடல்களை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு இனிய கீதத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு விருப்ப பாடல்கள் வரிசைக்கு நாங்கள் செல்லலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நிறம் கலையத்திலே 12:26. இப்பொழுது நாங்கள் விருப்ப பாடல் சிலவற்றை கேட்க இருக்கின்றோம். முதலிலே லண்டனிலிருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்து டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் ஜெர்மனிக்கு செல்லலாம். ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து ஒரு விருப்ப பாடலை கேட்டிருக்கிறார்கள் மெரினா அவர்கள். இதோ சகோதரி மெரினாவுக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.

0: சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்ப பாடலே கேட்டோம். கனடாவிலிருந்து சௌரி மெடினா அவர்கள் இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். இத்துடன் விருப்ப பாடல் பகுதி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய நற்செய்தி. இன்றைய நாளும் 9 எமது அன்பு உறவுகள் பாடலை பாடியும் விருப்ப பாடலை கேட்டும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். கர்த்தர் சொன்னதை இந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 12:48 திங்கட்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:15 டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:56. ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள்.

0: நேரம் கலையத்திலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்துள்ள அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நல்ல சுகமாக இருக்கிறோம். ஜெசிந்தாவுக்கு சுகம் வந்துட்டு அநேகமாக அடுத்த வாரம் வானொலிக்கு வருவாங்க.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெபங்களுக்கு நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. நாம ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம்.
0: ஆமேன்.
1: சரி ஐயா,
0: இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் வல்லமை நிலைகள் வானொலிக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சகோதரன் வின்சென்ட் ஐயாவுக்காக, ஜெசிந்தா அம்மா அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தினருக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றிப்போடும். சகல தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்து கொள்ளும். சகல நன்மைகளாலும் அவர்களை திருப்திப்படுத்தும். அவர்களுடைய தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும், ஆவிக்குரிய அப்ப சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, சகோதரிக்கு நல்ல பூரண சுகத்தையும் பலத்தையும் கொடும். அவருடைய கதாவே, அவருடைய தொண்டையில அவர்களுக்கு குரல் நல்ல முறையிலே முன்பு போல, அதை பார்க்கிலும் நல்ல வளமான ஒரு குரலாக அவர்கள் வந்து அவர்கள் உடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்திருளும். எல்லா சரீர பலவீனங்கள், இருமல் மற்றும் காரியங்களை கர்த்தர் தாமே அகற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதே போல கர்த்தாவே, அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும், நல்ல பலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பாதுகாப்பையும் கொடுத்தருளும். நீடித்த ஆயுளை கொடுத்தருளும். சகல அப்பா தேவைகளை, பொருளாதார தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வானொலியை அவர்கள் தங்களுடைய ஊழியத்தின் மூலமாக அவர்கள் கட்டி எழுப்புவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். ஒரு நாளும் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அதே போல ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள், அனுசரணையாளர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைவரை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல தடைகளை மாற்றி போறோம். அற்புத அடையாளங்களை செய்திடும். மலையாது ஒன்றும் இல்லை. கர்த்தாவே, அடியானை மறைத்து இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். நாம் என்ன செய்ய வார்த்தையை சொல்ல வேண்டும், என்ன அது பிரயோஜனமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை நீர் அறிந்து அதற்கு தகுந்த வார்த்தைகளை நீ கொடுத்து அவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நம்முடைய தியானத்திற்கென்று எருமையான புத்தகம் 20:11 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எருமையா 20:11. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத லட்சை, நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. உலகம் நம்முடைய சரீரத்தினுடைய பராக்கிரமத்தையும் நம்முடைய புத்தியையும் பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கரமானவர். அவர் பராக்கிரமசாலி என்பதை உலகம் அறிந்து கொள்ளவில்லை. கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவன் பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஆங்கிலத்துலதான் எனக்கு வருகிறது. அந்த மாதிரி அவன் ஒரு ஜயண்ட் போல இருந்தான். அந்த ஜயண்ட் போல இருக்கான். அந்த ஜயண்ட்க்கு முன்பதாக இந்த சின்ன தாவீதினாலே நிற்க முடியுமா என்று பார்த்தால், நேரடியாக பார்த்தால், சரீரப்பிரகாரமான பார்த்தால், உயரத்தில் பார்த்தால், எடை அளவில் பார்த்தால், அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தால் நிச்சயமாக தாவீதினாலே நிற்க முடியாது என்பது உலகத்திற்கு அறிந்த ஒரு உண்மை. ஆனால் அந்த தாவீது அந்த பராக்கிரமசாலியாய் இருந்த ஆண்டவரோடு கூட இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது பராக்கிரமசாலியாய் பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தாவீது சொல்கிறான், 1 சாமுவேல் 17 45 வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதாவது தன்னுடைய பலத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய பராக்கிரமத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய ஆண்டவரை அவன் பார்க்கிறான். அந்த ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் இருப்பதை அவன் பார்க்கிறான். இந்த இடத்துல அவன் சொல்கிறான், இந்த தினம் கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார், என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். நீ வந்து இஸ்ரவேலின் இராணுவங்களை நீ நிந்தித்தாய் அல்லவா, அந்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தர் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், நீ இந்த வேளையில எங்களுடைய இராணுவத்தை நிந்தித்தாய், ஆனா அந்த இராணுவத்திற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் யார் தெரியுமா? அவர்தான் சேனைகளுடைய கர்த்தர். அவருடைய நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன், அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்கிறதை பார்க்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே வசனத்தை தான், இதே மாதிரி ஒரு அர்த்தமுள்ள வசனத்தை தான் நம்ம வாசித்தோம் எரேமியா 20:11. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடும் என்னோடும் இருக்கிறபடியினால் என்ன நடக்குமா? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார். உங்களை யார் துன்பப்படுத்துறாங்களோ அவங்க உங்களை மேற்கொள்ள முடியாது, அவங்க இடறி போவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த கோலியாத் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சவாலை கொடுத்தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அவன் அங்கே கூறுவித்தான். தேவனுடைய பிள்ளைகள் யுத்தத்துக்கு போகவில்லை, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அந்த கோலியாத்து அங்கே கூறுவிக்கிறான். அவனை கர்த்தர் இடரும்படிக்கு, அவன் மேற்கொள்ளாமல் இடரும்படிக்கு கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார். துன்பப்படுத்துகிறவர்களை மேற்கொள்ள விட மாட்டார், மாறாக அவர்கள் இடரும்படிக்கு செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்துல நீங்கள் எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் துன்பத்தோடு காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வருகிறதோ அது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அந்த கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் மேற்கொள்ளாமல் அவர்கள் இடறுவார்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது இந்த வசனம் சொல்கிறது, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக்கவும் வெட்கப்படுவார். அந்த பெலிஸ்தியர்கள் நினைத்தார்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எளிதாக ஜெயித்து விடலாம், நம்முடைய பக்கத்தில் ஒரு பெரிய பெலிஸ்தியன் இருக்கிறான், அந்த பெலிஸ்தியனுடைய வல்லமைக்கு முன்பதாக பலத்திற்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கோலியாத்தை தாவீது கர்த்தருடைய நாமத்தில் ஜெயித்ததினாலே என்ன நடைபெறுகிறது? இந்த பெலிஸ்தியருடைய காரியம் வாய்க்காதபடியினாலே அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். அவர்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை, அவருடைய மனதில் நினைத்ததான காரியங்கள் நிறைவேறவில்லை. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடு இருந்தார், தாவீதின் மூலமாக ஒரு வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன சூழ்ச்சி செய்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன காரியங்களை தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாது, தாங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் அவர்கள் மிகவும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் வெட்கப்படுவார்கள், தலை குனிந்து போவார்கள், தலை எடுக்க முடியாது, அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அவர்களை மிகவும் வெட்கப்படுத்தி விடுவார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்பொழுது நடக்கும்? கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கும்போது. நாம் நம்முடைய பராக்கிரமத்தை பார்க்க கூடாது, நாம் நம்முடைய எதிரியுடைய பராக்கிரமத்தை பார்க்க கூடாது. எதிரியுடைய பராக்கிரமத்தை பார்த்து நீங்கள் பயந்தீர்களானால், நீங்கள் கர்த்தருடைய பராக்கிரமத்தை இன்னும் நினைக்கவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பராக்கிரமத்தை நினைக்கும் பொழுது, எங்க கர்த்தர் எங்க கூட இருக்காரு, இந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், இந்த கர்த்தருடைய பராக்கிரமத்திற்கு முன்பதாக இந்த மனிதனுடைய பராக்கிரமம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் என்ன செய்யணும்? தைரியமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ, அவங்க கிட்ட அப்படி இருக்குது, அவங்க கிட்ட இப்படி இருக்குது, அவங்க யார் தெரியுமா, அவங்க பெரிய ஆட்களாக்கும், அவங்க பெரிய வல்லமை படைத்தவர்களாக்கும், அவர்கள் ஏதோ பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவங்களாக்கும் என்று சொல்லி நாமே அவங்கள இல்லாததெல்லாம் சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டுருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். எனவே அவர்கள் தாங்கள் விரும்பின காரியம் வாய்க்காதபடிக்கு, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் இரண்டாவது. மூன்றாவது சொல்லப்படுகிறது, மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமா, அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நித்திய லட்சை, அதாவது அவமானம் என்று சொல்லப்படுது. அந்த அவமானம் உண்டாகிற முறையில ஆண்டவர் அவங்கள என்ன செய்வாரு? வெட்கப்படுத்தி விடுவார். லஜ்ஜை, லஜ்ஜைக்குள்ள கொண்டு போய் விடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம நிறைவே விசுவாசிக்க வேண்டும். நம்ம அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம். இந்த காரியத்தை நாம் அநேக வேளைகளில என்ன செய்கிறோம்? தெரியாம இது விசுவாசிக்காம இருக்கும். ஆனா சத்துருவுக்கு தெரியும், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு என்று பிசாசுக்கு தெரியும். நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும்? அந்த நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்றதான ஒரு விசுவாசத்துல காணப்படணும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ, நம்ம லஜ்ஜைக்குள்ள போய்விடுவோமோ, அவமானத்துக்குள்ள போயிடுவோமோ என்றுதான ஒரு பயம் இருக்கு. ஆனால் நீங்கள் அவமானத்துக்குள்ள போவதில்லை, உங்களுடைய எதிராளி அவமானத்துக்குள்ள போவதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கும் பொழுது நடக்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். அதுதான் எனக்கு தெரியும். நீங்க அவரை பிடித்து கொள்ளுங்க. நீங்க அவருடைய நாமத்துல நீங்க அந்த சாத்தான அந்த பிசாச, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகளை நீங்கள் முறியடிக்க கர்த்தர் உங்களுக்கு திராணியை தருகிறார், சக்தியை தருகிறார், கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருகிறார். நாம் ஜபிக்கலாம். எங்கள் அருமையின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை விசுவாசித்து நீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீர், அல்லது இந்த ஒரு தைரியமோட்டுகிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். எல்லா விதமான தோல்வி மனப்பான்மைகளை அகற்றி போடும். எல்லா விதமான மனம் துவண்டு போய் இருக்கிறதான காரியங்களை என் தேவனே நீங்க அகற்றி போடுங்கப்பா. நீங்க உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், ஆசீர்வாதமான செய்தி. அநேக மக்களுக்கு, கேட்ட மக்களுக்கு இது நல்ல பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நன்றி பாஸ்டர், உங்களுக்காக வருகின்ற ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், சுசி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா,
1: நன்றி ஐயா. கர்த்தர் கர்த்தர் நாமம் மகிமைப்படுது. அம்மாவுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் ஐயா.
0: ஆமென், ஆமென்,
1: ஆமென்.
0: நன்றி பாஸ்டர், நன்றி.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி. Thank you.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 1:15 இது செய்திக்கான நேரம். இன்றைய நானும் டொரண்டோவில் இருந்த அருமையான ஆண்டோட வார்த்தையை கொண்டு இருக்கிறார்கள் பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆமென். உங்களோட போன் பார்த்து கொள்ளுங்க, தெளிவில்லாம இருக்கு.
1: இந்த வல்லமையின் அலைகள் வானொலி கூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியை அடைகிறோம். இந்த 6வது மாதத்துக்குள்ளாய் வேசம் முடிந்து நாங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படி பிரசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும், எவ்விதமாய் காரியங்களை ஒன்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த நேரத்திலும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கோபம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். பிரசங்கி 7:1-10 வாசித்து பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 7:1-10 வாசித்து பாருங்கள். உன் மன 9வது வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:9 உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்ற. ஆகவே நமது குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் மத்தியிலே கோபம் குடும்பத்திலே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். 2வது காரியமாக கோபம் கொடியல். 3வது காரியமாக கோபம் சாத்தானுடைய குணம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் நாமும் செயற்பட வேண்டும். அதுக்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:9 உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாச வாழ்வில் அன்றாடம் குறுக்கிட்டு பற்பல சீர்கேட்டுக்குள் இழுத்து செல்வது கோப குணமாகும். கோபம் என்றால் நிதானம் இழந்து உக்கிரத்தன்மையை அடைந்து விடுவது. விழுப்பற்ற எந்த செய்திக்கும் உடனே எரிச்சல் வெளிப்படுத்துவது, ஆகாதவர்களிடத்தில் கடுமையான வெறுப்பும் காட்டுவது, பழிவாங்கும் எண்ணமுடன் வெறி செயலில் ஈடுபடுவது, யோசியாமல் ஆத்திரமாய் பேசி விடுவது, மூர்க்கத்தன்மையை வெளிப்படுத்தி அன்பை அழித்து விடுவது, அடுத்தவர்களை மதியாமல் சீரிப்பாய்வதெல்லாம் பொருள்படும். மழுவமடையாத சுபாவ மனிதர்களிடத்தில் கோபம் நிறைந்திருக்கும். அவர்கள் மூடர், மதிகேடர், சண்டைக்காரர், பழிகாரர், கொலைகாரர், வெறியர் என்றெல்லாம் வேதம் சொல்லுகின்றது. ஆகவே நாம் மற்றவர்களை சீறி பாயாதபடி மருவம் அடையாதபடி இருப்போம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே இந்த வானொலி மூலமாக அறிவிக்கப்படுகின்ற வார்த்தைகள், இந்த வானொலி மூலமாக உங்கள் மத்தியிலே கொண்டு வரப்படுகிற சேவை செய்திகள், உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த ரேடியோ மூலமாய் உங்களுக்கு கொண்டு வரப்படுகின்ற பாடல்கள், இதன் மூலமாய் அந்த காரியம் கடந்து வந்தாலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்காய் வாழும்படியாய், அவர் இந்த பூலோகத்தில் இராவிட்டாலும் நமக்காய் பிதாவிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தளினார். அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துகின்றார். அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. கோபம் ஆத்மா

பருமறை நேரங்களாகிறது. ஓ மாங்கலத்திலும் பொங்கலத்திலும் சிறுவரிடத்திலும் காணப்படுகிறது. இது அன்பை அவித்து போட்டு பகமையை கொண்டு வரும் கோபத்தை கல்வாரி சிலுவையில் அறைந்து சாந்தம், அன்பு, தாழ்மை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக குடும்பத்தில் உள்ள கோபத்தை நாம் பார்ப்போமானால், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கரு மனக்கணமும் மணல் பாரமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6-8 வரை நாம் பார்ப்போமானால், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, என்ன எரிச்சல் உண்டாகிறது? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? காயின் தன் சகோதரனாய ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்தான். கோபமடைந்த காயின் தன் சகோதரனாய ஆபேலை கொலை செய்தான். ஆதி குடும்பத்தில் ஆரம்பமான கொடிய குணமான கோபமும் கொலையும் இன்னும் தொடர்ந்து வருகிறது. தகப்பன் பிள்ளைகளையும், மாமியார் மருமக்களையும், மருமகள் மாமியாரையும், பிள்ளைகள் பெற்றோரையும் கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் உட்படுத்தி சண்டை உருவாக்கி கோபம் வைராக்கியம் செயல்பாடு ஈடுபட்டு கடைசியில் கொலையில் முடிகிறது. முடிகிற பல சம்பவங்களை அன்றாட செய்திகளில் நாம் காண்கிறோம். இன்னும் பல இடங்களிலே விதமான காரியங்கள், விசேஷமாக இலங்கையிலே கூட எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோபம் கொய்யதும் கொலை செய்கிறதுமான சாத்தானின் குணமாகும். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான இஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம். வனாந்திரத்தில் குடியிருப்பதென்று சாலோமன் எழுதிய நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள இஸ்திரி தன் குடும்பத்தை கட்டி காக்கிறாள், சண்டைக்காரியோ அதை சின்ன பின்னமாக செல்லும் சிதறி போக செய்கிறார். அநேக இடங்களில் குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு புருஷனுடைய அன்றாட பராமரிப்பை இழந்து போகிறார்கள். வீட்டில் அன்பும் ஐக்கியமும் இருக்காது. வீட்டிலே அன்பும் ஐக்கியமும் இருக்காது. புதிதாக பதிலாக வெறுப்பும் பகை உணர்வும் முன்னேறி செல்ல இயலாமல் போகும். அமைதி இல்லாத வீட்டில் குடியிருப்பதிலும் வெளியே ஓடிப்போவெல்லாம் போல் இருக்கும். உட்கோபம், சுயநலம், தற்பெருமை, கீழ்ப்படியாமை இவைகளிலே குடும்பத்தில் சண்டை வரும். நீடிய சாந்தம் உள்ளவர்களாகி பொது நலனை காக்க வேண்டும். இரண்டாவது காரியம், கோபம் கொடியது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முட்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுவான். இரண்டாவது காரியம், நீதிமொழிகள் 21-24 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21-24 அலங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தியான சினத்தோடு நடக்கிறான். மூன்றாவது காரியமாக நீதிமொழிகள் 22-24 பார்ப்போம் என்று சொன்னான். நீதிமொழிகள் 22-24, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. இவ்வசனங்களில் சுட்டி காட்டியுள்ள புத்தி இனமும் அகங்காரமும் கீழ்ப்படியாமையும் கோபமும் பரியாசமும் பண்ணுவதும் இன்றைய இளம் தலைமுறையினரிடம் பரவலாக காணப்படுகின்றன. சங்கீத புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில், சுன்னாக்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியருடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரனிடம் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கடவுள் பக்தியாய் வாழ்கின்ற இளம் தலைமுறையினர்

0: சாந்தம் அன்பு தாண்மை உடையவர்களாக வாழ்கின்றனர். உன்னுடைய மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்பட கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நீதிமன்றங்கள் 27 பார்ப்போம் என்று சொன்னார். நீதிமன்றங்கள் 27 உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷூரம் உள்ளது, கடன் சற்கள் கோபத்தை எழுப்பும் என்றுள்ள அரசியல்வாதிகள் தங்கள் மேடை பேச்சில் மனச்சாட்சியை புண்படுத்தவும் மற்ற சமயங்களையும் அதன் கோட்பாடுகளையும் மிக முக்கியமாக விமர்சனம் செய்வதும் அநேக சமுதாய பகைமைக்கும் சண்டைக்கும் மற்றும் கலவரங்களுக்கும் பார்ப்போம் என்று சொன்னால், தங்களுடைய பகை உணர்வு கோபம் வெளிப்படுவதனாலே சமுதாய அமைதி சீர்குலைந்து போய்விடுகிறது. அவர்களை உருவாக்கி சமுதாயங்கள் அழிக்கப்படுகின்றன செய்து தினமும் வெளிவருகிறது. இறுதியாக கோபம் சாத்தானுடைய குணம். கோபம் சாத்தானுடைய குணம் என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது. வெளிப்படுத்தல் 12:12 நாம் பார்ப்போம் என்று சொன்னார், பிசாசானவன் தனக்கு கொடுத்த கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். மாம்சத்தின் கிரியர்களுக்கெல்லாம் தகப்பனாகிய சாத்தான் உலகத்திலே உக்கிர கோபத்தை ஊற்றியிருக்கிறார். வசனங்கள் முக்கியமான பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள் என்றும் ஒரு பட்டியல் வருகின்றன. இதற்கெல்லாம் மூல காரணம் கோபமே. இவர்களையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிறுவரில் அறிந்து வெற்றி சிறக்க முடியும். கொலோசியர் 3:8 சொல்லுகிறது, கொலோசியர் 3:8 இப்பொழுதே கோபம் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூசணமும் விட்டுவிடுங்கள். சங்கீதகாரன் சொல்லுகிறான் 37:8 கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. நான் இயேசு சொன்னார், உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏவாயிருப்பார். இவைகளிலிருந்து கோபம் ஆண்டவனுக்கு விரோதம் பாவம் என்று அறிந்து கொண்டோம் அல்லவா? நாம இச்சாத்தனுடைய குணமாகிய கோபத்தில் இருந்து விடுதலை பெறவும் முடியாது. சிலுவை நாயனாக இயேசுவை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகின்றது. கல்வாரி சிலுவையிலே நமது பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நமது பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு விசுவாசிகளாக மனம் மாறுவதனாலே புது சிஷ்யாக்கப்படுதல் அவசியம். அப்பொழுது கோபகுணம், அடலல் போன்றவை நீங்கி விடுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்தில் வந்து விடுகிறதுனாலே ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், தாழ்மை, சமாதானம், நீடிய பெருமை, சந்தோஷம், நற்குணம் இவர்கள் பலர்கின்ற சிறந்த வேதவாசினாலும் இடைவிடாத ஜபத்தினாலும் திருச்சபையின் ஐக்கியத்திலும் அந்த காலம் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி நம் ஆண்டவரிடத்திலும் அவன் நம்மிடம் அனுபவித்து வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இதற்கு உதவி செய்பவராக இருக்கிறார். ஆகவே இந்த வானில் செய்கிற பணியிலே தங்களுடைய பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் மத்தியிலும் கூட ஒருவராவது கட்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பாடல்களை, வேத வசனங்களை, சாட்சிகளை, மற்றவர்கள் மூலமாக கொண்டு வர செய்திகள் மூலமாய் நீங்களும் தேவனை அறிந்து இந்த கோபத்தில் இருந்து விடுதலையாக வழிநடத்தி கொண்டிருப்பீர்கள். அதே ஒரு டாக்டரிடத்திலே சேர்ந்து மருந்துகளை பெற்று உடல் நலம் குறிய மருந்துகளை பெற்றுக் கொள்வது போல இந்த ரேடியோ மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுற பாடல்கள், சாட்சிகள், வேத வசனங்கள் மூலமாக கோபத்தை விட்டு தேவ சமூகத்திலே உங்களுடைய கெட்ட கெட்ட காரியங்களை விட்டு பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, உறவுகளிடத்திலே, சகோதர சகோதரத்திலே ஒரு தேவ சமாதானம் பெற இந்த வானொலியை இயங்கிக் கொண்டிருக்கிற உபதிருக்காய், அந்த வானொலியிலே பணி செய்கிற ஊழியக்காரர் உபதிருக்காய் நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த வரையுமாய் உங்களுடைய பலர் தேவனை அறியாமல் இருக்கலாம். தேசங்களில் நடக்கிற போர் நிலைமைகளை நீங்கள் அறிந்திருக்கலாம். இது கடைசி காலமாக இருக்குது. அனைவர் தேவனை அறியாமல் மறித்து போவதற்கு முன்பதாக அவர்களும் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த வானொலி செய்கிற இந்த பணியை நீங்கள் இன்னும் ஆயுதங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் போய் செய்ய முடியாது, இந்த வானொலி செய்கிறதே, இந்த வானொலி கேட்ட உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மகா இரக்கமும் கிருபையும் இந்த பல்லோக தந்தையே,
1: ஆமென்.
0: இந்த வானொலியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வானொலியை ஏற்றுக்கொண்டிருக்கும் விசேஷக்காய் எந்த அம்மாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்,
1: ஆமென்.
0: பெற்றோருக்காய் பெற்றோருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெற அவிதமா இலங்கை தேசம், இந்தியா தேசம், கனடா தேசம், அமெரிக்கா தேசத்தில் போர் நிலைமை மாற்றப்படும். முதலாம் கிரியை செய்யும்படியாய் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பல்லோக தந்தே, ஆமென்.
1: நன்றி பாஸ்டர். ஆமாய்யா, ஆசீர்வாதமான செய்தி ஐயா. கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பலனை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நன்றியும் வாழ்த்துக்களும். மாலை ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
0: நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.
1: ஆமென், ஆமென்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். சந்திப்பில் 416-291-9148. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்தில் 1:34 திங்கட்கிழமை காண மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு வேதத்தை வாசிக்க 1:45 இணைய இருக்கிறார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

வீட்டை நினைச்சு பாத்தியா, குடும்பத்தை நினைச்சு பாத்தியா, உடைய நினைச்சு பாத்தியா, சாப்பிட சாப்பாடு நினைச்சு அந்த அப்பா இயேசுதான் கொடுத்தாங்க. அது மட்டும் சில இடத்துல எல்லாம் ஒண்ணுக்குமே வழியில இருக்கிறாங்க. இயேசு நம்மளெல்லாம் போஷிச்சாரு, நம்மளெல்லாம் பாதுகாக்கிறாரு, இன்னும் சுமக்கிறாரு.

நான் கொடுத்தேன்ல நினைச்சு பார், நான் செய்தல்ல நினைச்சு நான் இல்லாம என்ன தொடர்ந்து நமக்காக வந்து அவரையே கொடுத்து பாருங்க பாருங்க பாருங்க ஸ்டார்டிங் இருந்து எந்த வரைக்கும் இயேசுதான் அவர் கொடுத்திருக்கிறாரு, சுவாசம் கொடுத்திருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே அடங்கிடுச்சுங்கிறது. என்ன வேணும் உங்க வாழ்க்கை நடந்தவரை நினைச்சுவார், இன்னும் கொடுப்பாரு, இன்னும் கிருபை தருவாரு.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 1:42 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: பிரைஸ் லார்ட் சகோதரி,
1: எப்படி
0: இருக்கிறீங்க?
1: புத்தகங்கள்
0: ஒரு இரண்டு தடவை பார்த்துக்கொள்ளலாம். ஒரு ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம், ஏசாயா 48 அதிகாரம், வெளிப்படுத்தல் 5-6 அதிகாரங்கள்.
1: இந்த நாளிலும் தாப்பே, நாங்கள் 1 சாமுவேல் 2 வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கலி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மெலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்து கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், இப்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையான சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டியை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறதற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசை ஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசை ஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஒப்னி பினேகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். ஆமென். அடுத்ததாக ஏசாயா 48 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் மீனூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடிதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன. நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரின் நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிஞ்சிருக்கிறேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பத்தில் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தம் என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி எனது வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனியாகவும் உன் கர்ப்பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள். கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திர மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக உடாய் இருந்ததில்லை. கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார். தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூர்ப வக்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளுமாயிருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 ஆகவும் 1,000 1,000 ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லினார். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். அடுத்ததாக 6வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ள குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2வது முத்திரையை உடைத்த போது 2வது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டியமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை கலிப்பீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகமும் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். நன்றி சௌரி. கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக உங்களுடைய எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அம்மா.
1: சொல்லுங்க.
2: நம் ஜீவனை மீட்டான்.

0: நேரம் கலைதலியம் 2:11. அடுத்து வர இருக்கிறது 2:30 வளர்ந்தரும் வார்த்தைகள். அதுக்கு முன்பதாக பிபிசி தமிழோசை செய்தி அரங்கத்தை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: இஸ்ரேல் ஈரான் இடையேயான அண்மைய மோதல் தீவிரமடைந்திருக்கிறது. பலரும் எதிர்பாராத வகையில் ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. மற்றொரு புறம் ஈரான் தனித்து விடப்பட்டுள்ளது. இது போன்ற சூழலில் மேற்காசியாவில் ஈரான் பழுவிழந்தால் அது இந்தியாவை பாதிக்கும் என்ற பார்வையும் உள்ளது. ஏனெனில் இந்தியா பல்முனை கொண்ட உலகை பற்றி பேசுகிறது. 1991 சோவியத் யூனியனை பிளவுபடுத்தி பனிப்போர் முடிவுக்கு வந்தது. அப்போது உலகம் இருமுனையில் இருந்து ஒற்றை துருவ அதிகாரத்தின் கீழ் வந்தது. மேற்காசியாவில் உள்ள ஈரான் உலக விவகாரங்களில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து வருகிறது. உலக நாடுகள் ஒரு நாட்டின் உத்தரவின் கீழ் செயல்படக்கூடாது என்பது இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது. எனவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் வலிமையடையும் சூழலில் இந்த பல்முனை உலகிற்கான இந்தியாவின் கனவு நிஜமாகுமா என்ற கேள்வி எழுகிறது. டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேற்காசிய விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா, ஈரான் தோல்வியடையும் பட்சத்தில் பல்முனை உலகம் குறித்த கருத்தாக்கத்தில் பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் மேற்காசியாவில் இருக்கும் ஈரானை பலவீனப்படுத்திய பிறகும் அமெரிக்காவால் நினைத்ததை செய்வது கடினம் என்று குறிப்பிட்டார். மேற்காசியாவின் புவி அரசியல் மிகவும் சிக்கலானது. ஒரு தனி நாடு அல்லது தலைவர் இங்கே ஆதிக்கம் செலுத்த இயலாது. ஈரான் பலவீனமடைந்தாலும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ மேற்காசியாவை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இயலாது. ஈரான் பலவீனமடைந்தால் மேற்காசியாவில் ஸ்திரமற்ற தன்மை தீவிரமாகும். ஈராக், லிபியா மற்றும் சிரியாவில் அமெரிக்கா அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அங்கு அதன் ஆதிக்கத்தை அதிகரிக்க முடிந்ததா, ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறார் பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா. சரி, இந்தியா ஈரான் உறவு எப்படியானது? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு வரை இந்தியாவும் ஈரானும் 905 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டிருந்தன. பிரிவினைக்கு பிறகு அந்த எல்லை பாகிஸ்தானுடனான எல்லையாக உள்ளது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவு மொழி, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் மிகவும் ஆழமானதாக உள்ளது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இரு நாடுகளுக்குமான ராஜ்ய உறவு 1950 மார்ச் 15 ஆரம்பமானது. ஆனால் 1979 ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அனைத்தும் வேகமாக மாறின. 1978 முதல் 1993 வரை இருநாட்டு பிரதமர்களோ அதிபர்களோ பரஸ்பரம் நாடுகளுக்கு வருகை தரவில்லை. 1993 செப்டம்பரில் தான் அன்றைய இந்திய பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் ஈரானுக்கு சென்றார். சவுதி அரேபியாவுக்கான இந்தியாவின் முன்னாள் தூதர் தல்மீஸ் அகமது கூறுகையில், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான மோதலை பேச்சுவார்த்தைகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. குளோபல் சவுத் தொடர்பான இந்தியாவின் பார்வை மாறிவிட்டது. அதேபோன்று அணிசேரா கொள்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. தற்போது இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலில் இந்தியா எந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதில் தெளிவில்லை. அதில் குழப்பம் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அரசு வெளியுறவு கொள்கைகளில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை, உள்ளூர் அரசியலில் மட்டுமே ஆர்வம் செலுத்துகிறது.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் ஈரானில் ஆட்சி மாற்றம் குறித்து ஆலோசிக்கும் அதிபர் டிரம்ப், அமெரிக்க தாக்குதலுக்கு தீர்க்கமான பதிலடி வழங்க உறுதி பூண்டுள்ள ஈரான். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை பாராட்டும் அதிபர் டிரம்ப், நியாயமின்றி அமெரிக்கா போர் தொடுத்துள்ளதாக கூறும் ஈரான். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என கூறும் ஈரானிய அதிபர். ஈரானின் எதிரணிக்கு இருக்கும் சாத்தியக்கூறுகள் என்ன? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியா மைக்கேல். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிந்தைய நிகழ்வுகள் மற்றும் ஈரானின் எதிர்வினை குறித்து இன்றைய செய்திகளில் பார்க்கலாம். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை அதிபர் டிரம்ப் பாராட்டியுள்ளார். சமூக ஊடகத்தில் இந்த கருத்தை வெளியிட்ட அவர், ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான சாத்திய கூறுகளையும் எழுப்பினார். ஆனால் அது தாக்குதல்களின் நோக்கம் அல்ல என்று டிரம்ப் நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து ஜோ இன்வுட் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: கான்சாஸுக்கு வெளியே ஒரு சாதாரண கலத்தில் அமெரிக்க B-2 குண்டுவீச்சு விமானங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு பணியை முடித்துவிட்டு திரும்பி வருகின்றன. அதன் விளைவுகள் இப்போதுதான் வெளிப்பட தொடங்கியுள்ளன. ஈரானுக்குள் தொடர்ந்து பறந்த இந்த விமானங்கள் நடு இரவில் அந்நாட்டின் மிக முக்கியமான 3 அணுசக்தி தளங்களை தாக்கின. அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் பணியில் இந்த விமானங்கள் ஈடுபட்டன என்றும், ஆட்சியாளர்களை தாக்குவதற்கு அல்ல என்றும் அதிபர் டிரம்ப் வலியுறுத்தினார். ஆனால் பின்பு சமூக ஊடகத்தில் ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானது அல்ல. ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியாளர்களால் ஈரானை மீண்டும் சிறந்ததாக்க முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அவர் பதிவிட்டார். நியூயார்க்கில் உள்ள ஐநா பாதுகாப்பு அவையில் உலகம் ஓர் ஆபத்தான வழிகளில் செல்வதாக கூறப்பட்டது.
4: ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் குண்டுவீச்சு ஏற்கனவே தத்தளிக்கும் ஒரு பிராந்தியத்தில் ஓர் ஆபத்தான திருப்பத்தை குறைக்கிறது. பழிக்கு பழி வாங்கும் அபாயத்தில் இப்போது நாம் உள்ளோம்.
3: ரஷ்யாவும் சீனாவும் இந்த தாக்குதல்களை விமர்சித்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலிய தூதர்கள் தங்களின் நாடுகளை நியாயப்படுத்தும் வகையில் பேசினர்.
5: ஒரு சுதந்திரமான அமைதியை விரும்பும் தேசமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு போர் வெறி கொண்ட அமெரிக்காவிடம் இந்த புதைகுழியில் விழுந்து தடுமாற வேண்டாம் என பல முறை எச்சரித்திருந்தது.
6: அணு ஆயுத ஈரான் என்பது எங்களுக்கு மரண தண்டனையாக இருந்த அதே அளவுக்கு உங்களுக்கும் மரண தண்டனையாகவே இருந்திருக்கும்.
3: ராஜ்ய அதிகாரிகள் விவாதித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஈரான் மீதான தாக்குதல்களை கண்டிக்க மக்கள் கூடியிருந்தனர். கனடா, பிரான்ஸ், பெல்ஜியத்தில் உள்ள நேட்டோ தலைமையகத்திற்கு வெளியேயும் பாகிஸ்தானிலும் இதேபோன்ற போராட்டங்கள் நடந்தன. எதிர்வினை ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகெங்கிலும் உள்ள தங்களின் குடிமக்களுக்கு ஓர் எச்சரிக்கையை வெளியிட்டது. இந்நிலையில் ஜெருசலேமின் பழைய நகரின் சுவர்களில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் அடையாளம் இருந்தது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தின் விளைவுகள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. உலகின் பரபரப்பான கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளதோடு ராணுவ பதிலடி வழங்கப்படும் என கூறியுள்ளது. ஈரான் தேர்வு செய்யும் நடவடிக்கை நம் அனைவரையும் பாதிக்கலாம்.
2: இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் மாஸ்கோவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்திருப்பது ரஷ்ய தலைவரை வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிறுத்தியுள்ளதாக அராக்சி தெரிவித்தார். மேலும் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அடிப்படையற்றது என்று அதிபர் புட்டின் கூறினார். ஈரானின் தலைநகரில் உள்ள அரசு அடக்குமுறை முகமைகள் என்று இஸ்ரேல் கூறுகின்றவை மீது புதிய தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியுள்ளது. அரசியல் கைதிகள் அடைக்கப்படும் எபின் சிறைச்சாலை மற்றும் எதிர்ப்பை ஒடுக்குவதற்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு துணை ராணுவ நிறுவனம் இதில் சேதமடைந்துள்ளன. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதையோன் சார் சிறையின் நுழைவாயில் தாக்கப்படும் சிசிடிவி காட்சியை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அந்த கைதிகள் பாதுகாப்பாக இருப்பதை அவர்களின் குடும்பங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஈரானின் நூர் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான ஆபரேஷன் மிட் நைட் ஹாமர் என்று ரகசிய பெயர் சூட்டப்பட்ட தாக்குதல்களுக்கு 100 மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் உட்பட ராடாரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன. பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு பகுப்பாய்வாளர் கோர்டன் கோரேரோ பிபிசி சரிபார்ப்பு குழுவுடன் இணைந்து வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
6: ஈரானில் தாக்குதல் நடத்திய பின்பு திரும்பிய அமெரிக்காவின் B-2 ராடரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்கள் இவை. போரில் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. அமெரிக்காவின் தளத்தில் இருந்து ஒரு தொகுதி B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பசிபிக்கின் மேற்கு நோக்கி சென்றன. அவை திசை திருப்பி ஏமாற்ற அனுப்பப்பட்டவை. மேலும் 7 விமானங்கள் வானிலேயே எரிபொருள் நிரப்பிக்கொண்டு 18 மணி நேரம் பறந்து சென்றன. ஈரானை அடைந்தவுடன் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று 2 டஜனுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரானின் அணுசக்தி நிலையமான இஸ்ஃபஹானை நோக்கி ஏவியது. பின்பு ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்த ரேடாரால் அடையாளம் காண முடியாத B-2 குண்டுவீச்சு விமானங்கள் 2 முக்கிய இலக்குகளை தாக்கின. ஆழமான இடங்களை ஊடுருவி சென்று அழிக்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய 14 குண்டுகளை வீசி அவை தாக்குதல் நடத்தின. அமெரிக்க தாக்குதல்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றன? முக்கிய இலக்கு ஃபோடோ என்கிற இடம். யுரேனியத்தை செறிவூட்டி அணுகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய இடத்திற்கு மேலே இந்த B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பறந்தன. ஒரு மலைக்கு கீழே அகழிகளுக்குள்ளே அது இருந்தது. தாக்குதலுக்கு முன்பு போடோ இவ்வாறுதான் தோன்றியது. தாக்குதல்

0: நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் அதிக ட்ரக்குகளை காட்டுகின்றன. ஈரான் கூறியதைப் போல யுரேனியத்தை இடமாற்றியிருக்கலாம். தாக்குதலுக்கு முந்தைய நடான்ஸ் அணுசக்தி நிலையம் இது. இதன் பிறகும் விஞ்ஞானிகளில் சிலர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கட்டமைத்து அல்லது அணுகுண்டு தயாரிப்பில் போட்டியிட ஈரான் அணுசக்தி பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டுள்ளதா என்பதுதான் கேள்வி. விஞ்ஞானிகள் இருந்தால் மேலதிக தாக்குதல்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஈரான், பஹ்ரைன் மற்றும் கத்தார் போன்ற அண்டை நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களின் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கலாம். எண்ணெய் கொண்டு செல்லப்படும் பொருளாதார ரீதியில் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையை கூட அது மூடலாம். அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மிசோரியில் உள்ள தளத்தில் மீண்டும் தர இறங்கியதால் அவற்றின் பணி முடிந்திருக்கலாம். ஆனால் இந்த விமானங்களை உள்ளடக்கும் இந்த போர் இப்போதுதான் தொடங்கியிருக்கலாம்.
1: அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலளிக்க ஈரானின் தலைவர்களுக்கு முன்னுள்ள வாய்ப்புகள் என்ன? ஈரானுக்குள் இருந்து BBC ஒளிபரப்பு அனுமதிக்கப்படாத நிலையில் லண்டனை தலைமையிடமாக கொண்ட பாரசீக மொழிபிரிவு செய்தியாளர் ஷியர்வாஸ் அர்தலான் ஆய்வு செய்கிறார்.
2: கூட்டத்தின் மையத்தில் நூற்றுக்கணக்கான கட்சி ஆதரவாளர்களால் சூழப்பட்டிருந்தார் ஈரான் அதிபர். கூட்டத்தினர் அமெரிக்கா மீது தங்களது கோபத்தை வெளிப்படுத்தினர். அமெரிக்கா செய்தது உண்மையிலேயே மன்னிக்க முடியாதது, அவர்கள் நினைப்பதை விட ஈரான் வலிமையானது என்று இந்த பெண் கூறுகிறார். ஆனால் சனிக்கிழமை இரவு அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு இங்குள்ள ஆட்சி கடுமையாக பலவீனமடைந்துள்ளது. அடுத்து என்ன? ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி கமேனி எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் தனது ஆட்சியையும் நாட்டையும் மேலதிக சேதத்திலிருந்து காப்பாற்றலாம் அல்லது தாக்குதல் நடத்தி எல்லாவற்றையும் பணயம் வைக்கலாம். உள்நாட்டில் பிளவுபட்ட குழப்பமான கருத்து நிலவுகிறது.
3: பதிலடி உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருக்க வேண்டும். ஈரானியர்களின் அடையாளமே இங்கு ஆபத்தில் இருக்கிறது.
0: ஈரான் சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்பது எனது கருத்து.
2: ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் பாதிக்கப்படக்கூடியவை என்று பதிலளித்துள்ளது. ஆனால் பதிலடி கொடுத்தால் அமெரிக்கா மேலும் தாக்குதல்கள் நடத்தும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஃபோர்டோவுக்கு சென்ற அரசு தொலைக்காட்சி செய்தியாளர் இவர். அதிக சேதங்களை தான் பார்க்கவில்லை என்கிறார் அவர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க பாதிப்பு குறித்த கூற்றுகளில் முரண்பாடுகள் உள்ளன. இப்போதைக்கு பலவீனமடைந்து அவமானப்படுத்தப்பட்டுள்ள ஈரானிய ஆட்சி பரவலான அதிருப்தியை எதிர்கொண்டு அதன் நம்பகத்தன்மையையும் அதிகாரம் மீதான பிடியையும் பராமரிக்க போராடும்.
1: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே BBC உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
4: இதுவரை நாங்கள் கேட்டது BBC தமிழ் செய்தி அறிக்கை. 2:30 மணிக்கு வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். சௌரி ஜியா கனகிருஷ்ணம் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது நேரம் கலையத்தில் 2:24.
5: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

நேரம் கலையதிலே 2:30. இதோ ஆரம்பமாகிறது வளந்தரும் வார்த்தைகள். வழங்குவது சௌரி ஜெயா கனகரட்னம் அவர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தைகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருப்பது சகோதரி ஜியா கனகரட்னம். இந்த சந்தர்ப்பத்திலிருந்து வல்லமை வானொலிக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக நான் நன்றி சொல்றேன். நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிற பிரகாரம் பிழைப்பு ஊட்டுகிற ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், பரவேற்கிறேன். எனவே தேவன் கொடுத்த கிருபையானது யோவான் 8:32 அடிப்படையிலே வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். யோவான் 8:32 நாங்கள் பார்க்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வசனமே சத்தியம் என்பதை யோவான் 17:17 நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை எழுத்துக்களாக உள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவங்களாக மாறும் போது நம்முடைய வாழ்வு வளமாகும். இதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாங்கள் கற்று வருகிறோம். இந்த நாட்களில் இந்த உலகத்தில் நடக்கிற சகல காரியங்களை பார்க்கும் போது, நமக்கு செய்திகளை கேட்கும் போது, உலகத்து செய்திகளை கேட்கும் போது பயம் நமக்கு ஏற்படுகிறது. யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், ஆனால் நீங்க பயப்பட வேணாம்னு சொல்லி ஜீசஸ் சொன்னது போல நம்ம இந்த காலகட்டத்தில் நாங்கள் கேட்கிற செய்திகள் எங்களுடைய இருதயங்களை கரைந்து போக செய்யக்கூடாது. ஆனால் கரைந்து போகத்தான் செய்யுது. இயேசு சொன்னபடி 24:24 நாங்கள் பார்க்கும்போது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, ஆனால் பயப்படாமல் சொல்லியிருக்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களை பற்றின செய்திகளையும் கேட்பீங்க, ஆனால் பயப்பட வேண்டாம்னு சொன்ன பிரகாரம் நாங்கள் இந்த நாட்களில் வார்த்தைகளுக்குள்ளாக எங்களை நாங்கள் அதாவது ஒரு ஸ்பஞ்ச், உதாரணத்துக்கு நாங்கள் கிச்சனில் நாங்கள் பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நாங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறோமோ, இந்த ஸ்பஞ்சுன்னாங்க அந்த ஒரு ஸ்பஞ்சை எடுத்து நாங்கள் தண்ணிக்குள்ளே அதை சோப் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு எடுத்து அந்த ஸ்பஞ்சை ஸ்க்வீஸ் பண்ணினோம்னா அந்த ஸ்பஞ்சில் இருந்து வரக்கூடியது தண்ணியாக இருக்கும். அதே ஸ்பஞ்சை எடுத்து நாங்கள் பாலுக்குள்ள வச்சுட்டு முக்கிட்டு அப்படியே சோப் பண்ணிட்டு அதை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் பண்ணிக்கலாம், அதுக்குலேருந்து வரக்கூடியது பாலாக இருக்கும். அப்போது நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் எங்களோட மனது வந்து இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கும் போது அந்த ஸ்க்வீஸ் எங்களோட வாழ்க்கையில் சோதனைன்னு சொல்லப்படுகிற எதிர் சத்ரு வந்து ஜீசஸை சோதிக்க வந்தானே, அப்படி சோதனை வரும்போது எப்படி ஜீசஸ் இந்த வாயிலிருந்து பதில் வந்துச்சிடோ, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதே என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை ஏசி பேசி வார்த்தைகளே அவர் பேசி சோதனைக்காரனை ஜெயம் எடுத்ததே நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4:10 நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4:10 பல கடவுகள் நான் உங்களோடு பயந்து கொண்டிருக்கேன். இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக, எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான வேத பகுதி. ஆனப்படினால் இது மறுபடியும் இந்த வேளையில் ஆவியம் ஞாபகப்படுத்துகிற பிரகாரம் நான் உங்களோட அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4:10. இந்த 4:10 தொடக்குவதற்கு முன்பதாக நாங்கள் மேலே பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் 16 வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 3:16 நாங்கள் பார்க்கும்போது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போலிறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறது என்று உரைத்தது. இப்ப இயேசு கிறிஸ்து ஏறின போது வானம் திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் என்று சொன்ன காரியம், இவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் அற்புதம் செய்யல, அவர் போய் ஊழியங்கள் செய்ய ஆரம்பிக்க இல்லை. ஆனா அவர் அதுக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை இவர் என்னுடைய நேச குமாரன், அவர் செய்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்ல இல்லை. அதற்கு முன்பதாகவே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அங்கு அவர்
திருளம்பெட்டின வார்த்தை இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கு என்று உரைத்தது. இப்ப தொடர்ந்து வாசிக்கும் போது இது வந்து தொடர்ச்சியாக உள்ள காரியத்தை அதிகாரங்களாக வகுக்கப்பட்டது. எங்களுடைய நாங்க சுலபமாக கற்றுக்கொள்ள வாசிக்க அதைக்காகத்தான் இது இந்த அதிகாரங்களாக வேதாகமம் பிரிக்கப்பட்டிருக்குது. 4 அதிகாரத்துல 1 வசனத்துல, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலய துப்பருகே மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை இடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவரை காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாள், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த பகுதியில சோதனைக்காரன் வந்து இங்க சோதிக்கிறத நாங்க வாசிக்கிறோம். சோதனைக்காரன் வந்து அவன் வந்தது வந்து தேவ திட்டத்திலிருந்து, தேவனுடைய காரியத்திலிருந்து இயேசுவை தள்ளி போக பண்றதுதான் பிசாசின் நோக்கம். அது ஜீசஸ் இந்த வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் அவன் செய்து கொண்டான். இயேசுக்கு செய்ததான் இன்னைக்கும் செய்யறாங்க. பாருங்க, ஜீசஸ வந்து இவருடைய நேச குமாரன், தேவனுடைய குமாரன், தேவனால திருளம்பெட்டப்பட்ட காரியம், இவருடைய நேச குமாரன். ஆனா பிசாசு அந்த தேவனுடைய வார்த்தையை, அதாவது தேவன் எந்த வார்த்தையை சொல்லி அவரை இதனினாரோ அதை பொய்யாக்குறதுக்கு, சோதனைக்காரன் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்க நேச குமாரன் என்று சொல்லப்படுது. அங்க இதுல வந்து பிசாசு வந்து அப்படி சொல்லல, நேசகுமாரன் சொல்லி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று சொல்லுறான். அவன் ஆதியில அவனுக்கு அந்த காரியங்கள் தெரிஞ்சபடினால தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று சொல்லப்படல. எவ்வளவு இந்த இதன் அடிப்படையில பிசாசு பேசுறான் பாருங்க, இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இந்த நாவின் அதிகாரத்தை குறித்து பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்குது. அவன் சொல்றான், நீ இப்ப சொல்லும் சொல்றான். ஆனா அதற்கு சரியான பதிலாக அந்த அந்த பிசாசுக்கு சரியான அந்த சோதனைக்கு சரியான பதில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கும் என்ன பார்த்து உங்களை பார்த்து அதைத்தான், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் நானும் நீங்களும் பிழைக்கிறோம், விசுவாசிப்போம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். சூழ்நிலைகள் நம்மை பார்த்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் பொய் என்று நிரூபிப்பதை போல காணப்படும் போது, இதுதான் பாருங்க இந்த பகுதியில இவர் என்னுடைய நேசகுமாரன் பிதாவாகிய தேவன் திருவுளம் பெற்றுகிறார். ஆனா உடனடியாகவே பிசாசிர கேள்வி என்று தேவன குமாரனுடைய அந்த அடையாளத்தை சந்தேகப்படுற காரியத்தை பிசாசு செய்யறான். நாங்களும் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட கேள்வி, நீங்கெல்லாம் வருது ஏன் இப்பெல்லாம் நீ கஷ்டப்படுற, இது யார்கிட்ட இங்க இருந்து வருதுன்றீங்க, இந்த சோதனைக்காரன் வார காரியம் தான். அது சில நேரங்கள்ல சிலர் வந்து நம்மகிட்ட நேரடியா கேக்குறாங்க, இல்ல நம்முடைய மனதிலேயே நேரடியாக பிசாசு பேசுறான், ஏன் உனக்கு இவ்வளவு இப்படி, நீ கடவுண்ட பிள்ளைனா உனக்கே இவ்வளவு எல்லாம் நடக்குது. அப்போ தேவன் என்ன நேசிக்கிறான், தேவன் எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கிறார் என்ற அறிவு எனக்கு உங்களுக்கு இல்லையா, நாங்களும் 2 போய் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கத்தான் வேணும். ஓ, நான் கடவுளை தேடினான், கடவுளோட பிள்ளைன்னு நான் இது பண்ணான், எனக்கு இப்படி சோதனை வந்துட்டுதேன் என்று 2-3 அப்செட்டா ரொம்ப டவுனா இருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளையோட வாழ்க்கையில
எதிராளி செய்யற காரியங்களை சார் பிரச்சனை கொடுத்து போட்டு பிறகு அந்த அந்த அந்த பிரச்சனை கொடுத்தது மாத்திரமில்ல, தேவன் மீது சந்தேகப்படத்தக்கதாக, தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கத்தக்கதான காரியங்களை பிசாசு செய்யறான். அவனுடைய முழு நேரம் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அதை தவிர வேறொன்றும் இல்லைன்னு இயேசுவே சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு. யோவான் 10:10 சொல்லப்பட்ட பிரகாரம், திருடன் யாரு? பிசாசு. திருடன் கொல்லவும் அழிக்கவும் அவன் ஃபுல் டைம் வேலை அதுதான் அவன் செய்து கொண்டிருக்கான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு வந்தார். இறந்த காலத்தில் சொல்லப்பட்ட காரியம், வந்தேன். இயேசு வந்தார். அவர் வந்ததுனால அவர் வந்து என்னையும் உங்களையும் பிசாசின் பிடியில இருந்து இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவனங்களை உட்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், இருளின் ராஜ்யத்தில இருந்தோம். நம்ம வெளியால கொண்டு வந்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நாங்கள் வாசிக்கிற பிரகாரம், உடன்படிக்கையின் மக்கள் தேவனுடைய சந்ததி எகிப்துல வந்து அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையே கசப்பா இருந்துச்சு. ஆனா அந்த வேதனையில அவங்க பெற்ற பெருமூச்சி அவர் கேட்டு அந்த ஜனங்களை அவர் கொடுத்த வாக்கு தத்துப்படி ஆபிரகாம ஈசாக்கு அவரோடு அளித்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி எப்படி புரட்சகராக மோசி அனுப்பி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்பதாக அவர் அற்புதங்களை செய்த, அதாவது அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஆனா ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக அறிகுறியாக அந்த முன்னே பழைய பாட்டுல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பஸ்காவை கொண்டாடி அந்த அடிமைத்தனத்துல ஜனங்கள் வெளியில வர்றாங்க. அந்த ரத்தத்தை நிலக்கால்களை பூசி அந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் நாங்க இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறோமே, இது இதை வந்து பஸ்காவில அவங்க இது பண்ணாங்க. ஏசு கிறிஸ்து வந்து அதை குறித்து யோவான் 4 அந்த திருவந்த பற்றி மாம்சத்தையும் ரத்தத்தையும் திருவிருந்தப்பட்டி சொல்றார். அந்த காரியம் பழைய பாட்டுல பஸ்காவை அனுஷ்டித்த மக்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர் புறப்பட பண்ணினார்னு சங்கீதத்துல நாங்க வாசிக்கிறோம். கோத்திரத்திலே பலவீனம் ஒருவனும் இருந்ததில்லைன்னு சொல்லப்படுகிறது. அந்த பிரகாரம் தேவன் வெளியே கொண்டு வந்தார். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் நமக்கு தெரியாட்டி பிசாசி நம்மள ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவார். ஜீசஸே அவனால ஏமாத்த முடியல. அவருக்கு வார்த்தை, அவர் வார்த்தையா இருந்தா அந்த வார்த்தை மாம்சமானது, அந்த வார்த்தையே பிசாசால மேற்கொள்ள முடியாது. வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த எங்கட மாமிசம், எங்கட மனதுல உள்ள இந்த 5 புலன்களின் அடிப்படையில நாங்கள் சிந்திக்கிற செயல்படுகிற காரியங்களை நாங்கள் ஆவியின்படி சிந்திக்க செயல்பட நாங்கள் மாறும் போது ஈஸியா இந்த பூமியில நாங்கள் வெற்றியா வாழலாம். சோதனைகளை எப்படி ஜீசஸ் ஈஸியா மேற்கொண்டார், அந்த எப்படி அடுத்த சோதனை வருது, இவர் எழுதியிருக்கிறதைய சொல்லிட்டா அவ என்ன டக்குன்னு எழுதியிருக்கிறத பேசுறான். இவர் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லிட்டாருல்ல. அப்ப அவர் எழுதப்பட்ட காரியத்தை சொல்றாரு என்னன்னு சொன்னா, என்ன இந்த கல்லின் மேல் உன் பாதம் கல்லில் இடறாத படிச்சு அவர்கள் உண்மை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அவர் பிசாசு எழுதப்பட்ட காரியத்தை அவங்க கொண்டு வரா சோதிக்க. அதுக்கு உன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி, தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அந்த சோதனை அவர் ஜெயிக்கிறத பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சரீர பலவீனங்கள், பொருளாதாரத்தால் ஏற்படுகிற நெருக்கங்கள், பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலைகள் நம்மளை வேதனைப்படுத்த, நம்முடைய மனதை மடிவாக்க, நம்ம துக்கப்படுத்த, நம்ம பாரப்படுத்த பிசாசு என்ன காரியத்தை செய்தாலும் இந்த வார்த்தையில நாங்கள் வாழும் போது எப்படி மீன் தண்ணிக்குள்ள வாழும் போ தண்ணிக்குள்ள இருக்கும் போது அதுக்கு வாழ்க்கை, வெளியில எடுத்து போட்டா கொஞ்ச நேரத்தில் அதில் உசுர் போயிடும். அதே போல இந்த வார்த்தைக்குள்ள நாளினங்கள் வாழும் போது வாழ்வை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆனப்படினால இந்த நாட்கள்ல இந்த நாங்கள் கரிசனியோடு கூட உலகத்து செய்திகள்ல நாங்கள் கேட்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுல நேரங்களை செலவழிக்கிறதுக்கு பதிலா
நாங்கள் தேவையான முக்கியமான செய்திகளை கேட்கணும் பார்க்கணும், ஆனால் நம்முடைய முக்கியமாக நாங்கள் செலவழிக்க வேண்டிய நேரமும் காலமும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் டே அண்ட் நைட் அனுப்படினா அது கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்துல ஏற்படும். அனுப்படி இந்த நேரத்தில் நம்முடைய பாடல்களை இணைந்து கொண்டு நாங்கள் வார்த்தைகளை பார்ப்போம். என்னோடு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவிலே 2:49. நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாகவே இந்த வார்த்தையினாலே எப்படி நாங்கள் வாழ முடியும் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்று வருகிறோம். ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி சங்கீதம் 107 வாசிக்கிறபடி சங்கீதம் 107 ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறாராம்? தமது வசனத்தை அனுப்பி. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வந்தது. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, நான் கனடாவுக்கு வந்துட்டேன். கனடாவுக்கு வந்த பிறகு இங்கே இருந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள், வேலை, பழு குழந்தை, பிள்ளை, சின்ன பிள்ளைகள், வேலை போக வர, அதுல அந்த இதுல வந்து இந்த வார்த்தையில நேரம் செலவழிக்கிறதுக்கு டைம் இல்லை. காலையில எழும்பி வீட்டு காரியங்களை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வேலையால வந்து பிள்ளையில டே கேர் எடுத்து வந்து பிள்ளையில டே கேர் பண்ணி பிள்ளையில காரியங்களை செஞ்சு இரவு கவையில படுக்க வச்சு வீட்டு காரியங்களை செய்து இதனப்ப தேவனுடைய வார்த்தையோட நேரம் செலவழிக்கிறதுக்கு அப்ப எனக்கு அதுக்கு அந்த யோசனை வரே இல்லை. நான் பத்தி இந்த உள்ள குடும்பத்தை காரியங்கள்ல மூழ்கி இருந்ததுனால என்னமோ ஆவியில வந்து ஒரு பெரிய ஒரு வறட்சியான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் திருச்சபைக்கு போவன் வருவன். இட நாட்களில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வன். ஆனால் தேவனோடு கூட இந்த தனிப்பட்ட உறவு எனக்கு இல்லாத கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சுது. எல்லாம் நல்லா நடந்து கொண்டு போகுது. ஆனா அந்த எல்லாம் நல்லா நடக்கக்குள்ள எனக்கு அந்த காரியங்களை தேவனோடு நெருங்கின உறவுல இருக்கணும் அந்த ஒரு உணர்வு இல்லாததுனால நான் அதை செய்யல. வாழ்க்கையில வறட்சி, அந்த ஆவியில ஏற்பட்ட வறட்சி. அப்புறம் பார்த்த அந்த ஆவியில ஏற்படுற வறட்சின்னு சொன்னா அது ஆத்மாவிலதான் அது ஏற்படுது. ஏன்னா ஆவி மனிதன் மறுபடி பிறந்த மனிதன் ஒண்ணும் செய்யறானா, என்னுடைய ஆத்மாவில கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரே அடியா நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு. ஒரு காலகட்டம் வந்துச்சு எனக்கு ஜபிக்க கூட, நான் உட்கார்ந்து ஜபிக்க கூட முடியாத அளவுக்கு மனதுல பாரம், சரீரத்துல பலவீனம், எதிர்காலத்தை குறிச்ச பயம். எப்ப எதனால இதெல்லாம் வந்துச்சுன்னா, அந்த தேவனோட இருந்த அந்த நெருங்கின உறவு, வார்த்தையை கேட்டு வார்த்தைக்குள்ள என்ன காத்து கொள்ள தவறிய காரணத்தினால. அப்ப நான் அப்ப ஒன்று, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஒன்று நாங்க முன்னோக்கி செல்லுவோம் இல்ல பின்னோக்கி செல்லுவோம். அந்த நியூட்ரல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல. ஒன்று முன்னால் முன்னேறி செல்ல முடியும் இல்லையென்னா நாங்க நிக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னோக்கி போறோம். அந்த நிலைமை தான் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த வசனம், தேவன் வந்து சங்கீதம் 23 அப்படி ஒரு வறட்சியான சூழ்நிலையில இந்த உலகத்துல வாழ்றதே எனக்கு இயலாது, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லமன்ற அளவுக்கு என்ன நெருக்கடி, சரீரத்துல பலவீனம், மனதுல சோர்வு, என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு ஒரு அப்படி ஒரு காலகட்டத்துல எனக்கு ஆவியானவர் இந்த சங்கீதம் 23 எனக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். ஆனா அந்த காலகட்டத்துல எல்லாம் வறண்டு போன ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சங்கீதம் 23 நீ இத சொல்லு, வார்த்தைய சத்தமா வாசி. அப்போ எல்லாரும் அந்த சரீர பலவீனத்தால வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை. அப்ப சிக் லீவ்ல வீட்டுல இருக்கணும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வேலையை போன உடனே அறக்கதவை பூட்டிட்டு அந்த வேத புத்தகத்தை திறந்து வச்சு சங்கீதம் 23 கண்ணால பார்த்து திருப்பி திருப்பி அந்த 6 சொல்லுவேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டில கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிறேன். உமது கோல் உமது அடியும் என்னை தேட்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திர நிரம்பி வழிவந்து ஜீவனுள்ள நாள் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். இந்த வேதத்தை திருப்பி திருப்பி இந்த சங்கீதம் 23 சொல்லுவேன். அதாவது புத்தகத்தை கண்ணால பார்த்து வாசிக்கூடிய நேரத்துல வாசிப்பேன், மட்டுப்படி வீட்டு காரியங்களை கடமையில செய்யும் போது இந்த வாயில இந்த வார்த்தைகளே பேசுவது, அந்த அந்த சூழ்நிலையில இந்த சங்கீதம் 23 நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களிலே நிறைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமாதானம் இல்லை, எத்தனையோ காரியம், சரீரத்துல வியாதி, ஆனா இந்த வார்த்தையை உரிமை பாராட்டி உணர்வு பூர்வமாக என் கர்த்தர் என்மேய்ப்பராயிருக்கிறார், என்ன கொச்சு குறைவும் இல்லை, ஆனா பார்த்தா குறைவு, பார்த்தா பலவீனம், சுகத்துக்கு குறைவா இருந்துச்சு, பொருளாதாரத்துக்கு குறைவா இருந்துச்சு, சமாதானம் குறைவா இருந்துச்சு, ஆனா எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லைன்னு திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லுவார். என் ஜீவனுள்ள நாளில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அற்புதமாக அதிசயமாக இந்த ஜீவ வார்த்தைகள் இன்னைக்கு அனுபவமாக மாறத்தக்கதாக, எப்படியாக வார்த்தை மாம்சமாக சொன்ன பிரகாரம் அனுபவிக்க கத்தர் கிருப செய்தார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன். இதை இன்னைக்கு நான் மட்டாக்கள் இன்றைக்கு கூட இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசு போன அம்மா என்னோட நடக்கிறதுக்கு என்னோட கூட வந்தாங்க. அந்த அம்மாவை கூட்டி கொண்டு போய் வச்சு ஒரு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு இந்த சங்கீதம் 23 அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு நிறைய தேவைகளோட அந்த அம்மா இருக்கிறா, அப்ப இந்த வார்த்தையை அந்த அம்மாவுக்கு நான் சொல்லி இப்படித்தான் நானும் செஞ்சேன் அம்மா, நீங்களும் இந்த செய்யுங்கன்னு இந்த தாய்க்கு நான் சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த அம்மாவோட சேர்ந்து திரும்பி வந்தேன். அனுப்படினால இது அனுபவ ரீதியாக வார்த்தைய அனுபவ ரீதியாக அனுபவிக்க தேவன் கிருபை செய்ய, வசனத்தை அனுப்பி சோர்ந்து போயிடாதீங்க, தைரியத்தை விட்டுடாதீங்க. நம்முடைய அப்பா நம்ம வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அவர் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அதுதான் வசனம் சொல்கிறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காய் தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தார். ரோமர்களது நிருபம் 8 இந்த வார்த்தைகள் நமக்கு நாங்கள் வாசிக்கிறோம். அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்போன் யார்? 32:8 தான் இருக்குது. அவர் எங்களுக்காக குமாரனை அனுப்பினார் என்று மேல 31 வசனம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாயிருப்பவன். தேவனோட பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுற எந்த காரியம் வாய்க்காதே போகும். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லுகிறார். என்னுடைய கண்மணியவையே என்னால தொட முடியாது. பாருங்க, உங்களோட கண்மணியை நீங்க கை விரல் கிட்டப்போ டக்கண்டு கண்ணு மடல் மூடிக்கொள்ளுது. அப்போ அவர் கண்மணி என்று சொல்றாரு. என்னையும் உங்களையும் பார்த்து கண்மணி, அவருடைய கண்மணி, அவருடைய கண்ணின் மணிகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனபடினால நாங்கள் தைரியமாக இருந்து கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாயிருப்போம் யார்? அது இன்மா இப்ப எப்ரேயர் 13 ஹீப்ரூ சாப்டர் 13 இந்த காரியத்தை ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க 5 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்ற எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த போதும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி அவர் சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி சொன்னபடினால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப அவர் சொன்னபடினால நாங்க தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தர் எனக்கு சகாயர், இந்த சரீரத்துல காணப்படுற இந்த பலவீனம் என்ன என்ன செய்ய முடியும், இந்த வாழ்க்கையில காணப்படுற இந்த குறைவு என்ன என்ன செய்ய முடியும். அவர்களோட பட்சத்துல இருக்கும் போது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அப்போ இந்த இது இதுல எல்லாம் என்னத்தை நாங்க பாக்குறோம், அவர் வசனத்தை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். எவ்வளவு ஒரு லவிங் ஃபாதர் பாருங்க. பிசாசு தேவனை பற்றி நம்மள்கிட்ட எத்தனையோ தவறான பொய்யலை ஏற்கனவே விதைச்சிருக்கிறான் பாருங்க. சரீரத்தில் பலவீனம் வந்த உடனே அந்த ரிலிஜியஸ் மைண்ட் செட், அந்த சமய ஒரு மன நிலைமை எங்களுக்கு எனக்கு சொல்லிச்சுது. ஏதோ கடவுள் எங்களுக்கு வியாதியை தந்து ஏதோ நம்மளை புடமுடுறாரு, நம்மளை இது பண்றாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை நாங்கள் எனக்கு என் மனசுல இருந்த. ஆனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்ன பிரகாரம் இந்த வியாதிக்கு இயேசு தண்ட சரீரத்தை அந்த கிளிக்கோப்பு கொடுத்தார் பாருங்க, அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். பேதுரு அதுதான், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 53 ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம் இந்த 4-5 வசனத்திலே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கினவர் மேல் வந்தது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கின இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாங்கள் ஐம்பிலன்களின் அடிப்படையில் வாழும்படி அழைக்கப்படவில்லை. நாங்கள் விசுவாச மார்க்கத்தார், நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களான காரணத்தினாலே வார்த்தை என்ன பற்றி, இந்த சூழ்நிலையை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நான் தெரிவு செய்து கொள்ளும் போது, ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியத்திற்கு மாறாக வார்த்தை எதை சொல்லுமோ அதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு, எப்படி சோதனைக்காரன் வந்து பிசாசு உங்க அழுத்தம் கொடுத்த போது, இயேசுக்கு பசியா இருந்ததுதான், பசி இருந்த நேரத்துல தான் வந்தான் பிசாசு, அதுக்கு பசி உண்டாயிட்டு, அப்பதான் வந்து சொல்றான் இந்த கல்லுகள் அப்பங்களாக அப்படி சொல்லும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, பிசாசு நம்மளை சோதிக்க வரும்போது, நாங்கள் எழுதப்பட்ட காரியம் பேசி எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இப்போ அதை தொடர்ச்சியா பார்க்கக்குள்ள, எங்களுக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவையும், ஏசாயா 54:17, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவும், எனக்கு விரோதமாக நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாயின்னு சொல்லப்படுது. அது யாருடைய சுதந்திரமா? தன்னுடைய ஊழியக்காருடைய சுதந்திரமா? நாங்கள் இன்றைக்கு சுதந்திரமா? இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஊழியக்காரருக்கே அப்படியான சலுகை இருக்கும்னா நமக்கு இவ்வளவு அதிகமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனப்படினால இந்த நாட்கள் அந்த சங்கீதம் 23 உங்களுக்கு பாடமான சங்கீதமா இருக்கலாம். நீங்க அதை வந்து உணர்வு பூர்வமாக, நீங்க அதை ருசிச்சு, அதை அனுபவிச்சு நீங்க அதை பேசுங்க. சூழ்நிலைகள் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, குறைவின் மத்தியில, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடியேன். இங்கிலீஷ்ல அதுதான் இருக்குது, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் பீ டூ. குறைவும் இல்லை என்பதுதான் அது அர்த்தம். கர்த்தரங்கள் மெய்ப்பராயிருக்கிறார். அந்த நம்ம மெய்ப்பராயிருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம இந்த மெய்ப்பனுடைய தொழில், அவனுடைய வேலை, எனக்கு நல்ல சாப்பாடு, ஆட்டுக்கு வேண்டிய பச்சையான புல்லு, பசுமையான புல்லு, அமர்ந்த தண்ணீர். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன பச்சையான புல்லு சொல்றேங்க? ஃப்ரெஷ்ஷான புல்லு என்ன? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நமக்கு தாரார், ஃப்ரெஷ்ஷா தாரார் பாருங்க. அதே மாதிரி தண்ணி, அமர்ந்த தண்ணீர் குழந்தைகளை கொண்டு போய் விடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இந்த மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நல்ல மெய்ப்பன், இந்த மெய்ப்பன். புதிய ஏற்பாட்டில் நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் தாவீது ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்தார். எப்படி அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்றீங்க நீங்க என்ன கேப்பீங்கடா? தன்னுடைய ஆட்டை ஒரு விச சிங்கம், ஒரு விச கரடி வந்த போது தண்ட உயிரையும் துச்சமா மதிச்சு, அந்த ஆட்டு சிங்கத்தின் பிடியிலிருந்து, அந்த கரடிட பிடியிலிருந்து எப்படி தண்டி அந்த ஆட்டை ஆட்டை மீட்டு கொண்டார் பாருங்க. ஆடுதானே போட்டும், அதுவும் அவட்ட ஆடில் அப்பாடி ஆடு, அப்படி அவர் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் தான் தன்னுடைய கற்பனையில பிதாவாகிய தேவன் அவருடைய மெய்ப்பன் அவர் பாட ஆரம்பிக்கிறார் பாருங்க. எப்படி தாவீது வாழ்க்கையில கோலியாத்த மேற்கொண்டார், கோலியாத்த ஒரு பெரிய பிரச்சனை, ராஜா பார்த்து பயந்த பிரச்சனை, தூ அந்த பிராணவம் பார்த்து பயந்த பிரச்சனை. ஆனா தேவனை இன்னார்ந்து அறிந்த தாவீது இலகுவாக அந்த பெரிய பிரச்சனையை மேற்கொண்டார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அவரை இன்னார்ந்து அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது, இந்த உலகமே பார்த்து பயப்படுகிற பிரச்சனைகள் எங்களுக்கு ஒன்றுமா இருக்கும், அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனையாக மாறிவிடுவோம், பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கிறவளா இருப்போம். எப்போது நானும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, ஆனப்படி நான் இந்த நேரத்தில் கூட இன்னொரு பாடலுக்குள்ள இணைந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஒரு சில வார்த்தையில பார்த்து நாங்கள் ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்திருங்க.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவில் 3:00 நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை எப்படி வளமாக்கும் என்று நம்ம சிந்திச்சு நாங்கள் இந்த நாட்கள் செயல்படத்தக்கதாக வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறான பிரகாரம் இந்த வார்த்தையை வெறுமனே பார்க்கும் போது ஒரு நாங்கள் இப்போ சம்மர் டைம்ல வீட்டில் பேக்யார்ட் தோட்டம் வீட்டு தோட்டம் செய்கிறோம். இந்த காலங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்ன முதல்ல வந்து விதைகளை விதைத்து இன்றைக்கு மரமா செடியா இருக்கிறது வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் விதைகளை எடுத்து விதைத்து அதிலிருந்து மரம் முளைச்சு இன்றைக்கு செடிகளாக இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போக அது பூத்து அது கனி கொடுப்பதை நாங்கள் பார்க்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த விதையை பார்க்கக்குள்ள அது ஒரு காஞ்சி போன ஒரு நிலைமையில் விதை இருக்குதான், அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி அது நாங்கள் இது பண்ணும்போது அது முளைச்சி வருது. அதே போல் அந்த வார்த்தையை முதலாவது எடுத்து நாங்கள் இதன்றைக்குள்ள ஒரு மாற்றத்தையும் வெளியில் பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த விதையை விதைச்சிட்டு தண்ணியை நாங்கள் எப்படி தண்ணியை பணிக்கி அதை முளை வரும் வரைக்கும் இப்போ அதை முளைச்ச பிறகு அதுக்கு நாங்கள் எப்படி காரியங்கள் நாங்கள் பார்க்குறோமோ அதே போல் இந்த வார்த்தையை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னால் இதுங்களுடைய இதயத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் விதைத்து விட்டோம்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் இருதயத்தில் விழுந்து பலன் கொடுக்கும். அதைத்தான் இயேசு மார்க்கு சுவிசேஷம் 4:00 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த விதைக்கிறோனோட விதைக்க புறப்பட்டான்னு சொல்லப்படுற பிரகாரம் வசனத்தை விதைத்து அந்த விதைக்கிற வசனங்கள் வந்து சில நிலம் வந்து சில நிலம் தான் நல்ல நிலம், நல்ல நிலத்துல வந்து ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் தரும் சொன்ன பிரகாரம் நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல நல்ல நிலங்களாக நம்முடைய இருதயத்துல விதைக்கப்படுற வார்த்தைகள். அப்போ அந்த இருதயத்துல வார்த்தையை விதைக்கணும் சொன்னா அதுக்கு தேவையான காரியம் என்ன? எங்களுடைய கண்கள் தேவையா இருக்குது, எங்களுடைய நாவு தேவையா இருக்குது, எங்களுடைய காது தேவையா இருக்குது. வார்த்தையை விதைப்பதற்கு இப்போ இந்த விதையை போட்டு மண்ணில போடுறத போல கண்ண நாங்கள் கண்ணால வார்த்தையை பார்க்கிறோம், அந்த வார்த்தையை வாயாலே நாங்கள் பேசுகிறோம், அந்த வார்த்தைகள் நம்முடைய காது கூடாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகிறது. சோர்ந்து போகாமல் நாங்கள் அது தொடர்ச்சியாக நாங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன தேவை? இப்போ நாங்கள் இப்போ தக்காளி பழம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் தக்காளி விதையை விதைத்து எல்லாத்தையும் யாரோ விதைத்து மரமாக்கி சரியாக்கி வச்சுக்கிறத வாங்கி நாங்கள் நாட்டுறோம் நம்மளோட நிலத்தில். அதை போல் இந்த நம்ம என்ன தேவை உங்களுக்கு? பிள்ளைக்கு பால் வேணுமா? பொருளாதாரத்தில் வெற்றி வேணுமா? என்ன வேணுமோ அதற்குரிய விதையாகிய வார்த்தை எடுத்து உங்களோட கண்ணால் பார்த்து வாயால் உச்சரித்து காதால் அதை கேட்டு உடைய இதயத்துக்குள்ளே விடுங்க. மறுபடியும் அடுத்த நாளை கேட்டு தண்ணி விடுறதை போல அந்த வார்த்தையை கண்ணால் பார்த்து அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்காக நன்றி சொல்லுங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் உச்சிக்கப்படுவீர்கள். இதற்கு இந்த வார்த்தை என்னத்துக்கு விதை சொல்லுங்க? உங்களோட குடும்ப அங்கத்தினுடைய ரட்சிப்புக்கு விதையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த வார்த்தையை எடுத்து முதலாவது விதைச்சிடுங்க, கண்ணால் பார்த்து வாயால் பேசி காதால் கேட்டு விதைச்சிடுங்க. அப்புறம் அடுத்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தோட ரட்சிப்பை குறித்ததான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் மனசில் வரும்போது மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? தண்ணி ஊற்றுறீங்க. இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் அதை செய்யும்போது அது முளைச்சி வர்றதை பார்ப்பீங்க, அது பலன் கொடுக்கறதை நீங்கள் அனுபவிப்பீங்க. இப்படித்தான் இந்த நாட்களில் இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளும், வார்த்தை மேற்கொள்ளும். அது ஒரு நாளும் மங்கி போகாது. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களே எத்தனை பேர் நான் இந்த எபேசியர் ஜெபத்தை நான் உங்களோடு இணைந்து இந்த வெள்ளிக்கிழமை செய்யக்குள்ளே நான் செய்தேன்னா இப்போ மறுபடியும் தொடர்ந்து திங்கக்கிழமையில் செய்யும் போதும் இந்த எபேசியர் கொலோசியர் எழுதப்பட்ட இந்த ஜெபங்களை குடும்ப அங்கத்தினருக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். காரணம் சொல்லுறாங்க, இந்த எபேசு சபை வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய சபையா, அப்படிப்பட்ட சபை சபைகளுக்கெல்லாம் ராணின்னு சொல்லப்படுற அளவுக்கு அந்த எபேசு பட்டணத்துல இந்த சபையை சொல்லுகிறார்களாம். ஆனா அந்த சபை மக்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஏறெடுத்த ஜெபத்தை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்காக மனுஷிக்காக ஜெபிக்கொண்டவர் எதிர்பார்க்க காரணம் இந்த எபேசு சபையாருக்காக ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தை இன்னைக்கு நாங்க எங்களோட குடும்ப அங்கத்தாக தொடர்ந்து விடாமல் அவர் சொல்லுறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அந்த ஜெபமே ஆரம்பிக்கப்படுது. இடைவிடாமல் தொடர்ந்து நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக விசேஷமாய் யாருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும் ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்து உங்களோட சொந்த முயற்சியால பல காரியங்கள் செய்து தோத்து போயிருக்கிறீங்களா, ஸ்பெஷலி அந்த நபருக்காக இந்த ஜெபத்தை இடைவிடாமல் நீங்க செய்யுங்க, கண்டிப்பாக பதில பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த நேரத்துல நாங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம், இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கலாம். என்னோட இணைந்து கொள்ளுங்க. எபேசியர் முதலாம் அதிகாரம் நீங்களும் புத்தகத்தை திறந்து வச்சு இந்த வார்த்தையை உங்களோட கண்களால பார்த்து இப்ப நாங்க விதைக்கிறதா இருக்கலாம், சில பேர் அது தண்ணி ஊத்துற காரியமா இருக்கலாம், ஏற்கனவே நாங்க விதைத்த காரியமா இருக்கலாம், அது நாங்க செய்வோம் பாருங்க. இடைவிடாமல் 16வது வசனம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்ப இதற்கு பாஸ் பண்ணுவோம். இடைவிடாமல் என் குடும்பத்துல என் கணவருக்காக, நீங்க உங்களுக்கு குடும்பத்துல நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி இந்த நபரை இந்த வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த மருமக்களை கொடுத்தீங்களே, இந்த பேர பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த பெற்றாரை கொடுத்தீங்களே, உடன்பிறப்புகளை கொடுத்தீங்களே, இன்லாஸை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அவங்க நமக்கு சில நேரங்கள நமக்கு கேடு செஞ்சவங்களாம் இருக்கலாம், நமக்கு துன்பம் விளைவிச்சவங்களா இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது இந்த உறவுகள் தேவனத்திலிருந்து வரப்படுறது சொல்ற, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் என் ஜெபங்களிலே நினைத்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் என்ற இடத்துல, இது 17வது வசனத்தை, நீங்கள் என்ற இடத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறீங்களோ அவங்கள்ட பேரை சொல்லுங்க. உடைவிடாமல் நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை என்ற குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், தெளிவு என்ற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரெவலேஷன் என்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படுது, ஆகவே நான் அதை வெளிப்பாடு என்று நான் வாசிக்கிறேன், அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வெளிப்பாட்டி அளிக்கிற ஆவியையும் என் குடும்ப அங்கத்தினர் தந்துள்ள வேண்டும் என்றும், தான் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்திலே மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும், எபேசியர் 1:20, எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசு உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்தோம் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்காக, அதுக்கு பிறகு நாங்கள் வாசிக்கிற பகுதி வந்து இப்போ ஜீசஸ் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப இயேசுவ தலையாக தந்தான்னு சொல்லப்படுது. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இரண்டாவது, அவைகளில் நான் என் குடும்ப அங்கத்தினர் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிசிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றவர் நடந்து கொண்டார்கள். 4வது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என் குடும்ப அங்கத்தினத்திலே அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம் குடும்பத்தாரே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் என் குடும்ப அங்கத்திரத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குடும்பத்தாரை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். அல்லேலூயா. அந்த ஏழாவது வசனம் பாருங்க, அவர் உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, என் குடும்ப அங்கத்தினரும் அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உட்கார வைக்கப்பட்டிருக்க வசனம் போய் சொல்லாது. நாங்க எங்களோட எண்ணங்களை மாற்ற பாருங்க, அவர் உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டார்கள். இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியலால் உண்டானதில்லை. ஏனெனில் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பாருங்க 2:10, நற்கிரியைகளை செய்கிறதற்கு என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறார்கள். அவைகளில் என் குடும்ப அங்கத்தினர் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமேன். வாசிக்கைக்குள்ள அன்றைக்கு சாரால் சிரிச்சது போல பிளவி நான் பிள்ளை பிறக்க முடியுமான்னு சாரால் சிரிச்சாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவங்க நகைத்தாங்கன்னு பார்க்கிறோம். அதை போல நமக்கு நம்மட குடும்ப அங்கத்தினர் நிலைப்பாடு எங்களுக்கு தானே தெரியும். ஆனா அவங்க இப்படி வசனத்தை நாங்க விசுவாசிச்சு நாங்க ஜெபிக்கும் போது எங்களுக்குள்ளேயே சிரிப்பு வரலாம். ஆனா தேவன் இந்த வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நாங்க மாத்திரமில்ல, எங்களை முழு குடும்பத்தையும் அப்படி செய்கிறார். ஆனா போய் விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து பேசிய 3 சொல்லப்பட்ட ஜபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செய்வோம் இந்த காரியத்தை பாருங்க. 14 வசனம் எபேசியர் 3:14, இது நிமித்தம் நாங்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாம காரணராகிய நம்முடைய கர்த்தரார் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் குடும்ப அங்கத்தினுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கவும் அவர்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தோனி சகல பரிபுணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கும் உங்கள் குடும்ப அங்கத்தினருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிறிஸ்து வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். அதே போல கொலோசியர் 9:9 எங்களுக்காக இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஆரம்பிக்க ஏற்பட்ட இடத்துல எங்களுக்காகவும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு எங்களை தகுதியுள்ளவரும் இருளின் அதிகாரத்தின் எங்களை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்க பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கும் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமே. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தபடியால் நன்றி. எந்த நோக்கத்தோடு இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழ வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எதிராளியை பிசாசின் தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறோம். தீமைகளை இயேசுவின் நாமத்தில்

0: இந்த குடும்பத்தின் மீது சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பம் எழும்பி பிரகாசிக்க தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறப்படுவதாக. இந்த பிள்ளைகளுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறபடி இந்த ஆலயத்தை கொடுத்த சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியத்தை, நீடிய வாழ்வை, சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்திலே கட்டவிழ்க்கிறோம். அந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீதிமான் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வீட்டுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் நரம்பினுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வார்த்தை அந்த குடும்பத்தில் நிறைவேற்ற, வீட்டில நிறைவேற்றப்பட்டாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களுக்கு முன்பாக பந்திய ஆயத்தப்படுத்தி தலை எண்ணால் அபிஷேகம் பண்ணி பாத்திர நிரம்பி வழிய செய்கிறவரே ஐயா, அந்த இடத்துல நீர் கொண்டு போன நோக்கம் திட்டம் மாத்திரம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படுவதாக. இவர்கள் நிமித்தம் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா, உடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுறோம் அதே போல பூலோகத்திலே இந்த குடும்பத்திலே, இந்த குடும்பத்தின் ஊழியத்தினுடா இந்த பூமியில செய்யப்படுகிறபடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென். நன்றி அம்மா, அருமையான ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை இன்றைய நாள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் மறு ஒலிப்பில் கேட்கிற இருக்கிற மக்களுக்கும் இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். வருகின்ற ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, சௌரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்மா.
2: நன்றி தந்தி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். பிளெஸ் யூ.
1: தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ.

0: ஆமேன். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜபத்தை வழிநடத்துவதற்காக எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் சௌரி பிரிம் ரோஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி. போனை பார்த்து கொள்ளுங்க, கொஞ்சம் தெளிவா
1: கேக்குது.
0: கேக்குது. நீங்க பிரேயர் அந்த வேதம் வாசிக்கும் போது நின்று நின்று வந்த மாதிரி இருந்தது. ஓகே. இன்றைய நாளும் செய்தி கொடுத்தவர்களை நாங்கள் சுருக்கமாக நான் சொல்ல இருக்கின்றேன். தேவ செய்தியை பாஸ்டர் ராஜமணி அவர்கள் இன்றைக்கு வழங்கவில்லை, அதுக்கு பதிலாக அவருக்கு ஆக ஜெபிப்போம். என்ன சூழ்நிலை எங்களுக்கு தெரியாது. அவருக்கு பதிலாக சுசி பிரபாகர்தாஸ் என்ற தேவ ஊழியர் செய்தி கொடுத்தார்களாம். நாமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். நீதிமொழிகளை வாசித்தது சகோதரி மெரினா. உங்களுக்கான நேரத்தில் பாடல்களையும் பாடி விருப்ப பாடலை கேட்ட 9 மக்களுக்காக உறவுகளுக்காக ஜெபிக்கலாம். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் செய்தி கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பின்பதாக நீங்கள் வேதத்தை வாசித்திருந்தீர்கள். அதன் பின்பதாக இப்பொழுது வளம் தரும் வார்த்தையை சௌரி ஜெயா கனகரட்டம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் 2:30 மணிக்கு. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்தில் உங்களோடு இணைந்திருக்கோம் என்று ஜெபிக்க இருந்த சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்காக அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இலங்கையிலிருந்து வருகின்ற சத்தி வசன நிகழ்ச்சிக்காக ஜெபிப்போம். குறிப்பாக வயதான தாய் தாப்பன்மார்களாக ஜெபிக்கலாம். அதில் குறிப்பாக நோவா அம்மாவுக்காக பவள அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தில் 3வது உலக யுத்தம் நடக்க போகுதா என்ற கேள்வியோடு உலக மக்கள் மிகவும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி வர இருக்கிறதென்ற அந்த பயம் அவர்களை மிகவாக பாதித்திருக்கிறது. அந்த மக்களுக்காக எல்லோருக்குமாக ஒரு நாட்டு தலைவர்களுக்காக இந்த யுத்தங்களில் ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்காக அவர்கள வாழ்க்கையில் மனதில் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமாக, சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை இந்தியாவுக்காக மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக பொதுகளுக்காக ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்காக இனியும் மறு ஒளிபரப்பில் கேட்டுக்கொள்ள போகிற மக்களுக்காக அவள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெசிந்தாக்காக ஜெபித்தவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி செலுத்துகின்றேன். அவர்கள் பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் வானொலியில் தனது பணியை கத்திருக்கின்ற பணியாற்ற ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபித்தவர்களுக்காக மீண்டுமாக நன்றியோடு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிப்போம். அடுத்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளை நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நினைவு வந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களோடு இணைந்திருக்கேன். ஜெபிங்கள் அம்மா.
2: இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு இந்த நாளிலும் மீண்டும் ஒரு நாளை நீங்க தந்து ராஜா ஆண்டவரே, இந்த ஜெபத்தை இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதா ஏனென்றாக்க தவை நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் இந்த காலத்தை நாங்கள் கிடைத்த தருணங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஓடக்க தாவே, இந்த நாளும் நீர் எங்களுக்கு தந்த இந்த சல்லாக்கியமான நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி தகப்பனே. அப்படியா கெத்தாவே, இந்த நாளிலும் எல்லாவற்றிற்கு மேலாய் சுவாமி நாங்கள் எங்கட நீதிகளை அல்ல ராஜா, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பித்தான் சுவாமி எங்கட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. அன்று மோசே ஆண்டவரை எப்படியா எங்களோட உக்குர கோபத்தை ஆற்றும்படியாய் அந்த ஒரு மோசை தான் ராஜா அந்த திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தவர், அதே போல் நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் ஒருமனப்பட்டவர்களா இந்த நாளிலும் இதில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்க உங்கள் செவியை சாய்த்து கேட்கிற தேவன் என்று சொன்னபடி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. எல்லாவற்றிற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வாக்கு கடங்கா பெருமைச்சொல்லு எங்களுக்காய் பிறந்து பேசுகிற ஆவியானவர் எங்களுக்கு தெரியல ராஜா நாங்க எப்படி ஜபிக்க வேணும் எதற்காக ஜபிக்க வேணும் என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவரே அந்த வாக்கு கடங்கா பெருமைச்சொல்லோடு எங்களுக்காய் பிறந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையில மடிவேனுக்கும் ஆண்டவரை ஜபத்தை ஆண்டவரை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கெத்தாவே நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் ஜபிக்க என் தகப்பன் நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே கெத்தாவே. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை முதலாவதா இந்த வல்லமையின் ஊழியத்தை நடத்துகிற கெத்தாவே இந்த ஊழியக்கார குடும்பத்துக்காய் அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காய் நாங்க வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வல்லமை நிலைகளூடாய் அநேக காரியங்கள் வேதங்கள் ஆண்டவரே ஐயா இந்த ராஜ்யத்தின் கடைசி வரை ஆண்டவரே இந்த ஐந்து கண்டங்களிலும் ஏதோ ஒரு வழியிலே கடந்து போறது சுவாமி ஆண்டவரே கத்தாவே இதே ஆண்டவரே இவர்கள் செய்ய முதலாவது சரீரத்திலே இருவருக்கும் நல்ல சுகத்த பலத்தை கொடுங்கப்பா ஆண்டவரை விசேஷித்த விதமா ஜசிந்தா சிஸ்டருக்காய் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே சுவாமி இதுவரை நாளும் இந்த ஊழியங்களை செய்ய முடியாதபடி ஆண்டவரை கத்தாவே அந்த பலவீனங்கள் தாக்கி இருந்தாலும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று சொன்னபடி கத்தாவே அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு இருக்கிறது சுவாமி என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுனால எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய பலனுண்டு என்று சொன்னபடி கத்தாவே அந்த பலத்திலே ஆண்டவரை கத்தாவே ஐயாவும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாவும் ஓட இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த கலிகத்தில் ஜசிந்தா சிஸ்டர் எழும்பி தன்னோட காரியங்களை தங்களோட ஊழியங்களை செய்யும்படிய நீங்க இரக்கமும் கிருபையும் ஏனென்றால் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே கத்தாவே எனவே கத்தாவே இந்த ஊழியங்கள் தொடர்ந்தும் நடத்த கத்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுங்க ராஜா அது மட்டுமல்ல கத்தாவே இந்த கலியத்துக்குள்ள வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் பொருளாதார தேவைகளை சந்திங்க பண தேவைகளை சந்திக்கும்படிய நாங்க ஜெபிக்கிறோம் இன்னும் என்னென்ன குறைவுகள் ஆண்டவரே அதுக்குள்ளே இருக்கிறதோ குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் தானே ஆண்டவரைக்கு தாவே இந்த வல்லமை என் அலைகள் ஊடகத்தையும் அதை நடத்துகிற பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துக்களே இந்த நாளிலும் ஒப்பு தருகிறோம் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொன்னபடிக்கு தாவே தடைகள் இல்லாதபடியோட இன்னுமாய் ஆண்டவர் இன்னுமாய் பெல உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ளே தாவே ஆண்டவரே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்களை ஒப்பு தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அதே போல ஆண்டவரை கத்தாவே ராஜா இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுக்க இருந்த பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் வருகிறோம் என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் சுகவீனங்களா பலவீனங்களா அல்லது வேறு ஏதாவது காரியமா நமக்கு தெரியாது சுவாமி ஆனாலும் அந்த ஊழியக்காரனை உடைய கருத்துக்குள்ளே தருகிறோம் நீங்க தாமே பொறுப்படுங்க அப்பா அதே போல் ஆண்டவரை கேட்டாவே இந்த நாளிலும் செய்தியை கொடுத்த அந்த பல்மர் பரமதாசுக்காய் வருகிறோம் பாஸ்டர் பிரின்ஸ் அருளையாவுக்காய் வருகிறோம் ஆண்டவரை கேட்டாவே அந்த கைவேலியம் டேவிட்டுக்காய் வருகிறோம் சுவாமி சுசி பிரபாகர தாசுக்காய் வருகிறோம் கேட்டாவே அது மட்டுமில்ல ராஜா வளம் தரும் வார்த்தையை கொடுத்த ஜெயா கனகரட்னம் என்ற அந்த சகோதரிக்காய் நாங்க வருகிறோம் ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே ஐயா இந்த ஊடகத்தினூடாய் அநேகருக்கு அந்த வார்த்தை என்ற விதை உலத்தக்கதாய்க்கத்தாவே இவர்கள் சொன்ன சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இவர்களுக்கும் இதை கேட்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் விழுந்து கிரியை செய்யும் படியாய் ஐயா கேட்கிற ஜனங்கள் ஏனோ தானோ என்று கேட்டு விடாதபடி இந்த பொல்லாத வசன பொறுக்கியாகிய சத்துருவானவன் ஆண்டவரே அந்த கலைகளை போட்டு கெத்தாவே ஐயா சுவாமி அவைகளை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரை கெத்தாவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கேட்ட ஜனங்களுடைய இருதயத்திலே அது நல்ல நிலத்தில விழுந்த விதைகளாய் ஆண்டவரை இனி வரும் நாட்களிலும் பலன் கொடுக்கத்தக்கதாய் அநேகரும் மனம் பின் திரும்பத்தக்கதாய் வேதத்தில் இப்படியான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்க தாவே அப்பா இந்த ஜனங்களுடைய இருதயத்தில நீங்கள் ஆண்டவரை அந்த வார்த்தைகள் ஆண்டவர்களுடைய இருதயத்திலே ஊன்று வேறு ஒன்று ஆண்டவரை அநேக கனிகளை கொடுக்கத்தக்கதாய் இந்த நாளிலும் வார்த்தையை கொடுத்தக்கத்தாவே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ளே தருகிறோம் சுவாமி இவர்களுக்கு நல்ல சுகங்கள் பலன் போடுங்க ராஜா தங்கள் நேரங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து ஆண்டவரை எப்படியோ இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் என்று தாவே முயற்சி எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை அவரவர் கையின் பிரயாசத்துக்கு தக்க பலனை ஆண்டவரை நீங்க கொடுக்கிற தேவன் என்று சொன்னபடிக்க தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை சகல வித ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நிரப்பி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அதே போல ஆண்டவரை நீதிமொழிகள் வாசித்த சகோதரி மெடினாவுக்காய் வருகிறோம் அவர்கள் குடும்பத்துக்காய் வருகிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய ஆண்டவரை அந்த வேத பகுதியை வாசித்து கத்தாவே ஆண்டவரை கத்தாவே நடத்துகிற அந்த மகளை உடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்தும் ஓட எந்த சோர்வுகளோ பலவீனங்களோ ஆட்கொண்டு விடாத படிக்க தாவே அந்த மெடினா சகோதரியை உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. அதே போல் பாடல் நேரத்திலே பாடலை விரும்பி கேட்ட பிள்ளைகள் 9 பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே கெத்தாவே. யார் யார் எல்லாம் அந்த தங்களுடைய விருப்ப பாடல் என்று கேட்டார்களோ கெத்தாவே, அது மட்டுமல்ல கெத்தாவே சுவாமி, அந்த பாடலை கேட்கிறவர்களும் ஆண்டவரே கெத்தாவே இந்த பாடல்களை கேட்டு தேவனோட வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடத்தக்கதா. தொடர்ந்தும் இந்த காரியங்களுக்குள்ளே ஜனங்களை நீங்க எழுப்பி தாங்கப்பா, பாடல்களை கேட்டு அதன்படி நடந்து ஓட கெத்தாவே சுவாமி. நீங்கள் கிருபை பாராட்டும் படியாய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே அந்த சத்தியவசனம் நிகழ்ச்சிக்காய் வருகிறோம். அந்த இலங்கை தேசத்திலே இருந்து கெத்தாவே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற கெத்தாவே அந்த ஊழியர்களுக்காய் நாங்கள் வருகிறோம். இத்தனையோ வருடங்களாய் நாங்கள் சுயப்பராயத்திலிருந்து இந்த சத்தியவசனம் ஆண்டவரே வானொலி நிகழ்ச்சியை நாங்கள் கேட்கிற நாங்கள் ஆண்டவரே அது தொடர்ந்து மோட கெத்தாவே சுவாமி. என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நிறைய ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரை கெத்தாவே இந்த நாளிலும் விசேஷித்த விதமாய் சுவாமி வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை கெத்தாவே சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரை கெத்தாவே அந்த ஹோமிலே இருக்கிற அந்த நோவா அம்மாவுக்காய் பவளம் அம்மாவுக்காய் இவர்களைப் போல அநேகம் 1000 வயோதிபர்கள் ஆண்டவரே ஆண்டவரை உறவுகளால் கைவிடப்பட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமையில வியாதிகளோடு அநேக மன அழுத்தத்தோடு கெத்தாவே ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கெத்தாவே இருக்கிற ஆண்டவரே இந்த ஒவ்வொரு வயோதிப பெற்றோரையும் உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை கெத்தர, உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஏனென்றால் ஆண்டவரை கெத்தாவே எங்களிடம் ஒன்றும் இல்லை ராஜா, படைத்தவர் நீங்கள் ஆண்டவரை கெத்தாவே, அவர்களை நாங்கள் உம்முடைய என்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா கெத்தாவே சுவாமி. யாரும் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை கெத்தாவே. ஐயா இவர்கள் முதிர் வயதிலும் நீங்க தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கிறீங்க கெத்தாவே. எனவே ஆண்டவரே இந்த வயோதிபத்திலே எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், ஹோமிலே இருக்கலாம், வீடுகளிலே இருக்கலாம், அல்லது எங்கு எங்க தெருக்குள்ள கூடி கைவிடப்பட்ட நிலையில அநேக ஆண்டவரை வியாதிஸ்தர்களை போல ஆண்டவரை இருக்கிற அநேக வயோதிபர்களை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இவர்களுக்காய் நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று ஒரு பாரத்தோடு நாங்கள் சொல்கிறோம் ஐயா கெத்தாவே. ஆண்டவரே உங்களுடைய கரம் தான் சுவாமி இவர்களை தாங்கி நடத்தும் படியாய், மனித தயவுகள் இரக்கங்களை நீங்க கட்டளையிடும் படியாய் கெத்தாவே. அது மட்டுமில்ல நீங்கள் அழைக்கும் வரை ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு கெத்தாவே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரை கெத்தாவே இஸ்ரவேல் ஈராக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை கெத்தாவே. நேற்றைய நாளிலும் அந்த சீரியாவிலே அந்த டமஸ்கஸ் என்ற மாவட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஆண்டவரை இன்றைய நாளிலே தான் அந்த செய்தியை நான் பார்த்தேன் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா அந்த ஆலயத்திலே ஆண்டவரே தீவிரவாத அமைப்பு ஆண்டவரே ஏதோ செய்து கெத்தார், 20 மேற்பட்டோர் உடல் சிதறி வந்திருக்கிறார்கள் சுவாமி, 60 மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்கள் ராஜா, இப்படி மரணங்கள் 5 கண்டங்கள் மேத ஒரு வழியில கெத்தாவே, விபத்துகள் மூலம் யுத்தங்கள் மூலம் ஆண்டவரே கெத்தாவே, ஜனங்கள் ஆண்டவரே கெத்தாவே, ஐயா என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்துக் கொண்டு இந்த நாட்களிலே ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கெத்தாவே சுவாமி. முதலாவது ஆண்டவரே ஐயா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஐயா நல்ல சுகங்கள் பலன்களை கொடுங்கப்பா, அந்த உறவுகளை இழந்தவர்கள் எவ்வளவு தவிப்பார்கள் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. ஆலயத்துக்கு போன ஜனங்கள் ஆண்டவரே கெத்தாவே, அப்பா இந்த நிலைகள் ஆண்டவரே 5 கண்டங்களிலும் இருந்து கெத்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் என்ற இப்பொழுது ஆண்டவரே இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிகவும் அதிகமாய் பேசப்படுகிறது, எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று சொல்லி கெத்தாவே, அது மட்டுமில்ல பஞ்சங்கள் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் எங்கட கண்களுக்கு முன்னால் இது ஒரு ஆரம்பம் தான் சுவாமி, ஆனாலும் தொடர்ந்து இதுகள் நடக்காதபடி அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் அந்த உக்ரைன் ரஷ்யா ஆண்டவரே அந்த காசா பகுதிகளில் அநேக அழிவுகள் அநேகம் பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுவதை கூட நாங்கள் காண்கிறோம் ராஜா. ஐயா இந்த நிலைகளிலே இருந்து தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை எடுங்கப்பா, நீங்க சமாதான பிரபு அல்லவா சுவாமி, சமாதானத்தின் தேவன் நீங்கள் அல்லவா ராஜா, ஐயா அந்த சமாதானத்தின் தேவன் தானே ஆண்டவரே. ஐயா இந்த 5 கண்டங்களுக்கு நீங்க சமாதானத்தை கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆளும் தலைவர்களுக்காய் அதிகாரிகளுக்காய் ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா இந்த தேசத்தின் தலைவர்கள் நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்கதா இறக்க சிந்தை உள்ள ராஜாக்களாய் கர்த்தாவே சுவாமி, வெறுமனே லஞ்சத்துக்காய் ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை நடப்பிக்காதபடி ஜனங்களை நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்க இருதயம் உள்ள ராஜாக்களாய் அதிகாரிகளாய் இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை கல்லான மனங்கள் ஆண்டவரே சதியான இருதயங்களாய் இறக்க சிந்தை உள்ளவர்களாய் ஏழை எளிய ஜனங்கள் விதவிகளை விசாரிக்கிற ராஜாக்கள் அதிகாரிகளாய் கர்த்தாவே இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க அப்படியான ஒரு காரியத்தை தேசங்களுக்குள்ளே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் விசேஷித்த விதமாய் வருகிறோம் ஆண்டவரே. வாலிப சந்ததி அழிந்து போறது ஆண்டவரே, இலங்கை தேசம் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே ஐயா படிக்க வேண்டிய வயதிலே, பெற்றோரை பார்க்க வேண்டிய வயதிலே, போதை வஸ்துக்களுக்கு ஆண்டவரே கெத்தாவே அடிமையாகி, விபச்சாரங்களுக்கு அடிமையாகி தங்களோட வாழ்க்கைகளை அன்றாடம் தொலைத்து கொண்டு பிசாசின் தந்திரத்துக்குள்ளே அகப்பட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஐயா அப்பா நீங்க விடுதலையாக்கி தரும்படிய நாங்கள் ஒரு பாரத் ஒரு கூட்ட சனமாய் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா இது உங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு என் தகப்பன் நீங்கள் ஆண்டவரே இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே ஒரு வாலிப சந்ததி உங்களுக்கு என்று எழும்பட்டும் ஆண்டவரே, உங்களுக்கு என்று எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு வாலிப ஜெனரேஷனை அப்பா நீங்கள் உண்டு பண்ணி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் சுவாமி வேதத்தை வாசித்த திறப்பின் வாச ஜெபத்தை நடத்திய ஆண்டவரே கர்த்தாவே பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆண்டவரே பார்க்கும்படியாகவும் எங்களோட கண்களை திறந்திருளுங்க ஆண்டவரே. இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே அதை கேட்டார்களோ ஆண்டவரே வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார்களோ கர்த்தாவே அவருடைய கண்கள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட்டு இந்த வேதத்திலே இவ்வளவு வேதமின் மனமகிழ்ச்சி என்று சொன்னபடி கர்த்தாவே ஐயா அந்த வேதம் எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று சொன்னபடி கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த வேதம் வாசித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் திறப்பின் வாசல் ஜெபத்திலும் தொடர்ந்த ஆண்டவரே ஐயா இந்த ஜெபங்களை ஏறெடுக்க நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே இந்த ஜெபங்களுக்கு எந்த தடையும் புல்லாத சத்ருவானவன் கொண்டு வராத படிக்க தாவே இனிவரும் நாட்களிலும் தொடர்ந்து ஓடக்க தாவே அப்பா கிருபை தாங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த கலையகத்தினூட செய்த ஒவ்வொரு ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியா இதில் பங்கு பெற்றின ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்க இனி வரும் நாட்களிலும் இன்னுமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னபடி கர்த்தாவே இன்னுமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியாய் தந்த இந்த செல்லாக்கியமான நேரத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இனிமேல் நீங்க பதில் தர போகிறபடியா இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி, மிக கருத்தோடு விண்ணப்பங்களை விண்ணப்பித்தீர்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லா ஜபங்களும் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். மிக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் தொடர்ந்து நீங்கள் பணி செய்கிறது எங்களுக்கும் உற்சாகத்தை தருகிறது. உங்களோடு முதல் சமாதானம் இருக்கட்டும். உங்கள் குடும்பங்களுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் அம்மா.
2: God bless you. God bless you.
0: God bless you, அம்மா. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.

நேரம் கலையத்திலே 3:57 திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இன்றைய ஒலிபரப்பின் இறுதி நேரலை நிகழ்ச்சியாக சத்தியவசனம் தீபம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அதற்கு பின்பதாக இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை நாங்கள் கேட்கலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குரு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: டேய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிர வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்ல, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையும் கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும். அவன் விருப்பப்படி உடுத்தணும், அனுபவிச்சாகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களாதான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற? சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புத்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இனிமே பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னையிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா, வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்தமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவனை ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆகவே என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனால் நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்கள் அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். உத உத உதன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியாக பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்கள் அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்கே போனால் பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனால் பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்கள் எக்ஸ்கர்ஷன் போய் என்ன பண்ணுறது?
ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போன. ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்களெல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியேலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் சில தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பாத்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியேல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தாந்தோ அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவரோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதையா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான்மா போடணும், இது ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கையை அவருடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவளுடைய நிலைமை எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்ற, ஏமா அது இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு அதனால அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு அது பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்தில் நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை நீ ஜாக்கிரதப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா, நானே பயப்படல டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன என்ன பலப்படுத்துறா, ரகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படல ஆனா நான் பயப்படுறேன்,
எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காத. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க, அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல உன்னுடைய போகிற இடத்துல வருகிற இடத்துல ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண்ணு எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டான்னாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்ல, வயதானவர்களுக்கு கூட இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1-0012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0972-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0742-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று வியாழக்கிழமை காலை 26 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:59. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜோன் பாலா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: ஓ பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நான் இப்ப நல்லா இருக்கேன்.
1: தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஒலிபரப்பில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைய நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வல்லமையின் அலைகள் வானொலி ஊடாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிறு மந்தை என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். அதற்கு லூக்கா 12:32 நான் வாசிக்கிறேன். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதில் சிறு மந்தை பயப்படாது என்று எழுதியிருக்குது. இன்னைக்கு பாருங்கள், உலகத்தில் எல்லா மக்களும் அறிக்கையிடுகிறார்கள், உலகத்தில் முதலாவது மதம் என்பது கிறிஸ்தவம் தான். அதுக்கு பிறகு அவர்கள் பட்டியல் போட்டு கொண்டு போகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, ஆனால் வேதாகமத்தில் எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்றால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஆண்டவர் குறிப்பிடுகிற சிறு மந்தை, சிறு கூட்டம், கொஞ்சத்திலே இப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் என்ன அர்த்தம் உண்டா பிரியமானவர்களே? தேவாதி தேவன் நம்மை அழைக்கும் பொழுது அவர் உண்மையாக இருந்து அவரையே பின்பற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் பிரியமானவர்களே மதிப்பு கொடுத்து அவரில் நிலைத்திருந்தால் தான் பிரியமானவர்களே அவர் பிரியப்படுவார். அன்றைக்கு நாங்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், அல்லது எங்களையோட சேர்ந்தவர்கள்தான் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு பெருமையை கொண்டு வருகிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சிறு மந்தை என்று. இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பிரியமானே, உபாகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் 7:7 வாசிக்கிறேன். சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ள, சாரி, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஏனென்றால் எகிப்துக்கு போனவர்கள் 70 அவர்கள் திரும்பி வரும்பொழுது கடலத்தினியை போல திரும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இஸ்ரவேலை நீங்க பார்த்தீங்கன்னால், இந்த வசனங்களை வைத்து நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிற எங்களை வைத்து பாருங்கள், இந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் அன்றைக்கு தகுதியை கொடுத்தாரோ, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, பக்கத்துல துணையா இருந்தாரோ, பலமா இருந்தாரோ, எல்லா உபத்திரபத்தில் இருந்தும் அவர்களை மீட்டு கொண்டாரோ. அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் அரசியல் ரீதியான காரியத்திலும் இன்றைக்கு அவர் அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு முறையில் அந்த தேசத்துக்கு பிரியமானவர்களை பிரச்சனைகள் வரும்பொழுது, தொல்லைகள் வரும்பொழுது, ஏதோ ஒரு விதத்தில் அந்த தேசத்தை ஆறுதல் படுத்துறதுக்கும் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் பிரியமானவர்களே, அந்த தேச மக்களை அவர் நேசிக்கிறார். ஆபிரகாமை அவர் நேசித்ததினாலேதான் அந்த அந்த அந்த பரம்பரையில வந்தவர்களை அவர் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல நாங்களும் இன்றைக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிரியமானவர்களே, அவருக்குள்ளே ஒரு சிறு மந்தையாய் இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் எங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு எங்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பொல்லாப்புகள் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதுல இருந்து நம்மை தப்பிக்க வைக்க, நம்மை பாதுகாக்க நம்முடைய மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மேய்ப்பனுடைய வேலை என்ன பிரியமானவளே? மந்தைகளை பாதுகாக்கிறது. ஏற்ற வேளையில அவர்கள் புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போறது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நிறுத்தி அவர்களை பருகச் செய்வது, அது மட்டுமில்லாமல் ஓநாய்களிடம் இருந்து அந்த ஆடுகளை பாதுகாப்பதுதான் மேய்ப்பன். அப்ப ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம், உலகளாவிய ரீதியில நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சில சொல்லுவார்கள், நாங்கள் தான் ஆரம்பத்துல இருந்த கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு தான் நிறைய இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கிற மில்லியன் கணக்கில் என்று சொல்லுவார்கள். ஆனா வேதாகமத்தின்படி பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடந்து எங்களால் ஆனதை நாம் அவருக்கு செய்யும் பொழுது அவருடைய மண்டைக்குள்ளே அவர் எங்களை உற்று நோக்கி பார்க்கிற விதம் பிரியமானவர்களே, எங்களிடத்துல உண்மையையும் பரிசுத்தையும் நீதியையும் தான் அவர் பார்க்கிறார். ஒருவேளை நாங்கள் பெரிய காரியத்தை இந்த உலகத்துல செய்ய முடியாதினும் நாங்கள் இயேசுக்கென்று செய்கிற காரியத்தை அவருக்கு கனப்படுத்துவார். பாருங்கள், அன்றைக்கெல்லாம் அப்போ சில நடவடிக்கைகள் தான் இந்த திருச்சபை ஆரம்பித்தது. 120 பேரோடு ஆரம்பித்த அந்த சபை பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகளாவிய ரீதியில பல கோணங்கள்ல பல டினாமினேஷனாக மாறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தினம் தங்களுக்குரிய போதனைகளை செய்து ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மேய்ப்பின் பொறுப்பையும் அந்த ரட்சிப்பின் பொறுப்பையும் அந்த மீட்பின் பொறுப்பையும் விலத்தி விட்டு பிரியமானவர்களே வேறொரு வழியில கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் எருசலேமிலே ஆரம்பித்து அங்க சபை நடந்து கொண்ட காலத்துல ரோமுக்குள்ள இந்த சுவிசேஷம் போன பொழுது பிரியமானவர்களே, நீரோ என்ற ஒரு மனிதன் இருந்தார், ஒரு ஒரு எம்பரர். அவன் என்ன செய்தான், கிறிஸ்துவுக்கு பின் 54 இந்த 68 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தான் இவன் ஆட்சி செய்தான். தன்னுடைய மனைவியை கொண்டான், தன்னுடைய தாயை கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த பட்டண நெருப்பில எரியும் பொழுது பிரியமானே கிறிஸ்தவர்கள் மேல குற்றஞ்சாட்டி அந்த மக்களை அழித்தார். 10 ராஜாக்கள் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அழித்தார்கள். 10 ராஜாக்களும் பிரியமானே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நின்றார்கள். டொமீசியன் என்பவன் 81 to 96 பயங்கரமான காரியங்களை செய்தான். தன்னுடைய சிலையை வழிபடவில்லை என்றதற்காண்டி பிரியமானவர்களே ஜோவானை 10 முறிவுக்கு அனுப்பினான். கிறிஸ்தவர்களை கொலை செய்தார். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானே, டிராக்ஷன் என்று 98:117 வாசிக்கிறோம், ரோம சட்டத்துக்கு பிரியமானவர்களை எதிரான இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவன் அவர்களை கொண்டார்கள். இவர்கள் எல்லாரும் கொல்ல கொல்ல கொல்ல கொல்ல கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே போனது. எப்படி என்றால், கிறிஸ்தவுக்கு உண்மையாக அவருக்கு வழியில நடந்தவருடைய வார்த்தைகளை பின்பற்றினவர்கள் பிரியமானவர்களே வளர்ந்து கொண்டே போனார்கள். அந்த அடி மரத்துல இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு பிரியமான இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துக்க. இது ஏன் சொல்கின்றால், இன்றைக்கு நாம் பிரியமான இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மை சூழ இருக்கிறார், கர்த்தர் பயத்துல இருக்கிறவன் நடுவில் வந்து சமாதானம் என்கிறார், வியாதியோடு இருக்கிறவனுக்கு அவர் வியாதியை சுகப்படுத்துறார், பிரச்சனை இருக்கிறவனுக்கு பிரச்சனையை சுகப்படுத்துறார். பிரச்சனைகளே இன்றைக்கு பாருங்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு அவர்கள் போகாத நாடுகள் கிடையாது. நான் கேள்விப்பட அவர்கள் 17 மில்லியன் தான் அந்த ஜனங்கள் இருக்கிறார்களா, மாதிரி 8 மில்லியன் அமெரிக்கால இருக்கிறார்களா, மிச்சம்தான் அங்க 9 மில்லியனு கிட்ட தான் அங்க இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன நாடு, ஒரு வறட்சியான நாடு, எதுவுமே இல்லை அந்த நாட்டுல. ஆனால் அவர்கள் தேவனை நம்பினார்கள். முதலாவது பிரியமானவர்களே, அவர்கள் தேவனை நம்பினார்கள். அவர்கள் தேவனை நம்பி அவர்கள் என்ன செய்தார்களா, தேவனையே பின்பற்றி வந்தபடியால் சிதறடிக்கப்பட்டாலும் ஏசாயா 60 ஒரு நாள் கூட்டு சேர்த்தார். 1948 அவர்களை கூட்டு சேர்த்தார். இன்றைக்கு அநேக பொய்யான சரித்திரங்களையும் காரியங்களையும் சொல்லி ஒவ்வொருவர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய எண்ணப்படி, ஏதோ ஒரு லாபத்துக்காக. ஆனால் உண்மையான ஸ்டோரி என்னென்றா பிரியமானே, தேவன் தெரிந்து கொண்ட மக்கள், அந்த தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட மக்களை அவர் இப்பொழுதும் பிரியமானவர்களை அவர் காண்கிறவராய், விடுவிக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் பிரியமான உண்மையும் நம்பிக்கை. பாருங்கள், இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா வந்தார். அவன் வந்ததுக்கு பிறகுதான் பிரியமானவர்களே ரோமபுரியில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. அது மட்டுமல்ல, ஆலயங்கள் கட்டுவதற்கு அரசாங்கத்தில இருந்து பணம் கிடைத்தது. என்றால் அன்றைக்கு கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய காலத்துல அந்த ஆலயமும் அரசாங்கமும் ஒரே குடைக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த அரசாங்கத்தில் உள்ள பணம் எல்லாம் ஆலயங்களை கட்டுவதற்கும் ஊழியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. பிரியமான எவ்வளவு தூரம் தேவோட ஊழியம் வளர்ந்து கொண்டு வந்ததோ அங்க திடீரென்று ஒரு பொய் உபதேசங்கள் நுழைய ஆரம்பித்தது, வழிபாடுகள் ஆரம்பித்தது. பாவத்துக்கு சீட்டு பிக்குதல் ஆரம்பித்தது. அதில் படித்து கொண்டிருந்த ஜெர்மனியை சேர்ந்த லூத்தர் தான் பிரியமானவர்களே 95 கேள்விகளை எழுதினதுனால புரொட்டஸ்ட் இருந்தாங்க. அதில் புரொட்டஸ்ட் சமயம் என்று வந்தது, அவர் புரொட்டஸ்ட் பண்ணினார், எதிர்த்தார். ஆனாலும் அவரை பயங்கரமான காரியங்களை சேர்த்து கொலை செய்யப்படுகிட்டாங்க. ஆனால் அவரோடு சேர்ந்து ஒரு சிறு கூட்டம் இருந்தது பிரியமான, ஒரு சின்ன கூட்டம், உண்மையான கூட்டம், விசுவாச கூட்டம், ஜபிக்கிற கூட்டம், கத்தரை பின்பற்ற கூட்டம் இருந்தது பிரியமானே. அதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துடைய உண்மையான கிறிஸ்தவம் வளர்ந்து வந்தது. சீகன்பால் என்றவர் அவர் ஒரு அவர் ஒரு புரொட்டஸ்டர், அவர் சீகன்பால் ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விவேதத்தை மொழிபெயர்த்தார். காரணம் என்ன பிரியமானவர்களே, தேவனுக்கு தேவையானது ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு பெரிய ஜனத்திரள் அல்ல, சிறு கூட்டமா இருந்தாலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று இயேசுவோட 12 சீசர்களை வைத்தார், சாப்பாடு கொடுத்தார், 4,000-5,000 பேருக்கு போஷிக்கும் பொழுது இருந்தார்கள், மலையில பிரசங்கம் பண்ணும் பொழுது இருந்தார்கள், கடலில நடந்தார்கள், காற்றையும் கடலையும் மதட்டும் கொண்டு இருந்தார்கள், வியாதிப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுக்கும் பொழுது இருந்தார்கள். அதில ஒருவன் திடீரென்று இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்கு. அதுல வந்து ஒருவன் இயேசுவை தெரியாதுன்றான், ஒருவன் இயேசு எத்தாப்புறம் உன்னுடைய என்னுடைய கரங்களை உன்னுடைய விழாயில் விட்டு பார்க்கணும் என்றார். அப்ப அங்கேயும் அந்த மந்தைகளுக்கு சிதறப்பட்டவர். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது, பரிசுத்தாவியானவர் இறங்கின பொழுது, அன்றைக்கு தான் பிரியமானவர்களே ஒரு வல்லமை அங்கே இறங்கியது. இதே போல இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவை என்றால், உண்மையாக உழைக்கிறவர்கள், உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாக உதவி செய்கிறவர்கள், உண்மையாக மனப்பான்மை உள்ளவர்கள் எங்களுக்கு தேவைதான். லூக்காவில் வாசிக்கிறோம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை நான் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன். இன்றைக்கு நாங்களும் பிரியமான 34 வருஷமா நான் ஒரு உயர மார்க்கத்தில் வந்து ஊழியம் செய்தேன். போராட்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஏதோ ஒரு வழியில நம்மை அவர் நடத்தி கொண்டு போகிறார். கொரோனா காலத்தில் நாங்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் கடவுள் ஆண்டவருக்கு தெரியும். பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் கத்தரங்களே நீக்கி கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் அடுத்தது பிரியமான அது சாதகமாய் நமக்கு பயனுள்ளதாய் மாற்றித்தர கத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் சிறு மந்தையாய், எப்படி என்றால் யாரோட நாம் ஐக்கியம் பெற்றாலும் உண்மையாயிருப்போம், யாருக்கு நாம் ஊழியம் செய்தாலும் அவர்களுக்கு உண்மையாயிருப்போம், யாரோட நாங்கள் கத்தரை பற்றி பேசினாலும் உண்மையாய் பேசுவோம். பெரியமான இன்னைக்கு எனக்கு என்ன கவலை என்றால், இந்த வேதாகமத்தை வச்சுக்கொண்டு இதுல உள்ள பல காரியங்களை திரிச்சு திரிச்சு திரிச்சு சொல்றார்கள். இயேசு வழி சத்தியம் ஜீவன், இயேசு மீட்பர், இயேசு ரட்சகர், அவர் இல்லாமல் இந்த உலகத்துல விடுதலை இல்லை, அவர் எல்லா இடத்திலையும் நான் எனது என்னுடைய என்பின் இப்படித்தான் வாக்கு கொடுத்துக்க, யாரையும் அவர் முன்னுக்கு வைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரியமானவர்களே, எந்த சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்திட்டங்களை 10 சட்டத்திட்டங்களை சுருக்கி கொண்டு வந்து அவர் 2 கற்பனைகளை 2 கற்பனையாக்கினார். சுத்த இருதயம், நல்ல மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசத்துல பிறக்க அன்பு, பிறக்கிற அன்புன்னு சொல்லி சொன்னார். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு தேவையானது பிரியமானே இயேசு கிறிஸ்து மேலுள்ள அன்பு, அவரையே பின்பற்றுதல். நாம் ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் ஆண்டவரை ஜனங்கள் வரையிலேயே கவலை இல்லை, நாங்கள் செய்கிற ஊழியம் சரியாக செய்கிற மாட்டை நிதானித்து செய்யும் பொழுது அது கர்த்தர் அவர் ஒரு நாள் அது எங்களுக்கு அவர் நிறைவாய்த்திருவார். நாங்கள் சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம், நாங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பணியை, நாங்கள் செபிக்க வேண்டியது மற்றவர்களுக்காக, நாங்கள் உதவி செய்ய வேண்டியது இயேசுக்காக. நாங்கள் எதை செய்தாலும் பெரியமான அதை மனிதருக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று செய்வோம். ஏனென்றால் பிரியமானவர்களே, மனிதன் இன்றைக்கு எங்களுடைய உதவியை கேட்பான், நாளைக்கு எங்களிடத்துல ஒன்றும் இல்லாத இருக்கும்பொழுது நாங்கள் அவங்களிடத்துல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடும். அப்படித்தான் மனிதன் தவறல்ல, ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அவர் அன்பாகவே இருப்பார், அவர் எங்களுடைய காரியத்தை கவனித்து கொண்டே இருப்பார், அவர் எப்பொழுதும் எங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் நாங்கள் இன்றைக்கு ரட்சகராய், மேய்ப்பராய், மீட்பராய், ஆண்டவராய் ஆராதிக்கிறோம். எப்படி இஷ்டவேலுக்கு அவர் சிறு மந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, உதாரணத்தை பார்த்தா நாங்க இலங்கையில வந்து 22 மில்லியனுக்கு மேல இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தல விட டென்மார்க்க பொறுத்தவரை 5.37 மில்லியனுக்கு மேல இருக்கிறார். ஆனால் இவர்கள் பார்த்தால் ஒரு 17-18 மில்லியனுக்குள்ளதான் இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறிய தேசம், ஒரு வறண்ட தேசம், அங்க இல்லாத உண்டா யோசிச்சு பாருங்கள். யூதர்கள் போகாத இடம் உண்டா, அல்லது பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் யூதர்கள், பெரிய அறிஞர்கள் கால்மார்க்ஸ் யூதர், வைஸ்மேன் ஒரு பெரிய விஞ்ஞானி யூதர், உலகத்தில் பிரியமானவங்களை எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அவர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வளர்ந்ததுக்கு காரணம் அவர்களோடு இருக்கிறவர் பெரிய, அவர்களோடு இருக்கிறவர் ரட்சகர், அவர்களோடு இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிற, அவர்களோடு இருக்கிறவர் கரம் பலத்தது. அதான் இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் இயேசு ஏற்றுக்கொண்டால் அதே இஷ்டவேலனுடைய தேவனுக்கு பிள்ளையாய் மாறுகிறேன். நான் இயேசுக்கு ஊழியம் செய்தால் அதே தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதாய் மாறுகிறேன். ஜோவான் சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யார் அவர்? இயேசுவை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதான் பேதுரு சொல்லுகிறார், அவராலே இல்லாமல், யார்? இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த பூமியில ரட்சிப்பில்லையா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அப்படிப்பட்ட ஒருவரை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரத்தை வாருங்கள் தான் ஆராதிக்கிறோம். பிரியமானே, மனிதன் நிலைக்கு விட்டு போய்விடுவார், அதிகாரிகள் வேலையில் நின்று துரத்துவார்கள், வைத்தியர்கள் கைவிடுவார்கள். ஆனால் எங்களை கைவிடாமல் இந்த ஜபங்களை கேட்டு இரண்டு மூன்று பேர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல கூடும் பொழுது கூடி இருக்கிற ஒரே தேவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகர் சொல்லுகிறார், சிறுமந்தியே, நீ கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? உங்க சபையில கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? அல்ல உங்க தேசத்துல கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? என்னை உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மோட என்னை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. ஜோவான் 14:17 சொன்னார், நான் உங்களை திக்கத்தவர்களாய் விடேன். என் அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே அந்த மேய்ப்பன், ஒரு சிறு கூட்டமா நாங்கள் இருந்தாலும் உண்மையாயிருப்போம், உண்மையை பேசும், உண்மையாய் ஜெபிப்போம், அது போதும். அதை கண்டு கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இந்த செய்ய ஜெபத்தை கேட்டு, இந்த செய்தியை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நாங்கள் சிறு மந்தைகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் மத்தியிலும் எங்களை நீர் கைவிடவில்லை. இன்றைக்கு இவர்கள் இத்தனையோ போராட்டங்கள் உபத்திரவங்களுக்கு மடியிலும் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நாங்களும் இதில் சேர்ந்த ஆண்டவரே இவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து ஜெபிக்க வேதத்தை இவர்கள் ஊடாய் சொல்ல எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எதை செய்தாலும் உண்மையாய் செய்ய, எதை செய்தாலும் தேவனுக்கு என்ன செய்ய, எதை செய்தாலும் மனிதர்களுக்கு எதிர்பார்க்காமல் தேவனிடத்தை எதிர்பார்த்து செய்ய, ஒரு சிறு மந்தையாய் கர்த்தருடைய கரத்துக்கு அடங்கி இருந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களும் நாங்கள் சிறுமந்தையாய் இருந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் பயப்படாதே சிறுமந்தை என்று சொன்னது யாரும் அல்ல, அது இயேசு. அப்படிப்பட்ட இயேசு எங்களோடு இருக்கிறபடி யாரு அளவிலேயே நாங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனை, மனைவியை, பிள்ளைகளை, பேர பிள்ளைங்களை, மருமக்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு கூலியை செயல்களை ஆசீர்வதிக்கிறோம். அடியேன் எமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் பயப்படாதபடி சிறுமந்தியா இருந்தாலும் எங்களுடைய கூட இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதா,
1: ஆமென், ஆமென். மிக சிறப்பான செய்தி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அழகாக பல விடயங்களை சொன்னீர்கள். அதுக்கு வசனமே ஒரு நல்ல வசனமாக இருந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த லூக்காவில், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இந்த பின்னுக்கு உள்ள வசனம்தான் எங்களை தைரியப்படுத்துது. நாங்கள் உண்மையிலே சிறுமந்தை தான், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி. ஆனாலும் இன்றைய உலகம் இந்த உண்மை உண்மை என்று குறிப்பிட்டீர்கள். உண்மையே உண்மை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் அநேகமான மக்கள் பெரிய கூட்டத்தோட சீரத்தான் அவர்களை உற்சாகப்படுத்தத்தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்களுடைய உண்மையும் உத்தமமாக சிறுமந்தையாக இப்படி உள்ளதை உள்ளதென்றும் சொல்லி இல்லாத இல்லாதென்றும் சொல்ற மக்களை, எங்களை போன்ற சிறுமந்தைகளாக இருக்கிற மக்களை காக ஜெபிப்பதோ அல்லது ஆதரவு கொடுப்பதோ அல்லது காணிக்க கொடுப்பதோ மிக மிக குறைவையா. அருமையான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசினீர்கள். கர்த்தர் தான் உங்களுக்கு ஊடாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நன்றி பாஸ்டர். அது
2: என்னென்றால், இது படித்த படிப்பு மட்டுமல்ல, பேதம் மட்டுமல்ல, கர்த்தர் அந்த அனுபவத்துக்கூடாக எங்களை கொண்டு போனார்கள். செவையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நினைச்சிலிருந்து பேராகண்ட கொடுத்தார்கள், எங்களோடு இருந்தவர் வெளியே போனார்கள். ஆனாலும் வியாதிகள் துன்பங்கள் வந்தபோது மறுபடி திரும்ப ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரவும் அந்த ஊழியத்தை செய்யவும் செய்யுங்கள். எங்களுக்கு இருந்த கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் நம்பிக்கை வந்து அதை பெருசாக கொண்டு வரும். உங்களை நாங்கள் ஏன் நாங்கள் சொல்றோம் என்றால், நீங்கள் இதுவரை காலமும் ஒரு வானொலியை வச்சு நடத்துறதுன்றது உங்களுக்காக இல்லை, ஒரு கஷ்டமான வேலை. ஏனென்றால் வானொலி நான் ஒரு ஒரு டிவியில வேலை செய்திருக்கிறேன். நான் கோழிக்கொண்ட டிவியில போயிருக்கிறேன். அது இப்ப எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்குது, சும்மா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அதுக்குடைய விலை என்ன, அதுக்கு என்ன செலுத்தவணும், நேரங்கள், புரோகிராம்கள் எல்லாமே நான் தெரியும். ஆனாலும் நீங்க ரெண்டு பேரையும் அதை செய்யறது என்பது அது கத்தரால பாதுகாக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியால நாங்களும் அதில் சேர்ந்து செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
1: ஆமேன் ஆமேன். அது உங்களுக்கு தெரியுது, அநேக மக்களுக்கு புரிவதில்லை. ஒரு வானொலி 24 மணி நேரம் 21 வருடங்களாக நடத்துறதென்றால் அதில் எவ்வளவு பாடுகளோடு நாங்கள் திரும்பி பார்த்தால் எவ்வளவு துன்பங்களும் பாடலும் எங்களை நோக்கி இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது என்பது அநேக மக்களுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையில அடிக்கடி நான் அந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்பதே இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்டலெக்சுவல் புத்திமான்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தூரம் கடினமான பாதையில நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று இன்றும் கூட எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு ஒருதருமே ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு உறவுகளை தவிர எங்களுக்கு ஆதரவு ஸ்பான்சர் பண்றது எல்லாமே மிக மிக மிக குறைவு. ஆனாலும் மிக பெரும் கஷ்டத்தோடு இருந்தாலும் கர்த்தர் சொன்ன மாதிரி ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இந்த வசனம் உங்களை ஆற்றி தேற்றுகிறது ஐயா. அதனால தான் முடிந்த அளவு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில ஒருவர் ரெண்டு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். அவள் கிறிஸ்தவ மக்கள் தான், ஆனாலும் அவர்கள் செய்கிற வேலைக்கு நாங்கள் ஊதியம் கொடுக்கணும் அல்லவா? அதனுடைய அந்த ஊதியத்தை கூட 3 மாசமாக கொடுக்கவில்லை. நேற்று தான் மிக கடினப்பட்டு அந்த பணத்தை அவருக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த டெக்னீஷியனுக்கு. இப்படி அடிக்கடி இதை பற்றி நாங்கள் சொல்றதில்லை. ஆனாலும் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வேணும். அந்த புரிந்துணர்வு இன்றைக்கு மிக மிக குறைவு. இருந்தாலும் பல மக்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்களோட ஜெபம் எங்களை தாங்குகிறது. அவர்களோட ஜெபம் தான் எங்களை வழிநடத்துறது. தொடர்ந்து மூடுவோம் முடிந்த அளவுக்கு. கர்த்தர் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சிறு மந்தைகளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா.
2: உங்களோட காலத்துல தொடங்கின எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 4-5 ரேடியோகளை மூடிட்டாங்க.
1: எப்படி செய்ய முடியும் ஐயா? அர்ப்பணிப்போடு இல்லவா செய்யணும். அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு வேணும் அல்லவா? அந்த அர்ப்பணிப்பு இல்லாத ஆரம்பத்தில் முதன்மையில் தமிழ் வானொலி என்று 2004 கிறிஸ்தவ வானொலி துவங்கினதே நாங்கள் தான். அது பெருமை காய்ச்சல் அது ஒரு அழைப்பு, அது தரிசனம். அந்த தரிசனத்தில் நாங்கள் ஓடும்போது அநேகர் எங்களோடு இணைந்து கொள்ளவில்லை, தாங்கள் தாங்களே பிரிந்து நடத்தினார்கள். இப்போ எல்லாமே ஒரு கொஞ்ச காலம்தான் அவர்களுடைய ஊழியங்கள் இருந்தது அப்படியே படிப்படியாக விட்டார்கள். காரணம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். நாங்கள் அநேக காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கத்திருக்கண்டு 1% ஆவது உண்மையாக இருக்க ஆண்டவர்களுக்கு வேதத்தின் மூலம் உதவி செய்கிறார். அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது, வேதாமத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை படியுங்கள். மனிதருடைய வாழ்க்கையை விட வேதம் முக்கியமானது. அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் இறுக பற்றி கொண்டு ஓடினால் எந்த விதத்திலுமே உங்களை உள்ள விடாமல் கத்தர் காத்துக்கொள்வார்.
2: நான் இந்த இஸ்ரேல் பிரதமர் அந்த வாக்கு மூலம் ஒன்று வாய்ச்சி பார்த்தேன்னு அந்த சொன்ன அந்த அடிப்படையிலிருந்து தாங்கள் எப்படி வந்தோம், இப்படி துரத்தப்பட்டோம், அடிக்கப்பட்டோன்னு அந்த சொல்லும் பொழுது மேலே தான் நான் மகிமைப்படுத்தினேன் என்றால் இவர்களை விட கத்தர் தான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். அவர் தான் எங்களோட இருக்கிறார். இப்ப அவையில இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து பெருக பண்ணினாரோ, இன்றைக்கு அவையில குறிச்சு உலகம் முழுக்க அவங்கள குறித்து தான் பேசுறாங்க. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் எங்களோட இருக்கிறார். அதுதான் சிறப்பு. இப்ப நாங்க எங்களை பத்து வைக்க என்ன சொல்லினோமோ 2வது கட்டம் அந்த ஆண்டவர் எங்களோட இருக்கிறார்ன்ற அந்த சிறப்பு தான் எங்களுக்கு சந்தோஷம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் வேணும். மற்றது இன்னொரு விடயம், நான் கடந்த நாட்களில் உங்களோட பாடல்களை அனைவரும் போடுவதுண்டு. அதில் முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு பாடல் எல்லாமே நீர் தந்தது என்ற பாடல். அந்த பாடல் இன்னொரு சில இடங்களில் அநேக ஊழியர் அதை பாடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய நீங்கள் தான் அதை எழுதினது, லிரிக்ஸ் ரிட்டன் பை பாஸ்டர் ஜோன் பாலா என்ற அந்த கருத்தை அவர்கள் அதில் போடுவதில்லை, அதாவது பேரை பதிவு செய்வதில்லை. இன்னொரு இடத்துல பார்த்து உங்களோட சேர்ந்த இன்னொரு ஊழியரும் அதை எழுதினதாக எழுதியிருக்கிறார்கள். அது எனக்கு ஞாபகம் பெறல உடனே பின்பதாக
2: கேட்கிறேன். அது ஒரிஜினல் என்னுடைய சொந்த பாடு, என்னுடைய வாழ்க்கை அனுபவம். அது மட்டுமில்லாம நான் இலங்கையில் நீங்கள் வந்தது கத்திரினை கொடுத்த நன்மைகள், நான் படித்தது சகலதும் கத்திரினை கொடுத்த நான் சாட்சியாளது. என்ன பேர் என்றால் ஒகஸ்டின் ஐயா தான் அந்த அதுக்கு மியூசிக் முதலாவது போட்டவர். அவர் போடுறது அந்த பாட்டு அங்க ஸ்டுடியோல அந்த பாட்டை வந்து ரெக்கோர்டுக்கு தியாகராஜன் பாடினது, நான் டென்மார்க்ல எடுத்து நான் இந்த வாய்ஸ்ல உருச்சின வாய்ஸ்ல பாடுறது. ஆனா சில பேர் எடுத்து போட்டு தாங்கள் கீழே போடணும் 5 லட்சம் 6 லட்சம் மட்டும் வாங்கினோம், ஆனா அவையோட பேசி கொடுத்து சொன்னா நீங்க எவ்வளவு வேணும்னு பாடுங்க லைக்க பெறுங்க. ஆனா வேதத்துல வந்து மோசு எழுதினத நீங்கள் ஆர்வம் எழுதினதுன்னு எப்படி பிரசித்தப்படுத்துவீங்கள்னு ஒரு வார்த்தை
1: கேட்டேன்.
2: மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்க ஆர்வம்ன்றா நீங்க வாசித்து ஏற்றுக்கொள்வீங்களா?
1: இல்ல தப்பு, முழு தப்பு. அப்படித்தான் இன்றைய நாளில் உங்களோட பேரு பக்கத்தில் இன்னொரு பேரையும் போட்டு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்விக்குரிய, இது பாஸ்டர் எழுதுனதா அல்லது அவரும் சேர்ந்து எழுதுனா என்று எனக்கு தெரியல.
2: இல்ல ஒரிஜினல் நான் தான் அவரோட, நான் இளைஞர்கள் நானோட பேசி பிள்ளைகளை எல்லாம் கதைச்சு சொன்ன அவங்க சொன்னாங்க நீங்க போடுங்க பாடுங்க எல்லாம் செய்யுங்க, ஆனா உண்மையா நீங்க அதில் எழுதுனீங்கன்னா நீங்க பாடுறதுக்கு எல்லாமே நீர் தான், அது கடவுள் உங்களுக்கு தெரியல.
1: அதான் நான் சொன்ன உண்மை கஷ்டம், உண்மையை தேடுவதென்றால் உண்மையை நினைத்தால் யார் இந்த நாட்களில் உண்மையாக இருக்கிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி தாங்கள் செய்யாததை தாங்கள் செய்தாண்டு அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகள் போடுறது தப்பு, ஆனால் அதுக்கு தான் லைக்ஸ்களும் கூட இருக்குது. பார்க்குறதில்ல யார் இந்த லிரிக்ஸே. இதே மாதிரி தான் அநேக பழைய பாடல்கள் பாடல்களை தங்கட பேரில் போட்டு லைக்ஸும் எடுத்து பணத்தையும் சம்பாதிக்கிறார்கள். இதுதான் இன்றைய யதார்த்தமான உண்மை. பேசினால் நாங்கள் தப்பா போறோம்.
2: இல்ல அவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில நான் ஸ்டூடியோவில் கொண்டே பாட்டுகள் செய்த அந்த ஸ்டூடியோக்காரரே என்ன கேட்காம 4-5 கசட்டுகளை தங்கட பேர்ல வெளியிட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லி அவங்க மாத்தி இருக்கிறாங்க. ஜோர்ஜ்ன்னு சொல்லி மியூசிக் மைண்ட்ஸ் என்று அவங்களும் அவங்களோட ஸ்டூடியோல நான் செய்தபடியால அவங்களாவது தாங்களே வெளியிட்டாங்க. சரி, ஏதோ நான் செய்தது கத்திருக்கு என்று நான் விட்டுட்டேன். எல்லாருடையும் பலக்கார முடியாது.
1: நாங்கள் இப்படிதான் எங்க டிவியில போடுறதுக்கு ஒரு சில இப்படிப்பட்ட பாடல் எழுதினவர்களுடைய, அதாவது பாடல் யூடியூப்ல போட்டவரோட பேசினவங்களுக்கு ரைட்ஸ் தாங்க. நாங்கள் எங்களுக்கு டிவியில போடுறதுக்கு இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இதுல இந்த விதமான வருமானத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை என்று அவர்கள் தரமாட்டேன்ட்டாங்க. கொடுக்க இல்லாத நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வித்திட்டோம். அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அவர் உங்களுக்கு ஃப்ரீயா தரமாட்டார். இப்படித்தான் இன்றைய நாள் வேதம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது.
2: ஆண்டவற்ற பாட்டு நாங்கள் இன்னொரு ஆளுக்கு ரைட்ஸ் கொடுக்கிறோம் என்னது, நான் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளாது. ஆறா இருந்தாலும் ரைட்ஸ் கொடுக்கிறோம் என்னது, எனக்கு ஆண்டவர் ரைட்ஸ் கொடுத்தார். என்ன அவர் எழுத சொன்னார், ரைட்ஸ் அவற்ற தான் ஆண்டவர்.
1: ஆமா, அவற்றை வார்த்தையில கொண்டுதானே எழுதி இப்படி லைக்ஸையும் எடுத்து வருமானத்தையும் எடுக்கிறாரு. அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. இன்னொரு ஸ்தாபனத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு நாங்கள் வித்திட்டோம், உரிமை கொடுத்துட்டோம், மன முடியாத தர முடியாதுன்னு இப்படி நிறைய இருக்கையா. நான் நீங்கள் பேசினபடியாக தான் இந்த இடத்துல பேசுகிறேன். இதை உங்களுடைய பாடலை பொழுது இருக்கு கேட்போம். ஒரு எங்களோட சேர்ந்து நீங்களும் ஒரு 2 நிமிடம் கேட்டுட்டு பின்பதாக

0: கர்த்தருடைய நாமம் உண்டே மகிமைப்படும். மிக சிறப்பான வார்த்தைகள், லிரிக்ஸ் அழகாக எழுதியிருக்கிறீர்கள். இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் வானொலியில் அடிக்கடி ஓட ஆண்டவர் கிருபை செய்கிறார். உங்களையும் இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஐயா. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உண்மை ஒரு கேள்விக்குறியா தான் இன்றைய நாளில் இருக்கிறது.
1: என்னுடைய ஒரிஜினல் டிராப்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். என் ஆட்கள் வயசு 4வது பாகத்தில் பாட்டு பாடல்கள். அப்போ என்ன பாலசுப்ரமணியம் தான் சொல்லுவாங்க, அவர் வெஸ்டின் ஜாலமனும் ஸ்தாலமனும் செய்து நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். அந்த டிராப்பரை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்
0: அனுப்பி விடுங்க. நன்றி மாஸ்டர். இந்த நாளில் உங்களோடு கலந்து பல விடயங்களை பேசி கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். இதை கேட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. நேரம் கலையத்திலே 10:33.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையதில் 10:36 வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிளையத்திலே 10:49. அடுத்து வர இருக்கிறது தேவ செய்தி. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பயந்தோட இருக்கிறார் அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
2: கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளுக்கான நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே பரவசமாக இருக்கிறது. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், என்ன ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை எடுத்து பேசுறது, என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நமக்காக கொடுக்கப்பட்டது தான் அத்தனை வாக்குறுதிகளும். இதை நீங்க நம்புனீங்கன்னா இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு சொந்தமாகும். இது ஜோதிடம் பாக்குறது மாதிரி இருக்குது என்று சிலர் இதை குறித்து சொல்றாங்க. வாக்கு தத்தங்களை சொல்வது, வாக்கு தத்தங்களை வழங்குவது, இவைகள் எல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு இது ஒரு ஜோதிடத்தை போல நினைக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஆனால் அதே சமயத்தில் வாக்கு தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேனிடம் இருக்கின்றன. இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகளை கத்தர் வச்சிருக்கிறார், கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார். இதை கவனித்து நாம் செயல்படும் போது இந்த பூமியில நாம் அவைகளை அனுபவிக்கின்றோம். வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறைதான் இந்த உலகத்தில மனிதர்களாக வாழ்கிறோம். அந்த ஒரு முறையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு அதை கண்டு அதில மகிழ்ந்து நாம செல்லணும், அவ்வளவுதான். அன்பானவர்களே, இந்த நாளில், இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை வைத்திருக்கிறார். அந்த வாக்குக்கு சில நிபந்தனைகள், ரெண்டு நிபந்தனை சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பேச போறேன். பட் ஆனா இந்த வசனம், இந்த வார்த்தை யாரோ சிலருக்கு தேவைப்படுது. நீங்களா இருக்கலாம், அது உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். உங்க நிலைமை அவருக்கு தெரியும். அதனால உங்களுக்காக பேசுறதுக்கு என்னை ஏக்குகிறார். நல்லா கவனிங்க, இந்த செய்தியின் ஊடாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க நம்பினா ஆமேன்னு சொல்லுங்க, நம்பினா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிச்சயம் அவர் அற்புதத்தை கத்தர் செய்வார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கு 1 Samuel 30:8. தாவீது கத்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அட பிரதர், இந்த வாக்கு தத்தத்தை ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் திருப்ப முடியல. வச்ச நகைய அடகு வச்சது அப்படியே தான் இருக்கு, உதயம் திருப்ப முடியல, நகையே திருப்ப முடியல, பிறகு எங்க எனக்கு எல்லாத்தையும் திருப்புறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பல்வேறு நேரங்களிலே, சந்தர்ப்பங்களிலே இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய திருச்சபை போதாரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த தாவீதுடைய லைஃப்ல இந்த வார்த்தை சொன்ன போது அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன்கிட்ட என்ன இருந்தது, அவன் என்ன செய்தான் என்பதை நம்ம கவனிக்கணும். கத்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, என்ன வாக்கு பண்ணாரோ, அந்த வாக்கு அப்படியே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. 1 Samuel 30:19 வாசிக்கிறேன். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், ஒன்னையும் விடல, எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. கர்த்தர் சொன்னார், சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். இந்த நாளில

ஆசதை தந்திரமாக உங்க கையிலிருந்து பறிச்சிருந்தா, நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன், இப்பொழுது பிசாசு தந்திரமா உங்க கையில இருந்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்குரிய நன்மைகளை பறிச்சிருந்தா, என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், இந்த வார்த்தைகளை சரியா கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறபடி இருந்தா உங்க கையிலிருந்து சத்துரு தட்டி பறித்தவைகளை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆண்டவர் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உதவி செய்வார். உன் கையை விட்டு போன ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கலாம், நீ இழந்தவைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாம் போச்சுது அப்படின்னு சொல்லலாம். சத்துரு திருடியவைதான், அவன் அபகரித்துட்டான். ஆனா திரும்ப மறுபடியும் நீங்கள் அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதுக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விதமா இருந்துச்சு. ஒரு விஷயம், அவன் மந்தையை மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது கரடியும் சிங்கமும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. தாவீது விடல, அவன் வேகமா போனான், பின்தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தை, அந்த கரடியை அடித்து அவருடைய வாய்களுக்கு தன்னுடைய ஆட்டை மீட்டு கொண்டு வந்தான். அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் விரட்டி போய் அதை அடிச்சு அதை கொன்னுட்டு அது வாயில் இருக்கக்கூடிய ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல. நம்மனா அப்பா நம்ம தல தப்பிச்சது, நல்ல வேலை சிங்க நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சது, நல்ல வேலை கரடி நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டு தோத்திரம் பண்ணியிருப்போம். ஆனா தாவீது அப்படி இல்லை. என் ஆடு நான் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறேன், என் எல்லைக்குள் இருக்கிற ஆடு எப்படி இந்த சிங்கம் கொண்டு போகலாம், கரடி கொண்டு போகலாம், விரட்டி போனா போய் அதை திருப்பி கொண்டு வந்துட்டான். திருப்பி கொண்டு வரக்கூடிய அந்த வரம், அந்த கிருபை இந்த தாவீதுக்கு அதிகம் உண்டு. அப்படித்தான் ஒரு முறை அந்நிய தேசத்துல சிக்லாக் என்ற இடத்துல போய் அந்த ராஜாவிட்ட அனுமதி பெற்று அந்த சிக்லாக்ல தங்கியிருக்கிறான். அந்த ஊர்ல தங்கியிருந்ததே மொத்தம் 1.5 வருஷம் தான், 1 வருஷம் 6 மாசம் தான். அந்த 1.5 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அவனோட இருந்தவங்க ஒரு 400 to 600 பேர், ஒரு இடத்துல 400 பேர் இருக்கு, இன்னொரு இடத்துல 600 பேர் இருக்குது. ஒரு 600 பேர் வச்சுக்கோங்களேன், 600 பீப்புள். அவனுடைய ஃபேமிலிஸ் பிள்ளைங்க இவங்க எல்லாம் செத்து, ஆடு மாடெல்லாம் செத்து, இவங்க அப்படியே மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, அப்படியே மூவ் ஆயிட்டே போவாங்க, போய் டென்ட் அடிச்சிருவாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் வெளியில போய் அவங்களுடைய ஜீவனத்துக்கான காரியத்தை பாக்குறது, மற்ற சண்டை போடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. சவுலுக்கு பயந்த காலங்களிலே தாவீது அப்படித்தான் அந்த காடுகளிலே ஓடி அலைந்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு முறை இந்த சிக்லாக்ல செட்டெல்லாம் போட்டு, டென்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு, தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்க விட்டுட்டு, இந்த 400 பேரோ 500 பேரோ 600 பேரோ எல்லாம் போனாங்க, வெளியில போனாங்க, என்ன ஜீவனத்துக்கான காரியத்தை பார்க்கணுமே, குடும்பத்தை போஷிக்கணுமே அவங்க போனாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வராங்க, ரொம்ப பரிதாபம், எல்லா கூடாரத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அவனுடைய மனைவி, பெண் பிள்ளைகள், குழந்தைங்க எல்லாத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒரு குரூப் எப்படி இருக்கும், மனைவி பிள்ளைங்கள்லாம் போன உடனே எல்லாரும் அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அநேகர் வந்து தாவீது மேல கோவம் வந்துருது, ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டான், இவனாலதானே நம்ம குடும்பத்தை இழந்தோம், கல்லறிய முற்படுகிறார்கள். தாவீது தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவன் அழுகிறான், தனக்கு பலன் இருக்கு மட்டும் அழுகிறான், சத்தமிட்டு அழுகிறான், ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் அங்க தோத்து போகணும், ஐயோ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாம் போயிட்டாங்களே, எல்லாம் போச்சுது, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அவன் கதறினான். பணவர்களே, அடுத்து சொல்லுது ஒரு வசனம், தன் தேவனாயி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிற, தேவனாயி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், திடப்படுத்திக்கிட்டான், திடப்படுத்திக்கிட்டு பிறகு ஏபோத்தை கொண்டு வரும்படி சொல்கிறான். தேவ சமூகத்தை அவன் விரும்புறான், அதுதான் அவனுக்கு ஆறுதல், எல்லாம் போச்சு அதுதான் ஆறுதல். அதுகிட்ட கேட்கிறான், ஏபோத்துட்டு விசாரிக்கிறான், நான் தொடருவேனா, அந்த தண்டை தொடருவேனா, அதை ஒப்பு கொடுப்பீங்களா, கொள்ளையிட்டு போனதெல்லாம் திருப்பிக்கு வேணான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, போ திருப்பிக் கொள்வாய். இந்த இன்சிடென்ட்ல இருந்து இந்த மூன்று காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். அவன் வந்து கேட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி
அவன் காரியத்தை செஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அந்த

0: தன்னுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனா அப்படியே சகலத்தை திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்னு சாமுவேல் 30:19 எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துட்டான். ஒன்னும் குறையில்ல, எல்லாம் வந்துருச்சு. அவனை அடிக்கணும், கல்லடிக்கணும்னு நினைச்சவன்லாம் வெட்கி தலைகுனியும்படி ஆயிடுச்சு. சரி, இப்போ முதலாவது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்வது. நீங்க உங்களுக்கு நீங்க ஏதாவது இழந்துட்டீங்களா, கத்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க. ஆண்டவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார, அதனால அவருக்குள்ள உங்களை திடப்படுத்தி அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். நெருக்கடி தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். COVID-19 அதிகமா இருந்த காலங்கள்ல எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தேவனுடைய மனிதர் மரித்து போனார். அவங்களுடைய தகப்பனும் அவருடைய மகனும் இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்வாங்க. ஒன்னு ரெண்டு முறை நம்முடைய ஊழியங்களை வந்து நம்முடைய சபைகளில் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. COVID-19 காலங்களில் அவர் மரிச்சு போனதுனால அது துக்கத்தை விசாரிக்கணுமே. நீண்ட நாளைக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் உள்ள ஜபம் நடந்துட்டு இருக்குது. அந்த தகப்பன் இறந்த வீட்டில் மகன் ஜபம் செய்து உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. போயிட்டு அவங்களை நல விசாரிக்க நான் போனேன். எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் இனி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன், மற்ற காரியத்தை பாரு. COVID-19 அஃபெக்ட் ஆன அந்த தகப்பன், அந்த தகப்பன் ஒரு சந்தர்ப்பத்திலே மரித்து போகிறார். அந்த சரீரத்தை கொடுக்க மாட்டாங்கல்ல COVID-19 வந்தா. ஆனால் ஆச்சரியம், சரீரத்தை கொடுத்துட்டாங்க. சர்ச் முறைப்படி கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. கொஞ்சம் நான் நினைக்கிறேன், வெரி நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன், அவருடைய அந்த சகோதரருடைய மாமியார் ஒய்ஃபோட அம்மா திடீரென்று அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, அப்பா இறந்துட்டாரு, இப்ப மாமி அவங்களே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அதே நாளுக்கு அடுத்த நாளோ அவருடைய மாமனாரும் மரித்து போகிறார். என்னால கேட்டுட்டு அதை தாங்கிக்கவே முடியல. சொன்னேன், பிரதர் எப்படி தாங்கினீங்க, அடுத்தடுத்த டெத்து. அங்க அப்பா தான் இறந்திருக்கிறார். நான் துக்கம் விசாரிக்க போகும்போது ஒரே வீட்டில் 3 பேர் மரிச்சிட்டாங்க, 3 பேர் பெரியவங்க. எனக்கு என்னால தாங்க முடியல. இந்த சகோதரன் நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படித்தான் கர்த்தரே பலப்படுத்தினார். தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. நான் உயிர் நஷ்டமான ஒன்னும் செய்ய முடியாது, அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க தேவ பிள்ளைகள். உங்க லைஃப்ல நிறைய விஷயத்தை இழந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க. உங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கோட்டை மாதிரி இருந்த விஷயம் எல்லாம் செதறி போச்சு, ஒன்னும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட நிலையில எல்லாவற்றையும் இழந்த நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அங்கதான் சுகம் இருக்குது, அங்கதான் மகிழ்ச்சி இருக்குது, அங்கதான் பாதுகாப்பு இருக்குது, அங்கதான் எல்லாம் இருக்குது. உங்க தேவனாகி கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க திடப்படுத்த நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க இழந்ததை திருப்பி பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தினான்னு அர்த்தம். கர்த்தர் பார்த்துக்கு வாருங்க. ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆபகூக் 3:17-18, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எதுவும் இல்லாம போகட்டும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். அத்திமரம் பலன் கொடுக்காம, ஒளிவு மரம் பலன் கொடுக்காம போகலாம், ஆட்டு மந்தை எல்லாம் இல்லாம போகலாம், நான் கவலைப்பட மாட்டேன். தேவன் இருக்கிறாருங்க, அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும். தனக்கு இருந்த ஒரே புள்ள, ஒரே மகன், அந்த மகனை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு இந்த அம்மா களி கூர்ந்து பாடுறா. 1 சாமுவேல் புத்தகம் 2 அதிகாரம் முதல் வசனம், களி கூர்ந்து பாடுகிறாள், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிறாள். இந்த அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். எத்தனை மனிதர் உலகத்துல இழப்புக்கு நடுவில் சோர்ந்து போறாங்க. நீங்க இழந்ததை திருப்பி எடுக்கணும்னா உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் திடப்படுத்துங்க. ஆபகூக் திடப்படுத்தி கொண்டது மாதிரி, இந்த அன்னால் திடப்படுத்தி கொண்டது மாதிரி உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு கூட செத்துக்கலாம். நிர்வாணியாய் வந்த நிர்வாணிய செல்வன் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் கூட எதையெல்லாம் இழந்தனா அதெல்லாம் ரெண்டு மடங்கு திருப்பி எடுத்துட்டான். ரெண்டாவது இந்த ஏபோத்தை அவன் கேட்டான், ஏபோத்தை கொண்டு வரும்படி சொன்னான். இது தேவ சமூகத்தை நாடுவதை குறித்து நமக்கு சொல்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிங்க, கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வாஞ்சியோடு போங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய நன்மை இருக்கு. நாங்கள் தமிழக கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்கின்ற பணிகளை செய்து வர்றோம். சபைகளை ஸ்தாபிக்கும் போது சின்ன சர்ச், ஒரு சின்ன செட்டாக தான் இருக்கும், குட்டி சர்ச்சாக இருந்தால் கூட, பெரிய சர்ச்சாக இருந்தால் கூட, அந்த சர்ச்சஸ் வெளியில, அந்த சர்ச்சுக்குள்ள டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு வெளியில மறக்காம 84 சங்கீதத்தை நாங்க வாசிக்கிறது உண்டு. நான் பல சர்ச்சஸ் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன், எமிரேட்ஸ்ல, சிங்கப்பூர்ல, இப்படி வெளி இடங்களிலேயும் கூட. சர்ச் சின்ன ஒரு ஒரு சென்டர் தான், பிரேயர் சென்டர். நாங்க மறக்காம அந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம். தமிழகத்தில் பல கிராமங்களிலே சபைகள் உருவாக்கப்படும் போது இந்த சங்கீதத்தை நான் சொல்லுவேன். எம்சி பண்றோம், மறக்காதீங்க 84 சங்கீதத்தை வாசிங்க. எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, ஆனா நான் அந்த வசனத்தை வாசிக்க சொல்லுவேன். காரணம், தேவனுடைய ஆலயத்தில் தங்குறதுனால ஒரு மனுஷனோட லைஃப்ல எப்படிலாம் அவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது அவனுக்கு எப்படிலாம் நன்மை கிடைக்குது அப்படின்றத அந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உங்களுடைய சமூகத்தில் 1 நாள் மேலானது. பாக்கியவான்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க, பாக்கியவான்கள். 122 சங்கீதத்துல, 27 சங்கீதத்துல, 65 சங்கீதத்துல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை அந்த சங்கீதங்கள் சொல்லுகின்றன. பாடுகிறார் தாவீது, கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய இடத்தை, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவளாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். ஒரு அருமையான போதகர் வாடகை கட்டிடத்துல ஆலய ஆராதனை நடத்திட்டு இருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு, அந்த இடத்துல வந்து ஜெபிச்சுட்டு போகலான்னு ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன் என் கூட இருந்ததுனால நானும் அவருமாக சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒரு அருமையான இடம், விலை அதிகமா இருக்கும், எப்படி இது உங்களை வாங்க முடிஞ்சது, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சொன்னாருக்கு, பைசால எவ்வளோன்னு தெரியல பாஸ்டர், ஆனா ஆண்டவரே ஃப்ரீயா கொடுத்தாரு, ரொம்ப ஆச்சரியம் எனக்கு, அது எப்படி சாத்தியம். அவர் சொன்னாரு, ஒரு நாள் வி ரோட்ல ஒருத்தர் நடந்து போனார், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ப்ராப்பர்ட்டி சைனிங் ப்ராப்ளம், அந்த சொத்தை அவர் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையா, மன சோர்ந்து போய் ரோட்டு ஓரத்துல அந்த பிரேயர் நடக்கிற வீட்டை கடந்து போகும்போது, சரி இங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலாம், உட்காந்துட்டு போனா இந்த பாஸ்டர் மெசேஜ் எடுத்திருக்கிறார், நிச்சயமாய் முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த ஆலயத்துல இந்த வார்த்தை அவருக்காக பேசப்பட்டது போல இருந்தது. அப்படி எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துட்டா, இந்த வீட்டுல வாடகை கட்டிடத்துல நடக்கிற இந்த சர்ச்சுக்கு ஒரு இடத்தை நான் ஃப்ரீயா கொடுப்பேன் என்ற ஒரு மனசுல நினைச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அன்றைக்கே அந்த கையெழுத்து பிரச்சனை தீர்வாயிடுச்சு, அன்னைக்கே ஒரு பெரிய சொத்து அவர் கைக்கு வந்துருச்சு. ஆச்சரியப்படுவீங்க, ஒரு 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த நிலத்தை ஆலயத்துக்கு அவர் கொடுத்துட்டார். காரணம், அவர் கையை விட்டு போகக்கூடிய நிலையில் இருந்த போயிச்சு, அந்த நிலத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது. எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, நீங்க எதையாவது இழந்திருக்கீங்களா, போங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு, கர்த்தராகிய தேவனுக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க, அங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கடைசியா, காட்ஸ் வில் இருக்குதா இதை செய்யறதுக்கு, நீங்க அனுமதிக்கிறீங்களா, ஆண்டவரே இதை நீங்க பெர்மிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட, நான் இதை இந்த தண்டை தொடர்ந்து போனா, இந்த படையை தொடர்ந்து போனா, இந்த கொள்ளைக்கூட்டத்தை தொடர்ந்து போனா, அவங்க எங்களுடைய பிள்ளைகள், பெண்ஜாதி பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டாங்களே, சொத்துக்களை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, டென்ட் எல்லாம் எரிச்சிட்டாங்க, அதெல்லாம் நான் திருப்பிட்டு வர முடியுமான்னு கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அப்பதான் சொன்னார், சகலத்தையும் திருப்பி கொள்வாய், டோன்ட் வரி அபவுட் எனிதிங் மை டியர் சன். ஆண்டவர் அப்படித்தான் பேசினார், கவலைப்படாத என் பிள்ளைய, கவலைப்படாத, நீ எல்லா திருப்பிட்டு வந்துடுவன்னு சொன்னார். பாருங்க, அதன் பிறகுதான் அவன் போனான். நீங்க சகலத்தையும் திருப்பிக்கணும்னா இந்த 3 விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. முதலாவது தேவனாகி கத்தருக்குள் உங்களை திடப்படுத்திக்கோங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அவருக்குள்ள. இரண்டாவது தேவனாகி கத்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வதோடு இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய பிரசன்னத்திற்குள்ள ஒப்பு கொடுங்க. நீங்க தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. தாவீது ஏபோத்தை தேடுனது மாதிரி தேடுங்க. தாவீது ஏன் இவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு மனுஷனா இருக்கிறான், போராட்டம் இருந்துச்சு அவன் லைஃப்ல, காரணம் என்ன, தேவ சமூகத்தை தேடுறவன். உடன்படிக்கை பெட்டிய சவுல் காலத்துல தேடாம போயிட்டாங்க, நாம தேடுவோன்றான். அதுல ஒரு பிரச்சனை வந்த போது இப்ப நியாயமானபடி தேடுவோன்றான். தேடுகிறவன், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவன். மூணாவது, இந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன், இது நீங்க பெர்மிட் பண்றீங்களா, இது உங்களுடைய சித்தம் தானா, காட்ஸ் வில்லா இல்லையா, இதை ரொம்ப கரெக்டா ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணி கேட்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனாலதான் டேவிடுக்கு வந்து அவன் வாழ்க்கை முழுசும் பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவன் யோசித்து யோசித்து யோசித்து மூவ் பண்ணான். கர்த்தருடைய சமூகத்தை அவன் வாஞ்சித்ததுனாலதான் நாளுக்கு நாள் வளர்ந்தான், பெருகுனான். அவருடைய உயர்வை யாரும் கட்டுப்படுத்த முடியல, அவன் வளர்ச்சி யாரும் மட்டுப்படுத்த முடியல. வர வர பழத்தான், 2 சாமுவேல் 3:1 வாசிக்கிறோம், வர வர பழத்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், 2 சாமுவேல் 5:10. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேரும் டேவிடு தான், தாவீது தான். அதனால அந்த தாவீதை பற்றி இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிற வசனங்கள் எல்லாம் நான் நினைச்சுப்பேன். எனக்கு தான் அந்த வசனம் சொந்தம் நினைச்சுக்குவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கு நினைச்சுக்கோங்க, விசுவாசிங்க. எனக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆக இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்க போறீங்க. நீங்க இழந்தது எத்தனை, ஒன்னா ரெண்டா பிரதர், நிறைய இழந்துட்டேன் பிரதர், பல லட்சங்கள் இழந்துட்டேன். நான் கிட்டத்தட்ட அடிமட்டத்துக்கு போயிட்டேன், நாளை மேல எழும்பவே முடியல. ஐ கான்ட் டூ எனிதிங், என்னுடைய சக்தியை மீறி போயிடுச்சுங்க பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தான் பிரதர் கத்தர் பேசுறாரு. ஆமா பிரதர், உங்களுக்காக தான் பேசுறாரு. சகோதரி அழுதுட்டே இருக்கிறீங்கல்ல, கணவரை நினைச்சு சூழ்நிலை நினைச்சு, உங்களுக்கு தான் கத்தர் பேசுறாரு. கைமீறி போச்சு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உடைய போது, பிரிவினை டிவோர்ஸ் கிட்ட போயிடுச்சு, நான் என்ன பண்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பான பெரியவரே, தாயே, கர்த்தர் எதெல்லாம் உங்க கைவிட்டு போச்சோ அதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அவர் கடாட்சம் வைப்பார், அவர் உங்களுக்கு இறக்கம் காண்பிப்பார். நிச்சயம் நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்குவீங்க, சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். பிரதர், நான் இழந்தவைகள் எல்லாம் பட்டியலிடலாம், நிறைய இழந்துட்டேன், இனி இழப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று வருத்தப்படுகிற என் அன்பு சகோதரரே, சகோதரியே, நீங்கள் இழந்தவைகளை விட இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள், தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல தருணத்திற்காக நன்றி. இந்த செய்தி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இழந்தது, பெற தவறியது, இவைகளை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் உதவி செய்யும். தேவனாய் கர்த்தாவே, உமக்குள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து உம்மை நோக்கி ஜெபிக்கிற, சித்தம் அறிந்து ஜெபிக்கிற மக்களாக அன்பு சகோதர சகோதரிகளை நீர் மாற்றும் ஆண்டவரே. இந்த ஜெபம் செய்து கொண்டிருக்க போதே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலத்தையும் உம்முடைய மக்கள் திருப்பிக் கொள்ளட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian Radio Online. broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:14 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான நேரம், அதாவது பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்டு பதிவு செய்கின்ற நேரம்.

0: நிறம் கலையத்திலே 11:29. இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகின்ற வேளை. அதற்கு முன்பதாக நீதிமொழிகள் வாசித்து நிகழ்ச்சிகளை செல்லலாம். எங்களோட சௌரி விரிதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம் பிரதர், எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும்மா.
1: அக்காவுக்கு
0: ஒன்று மாதிரி ஒன்று வந்தேன்னு இருக்கு. நேற்று முழுக்க சரியான தலை குத்து வயிற்றால போதும். அவருக்கு ஜெபிச்சு கொடுங்க.
1: நீதிமொழிகள் 26 அதிகாரம். உஷ்ணகாலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலாங்குருவி அலைந்து போவது போலும் தகவிலாங்குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள உவமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கன்னத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு. வெள்ளத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான், மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பரி சொல்லுவான். கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பரியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பரி தன் கையை கழுத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கலும் சோம்பரி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். வழியிலே போகையில் தெனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்தெழுக்கிறவனைப் போல் இருக்கிறான். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் அறிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுபிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவறுப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கும் மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளனாவ தன்னால் கிளேசப்பட்டவர்களையும் பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு வண்ணம். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெடினா. வாழ்த்துக்கிழமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் கலையத்திலே 11:33. இது வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பு. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம். நீங்கள் இலகுவாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் கேட்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம். வணக்கம்.
2: நன்றி ராஜா, நந்தியோட துதிக்கிறேன். ஆண்டவரே சோத்ரம் அப்பா, ஆண்டவரே இந்த பாடலை முடக்கத்துல வைக்கிறேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தேண்டாது. நேசரின்ற

மேலே நெருங்காது சாத்தான், பாசமசிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமசிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான்

0: கோ மாவனை விட இந்தவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட இந்தவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமீன்,
1: ஆமென், நன்றி அம்மா.
0: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ, தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம்.
2: வணக்கம் அங்கிள், நான் செமினா பேசுறேன்.
1: செமினா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் அங்கிள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. இப்போ மழை பெய்யுதா உங்களோட கிளிநொச்சியில?
2: இல்ல, வெயில் அடிக்குது.
1: வெயில் அடிக்குதா? குட். சரி, பாடுங்கோ.
2: அக்கினியில் நடந்த ஆனால் செய்த ஒன்று

0: எனக்கு இம பொழுதும் விலகலப்பா, உங்க கிருப எங்களாவிட்டு இம பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முழுகி போகவில்லை அப்பா.
1: நன்றி செமினா, வாழ்த்துக்கள். அம்மா எப்படி இருக்கா? அப்பா எப்படி
0: இருக்கிறேன்?
1: நீண்ட நாள் அவங்க வேற இல்ல பேசுறதுக்கு, பாடுறதுக்கு, பாட்டு கேட்க வேலையா?
0: வேலை வேலை போயிட்டு வர்றதுக்கு டைம் போயிடுறதால வீட்டு, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சமைக்க, வீட்டு வேலை செய்யவே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும்.
1: ஓகே சரி, கேட்டு சொல்லுங்க அம்மா. நன்றி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம்.
1: பவளம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? ஏன் அப்படி மறக்கிறீங்கள்? சரி எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க நம்பரை. நான்
2: எடுக்கிறேன்.
1: நல்லா இருக்கிறாம்மா, வருவா கூடிய விரைவில். கதியில வருவா? கண்டிப்பா.
2: ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமதைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரு நீ. விலனடைய நிரப்பிடுமே விலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. நடைய நிரப்பிடுமே விளத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுங்காயங்களை அபிஷேக தைலத்தினால். கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுங்காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும்

0: நன்றி அம்மா.
1: எங்க
0: ஓ மழை வேற இல்ல, சில இடங்கள்ல
1: மழை
0: இருட்டா இருக்கு. ஒழியில போக போறீங்களா? கண்டிப்பா உங்கள கனா இட இட கேப்பா. வேற யார் கனா? சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, வெளியில போவாதுங்க. ஓகே, நாளைக்கு வாங்க பாடம். சரி அம்மா, எடுக்கிறேன். ஓகே, சரி சரி, கவலைப்படாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அம்மா. இந்த இந்த வயதுல நீங்க வந்து ஆண்டவரை துதித்து பாடுறீங்களே, இந்த இப்படி வசதி வாய்ப்பு கிடைத்து எத்தனை மக்களுக்கு அந்த அந்த வாஞ்சை இல்லை, அந்த வகையில பார்க்க போனா உங்க கர்த்தர் உங்களோட இவ்வளவு கூட இருக்கிறார் அம்மா. தைரியமா இருங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நன்றி, ஆமே, நன்றி அம்மா, நன்றி. கண்டிப்பா, நன்றி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம் சௌரன், நான் மேரி.
0: ஆமாம், அவ்வளோ அம்மா எங்களோட இணைந்து பேசிக்கிட்டு இருந்தா.
2: அவட குரலை ஒவ்வொரு நாளும் டெய்லி எப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே.
0: இந்த நேரத்துல கூட தனியே இருந்து ஆண்டரை உயர்த்தி பாடுறாங்க. வாய்ப்புகள் வசதிகள் எத்தனையோ இருந்தும் எத்தனையோ மக்களுக்கு அந்த சிலாக்கியம் இல்ல, அந்த அந்த உணர்வுகள் இல்ல. ஆனா அந்த விதத்துல பார்க்கும்போது கத்தர் அவ தனியே இருக்கும்போது துணையா தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிற, அவ வாஷ்ரூம் போகும்போதும் வரும்போதும் அவக்கா தொடர்ந்து ஒரு நாள் ஜபிக்கிறாங்க.
2: என்னுடைய
0: வாழ்க்கையில மறக்க முடியாத உறவுகள். கர்த்தர் நல்லவர், அவர்களை நாள் வரைக்கும் பூசித்து காத்து வழி நடத்தி வருகின்றார். அவருடைய திட்டத்தின் செயலாக அவர் ஒருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தானே. அது மாதிரி அந்த தாயார் தனியா இருந்து ஹோமில இந்த வானொலியே கேட்டுக்கொண்டிருப்பான்.
2: அது வானொலியே கேட்டேன் அவைகளுக்கு அவையிலே துக்கங்கள் கொஞ்சம் மறந்துடும். இந்த வார்த்தை பேசும்
0: தானே,
2: வார்த்தை பேசும், தேற்றும், பாதுகாக்கும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும். அப்ப அவைக்கு இந்த வானொலி சரியான துணை
0: தானே. வந்துட்டீரா வீட்டு நிக்கிறீரா?
2: அவர் நடுக வழியா நிக்கிறேன், இல்ல கடைக்கு மாத்திரம் போவார், மற்றபடி வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துருவார். அவருக்கு வேலை இல்லை தானே.
0: ஜெயபாலன் பிரதர்
2: கூடாரவாசி,
0: அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் கத்திரிட பிள்ளைகள் கூடார வாசிகளாக இருப்போம். பாடுங்கம்மா.
2: கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் வணக்கம், யசந்தாக்கும் வணக்கம். அல்லேலூயா, ஆண்டவரே நிர்மகிமைப்படுவீராக.
3: உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியை பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டேர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள். ஐயா மூடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர், அம்மை ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஆமென் ஹிருதயவரை நடத்துவார்.
0: ஆமென், ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை உங்கள் வேற பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா, காத்துக்கொள்வாரா.
0: ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி அம்மா. நேரம் 11:47. இந்த நேரத்துக்கான ஒரு இனிமையான பாடல்

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். நீங்களும் சுகமா இருக்கிறீயா?
0: ஆமாம், சுகமா இருக்கிறோம்.
1: ஆமேன் ஆமேன். நான் பாடுறேன்,
0: பாடுங்கோ.
1: ஓகே. தோத்திரன் தகப்பனே,

மனிதழு தூற்றும் போது உங்கள் மகிழச் செய்பவரே, அதை தாங்கிட பெலன் கொடுத்து தயவாய் அனுப்பவரே. என்னை யாழ் கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவர்

0: தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே. ஆமென். நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா,
0: நன்றி.
1: நிறம் கலையத்திலே 11:52 உங்களுக்கான பாடுகின்ற நேரத்தில் இணைந்துக்கிறீர்கள். அழைங்கள் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அழைத்து பாடலாம். அல்லது அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் பதிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நன்றி ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா எப்படி இருக்கிறீங்க? ரீட்டம்மா
1: ஓ இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கிறோம்மா, ஆண்டவர் கிருபையில ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஐயா.
0: என்ன பாட்டம்மா?
1: எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இவத்தோட்டு
0: ஓகேம்மா.
1: ஓகே
0: நன்றியம்மா.
1: நன்றி நன்றி.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பிரியனா? ஆமென், குட். நானே அப்படித்தான், எனக்கு சுகம் இல்லையாண்டு நான் சொல்றேன். இல்ல எப்பொழுதுமே இல்ல நாங்க உண்மையை கேட்டா உண்மை சொல்லணும். அவ்வளவுதான். கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்காக பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். ஆமென். உங்களோட மொன்றியல் எப்படி இருக்குது? மொன்றியல் வாழ்மாக்கள் எல்லாரும் தோட்டம் செய்யணும். சீசன் துவங்கிட்டு அப்படியா? ஆமா, பொழுதும் போவே இல்ல, வேணும். சரி, எனக்கு இப்ப நீங்கள் தோட்டம் செய்து மரக்கறி அனுப்பி விடுவீங்க. வாய்க்கும். ஆமா, வருவினம் பார்த்துக் கொள்ளுங்க. அடிக்கடி வார டொரண்டோக்கு இல்ல, மக்கள் வந்து போய் நம்ம, எனக்கு சின்ன தெரியுற இல்ல, ஆனா கேட்டா சொல்லுவார்கள். போன வாரம் தான் வந்துட்டு போனான். என்னட்ட வாரம் இல்ல, மொன்றியலுக்கு அவர்கள் வேற அலுவலாக வருவார். சாரி, டொரண்டோக்கு வேற வேற அலுவலர்களாக வந்து போகிற மக்கள் தொடர்ந்தும் இருக்கிறார்கள். பாப்பம், நான் என்ன தெரிஞ்சா சொல்லுவேனா? என்ன பாட்டு பாட போறீங்க இன்றைக்கு?
1: உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை.
0: ஆமென்.

வல்லவா காக்க வல்லவா காக்க வல்லவா. சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அடைஞ்சாலும் சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அடைந்தாலும் தங்கம் வேறாதென்னை

பறகை போலுண்டு இளநீனே துத்தர் பறவை விட்டோடி வரைவிட்டாலும் பாதை காட்டவும் பாது காத்த

0: ஆமீன். அருமையான நல்ல பாடல், நல்ல நல்ல ராகம். ஓ, அழகா இருந்தது. கத்துக்கல, நித்திர அடைஞ்சிட்டு இருப்பேன். ஆமாம் ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன். நவரை வல்லமே நிலைகளால் நவரை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டது ஊழியத்துக்காக. அப்படியா? எப்ப நீ போறீங்க? அப்படியா? என்ன நீங்க அதான் நீங்க கூட்டு நடந்துட்டு வருவீங்கள? ஓமாம்.
1: முதல் போய் ஒரு கூட்டம் நடக்கிறது, பத்து திருக்கவே சேர்த்து.
0: ஓமாம்.
1: அவையில எல்லாம் வந்து பிள்ளையில கொண்டு அந்த இதுகளுக்கும் இது அந்த இது நடத்தி இந்த ஒளி விழாண்டு.
0: ஓகே, அதை பார்த்துறேன். எனக்கு அனுப்பியிருந்தீங்க.
1: பத்து திருக்கவே நடத்தினவே இந்த முறை போய் ஒரு ஒரு வடதொரு ஜாழ்பாணத்தில் உள்ள தமிழ திருக்கவிலையும் சேர்த்து அவையில ஒரு ஒரு 20 நிமிஷம் பேச வைக்கிறதுக்கு அந்த
0: நேரங்களே சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, மிக மகிழ்ச்சி.
1: திரும்பவும் நான் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் யோசிக்கிறேன். பேச போறல.
0: அப்படியா?
1: என்ன நல்லம் இருந்தால் அது உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும். என்னால முடிஞ்ச உதவியும் செய்யலாம். சும்மா அந்த சொல்லப்படுதல்ல வேதம். உங்களுக்கு நான் உங்களுக்கு இலவசமா தந்ததை இலவசமாய் கொடுங்கள்
0: கொடுங்கள்.
1: நாங்கள் கொடுப்போய்க்க வாங்குறவருடைய எக்யூப்மெண்ட் அவருடைய நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவர்களுக்கு கட்டாயம் உதவி செய்வோம்.
0: ஆமா, நீங்க தான்
1: வந்து ரேடியோல பேசிட்டு கத்தர் நல்ல கத்தர் பேசிட்டு போனா காணாது.
0: அது நல்ல சமாரி என்ற கதை தெரியும். வேதத்துல அநேகர் படித்திருக்கிறார்கள். அப்படின்னு இத்தனை பேர் போதவர் கூட அதில் போயிட்டு ஓகே எனக்கு ஆராதனைக்கு நேரம் போயிட்டு போயிட்டார். அதால வந்த பல மக்கள் அப்படி ஒரு சாட்டி சொல்லி போனார்கள். அந்த நல்ல சமாரியன் மாத்திரம்தான் அந்த அந்த காயப்பட்டவனை கொண்டே மருந்து கொடுத்து ஆஸ்பத்திரியில் வச்சு பணமும் கொடுத்து மீண்டும் வரும்போது நான் உனக்கு அந்த பணத்தை மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதையும் கொடுப்பேன் என்று போனானா. அதுதான் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து. அப்படி யார் மக்கள் இங்கே இருக்கிறார்கள் காயம் கட்டுவதற்கு?
1: அப்படி ஆக்களை நாங்கள் தெரிவு செய்ய முடியாததான் என்றாலும் நாங்கள் இந்த காரியங்களை ரேடியோ நடத்திக்க நாங்கள் கிளைமையில் ரெண்டு தரம் போய் கதைக்கிறோம், எல்லா கிளைமையில் ஒரு நாளைக்கு போய் கதைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் சொன்னா அதை நடத்துறவருக்கு இந்த பொம்பை இந்த கனடா ரேடியோ ரேடியோ கர்நாடகத்துக்கு காசு கட்டாம அவர் நடத்தினா அதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். நீங்களும் உங்களுடைய பாரியாரும் இதை செய்வோம் அது காசு இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா கனெக்ஷனு காசு யார் கொடுக்கறது?
0: ஐயோ, கனெக்ஷனு காசு சேவரு காசு யார் கொடுக்கறது?
1: அப்ப அதெல்லாம் யோசிக்க அந்த ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு வந்து கலைக்கிறத நான் கேட்டு இருக்கேன். அவர் நீர் வைக்கிறீரோ நான் இந்த ரேடியோ கேட்கிறேன்.
0: அப்படியா கேட்கறீங்களா?
1: கேட்டு இந்த காலமே அத்திமரம் தொழில் போனாலும் ராஜ்யதேசம் ராஜ்யம் செடி மலர்ந்து போனாலும் ஒளிமரம் போனாலும் வந்தெல்லாம் அதெல்லாம் விளங்கப்படுத்தணும். ஆனா எனக்கு எல்லாம் வந்து பிரச்சனை பிடிக்காது. ஏனண்டா இந்த வீட்டை உப்பு இல்ல அடிக்கடி இந்த வீட்டுல பிரச்சனை வருது.
0: கண்டிப்பா முடியாது.
1: அதெல்லாம் சொல்லிட்டு போலாம் சொல்லுவார்கள். அவரு மகன் அவரு மகன் அக்ஷரம் பட்டவர் தானே சுகம் மனைவி சுகமா மனைவி சுகமா இருந்து போயிட்டு அவர் டைம் வந்துட்டு போயிட்டு அதுக்காக நான் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறார் அழுக வெறும். ஆனா எங்கட மனதுக்கு அழுது போட்டு எல்லாத்தையும் அடக்க முடியாம இருந்தாலும் நான் இடங்கள் கொடுக்க கூட சிந்து குடியில சிவச்சிலவே இடங்கள் கொடுக்க அழுக வந்துட்டு அப்படி இருந்தும் நான் அடக்கி கிடைக்க ஒரு மாதிரி அந்த இதயங்களோட போது அந்த தந்த நேரத்தை நான் கவ பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்கவே அதை நான் அந்த சபைக்கு இருந்தாங்கள் நாங்கள்
0: எல்லாரையும் ஒரு கேள்விதான் இந்த கிரிட்டிசைட் பண்ற மக்களை பார்த்து நான் கேட்கிறது, கத்தோலிக்கத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் ஏன் குப்பை பண்ணுனீங்க? அங்க இருந்தா எடுத்துறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை?
1: அது வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லி
0: வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லையே?
1: வாரத்தின்
0: முதல் நாள் இல்ல இல்ல
1: ஞாயிற்றுக்கிழமை
0: அதுதான் வாரத்தின் முதல் நாள் தான் அது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்று வேதாந்தத்தில் எங்கேயுமே இல்ல. அதே கத்தோலிக்க சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யும் போது நாங்களும் அதை எதிர்க்கிறவர்களும் அங்கிருந்து தான் எடுக்கிறோம். கண்டிப்பா
1: நியாயந்திக்கிறவரும் அவர் நான் போனாலுமே ஆண்டவர் இங்க வந்து அரசு ஆட்சி செய்து
0: 993 எனக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரமாது. நன்றி ஐயா, கேட்டுக்கொண்டிருங்க. நேரம் கலைத்திலே 12:10 வியாழக்கிழமைக்கான காலையை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 12:12, வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து விருப்ப பாடலே கேட்க இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நாளிகள். 1 மணிக்கு ஆண்டுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நேரம் 12:16, மதிய ஒலிபரப்புடன் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌதரி கீதாவுக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

அருமையான ஒரு பழைய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற சிடி இப்பொழுது கிடைக்கும் போது அப்பா மடியிலே பாகம் ரெண்டு. இந்த பாடலை விரும்பி கேட்ட அருமையான சோதரி கீதா பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லித்தானாக வேண்டும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இந்த வானொலி ஆரம்பித்த நாட்களில் இருந்து வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு சகோதரி. அதனால் தான் இந்த பாடல் அந்த நாட்களிலே அடிக்கடி அப்பா மடியிலே பாகம் ஒன்று ரெண்டு இந்த பாடல்கள் மிக சிறப்பான ஒரு பாடல். பாடல்கள் எல்லாமே இதை பாடியது பாஸ்டர் டிஜி சீகர் அவர்கள். அந்த பாடல்கள்லேருந்து இந்த பாடலே கேட்டிருந்தார்கள். இதன் ஒன்று தெரிகிறது, அவர்கள் நீண்ட நாட்களாக இந்த வானொலியோடு பயணித்து கொண்டிருக்கிற அருமையான சௌதரி கீதா. அது மாத்திரமல்ல, மிகவும் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை ஸ்பான்சர் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சௌதரியும் கூட. கத்தோட நாம பாடட்டும். ஆண்டவரையும் அந்த சௌதரியை ஆண்டவர் அந்த சௌதரியை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த விருப்ப பாடலை, நேற்றைய நாளில் ஒரு பாடலை நாங்கள் ஒளிபரப்ப நான் தவறிவிட்டேன். அந்த பாடல் யோசனையில் பெரியவர் என்ற பாடலை சௌதரி மெடினா அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ நேற்றைய நாள் விரும்பி கேட்ட இந்த பாடல் அவருக்காக ஒளிபரப்பாகிறது.

அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நேற்று ஒலிபரப்ப தவறிவிட்டோம், சௌரி மெடினாவுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலி தோய்ந்தது. அடுத்ததாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அடுத்த பாடல் விருப்ப பாடலாக வருவது சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கேட்ட விருப்ப பாடல். சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக இந்த பாடல்.

அருமையான ஒரு பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். ஜெர்மனிலிருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள். இந்த பாடலில் ஒரு சரணம், ஒரு ஸ்டென்ஸ் மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு வரிகள். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிவிடுவேன், நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. ஆமேன். நன்றி சௌரி பிரிம் ரோஸ், வாழ்த்துக்களம்மா. அடுத்த பாடலாக நாங்கள் கேட்ப இருப்பது ரீட்டாம் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் ஒன்றை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். கனடாவிலிருந்து அருமையான தாயார் கேட்ட பாடல்.

0: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் கனடாவில் இருந்த அருமையான தாயார் ரீட்டம்மா அவர்கள். அடுத்து ஒரு விருப்ப பாடலை கேட்கிறோம். இது ஏற்கனவே நேற்றைய நாளில் ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவள் கேட்ட பாடல் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பாடலை கேட்ட அருமையான சௌரி மேரி அவர்கள் கனடாவிலிருந்து இந்த பாடலை திரும்பவும் கேட்க விருப்பமாக உள்ளேன். அந்த பாடலை திரும்பவும் ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சௌரி மேரிக்காக ஜெர்மனியிலிருந்து விருப்ப பாடலாக நேற்றைய நாள் கேட்ட பிரிம் ரோஸ் அவர்களுடைய பாடல் மீண்டுமாக விருப்ப பாடலாக ஒலிக்கிறது.
1: சொல்ல போற செபமே என் வாழ்க்கை

இந்த பாடல் நேற்று ஒலிபரப்பானது. இந்த பாடலை மீண்டும் ஒலிபரப்புமாறு கனடாவிலிருந்து சௌரி மேரி அவர்கள் கேட்டிருந்தார்கள். உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு ஆவிக்குரிய பாடல். உங்கள் அனைவருக்கும் இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அடுத்து இறுதியாக இன்னும் ஒரு விருப்ப பாடலே இன்றைய நாள் சௌதரி கேட்டிருந்தார்கள், சௌதரி மெடினா அவர்கள் மீண்டும் இன்றைய நாள் இந்த பாடலே தனக்காக ஒளிபரப்பு மறக்கின்றிருந்தார்கள். இதுவும் சௌதரி மெடினாவுக்காக இந்த பாடல்.

இந்த பாடலை கனடாவிலிருந்து சௌரி மெடினா அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ அவர்களுக்கான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இதுவரைக்கும் உங்களுக்கான நேரத்திலே பாடல் பாடி மற்றும் விருப்ப பாடலே கேட்ட 13 உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்து 1 மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு டாக்டர் பேடரிக் அவர்கள் இணைந்து வார்த்தையை வழங்க இருக்கின்றார்கள்.

0: வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கும் நேரம் கலையத்தில் ஒரு மணி ஒரு நிமிடம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் சிசர் டாக்டர் ஜெயந்தி பெடரிக் அவர்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட். அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் நல்லா இருக்காங்களா?
0: ஆமா சிஸ்டர் கெட்டிங் பெட்டர் தான், நல்லா இருக்காங்க. உங்க ஜெபத்துக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய செய்தி வலைக்குழாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான செய்தி வலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியிலே ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவனை ஆண்டவரே கத்தாவே, நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கிறதற்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் காதுகளையும் இருதயங்களையும் தேவரீர் தாமே திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கத்தாவே, நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே சந்திப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஜபத் நேரத்திலும் கூட சகோதரி நாங்கள் ஒரு விசை நினைவு கூறுகிறோம். மகளுக்கு கர்த்தர் நல்ல சுகம் கொடுத்து சீக்கிரத்திலே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க தேவரீர் தாமே ஆண்டவரே, சீக்கிரத்திலே நீர் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஐயாவையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆதரித்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. இந்த செய்தி வேளையை கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் பதித்துக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் நலநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளைக்காக கலாத்தியர் 6:8 ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் இந்த செய்தியை கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரின் வல்லமை எவ்வளவு அவசியமாயிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். பரலோக பிதாவால் நம்மோடும் நம்மிலும் வாசம் பண்ணும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார். யோவான் 14:15-17. அவர் நம்மை தெய்வீக ஜீவனினாலும் அன்பினாலும் மாத்திரமல்ல, நம்பிக்கையாலும் சமாதானம் சந்தோஷம் ஆகியவற்றாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய அவர் தேவனால் இலவசமாக நமக்கு அளிக்கப்பட்டவைகளை அறிந்து கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். யோவான் 16:13-1 Cor 12:12. அவர் வல்லமை தூய்மை ஆகியவற்றின் ஆவியானவர். எனவே நம்மை சுத்திகரித்து தெய்வீக வாழ்வு வாழ நம்மை நமக்கு அவர் வல்லமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 1 Cor 6:11 எசேக்கியல் 36:27 அவர் நமது இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணி மறுபடியும் பிறக்க செய்து புது சிருஷ்டியாக்கி நமது உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வேத பகுதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 2:29, தீத்து 3:5-6. அவர் நம்மை நடத்தும் போது மாம்சத்தின் கிரியைகளை அழித்துவிட்டு கர்த்தரை விடுதலையோடும் புதுமையோடும் சேவிக்க முடியும். அநேக வார்த்தைகளை பற்றி குறித்து சொல்லுகிறது. அவரது மகிமையான ஊழியத்தின் இயேசுவின் மகிமையான ஊழியத்தின் பலனாக கூட நம்மை மேலும் மேலும் கர்த்தருடைய சாயலாக அவர் மாற்றுகிறார். 2 Cor 3:8-18 அவருடைய கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்பவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22-23. நாம் சாட்சியாயிருக்கும்படியாகவும் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கவும் தேவனுடைய ஜீவனை பிறருக்கு பகிர்ந்தளிக்கவும் அவர் நமக்கு வல்லமை தருகிறார். தெய்வீக வாழ்வுக்கும் ஊழியத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. பாருங்கள், நாம் ஆவிக்கென்று விதைக்க வேண்டிய அவசியம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். விலையேற பெற்றதும் முக்கியமானதுமான தூய ஆவியானவரின் ஈவனால் அவரது பிரசன்னமும் கிரியையும் நம்மில் காணப்படும்படி நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மிகவும் கருத்தாயிருக்க வேண்டும். இவை நம்மில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். மாம்சத்துக்குரியவைகளை அல்ல, ஆவிக்குரியவைகளில் மனதை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:5-6. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறவைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. ஆவிக்கென்று விதைப்பதற்காக நமது வாழ்விற்குள்ளே தேவ வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை வசனம் ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. அது எப்பக்கமும் வெட்டக்கூடிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மில் ஜீவன் அருளப்பட இதன் மூலம் நம்மில் கிரியை செய்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்று இயேசு சொன்னார். இதை மனதில் கொண்டவர்களாக நாம் அசுத்தமானவைகளையும் பொல்லாங்குகளையும் விட்டுவிட்டு வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதனால் நம்முடைய ஆத்துமா ரட்சிப்படையவும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். எனவே நாம் மிகவும் சிரத்தையோடு வேதவசனத்தை படிக்கவும் இருதயத்தில் அதை பதித்துக் கொள்ளவும் கீழ்ப்படியவும் அதை பிரசித்தப்படுத்தவும் வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்க அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். வேத வசனங்கள் மூலம் தேவையான திருத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். நம்மை நீதியில் பயிற்றுவித்து எல்லா நற்கிரியைகளுக்கும் நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்வார். ஜெப வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் ஆவிக்கேற்றபடி விதைக்கிறோம். நாம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. நமது பலவீனத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நாம் தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசும்படி அவரை நாம் அண்டிக்கொள்ள வேண்டும். அப்படி ஏறெடுக்கப்படும் ஜெபம் அதிக பலனுள்ளது. நமக்கு அருமையானவர்களுக்கும் நமது சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் ஏறெடுக்கும் ஜெபம் அதிக அறுவடையை இம்மையிலும் நம்முடைய நித்திய ஜீவனிலும் நாம் கட்டாயம் அவற்றை நாம் அதன் பலனை நாம் காணலாம். அதிகமாக விதைத்து அதிகமாக நாம் அறுவடை செய்வோம் என்று நாம் பார்க்க போகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 கொரிந்தியர் 9:6 ஆவியானவரோடு நாம் ஜாக்கிரதையாக உறவு கொள்ள வேண்டும். எப்படி? பெருக விதைப்பதோடு வாழ்வை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணிப்போம். அதிகமான ஆவியின் வல்லமைக்காகவும் பிரசனத்திற்காகவும் பரமபிதாவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த விலையேற பெற்ற ஈவை அளவில்லாமல் கொடுக்க அவர் ஆசையோடும் ஆவலோடும் காணப்படுகிறார். எல்லா விதமான பாவங்களையும் விட்டு திரும்ப ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அவை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியவை. ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும் வேதம் கற்றுத்தருகிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று நமக்கு வேதம் கட்டளை கொடுக்கிறது. நம்மை கழுவி சுத்திகரிக்கவும் அவருடைய பரிசுத்த ஆவியை அவர் நம்மிலிருந்து எடுத்து போடாமலும் இருக்கும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். இது சங்கீதம் 51:1-11 வசனங்களை வாசித்து நம்மில் அந்த காரியங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவ வசனத்தால் நம்முடைய உள்ளத்தையும் இதயத்தையும் நாம் நிரப்ப வேண்டியது அவசியம். ஜபத்திலே நாம் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தவும் அவர் நமக்கு உதவி செய்யவும் நாம் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி திரளாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இவையெல்லாம் வேத வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது. இவை ஒரு சாதாரண கட்டுக்கதை போன்ற காரியங்கள் அல்ல. இல்லாவிட்டால் இவையெல்லாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளும் அல்ல. இவையெல்லாம் வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளும். இதன் மூலமாய் நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் நம்மை பரிசுத்திற்கு அழைக்கிறவரும் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். எனவேதான் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகியவற்றை ஆண்டவர் முற்றிலுமாய் சுத்திகரித்து அவருக்கேற்ற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக்குவோம். பின்னும் பாருங்கள், கடைசியாக நித்திய ஜீவனாகிய ஈவு என்று நாம் காணப்போகிறோம். ஆவிக்கென்று நாம் விதைக்கும் போது நித்திய ஜீவனை அறுப்பதால் அந்த மிகப்பெரிய ஈவுக்காக நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6:8 இந்த காரியம் நமக்கு மறைக்கப்பட்டு காணப்பட்டாலும் கூட நாம் நம்முடைய நித்திய ஜீவனின் வாழ்க்கையில நாம் கட்டாயம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. எப்படி நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவோம் என்றால், பாருங்கள், கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் காணப்பட வேண்டும். இப்படி காணப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். பின்னும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் நாம் காணப்படுகிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறார். அவரே ஜீவனானவர், அவரே நம்மில் ஜீவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவனெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது. பின்னும் இதன் மகிமையான நிறைவேறுதல் வரும் நாட்களிலே முடிவின்றி காணப்படும் நம்முடைய நித்திய ஜீவன் அழிவில்லாத கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்லுகிறதாய் இருக்கிறது. குமாரனில் இருக்கும் நித்திய ஜீவனுக்காகவும் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கும் நித்திய ஆவிக்காகவும் நாம் கர்த்தரை துதிப்போம். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே நடத்தி மாம்சத்திற்கு எதிரானவைகளை மாம்சத்திற்கு எதிராய் நம்மை போராடி அவர் நம்மை மேற்கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தி செல்லுகிறார். ஆவிக்கென்று திரளாய் விதைத்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளை நாம் புறப்பட செய்வோம். நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்று நம்மிலிருந்து புறப்படட்டும். யோவான் 4:14 வாசியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜபம் செய்து இந்த செய்தியை நிறைவு செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான செய்தி நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் நித்தியத்திற்கானவைகள், ஆவிக்குரியவைகள். மாம்சத்தோடு கர்த்தாவே இவை போராடுகிறதாய் காணப்படக்கூடிய காரியங்கள். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தை மேற்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனத்தை ஆராய்ந்து படித்து தியானித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கர்த்த தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென். ஆமென். நன்றி சகோதரி ஜெயந்தி, உண்மையில ஆசீர்வாதமான ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து வருகின்ற ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: நன்றி, நன்றி. காட் பிளஸ்.
1: நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 1:13 1:15 மீண்டுமாக நாங்கள் ஆண்களுக்கான ஆலோசனையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் டாக்டர் செல்வின் ஜீஸ்ராஜ் அவர்கள். அது வரைக்கும் ஒரு பாடலோடு இணைந்திருக்கலாம்.

0: நேரம் கலைந்திரே 1:15 வியாழக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை கூடாக ஆலோசனை கேட்கின்ற நேரம். எங்களோடு ஆலோசனையை வழங்க டாக்டர் செல்வின் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாம மகிமை படட்டுங்க. நல்லா இருக்கும் பிரதர்.
0: ஆமென். வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: இருக்கு பிரதர், ஹெக்டிக்கா தான் இருக்குங்க.
0: அப்படியா? ஆமீன், ஆமீன். நன்றி. இன்றைய நாளும் மீண்டுமாக எங்களோடு இணைந்துகிறீர்கள், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளில் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை, ஆலோசனையை நாங்கள் கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். தொடருங்கள்.
1: நிச்சயமா பிரதர், இன்றைய நாள் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மை வந்து இன்வால்வ் பண்ணியோ இல்லை நம்மளை சம்மந்தப்படுத்தாமையோ ஏதோ ஒரு காரியங்களை நமக்கு சுற்றி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கு நம்ம பதில் எந்த மாதிரியாக கொடுக்க போகிறோம், கொடுத்துட்ருக்குறோம், அதோடைய அந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இதுக்கு நம்மளுடைய மனது எந்த மாதிரியான காரியங்களெல்லாம் சிந்திக்குது, இதைத்தான் நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. வெளியிலேருந்து நிறைய விதமான இன்புட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு நம்ம எந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடுறோம், இந்த ரெஸ்பான்சஸை வச்சு நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. முதலாவது நம்ம வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது நமக்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம வந்து அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு இந்த அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையே இருக்காதுங்க. அதுக்கு ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் தான் நம்ம டக்குன்னு கொடுத்துருவோம். அது எந்த மாதிரி இருக்கும்னா, இமீடியட்டா நம்ம ஹியூமன் பாடியில எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் கலந்திருந்தாலும் அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிச்சு வைக்கிறாங்க, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். இதுல வந்து நம்பர் ஒன் எந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் என்னன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு யாராவது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப மிகுந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஒரு நம்மளுடைய அந்த அட்ரினல் பூஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் அப்படியே நம்ம உடம்புல இருந்து அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி அதே நேரத்தில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னோம்னா, நமக்குள்ளாக ஒரு சோகமான ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்துருங்க, நம்மளுடைய அந்த சேட்னஸோட சேர்ந்து ஒரு பயமும் நம்மளை தாக்கக்கூடியதா வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4 இதை கேட்டகரைஸ் பண்ணீங்க. இதுதான் நம்மளுடைய பிரைமரி. ஒன்று அதிகமாக சந்தோஷமா இருக்கிறது, சர்ப்ரைசஸ் நடக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நமக்கு நடக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான சோகமும் ஒரு பயமும் தான் இந்த நேரத்தில் ரொம்ப நம்மளை தாக்கக்கூடியதா இருக்குதான். இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு இன்புட் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம எமோஷனலாக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து அதை ரியாக்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோம். இதை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம், நம்மளை வந்து தாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோன்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இன்புட், ஒரு ஹாப்பினஸோ ஒரு இதோ வந்துச்சுன்னா அதை எமோஷனலாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அந்த எமோஷனல் லெவலோட கண்டினியூவேஷன் தான் என்ன ஆகுதுன்னா, அதை பற்றியே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கர்வமோ இல்லை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய குணங்கள் மாறக்கூடியதாக ஆயிடுதுங்க. நான் இது வரைக்கும் ஒரு சந்தோஷமானவனாக இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்ட நேரத்தில் எமோஷ்னலாக அதை நான் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷப்பட்டு என்னுடைய லைஃப் எல்லாமே நல்லா தான் நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளாக போய் எல்லாமே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவேனே தவிர, எந்த நேரத்திலும் என்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறுன்றதை பத்தி நான் யோசிக்க போறதே கிடையாது. அதே நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா, இமீடியட்டா எனக்குள்ளாக வரக்கூடியது வந்து ஒரு விதமான கோபமோ இல்லை ஒரு மாதிரியான ஒரு பயமோ இல்லை ஒரு கவலையும் வந்துருச்சுன்னா இது அப்படியே கண்டினியூஸாக வாழ்க்கை பூரா போயிட்டே இருக்கக்கூடியதாக மாறிடும். எப்போ பார்த்தாலும் என்னத்தை விட வேற யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும், எனக்கு கிடைக்க வேண்டியது வந்து வேற யாருக்காவது ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் ஒரு ஷாக்கிங் இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு ஒரு பொறாமை மாதிரியான ஒரு சிந்தனை வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ளாக வர ஆரம்பிச்சு எனக்கு நடந்த சம்பவத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இருந்தாலும் என்னுடைய மைண்ட்குள்ளே அது வந்துருச்சுன்னா இமீடியட்டாக வந்தது ஒரு லாங் டேர்மாக எனக்குள்ள தங்க ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்ச்சியாக வாழ்க்கையில் இருக்கும்போது இதுக்கு ஏன்னா எப்படியாவது வெளிப்படுத்தி என்னுடைய குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு எமோஷ்னலாகவே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே எமோஷ்னலாக நம்ம எதையுமே எடுத்துக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரிங்க, எமோஷன் இல்லாமல் ஒரு மனுஷன் கிடையாது, உண்மைதான். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இன்புட்ஸுக்கும் யார் என்ன சொன்னாலும் எமோஷனலாக ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன் தேவை தான், அந்த எமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும், லைஃப் எப்படி போகும், எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்னு யூ ஹாவ் டு மேக் இட் இன் ஒரு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு காரியம் வந்துருச்சுன்னா இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்த உடனே அது நம்ம உடம்புக்குள்ளே இறங்கி உடம்புல ஒரு சில ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து காமிக்க ஆரம்பிச்சிருது. அது என்ன மாதிரினா ஒரு சிலருக்கு கோவம் வரும், ஒரு சில நேரத்தில் சண்டை போடு, இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. இந்த ஃபைட் ஆர் ஃப்ரைட்னு சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்ரினல் பூஸ்ட் தான் இது. இது நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே ஒன்று எதிரி வந்தானே அடிச்சு தாக்கு இல்லையா அந்த இடத்த விட்டு ஓடிடுன்ற மாதிரியான ஒரு காரியங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான ரியாக்ஷன்ஸும் மாறக்கூடியதாக ஆயிடுங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் வந்து இட்ஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் நம்ம ரியாக்ஷன். இந்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த எமோஷனல் லெவலையும் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஒன், உங்கள் எமோஷனல் லெவலில் யார் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நான் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு அதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கலாக உங்களுடைய உடம்போ உங்களுக்கு உடம்புக்குள்ளே இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களையுமே உங்களை தடுத்து நிறுத்திடலாம். நீங்கள் இதை தடுத்து நிறுத்தினாலே போதும், நீங்கள் உங்களுடைய மனசையும் இந்த நேரத்தில் எமோஷ்னலையும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க, உங்களுடைய ஃபிசிக்கலும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. ஆப்வியஸாக என்ன ஆகிடும்னா கண்டினியூஸாக அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்களுடைய பிஹேவியர் லெவல் இருக்குது பாருங்களேன், அந்த உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்ஷனு, நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த யாருக்கிட்ட எந்த மாதிரி பேசணும், எந்த டோனில் பேசணும், இந்த மாதிரி ஒருத்தரை எடுத்தோடனே எடுத்தெறிஞ்சு பேசுகிறதா, இல்லைனா நம்ம ரொம்ப கடுப்பாய் கோவத்தில் கத்துறதா, இல்லைனா எதையாவது கையில் கிடைக்கிறத தூக்கி எறிஞ்சு உடைக்கிறதா. நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே செல்ஃப் ஹார்ம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபட்டுக்குவாங்க. செல்ஃப் ஹார்ம்ன்றது நிறைய பேர் ஏதோ கத்தி எடுத்து தன்னுடைய சரீரத்தை கிழிச்சிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, நெகத்தை கடிச்சு துப்புறது, செவுத்துல ஓங்கி இழுத்து குத்திக்கிறது, கையில என்ன ஒரு பொருள் கிடைச்சிருந்தாலும் அதை போட்டு கசக்கிட்டே இருப்பாங்க, வெறும் கை இருந்தாலும் அதை போட்டு அப்படியே போட்டு ஒரு ஸ்க்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடந்துருச்சுனாலே எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பத்தி தவறா பேசுறாங்க, இல்ல ஏதோ ஒரு காரியங்கள் வந்து என்ன ரொம்ப ஒரு ப்ரெஷருக்குள்ள கொண்டு வருதுன்னு எமோஷனல் ஆன உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாறி இமீடியட்டா அவங்களுடைய இந்த சாப்பிடக்கூடிய குணம் வந்து மாற கூடியதான் மாறிடுதுங்களா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்னைக்கு ஏன் ரொம்ப ஒரு ஒபிசிட்டியான ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிருக்கிறோம்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கலாம் பேச பேச அவங்களுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை வந்து அதிகமா சாப்பிடுறதுல அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்களாம். இன்னொன்று, இன்னைக்கு லாஸ் ஆஃப் ஸ்லீப் எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், நீங்க தான் காரணமா, உங்களே நீங்க கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது. எவனோ எவ்வளோ யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி ஏதோ ஒரு காரியத்தை தவறா பேசியிருக்கிறாங்க, தவறா சொல்லியிருக்கிறாங்க, சொன்னவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதையே போட்டு மனசுல வச்சுக்கிட்டே இருந்து என்னாகும் ஏதாகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய நேரங்களை நம்ம மறந்து போயிடுறாங்க. ரொம்ப கவலைப்படுறவன் வந்து எதிர்காலத்தை குறிச்சே என்ன நடக்குமோன்றதை குறிச்சே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் ரொம்ப கவலைக்குள்ளாக இருப்பான், இனி என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு. இன்னொருத்தருங்க வந்துங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு லைஃப்ல வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறவங்க வந்து நடந்து முடிஞ்சிருக்கிற வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்களா பாஸ்ட் டென்ஸை பத்தி. அப்போ உண்மையிலேயே சந்தோஷமான மனுஷன் யாருன்னா இருந்து ப்ரெசண்டான ஒரு லைஃப்ல லீட் ஆயிட்டு இருக்கிறான் பாருங்களேன், அவன் மாத்திரம்தான் சந்தோஷமான ஒரு ஆளா இருப்பானா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே மாறி போயிடுது. அதையெல்லாம் மாறின அடுத்த செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஹேவியர் சுத்தமாக மாறிடுது, என்னுடைய கேரக்டரே அந்த இடத்துல கெட்டு போயிடுது. அடுத்த செகண்டு என்னுடைய பிசிக்கலை நானே வந்து ஹர்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிடுறேன். இதெல்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களில் மெயினாக எந்தெந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிறோம் தெரியுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளே கால்குலேட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் வச்சுருக்கிறத நம்மளே கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கக்கூடியவங்களா ஆகிடுவோம். ஒருத்தர் நல்லவர்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம், அவங்கள வந்து அவர் அவர் சிச்சுவேஷனில் ரியாக்ட் ஆகுறத வச்சு அவன் கெட்டவன் அப்படின்றத முடிவு பண்ணிடுவோம். ஒரே சின்ன ஒரு சூழ்நிலையை வச்சு ஒரு நபர் இப்படிப்பட்டவன் தான், வாழ்க்கை மோசமானது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ஸே கட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு மனநிலைக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டுருவாங்க. நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போகிற நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏன்னா சொல்றது தான் சரி அப்படின்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை மாதிரி நம்ம பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். யார் யார் நம்ம கிட்ட பேசுறாங்களோ இந்த மாதிரி தவறான காரியங்களை சொல்றாங்களோ இமீடியட்டா நம்ம அதை பிரேக் பண்றது, நான் செஞ்சது தான் கரி சரி அப்படின்ட்டு அவங்க கிட்ட அந்த ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் தான் திருப்பி திருப்பி பேசி அதை நான் வின் பண்ணாதான் எனக்கு ஒரு சக்சஸா இருக்கும். அதை விட்டுட்டு எந்த நேரத்துல நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஸ்டேட்குள்ளே வரோம் பாருங்களேன், அப்போ தான் நமக்கு ஒரு காமான ஒரு லெவல் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வாழ்ந்துட்டுருக்கிற எந்த ஒரு மனுஷனாலையும் சரிங்க செஞ்சிட்ருக்கிற அந்த காரியத்தை அவனால் முழு கவனத்தோடு செய்யவே முடியாது. அவன் நினைவுகள் எப்பொழுதுமே அடுத்தவங்க சொல்றதையே மனசுல வச்சு உறுத்திட்டே இருக்கிறனால அவன் சாப்பிட்ற சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. நிறைய நேரங்களில் இந்த பீப்புளோடைய இன்புட்ஸ் வர வர வர மெயினான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டினையல்னு சொல்லுவாங்க. தங்களை தாங்களே மற்றவர்களோடு கூட சேர்ந்து செயல்படுக விடாமல் தனிமைப்படுத்தி கொள்வது, ஒரு கூட்டத்து கூட சேர மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டாங்க, சோசியலைஸ் ஆக மாட்டாங்க, அவங்க தனிமைப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்து மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் வைஸாக நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க இதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாதீங்க. இதுக்கு நீங்கள் திரும்பி அவங்களுக்கு சொல்லணும்னா ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னென்னா வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. யாருக்கிட்ட உங்ககிட்ட பேசுகிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கா? கிடையாது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். ஒருத்தர் என்னை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறானே, எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக்கில் கேட்டுட்டானே, இதுக்கு நான் அவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன பதில், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி இந்த மாதிரியான கேள்விகள் என் வாழ்க்கையில் வராத மாதிரி என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி கொள்ளணும். இந்த ஒரு பதில் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையை செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து யாரும் வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாததான் மாறி போயிடும். நீங்கள் அந்த உங்கள் அந்த கில்ட்டிலிருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, ஒரு பதில் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கடுத்து நான் எடுத்திருக்கிற அந்த ஒரு பதிலை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் அந்த பதிலை சொல்லிட்டு திரும்பி இருக்க வாழக்கூடிய வாழ்க்கையிலலாம் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம போயிட்டுருக்கக்கூடாது. அதை என் வாழ்க்கையில் அந்த பதிலை நான் பிடிச்சிட்டு கடைப்பற்றிட்டு திரும்பி அவனும் அந்த கேள்வியை கேட்க விடாத அளவுக்கு நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நான் போகணுங்க. நம்மக்கிட்ட இப்படி பேசினவங்க அத்தனை பேருக்கும் கேள்வி கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் திரும்பி பதில் சொல்ல வேண்டியது எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான காரியங்களை செய்ததினால் நான் செய்து கொண்டு இருக்கிறதினால் என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம பாடியில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க, அது பேர் என்னென்னா ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அது தன்னிச்சையாக சடனாக நடக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு கண்ணில் ஏதாவது ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா நம்ம மூளை வந்து கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, கண்ணை மூடி திறக்கணும், 10 தடவை திறக்கணும்னு அந்த ரியாக்ஷனை கொடுக்கவே கொடுக்காது. சடனாக தெரியாமல் கடகடகடன்னு நம்மளுடைய கண்ணியுமே வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் திங் நம்மளுடைய உடம்புல வரணுங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இமீடியட்டாக அதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நான் சால்விங் மெக்கானிக் கொண்டு வந்து இமீடியட்டா அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்பெல்லாம் வருதோ திரும்பி நான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் போய் நிக்க மாட்டேன்னு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடணும். என் வாழ்க்கையை வந்து நான் சரிப்படுத்திக்கணும். திரும்பியும் நான் எந்த இடத்துல இந்த தவறுகளெல்லாம் செய்யறேன்னு நாலு பேர் சொல்றாங்க, எந்த இடத்துல நான் பயங்கரமா உயர்ந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க, பேக் டு நார்மல் லைஃப் நான் திரும்பி வந்து வாழ்ந்தே ஆகணுங்க. நிறைய பேர் இல்லை என்ன செஞ்சிடறாங்கன்னா, ரெண்டே ரெண்டு விஷயத்துல வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு நம்மளை சுத்தி கமெண்ட் பண்றவங்க உண்மைத்தான், நம்ம வாழ்க்கை இவங்க சொல்ற இந்த கமெண்ட் தான் கரெக்டா இருக்குது, நம்ம இப்படி பண்ற பர்சன் தான் சொல்லி கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்றவங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை பத்தி இத்தனை பேர் சொல்றாங்களே, இத்தனை பேருக்கு நான் திரும்பி பதில் சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு அத்தனை கொஸ்டினுக்கும் அவங்க லைஃப்ல என்ன ஆன்சர்ன்றத கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணி தேர் கோயிங் டு அச்சீவ் இட் ஆஃப். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு லெவல்ல நிக்கிறோம், என்ன செய்ய போறோம்ன்றத நம்மள நாமளே தான் கேட்டுக்கணும். நான் என்னத்தை ரெஸ்பாண்ட் பண்ண போறேன், எப்படி செய்ய போறேன், எதை எதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும். இதை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. மை காட் பிளஸ் யூ.
0: ஆமென். டாக்டர், இன்றைய நாள நல்ல ஒரு டாபிக் பேசியிருக்கிறீர்கள். உணர்ச்சி, எமோஷன், சவுத் ஏசியா மக்கள்ல இது கொஞ்சம் கூடுதலா இருக்குமென்று நான் நம்புறேன். ஈவன் சோசியல் மீடியாவில் சில ஒரு சில பெண்கள் உயிரே மாய்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு வந்த கொமெண்ட்ஸை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி மயமாகி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்கள் உயிரே மாய்த்து கொண்ட ஒரு சில மக்களே நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை டஃப்பாக எடுத்தது, அதுக்கு சரியான வகையில் நாங்கள் நடந்தால் அதிலிருந்து மாறி எங்கள் உணர்ச்சிகளை உணர்வுகளை கட்டுப்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் என்பதை மிக அழகாக விவரித்தீர்கள். நன்றி டாக்டர், மிகவும் நல்ல ஒரு ஆலோசனை பகுதியாக இன்றைய நாளில் டாக்டர் செல்வின் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இதில் உங்களுக்கு யாராவது கேள்விகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் எழுதுங்கள். 6473385596 இலக்கத்தில் அடுத்த வாரம் அவர் வரும்போது அவருடன் நாங்கள் மீண்டுமாக இதை பற்றி கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர் செல்வி? நல்ல ஒரு டாபிக் அண்டை பேசுகிறீங்க. இது எல்லா மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு ஒரு உணர்வு தான், அது இருக்கிறது, இருக்குத்தான், அதை மறக்க முடியாது.
1: யாராவது நமக்கு ஆப்போசிட்டா பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு நினைப்பு வருங்க. அந்த நினைப்ப வந்து நம்மளே அதை எப்படி சரிபடுத்திக்கணும்ன்றதுக்கு கேள்வி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்கு பதிலா நம்ம அதுக்கு பதில கண்டுபிடிச்சு நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது தான் மிகவும் அவசியமா இருக்கு.
0: அப்படி வாழ்ந்தவர்கள் பல இடங்களில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள், அதை நாங்கள் கவனிக்க வேணும். அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் போகணும். எனக்கு நிறைய மக்களை தெரியும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு, ஈவன் சில சம்பவங்கள் அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கடினமாக நடந்தால் வானொலிக்கே வர மாட்டாங்க. ஜபிக்கிற மக்கள் ஜபிக்க மாட்டார்கள், ப்ரே பண்ணுறவர்கள் ப்ரே பண்ண மாட்டார்கள், அப்படியே சொந்து போயிடுவார்கள். ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு காண கிடைக்காது, கேட்டால் சோகம், உணர்வு, உணர்ச்சி, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்று சொல்லி ஜபத்தோடு இருக்கிறேன். ஆண்டவர் தான் என்னை மறுவான ஒரு வாழ்க்கை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக கத்தர் செய்வார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் நாங்கள் அதுக்கு சரியான பதிலை கண்டுபிடித்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை ஒரு சில மக்கள் தவறிவிடுகிறோம். இன்றையனால இந்த ஆலோசனை பதி மிக பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கத்தர்களை நம்புகிறேன். நன்றி டாக்டர் செல்வின்.
1: தேங்க் யூ பிரதர்.
0: அடுத்த வாரம் மீண்டுமாக நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வாழ்த்துக்களை அவங்களுக்கு. நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது வேதாகமம். வேதாகமத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். 1:45.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

1:37 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்புடன் இணைந்திருக்கோம். அடுத்து 1:45 வேதம் வாசிக்க கேட்கலாம். எங்களோடு வேதத்தை வாசிக்க இணையிருக்கார்கள் அருமையான சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், வொர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். wavesofpower.com.
2: நேரம் கலையத்திலே 1:48. இது வேதம் வாசிக்கிறதுக்கான நேரம். எங்களோடு வேதத்தை வாசிக்க ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கார்கள். சௌரிய, நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். எப்படி இருக்கிறீங்க? மிக மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு சில மக்கள் இதை உங்களோட வேத வாசிப்பை கேட்டு சொல்லியிருக்கார்கள், மிக ஆறுதலாக அழகாக கருத்தோடு நீங்கள் வாசிக்கிறதாக ஆண்டவருக்கு
3: ஆமென்.
2: உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது சிரமமா இல்லையா? ஓகே, உங்களுக்கு
3: பிரச்சனை இல்லை. எனக்கு தந்தது தேவன், அதைத்தான் நான் எனக்கு தந்ததை வந்து நான் என்னால் முடிஞ்ச வரையில நான் சுகமாக இருக்கிற பொழுது, பெலனாக இருக்கும் பொழுது நான் கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சு உங்களுக்கு தருவேன்.
2: எல்லாமே
3: நாட்கள் பரவாயில்லை, இயலக்கூடிய நேரம் எனக்கு திராணி இருக்கும் வரை நான் செய்து தரேன் பிரதர், உங்களுக்கு வேதம் வாசிக்க.
2: அல்லேலூயா, நன்றி அம்மா. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்ப ஜெபத்தில் கூட இன்று வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் 1 Samuel 5:6, Esaiah 51, Velippeduthal 12:13 ஆகிய புஸ்தகங்களை சௌதரி ஜெர்மனியிலிருந்து வாசிக்க இருக்கிறார்கள். ஆரம்பிங்கணும்.
3: இந்த நாளிலும் 1 Samuel 5 வாசிக்க கேட்போம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்த அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது நாங்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி, பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவர செய்து, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர்கள் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது, எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல் இட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாத படிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாய் இருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. ஆமேன். 6வது அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறை சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்துவிட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெர்சிமேசுக்கு போன

வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்ஷிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெத்ஷிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டில் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கத்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுருவ படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லில் மேல் வைத்தார்கள். பெத்ஷிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுருவங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று. பொன்னர் செய்த சுண்டெலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெத்ஷிமேஸின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டு இருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெத்ஷிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்கள் அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். ஆமென். அடுத்ததாக நாங்கள் இசாயா 51 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் இரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்று போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள்.
மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால்

0: கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எலும்பு எலும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பும். ராகாபை துண்டித்ததும் பல சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வெற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுஷ புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்குரகத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்குரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நுழலினால் உன்னை மறைக்கிறேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்குரகத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பிரதவிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டியமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரி சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வெளிச்செப்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிட்டு, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரி பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. இஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுச்சற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுச்சற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடி இருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுச்சற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற இஸ்திரியை துன்பப்படுத்தினது. இஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த இஸ்திரியை வெள்ளம் கொண்டும் போகும்படிக்கு பாம்பானது தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது இஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுச்சற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுச்சற்பமானது இஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. 13 அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மலனில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுச்சற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடைய அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுச்சற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமி மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அவனுடைய இலக்கம் 666. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். நன்றி சௌரி பிரிம்ரோஸ், மிக அருமையாக அழகாக கருத்தோடு தெளிவாக வாசித்தீர்கள். ஆண்டுடைய நாம ஒன்றே மகிமைப்பட்டது. உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு ஆஜபிக்கிறோமா.
0: ஆமேன் ஆமேன். God bless you brother, God bless you.
1: Thank you.
0: Just that string கேட்டதா சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா சொல்றேன்.
0: சொல்லு.
1: ஓகே. Thanks.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்தில் 2:14. அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி. இதை வழங்கியிருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து சுசி அம்மா அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய பிபிசி செய்தி அறிக்கையின் இப்பொழுது கேட்கலாம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுத்தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் எதையும் சாதிக்கவில்லை. போர் நிறுத்தத்திற்கு பின்பு முதலில் தோன்றிய ஈரானின் அதிஉயர் தலைவர் கருத்து. காசாவில் உதவி பெற நின்ற பாலத்தீனியர்கள் கொல்லப்பட்டதை மறுக்கும் இஸ்ரேல். காசா பிரச்சினையில் பங்களிக்க போராடும் ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்ய படையெடுப்பை விசாரிக்க சிறப்பு ஆணையம். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட யுக்ரேனிய அதிபர். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களால் அமெரிக்கா எந்த பலனையும் பெறவில்லை என்று ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி காமினேயி கூறியுள்ளார். பனிரண்டு நாட்கள் நடந்த மோதலுக்கு பின்பு வெளியிட்டுள்ள தனது முதல் காணொலி அறிக்கையில் ஈரானின் பதிலடியால் இஸ்ரேல் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
4: இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவுக்கு கடும் பதிலடியை கொடுத்தது. இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய தளங்களில் ஒன்றான அல் உடைட் விமான தளத்தை தாக்கி சேதப்படுத்தியது.
3: முன்னதாக ஈரானின் அணு திட்டத்தில் கடுமையான அழிவை ஏற்படுத்தியதாக இப்போது நம்புவதாகவும் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க விரும்புவதாகவும் வெள்ளை மாளிகை கூறியது. 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளதை சமீபத்திய தகவல் உறுதிப்படுத்துவதாக அமெரிக்க உளவுத்துறை முகமைகள் தெரிவித்துள்ளன. ஆயினும் அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஈரானின் அணு செறிவூட்டல் திட்டத்தை கைவிட அழுத்தம் கொடுப்போம் என்றும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய பகுதிகள் பாதிக்கப்படவில்லை என்கிற பென்டகன் உளவுத்துறையின் முதற்கட்ட மதிப்பீடு கசிந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த தகவல் வந்துள்ளது. இஸ்ரேலில் ஈரானுடனான போர் நிறுத்தம் 3வது நாளாக தொடரும் நிலையில் ஈரானின் அணு திட்டத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிட இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகள் முயற்சித்து வருகின்றன. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: நேற்றிரவு இஸ்ரேலில் உள்ள அணுசக்தி ஆணையம் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்ட இஸ்ரேலிய நிலைப்பாட்டை ஆதரித்தது. இருப்பினும் இந்த தளங்கள் நிலத்துக்கடியில் அமைந்திருப்பதாலும் உளவுத்துறை இந்த இடங்களை சென்றடைவது கடினம் என்பதாலும் களத்தின் உண்மையான நிலையை அறிவது கடினம். என்ன நடந்துள்ளது, தாங்கள் விரும்பிய அணு திட்டத்தை மறுகட்டமைக்கும் சாத்தியக்கூறுகள் ஈரானியர்களிடம் உள்ளதா என்கிற முழு தகவல்களையும் பெறுவதற்கு இன்னும் சற்று காலமாகும். தற்போது வரை போர் நிறுத்தம் நீடிக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் தங்கள் மீதான அணு திட்ட கண்காணிப்பை ஈரான் அனுமதிக்குமா, இஸ்ரேல் இனிமேலும் ஈரானிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் இருப்பதை எவ்வாறு உறுதி செய்யும் என்கிற முக்கிய கேள்விகள் இன்னும் உள்ளன.
3: பிபிசியின் சர்வதேச செய்தி பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டூசர் ஈரான் தலைநகர் செஹ்ரானில் உள்ளார். பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் அவர் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். இந்நிலையில் நகரில் ஓரளவு இயல்பு நிலை திரும்ப தொடங்கிவிட்டதாக அவர் கூறுகிறார்.
6: குண்டு தாக்குதல் நின்றுவிட்டது பெரிய நிம்மதி. இயல்பு வாழ்க்கை மெதுவாக திரும்பி வருவதை உணரலாம். ஆனால் மேலோட்டமாகத்தான் போக்குவரத்து மீண்டு வருகிறது. இன்று முதல் சர்வதேச விமான போக்குவரத்தும் தொடங்குகிறது. இணைய சேவை மீண்டுவிட்டது. பல சமூக செயலிகள் பயன்பாடுகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு அவர்கள் விபிஎன் வசதியை பயன்படுத்துகின்றனர். இதனால் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் உரையாடல்கள் நடக்கின்றன. இருந்தபோதிலும் டெஹ்ரானின் தெருக்களில் பல உணவகங்கள், கடைகள் மற்றும் அலுவலகங்கள் மூடியே உள்ளன. மேலும் மோதலின்போது வெளியேறிய சிலர் இன்னும் திரும்பவில்லை. இந்த போர் நிறுத்தம் நீடிப்பதை உறுதிப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு துணியையே கடைபிடிக்கின்றனர். நேற்றிரவு அதிபர் மசூத் பெஷஸ்கியான் நாட்டு மக்களுக்கு வழங்கிய செய்தியில் தேசத்தின் மீண்டெழும் தன்மையையும் எதிர்ப்புணர்வையும் பாராட்டினார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பல உயர்மட்ட ஈரானிய தளபதிகளுக்கும் முன்னணி அணு விஞ்ஞானிகளுக்கும் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி நாட்டின் மையப்பகுதியில் அடக்கம் செய்யப்படுவார். இத்தகைய அடக்க நிகழ்வுகளின் போது மேலதிக துக்கமும் எதிர்ப்பும் காட்டப்படுவதும் தொடரும். நேற்றிரவு முக்கிய தருணங்களில் ஈரானியர்கள் அடிக்கடி கூடும் ஆசாதி சதுக்கத்தில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றோம். வெள்ளை பளிங்கு கல்லில் அழகு சின்னமாக விளங்கும் புனித இடத்தின் கீழ் செஹ்ரான் சிம்பனி இசை நிகழ்ச்சி நடந்தது. அங்கு வந்த ஈரானியர்களிடம் பேசியபோது சிலர் அரசை ஆதரித்தனர், சிலர் ஆதரிக்கவில்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் தங்களை பற்றியும் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை பற்றியுமே பெரிதும் கவலைப்படுகிறார்கள்.
3: காசாவில் உதவி பெறுவதற்காக வரிசையில் நின்ற 100 பாலத்தீனியர்கள் தங்களின் படைகள் கொன்றதாக கூறுவதை இஸ்ரேல் அரசு மறுத்துள்ளது. அவ்வாறு மக்கள் கொல்லப்பட்டதாக ஐநா மருத்துவமனை வட்டாரங்கள் மற்றும் நேரில் பார்த்த சாட்சிகள் தெரிவித்திருந்தன. ஆனால் வியாழக்கிழமை காலையிலும் மத்திய காசாவில் உதவிக்காக காத்திருந்தபோது 3 கொல்லப்பட்டதாகவும் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். வேறுபட்ட சம்பவங்களில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 20 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை மத்தியஸ்தர்கள் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஹமாஸின் மூத்த அதிகாரி பிபிசியிடம் கூறியுள்ளார். ஆனால் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடங்கியே உள்ளன. இதுகுறித்து தற்போது கெய்ரோவில் பிபிசியின் காசா செய்தியாளர் ரூஷ்டி அபு அலுஃப் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: கத்தாரில் நடைபெறுபவை குறித்து மத்தியஸ்தர்களான கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவுக்கு தெரியும் என்று ஹமாஸ் கூறுகிறது. தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறும் அவர்கள் திருப்பு ஏதுமில்லை, எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை என்கின்றனர். முந்தைய போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் தொடர்புகள் தொடங்கி வளர்ந்தது, ஆனால் இதுவரை முன்னேற்றம் இல்லை என்கின்றனர்.
3: யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் ஈரானுடனான பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க பிரசல்ஸில் ஐரோப்பிய தலைவர்கள் இன்று சந்திக்கின்றனர். ஆனாலும் சமீப மாதங்களில் உலகளவில் ஐரோப்பாவை புறந்தள்ளிவிட்டு அமெரிக்கா தனியாக செயல்பட்டு வருகிறது. போர் நிறுத்தத்திற்கு ஆக்கப்பூர்வமாக மத்தியஸ்தம் செய்யவும், மோசமடைந்து வரும் மனிதாபிமான சிக்கல்களை தணிக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் போராடி வருகிறது.
4: காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்த கோரி ஐரோப்பிய நகரங்களில் பல பெரிய பேரணிகள் நடைபெற்று வருகின்றன.
7: இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்துங்கள், இது தொடரக்கூடாது.
4: இன படுகொலை குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இஸ்ரேல் ஹமாஸை ஒழித்து எஞ்சியுள்ள பணைய கைதிகளை தாயகம் கொண்டு வருவது இலக்கு என்கிறது. ஆனால் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களை நிறுத்த ஐரோப்பிய ஒன்றியம் அதிக முயற்சிகள் எடுக்க 100க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் வலியுறுத்துகின்றன. போர் குற்றங்களில் ஐரோப்பிய ஒன்றியமும் உடந்தையாக இருப்பதாகவும் சில குற்றம் சாட்டியுள்ளன.
8: காசாவில் அனைத்து வரம்புகளும் மீறப்பட்டுள்ளன, எல்லா விதிகளும் மீறப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் செயல்படுவதற்கான சரியான நேரம் இது.
4: காசாவுக்கு உலகிலேயே மிகப்பெரிய உதவிகள் நன்கொடையாளர் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேல் மீது மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்வீடன், ஸ்பெயின், அயர்லாந்து நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன.
9: காசாவில் குழந்தைகள் நீண்ட காலமாக காத்திருந்து விரக்தியடைந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். இதுவரை காணாத பெரிய அமைதி திட்டத்தை ஐரோப்பா கொண்டுள்ளதாக நினைக்கிறேன். ஆனால் காசா தொடர்பாக நம்முடைய எதிர்வினைகள் மந்தமாக இருந்துள்ளன. நடத்தப்படும் இன அழிப்பால் மக்கள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
4: 45 கோடி மக்களை கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலின் மிகப்பெரிய வர்த்தக நட்பு நாடு. மனித உரிமைகள் தொடர்பாக கடந்த 25 ஆண்டுகளாக இருந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்யப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை இஸ்ரேலின் சிறந்த ஆதரவாளர்களாக இருக்கும் ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகள் நிராகரித்துள்ளன.
10: இது காசா மக்களுக்கு உதவாது. இஸ்ரேலுடனான நம்முடைய பேச்சுவார்த்தையை சீரழிப்பதாகவும் முடக்குவதாகவும் இது அமையும்.
4: ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய பொருளாதார சக்தி, ஆனால் காசா தொடர்பாக பொதுவான நிலைப்பாடு அதனிடமில்லை. இதற்காக மிகப்பெரிய விலை அது கொடுக்க வேண்டியிருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர்.
5: பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு அதிக அழுத்தங்களை கொடுக்கவில்லை என்பதும், சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை அமல்படுத்த நிர்பந்திக்கவில்லை என்பதும், இந்த நாடுகள் மனிதாபிமான உதவிகளை பாதுகாக்கவில்லை என்று பிற நாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கான நம்பகத்தன்மையை கடினமாக்கும்.
4: உலகளாவிய விவகாரங்களில் ஐரோப்பாவை அமெரிக்கா புறந்தள்ளி வருகிறது. காசா நெருக்கடியில் தங்களின் குரல் ஓங்கி ஒலிக்கச் செய்ய ஐரோப்பா கடுமையாக போராடி வருகிறது.
3: யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை விசாரிக்க ஒரு சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படுவதற்கான புதிய ஒப்பந்தத்தை அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்றுள்ளார். இது செயல்பட்டு அனைவரையும் பொறுப்பேற்க செய்ய உரிய நடவடிக்கைகள் வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றியபோது போர் குற்றவாளியாக இருக்கும் ஒவ்வொரு ரஷ்யரும் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் சந்திக்கலாம். நன்றி.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
11: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online. Broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி வழங்குகின்றார்கள் அருமையான சகோதரி அமெரிக்காவில் இருந்து.

0: பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை வழங்க இருக்கிறார்கள். அருமையான சோதி சுசி பால்மன் அவர்கள், அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்போம். எப்படி இருக்கிறீங்க சுசியம்மா?
1: நல்லா இருக்கிறோம் ஐயா, கர்த்தர் கிருபையினால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்.
1: ஜெயசந்த் அம்மா எப்படி இருக்கிறாங்க?
0: பரவாயில்ல, சோமாய் கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் வானொலியோடு இணைஞ்சு கொண்டு வரேன்னு நான் நம்புறேன்.
1: ஆமென்.
0: இன்றைய நாளும் ஒரு சில நிமிடங்கள் தாமதமாகி விட்டது.
1: பரவாயில்லை,
0: சுருக்கமாக நிகழ்ச்சியை வழங்குங்கள்.
1: ஸ்தோத்திரம். கண்களை முடி இந்த நாளில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கொடுத்திருந்த நல்ல அருமையான நேரத்திற்காக எனக்கு நன்றி அப்பா. அருமையான சகோதரனை சகோதரியும் சமூகத்தில் வைக்கிறேன். விசேஷமாக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கிரியை செய்கிறேன். இந்த வல்லமையின்படியே கர்த்தாவே அவர்கள் சீக்கிரமாய் அப்பா நம்முடைய ஊழியத்தில் வந்து நம்முடைய ஊழியத்தை செய்ய தேவனாய கர்த்தர் பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இதில் உதவி செய்கிற இந்த வானொலி கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த நாளில் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நாம் வந்து பெண்களாக இந்த உலகத்தில் எப்படியாக ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் வெற்றிகரமாக இந்த ஓட்டத்தை ஓடும்படியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பெரிய கொஞ்சம் வசனத்தின் மூலமாக நாம் வந்து பார்க்கலாம். என்ன வேளையில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் வந்து அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை தொடங்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்திருக்கும் போது முதலாவது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அவரிடத்துல நாம் எல்லாவற்றையும் ஒப்புவித்து நம்முடைய வேலைகளை தொடங்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் நமக்கு வாழ்க்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ராஜ்யம் என்று சொல்லும் போது நாம் அவருடைய காரியங்களில ஈடுபடும் போது தேவனுடைய வார்த்தையிலே நாம் தரித்திருந்து அவரை தியானித்து அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் நமக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்கிறவர் இருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடப்படும் கொடுக்கப்படும் என்று, இவைகள் எல்லாம் என்று சொல்லும் போது மற்ற எல்லாம் நம்ம கேட்காதவைகள் கூட ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று லூக்கா 12:31 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இது வந்து சில வேளையில் ஒவ்வொருவரும் அந்த புத்தாண்டு வாக்கு தத்தமாக வசனமாடு சொல்லலாம். ஆனால் இது ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அது அந்த இந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து இதை நான் வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கே மகிமை செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த ஒவ்வொரு நாளையும் நன்மையினால நம்மளை முடிசூட்டி நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் புடிபடி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் காலில் எழும்பும் போது அன்போடும் சந்தோஷத்தோடும் சிரித்த முகத்தோடும் நாம் அவரை நாம் நோக்கி துதியோடு அவர் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். என் ஆண்டவரே, நீரே வெளியேறப்பட்டவர், உம்முடைய பாதமே இன்பமானது, நீ 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர் என்று நாம் சொல்லி அவரை போற்றி அவரை பாடி அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக அது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும். முதலாவது கர்த்தர் என்பது ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் நாம் வெளியே போகும்போது, எப்பொழுதுமே நாங்கள் வெளியில போகும்போது நான் வந்து ஜெபித்து விட்டு நாங்கள் போவோம், ஜெபிக்காம இறங்கவே மாட்டோம். ஆண்டவரே, எங்களோட வாகனத்தை பார்த்து காத்து கொள்ளும் ஆண்டவர், நாங்கள் போகிற காரியங்கள் வெற்றிகரமாக முடியணும், நாங்கள் போகிறது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி முதலாவது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நான் வந்து செல்லும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் எதை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து மேன்மைப்படுத்தி அவரை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வாசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:30 பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்ப நான் முதலாவது ஆண்டவரை கனப்படுத்தணும். எந்த காரியம் செய்தாலும் முதல்ல அவரை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நான் வந்து அசட்டை பண்ணினா, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படியாமல் போனோம் என்றால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாபமாக மாறிவிடுகிறது. மாட்டவ ஆண்டவர் சொல்றார், என்ன அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இது வந்து ஆண்டவருடைய வார்த்தை. நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படணும். இது வந்து ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவம் அதை நான் சொல்லுகிறேன். அவங்க வந்து ஒரு கல்லூரியில ஒரு முதல்வர் வந்து உரையாற்றினாராம். அவர் அருகில் இருந்த ஒரு ஒரு போர்டு, நம்ம ஊர்ல எல்லாம் கற்பலகை இருக்கும்ல, அதுலதான் சாக்பீஸை வச்சு வரைவாங்க, எழுதுவாங்க, நம்முடைய பாடங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இப்பமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கரும்பலகையில அவர் ஒரு ஊதியத்தை வச்சாராம். வச்சுட்டு இதுல ஏதாவது மதிப்பு உண்டா, இதுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா என்று கேட்டாரா. அப்பொழுது அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், இது ஒன்று இல்லை, வெறும் பூஜ்யம் தானே, இதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பூஜ்யம் அதுக்கு பக்கத்துல வைத்தாராம், அதுவும் வேல்யூ உண்டா, இல்லை இதுக்கு மதிப்பு உண்டான்னு கேட்டப்போ இதுக்கு மதிப்பு இல்லை என்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது போல இன்னொரு பூஜ்யம் வச்சாராம், இதுக்கு மதிப்பு உண்டா, இதுக்கும் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே மதிப்பு அந்த பூஜை வச்சுக்கொண்டே வந்த ஒரு அந்த வெறும் பூஜ்யத்தினால ஒரு மதிப்பும் அது இல்லை. ஆனால் அதற்கு முன்பு, அந்த பூஜ்யத்துக்கு முன்பு ஒரு ஒன்றை போட்டுட்டு ஒன்றை எழுதிட்டு கேட்டா, இது என்ன மதிப்பு உண்டா, இதுக்கு மதிப்பு உண்டு, இது 10 என்ற மதிப்பை பெற்றது. 2 பூஜ்யத்துக்கு முன்னால 1 போட்ட போது இது 100 உயர்ந்தது. 3 பூஜ்யத்துக்கு முன்பதாக 1 போட்ட போது அது 1000 உயர்ந்தது. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போனாராம். அப்போ நான் அதில் என்ன சத்தியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த முயற்சிகள் எல்லாம், அந்த பூஜ்யம் என்று சொல்லும்போது நம்முடைய வெறும் முயற்சிகள் அதுதான் பூஜ்யம். ஆனால் அதற்கு முன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வைத்தா அந்த பூஜ்யத்துக்கு பெரிய ஒரு மதிப்பு பெற்றதாக காணப்படுகிறது. இதுதான் இதில் உள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6:33 பார்க்கிறோம், உங்களுடைய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். இந்த வசனம் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது அங்கே பின்னால் உள்ளவங்க எல்லா காரியங்களும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூஜ்யங்கள் மதிப்பு பெறும்படி கொண்ட முதலாவது நம்ம எழுதும் போது அது என்ன, ஒன்று என்ன, அப்போ சிலனாகிய யோவன் எழுதுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 வசனத்தில் பார்க்கிறோம். உலக பிரகாரமாக நமக்கு பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், இதெல்லாம் அது முதன்மையானதாக இருக்க வேண்டாம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் வேணும் தான், பணமும் பேர் புகழ் எல்லாமே நமக்கு அவசியம்தான், அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இவையெல்லாம் நமக்கு முதன்மையானதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் செல்வமும் செல்வாக்குகள் பணம் பொருள் எல்லாமே வசனம் சொல்லுகிறது எல்லா அநித்தியமானவைகள், இவையெல்லாம் அழிந்து போகும், அழிந்து போகக்கூடிய காரியங்கள். பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், இந்த உலகத்து காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பாருங்க, நம்ம புதிய ஏற்பாடில் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்தில் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது மார்த்தாலும் மரியாளும் ஒரே வீட்டில்தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இரண்டு பேருடைய முக்கிய துவங்களை நம்ம பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருந்து, ஒருத்த மார்த்தாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக, மார்த்தாளும் மரியாளும் ரெண்டு பேரும் சகோதரிகள் தான், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசமான காரியங்கள் இருந்தது. மார்த்தா வந்து வீட்டு வேலைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவளாய் காணப்பட்டா. மரியாளோ கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த ஒரு முக்கியத்துவத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவன் முக்கியத்துவம் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அந்த லூக்கா அதிகாரத்தில் 10வது அதிகாரம் 41-42 நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்று அதுதான், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதை நாம் தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக அது வந்து மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பழங்காலத்தில் ஒரு, நீங்கள் இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தத்துவ ஞானி இருந்தாராம். அவர் ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகோட்டி வைத்திருந்த படகில் மேலே ஏறினாராம். படகும் புறப்பட்டு தான். அந்த தத்துவ ஞானி கேட்டாராம் படகோட்டியை பார்த்து, உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? அவன் சொன்னானா, படகோட்டி சொன்னாரா, அவரை பார்த்து, ஐயா நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு வானசாஸ்திரம் தெரியாது அப்படி சொன்னான். அப்போ அப்போ போச்சு, உனக்கு வாழ்க்கையில் கால் பங்கு வீணாய் போச்சு என்று அங்கலாய்த்து சொன்னார் அந்த தத்துவ ஞானி. படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போனபோது அந்த தத்துவ ஞானி படகொட்டியை பார்த்து கேட்டாரான், ஐயா உங்களுக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? தெரியல. கணித சாஸ்திரமாவது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ படகொட்டி சொன்னார், ஐயா நான் மலைக்கு கூட ஒரு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்லை, எனக்கு எப்படி கணித சாஸ்திரம் தெரியும்? அப்படியானா உன் பாதி வாழ்க்கை வீணாகி போயிட்டுன்னு சொன்னாராம் அந்த தத்துவஞானி. பிறகு விஞ்ஞான சாஸ்திரம் தெரியுமா? அதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி பேசி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படகு வந்து சுழலில் சுக்கி சுக்கி சுழண்டு கொண்டு இருக்கும் போது அந்த படித்த மேதையான அந்த தத்துவஞானி தண்ணீருக்குள்ள விழுந்து உயிருக்காக தத்தளித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது படகோட்டி அவன்கிட்ட கேட்டாராம், ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டப்போ, ஐயோ எனக்கு தெரியாதே என்று பரிதாபமாக அந்த தத்துவ ஞானி கதறினாராம். இப்படிதான் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சா கூட கணித சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நான் கற்றிருந்தாலும் அந்த நீச்சல் சாஸ்திரம் தெரியலன்னா உங்களுடைய வாழ்க்கையும் போச்சுதே என்று படகோட்டி அவருக்கு பரிதாபப்பட்ட அந்த சாஸ்திரக்கார அந்த சயின்டிஸ்ட் இந்த நாளில் சொல்லும்போது சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், அவர் தண்ணீரில் மூழ்கினதாக அந்த ஒரு சிறிய கதை. இது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதே போல தான் உலக வாழ்க்கையில் முதலாவது ரட்சிப்பின் சாஸ்திரம், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களால் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கும் போது அதுதான் நம்மளை இந்த உலகத்திலேருந்து ரட்சிக்கும். இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து அரசாளுகிற அந்த நாட்களில் நாமும் அந்த இடத்துல காணப்படுவோம். இந்த உலக கரையிலிருந்து மறுக்கரையாகிய பரலோகத்துக்கு போவதற்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றோம் என்றால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை நான் தேடும்போது கர்த்தர் நமக்கு மீதி எல்லாவற்றையும், இந்த உலகத்தை விட்டு போனால் கூட நமக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் யார் யார் இந்த நாளில் ஆண்டவரை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோமோ, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு ஏதுவான காரியங்கள் இல்லாதவைகளை நாம் செய்து கொண்டிருப்போமானால், கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து கொண்டிருப்போமானால், ஆண்டவரை வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று நாம் இருப்போமானால், மாத்திரமல்ல நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவருக்கு நேராக நடத்தவில்லை என்றால் ஆண்டவர் நம்மகிட்ட இந்த நாளில் கணக்கு கேட்பார். அவர் கேட்பார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன் என்று இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். இந்த நாளில் மன திரும்ப அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்துவோம். கர்த்தாமே இந்த வார்த்தைகளினால் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் கிருபையும் இந்த நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இதில் தவறி இருப்போமானா தேவனாய்யா கர்த்தர், அப்பா இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று நீங்கள் கேட்குறீங்களே ஆண்டவரே. அப்பா முதலாவது எங்களை கர்த்தாவை ஆண்டவரே நீ ரட்சிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் உமக்கு பயந்தவர்களாய் உமக்கு இதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் ஜீவிக்க என் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஜீவிக்கிறோம் ஐயா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் கர்த்தர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நல்ல ஆலோசனை பகுதி சுசி அம்மா. அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது நாங்கள் தேட வேண்டும் என்ற நல்ல கருத்தை அழகாக நல்ல கதைகள் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். வாழ்த்துக்களம்மா. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: பாஸ்டரையும்
0: கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா, சரி ஐயா. நன்றி, நன்றி.

0: வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்தில் 2:46, 3 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசல் ஜெபம். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள்.

0: வியாழக்கிழமை மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். நேரம் கலையத்திலே 3 மணி. இது திறப்பின் வாசல், ஜபத்துக்கான நேரம். இந்த ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையால சுகமா இருக்கிறேன்.
0: ஆமென். மிக மகிழ்ச்சி உங்களுடைய குரலை மீண்டுமாக வானொலியில கேட்கிறதுக்கு. ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு ஜப குறிப்புகள் அனுப்பி இருக்கிறேன். சுருக்கமாக நான் என்ன அளவை சொல்கிறேன். இன்றைய நாளும் 3 செய்தியாளர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். மற்றும் நீதிமொழிகளை வாசித்தார்கள் சௌரி மெடினா அவர்கள். உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 13 சௌரிகள் பாடல் பாடி விருப்ப பாடலை கேட்டும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை பகுதியை சௌரன் செல்வின் ஜெஸ்ராஜ் அவர்கள் டாக்டராக இருக்கிறார். அவர் அங்கிருந்து ஆலோசனை பகுதியை வழங்கினார்கள். அதன் பின்பதாக வேதத்தை வாசித்தார்கள் சௌரி உங்களுடைய சபையில் உள்ள சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கர்த்தர்கள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் வாழ வேண்டும் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான சௌரி சுசி பால்மர் அவர்கள் வழங்கினார்கள். ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இதற்கு பின்பதாக இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்தியவசன நிகழ்ச்சி இடம்பெறும். இவைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வயதான தாயாளர்களாக எங்கள் கண்களிலே தெரிவது அருமையான நோவா

0: அம்மா மற்றும் பவளம் அம்மா அவர்களுக்காக ஜெபிங்கள். அத்தோடு எல்லா வயதான மக்களுக்காகவும், வாரிய பிள்ளைகள், குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியாவுக்காக இந்த யுத்தங்கள் இப்பொழுது சமாதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர வேண்டுமாக, உலகில் சமாதானம் கிடைக்க வேண்டுமாக மக்கள் பீதியோடு அநேக இடங்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏசியா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். யுத்தத்தில் இழந்து போன இழப்புகளுக்காக பரிதவிக்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியா தேசத்துக்காக எல்லா சபைகளுக்காகவும் ஜெபிங்கள். எல்லா ஊழியர்களுக்காகவும் மற்றும் உங்களிடம் உள்ள ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபிங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: நன்றி பிரதர். கர்த்தாவே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க, துதிக்க, ஜெபிக்க, பாடல்களை பாட, வேத வசனங்களை கேட்க, கர்த்தாவே நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, லூக்கா 18 7 அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொன்னபடி கர்த்தாவே, அந்தவரே கர்த்தாவே, நியாயாதிபதியாகிய தேவனாகிய கர்த்தர் நீர் நியாயம் செய்கிற அந்த தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அந்த பெண்ணுக்கு ஆண்டவரே நியாயம் கிடைத்தது போல கர்த்தாவே, அந்த விதவையாயிருந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்தது போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே உங்களை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ண வந்து நிற்கிறோம். சுவாமி, விசேஷித்த விதமாய் இந்த வெள்ளமையின் அலைகள் ஆண்டவரே வானொலி ஊடாக கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் இந்த ஸ்தாபர்களுக்கான் குடும்பத்தை வின்சனுக்காகவும், சௌரி ஜசிந்தாவுக்காகவும், அவருடைய பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாரத்தை போட்டு கத்தாவே உம்முடைய வார்த்தை என்றாலும் சரி கத்தாவே, உம்முடைய ஆண்டவரே கத்தாவே அந்த வல்லமையின் அலைகள் மூலம் கத்தாவே அந்த வார்த்தைகள் கடந்து சென்று ஒவ்வொரு உள்ளங்களையும் ஊடுருவி சென்று அந்த வல்லமையை செய்கிறபடினாலே அது வெறுமனே திரும்பி வராது என்று சொன்னபடி உறைந்த மாறியும் மழை வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு ஆண்டவரை விதையையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொன்ன வார்த்தைகள் வெறுமனே திரும்பி வராது என்று சொல்லி இந்த வல்லமையின் அலைகளூடாய் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் கத்தாவே அது ஜீவன் உள்ளதாய் கத்தாவே 1:30 1:100 1:60 பலன் தரும் படிக்காக ஐயா, இன்னும் இது பலிகி பெருகும் படிக்காக, இந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக, இந்த ஊழிய தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக ஐயா நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்பா, விசேஷமாய் சௌரி ஜசிந்தாவுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சன் தலதொடக்க உள்ளங்கால் மட்டும் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். அப்பா, உம்முடைய பலத்தினாலே நீர் இடைக்கட்டும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் என் தேவனுடைய கரமும் பன்மடங்கு ஆசீர்வாதங்களும் பெருகும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷித்த விதமாய் இன்றைய நாளிலே இந்த வியாழக்கிழமைகளிலே நடைபெறுகிற ஆண்டவரே இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய செய்தியை கொடுத்த கத்தாவே பாஸ்டர் ஜான் பாலாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்த அந்த சகோதரன், அந்த குடும்பத்தை கத்தாவே உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஒரு பாரத்தோடு கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற, உங்களுடைய தேவ செய்திகளை கொடுக்கிற அந்த குடும்பத்தை உங்களுடைய இரத்தத்துக்குள்ளே மூடி மறைக்கிறோம் ஐயா. இன்னும் நல்ல சுகங்களை கட்டளையிடு கொடுங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பொழிந்தரலும் படிக்காக, அந்த ஆவியானவர் தாமே அவரை நடத்தும் படிக்காக, குடும்பங்கள், பிள்ளைகள், ஆண்டவரே தேவைகள் எல்லாம் ஊழிய பாதையிலே போகிற நிலைமைகளிலே ஊழியங்களை வர்த்திக்க பண்ணுங்க, சபைகளை பெருக்குங்க, ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே, அந்த இரண்டாவது செய்தியை கொடுத்த பாஸ்டர் ஆண்டவரே டேவிட் கைவாளியம்மக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மகனை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சோதனையும் ஆண்டவரே அந்த குடும்பத்தையும் மூடி கொள்ளட்டும் என்று சொல்லுகிறோம். உம்முடைய எனக்கொருவன் ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்க கத்தாவே. உங்களுடைய கனத்தினால் அவர்கள் நிறைக்கப்படும் படிக்காக அவருடைய தேவைகள், சரீர தேவைகள், அவர்களுடைய இந்த நிலை நேரங்களிலே இருக்கிற அந்த தேவைகள், அந்த குடும்பத்தின் தேவைகள், சபையின் தேவைகள், ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கும் படிக்காக கொடுத்த செய்திகளை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படவும் ஐயா, உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படவும் கத்தாவே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே காலையிலே கத்தாவே நீதி மொழிகளை வாசிக்கிற அந்த சகோதரி மெடினா காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சௌரியை ஆசீர்வதிங்க கத்தாவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கத்தாவே, அந்த ஞான வார்த்தைகளை கத்தாவே காலையிலே வாசித்து கத்தாவே ஒவ்வொருவரும் அதை கேட்டு கத்தாவே அதில் இருக்கிற ஞான வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஓடும்படிக்காக, அன்றன்று வேண்டிய ஆகாரம் என்று சொன்னது போல அன்றன்று வேண்டிய அந்த வசனங்களை வாசிக்கிற அந்த சகோதரியையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளையும் நீங்கள் சந்தித்து நடத்தும் படிக்காய் தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய சகோதரிக்கு பலத்தையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலையும் நீங்கள் கட்டளையிடும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல உங்கள் பாடல் நேரம் என்று சொல்லுகிற கத்தாவே, பாடல் பாடியவர்கள் விருப்ப பாடல்களை கேட்ட 13 பேர்களையும் ஐயா அவர்கள் வாழ்க்கையிலே கத்தாவே அந்த பாடல்கள் ஜீவனாய் மாறட்டும் ஐயா. அந்த பாடல்களிலே இருக்கிற வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொண்டு வரும் படிக்காக, அந்த வார்த்தை வெறுமனே வராது என்று சொன்னபடி ஆண்டவரே அது விழுந்து முளைத்து கத்தாவே அவர்கள் வாழ்க்கையிலே அது ஒரு பெருக்கத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் படிக்காகவும் தொடர்ந்தும் ஆண்டவரே அந்த பாடல்களை கேட்கவும் பாடல் பாடவும் அவர்களுடைய தாளந்துகளை வர்த்திக்க பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறிய காரியமோ பெரிய காரியமோ உங்களுக்காய் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காகவும், அவர்கள் இப்பொழுது இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும்படிக்காகவும் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே. அதே போல கத்தாவே அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொல்லி கத்தாவே அந்த வார்த்தைகளை கொடுத்த சௌரி ஜெயந்தி பெற்றிக்கு காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி உடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்து கத்தாவே இன்றைய நாளிலும் கொடுத்த அந்த செய்திகள், தேவனை கனப்படுத்த வேண்டும் என்ற செய்திகள், பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த செய்திகளின் படி கத்தாவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அதை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல அதை செயல்படுத்துகிறவர்களாயும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் கத்தாவே ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த செய்தியை கொடுத்த சகோதரியை ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே ஆண்டவரே. கத்தாவே நீங்கள் நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துகிற தேவன் என்று சொன்னபடி அந்த பெண்கள் ஆரோக்கியமாய் அழகாக வாழ சாட்சியாய் வாழ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடிக்கத்தாவே அந்த ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல் கத்தாவே ஆண்டவரே அதை கொடுத்த சகோதரி சசி பல்மருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன்படி நாங்கள் நடக்கவும் அதை கை கொண்டு வாழவும் அந்த முதலாவது உம்மை தேட எந்த காரியத்துக்கும் முதலாவது உங்களை வைத்து ஓட கற்று தந்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஐயா. உங்களுடைய சமூகத்து கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே. அதே போல அந்த ஜெயந்தி பெற்றை கொடுத்த ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்வு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆண்டவரே செயல்படும் படிக்காக ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழக்கத்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. அந்த சகோதரியையும் ஆசீர்வதிங்க ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க. இன்னும் ஆண்டவரே கத்தாவே அந்த வார்த்தை ஆண்டவரே கொடுக்கிற வேளையிலே ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஐயா அது ஜீவனாய் கடந்து செல்லட்டும் ஐயா. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொன்னபடி ஆண்டவரே இப்ப அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜனங்கள் பெருகுவதற்கும் அது ஜீவனாய் கடந்து வரும்படிக்காக அந்த சகோதரியுடைய குடும்பத்தையும் ஐயா இன்னும் வெளிச்சத்தையும் கொடுத்து இன்னும் அநேக வழிபாடுகளை கொடுத்து அதை ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்கிற வேளையிலே கத்தாவே அது வெளிச்சமாய் மாறட்டும் கத்தாவே அது ஜீவனாய் மாறட்டும் கத்தாவே. அப்படியாய் கத்தாவே வேதங்களை வாசித்து கத்தாவே உதவி செய்த சகோதரி பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சகோதரியை பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே கத்தாவே. அவைகளை வாசித்து ஜன மற்றவர்கள் அதை கேட்டு அது ஆண்டவரே அதை ஆண்டவரே தங்களுக்குள்ளே கிரகித்து கொள்ளவும் அப்பா அழகாக வாசிக்கோம். நீர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் சகோதரிக்கு கொடுத்த அந்த ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகோதரியை ஆசீர்வதிங்க இன்னும் பலப்படுத்துங்க கத்தாவே. இன்னுமாய் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை ஆரோக்கியமாய் சாட்சியாய் வாழலாம் என்று சொல்லி கத்தாவே ஆலோசனை கொடுத்த டாக்டர் செல்வின் ஏசுராஜுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உணர்ச்சி வசப்படுகிற வேளைகளிலே எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தாவே அந்த நேரங்கள் எப்படி நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அழகாக இன்றைய நாளிலே ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த டாக்டருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் யோசனையில் பெரியவருமாய் இருக்கிற தேவன் அவரை அந்த ஆலோசனைக்குள்ளே நடத்தி ஜனங்களுக்குள்ளே அந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஞானத்தினாலும் பலத்தினாலும் அந்த குடும்பத்தையும் அவர் செய்கிற ஊழியங்களை அவருடைய வேலை தளங்களையும் அவர் கையிட்டு செய்கிற அந்த வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காக உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே ஆண்டவரே. அதே போல கத்தாவே இனி வருகிற காலங்களிலே வரப்போகிற ஆண்டவரே அந்த சத்திய வசன நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த சத்திய வசனம் என்று சொல்லி ஆண்டவரே கத்தாவே அது எத்தனை வருடங்களாய் நடைபெற்று கொண்டு வருகிற அந்த ஆண்டவரே கத்தாவே வானொலி நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்க. அதை நடத்துகிற கத்தாவே ஒவ்வொரு வரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கத்தாவே அநேகருக்கு அந்த சத்தியம் கடந்து செல்லும் படிக்காய் அந்த வசனம் அவர்களை விடுதலை படுத்தும் படிக்காக அந்த ஸ்தாபனத்தையும் அந்த ஸ்தாபன ஊழியர்களையும் அதை நடத்துகிறவர்களையும் ஊழியம் செய்கிறவர்களையும் கத்தர் ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த வேளையிலே கத்தாவே இந்த அந்த வல்லமையின் அலைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல இந்த நாளிலே அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்ட நோவா அம்மாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய பலவீனங்கள் ஆண்டவரே முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டது போல கத்தாவே ஆண்டவரே இந்த நோவா அம்மா பவளமம்மா இன்னுமாய் கத்தாவே அந்த மல்லிகா என்று சொல்லுகிற அந்த அம்மா ஒவ்வொரு வரையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து கத்தாவே இவர்களுடைய தேவைகள் இவர்களுடைய பிள்ளைகள் இவருடைய பேர பிள்ளைகள் ஐயா எல்லாரையும் அந்த குடும்பங்களிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கத்தாவே அவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் படிக்காக அவர்கள் போகிற பாதையை நீங்கள் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன். தனிமையான நேரங்கள் முடியாது என்று சொல்லுகிற நேரங்கள் ஆண்டவர் ஆண்டவரே என்று உம்மை கூப்பிடுகிற வேளையெல்லாம் அருகிலே நின்று கர்த்தாவே அவர்களை ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி, சுகத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும் படிக்காக, குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காக, வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காய் சிலம்பம் பண்ண எழும்பும் படிக்காகவும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் ஐயா, பெரியவர்களை கனப்படுத்தவும் ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடவும் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு நடந்துற கிருபைகளை போட வேண்டுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிபனை உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினை என்று சொன்ன பிரகாரமாய் எந்தெந்த வீடுகளிலே எந்தெந்த தாயார் எந்தெந்த ஆண்டவரே குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் பக்கமாய் திரும்பும் படிக்காய், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு சந்ததி எழும்பும் படிக்காக ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் ஆண்டவரே அது விலகுவதில்லை என்று சொன்னபடி ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் தேவன் என்று சொல்லி கத்தாவே ஆண்டவரே கத்தாவே உன் ஆண்டவரே அப்படியாய் கத்தாவே உன் சந்ததி மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தில் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தைகள் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னபடி அந்த வார்த்தைகள் நிறைவேறும் படிக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கத்தாவே. அதே போல கத்தாவே இலங்கை தேசத்துக்காய் இந்தியா தேசத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம். தேசம் வாழ்க்கை படக்கத்தாவே தேசங்களிலே சபைகளிலே ஒரு எழுப்புதலின் வல்லமை எழும்பி பிரகாசிக்கும் படிக்காக, பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் படிக்காக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காய், சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவரே பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் தேவ பயத்தோடும் நடந்து பெருகின என்று சொன்னபடி இலங்கை இந்தியாவிலே இருக்கிற சபைகள் அப்படியாய் பெருகும் படிக்காகவும், தீய செயல்கள் எல்லாவற்றையும் வென்று சவால்களை ஜெயிக்கிற சபைகளாகவும் கத்தாவே, திறப்பின் வாயிலே நிற்கிற சபைகளாகவும் கத்தாவே, ஒவ்வொரு சபைகளின் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, பலிகி பெருக பண்ணுங்க, கடைசி காலை எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகரியாவிலே சொல்லப்பட்டது போல பின்மாறி மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவரவருக்கு பயிருண்டாக என்று சொன்னபடி கத்தாவே சபைகளிலே அவரவருக்கு பயிருண்டாக அவரவர் வயல்களுக்கு கத்தாவே அந்த பயிர்கள் பாண்டவரை பலிகி பெருகும் படிக்காய், கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அற்பான் என்று சொன்னபடி இந்த நாட்களிலே பெரிய அறுவடைகளை கட்டளையிடும்படிக்காக கத்தாவே, ஐயா துற்செயல்களுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜெபிக்கிற ஜனங்களாய் கத்தாவே, ஐயா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. தேசங்களிலே கத்தாவே இலங்கையும் சரி கத்தாவே இந்தியாவும் சரி கத்தாவே, ஐயா தகப்பனை எங்கும் பார்த்தாலும் கத்தாவே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு தேவன் அருவருக்கிறதான ஆண்டவரே யூதாவிலே சொல்லப்பட்டது போல அந்தப்படியே கோதோம் ஆண்டவரே சோதோம் குமோரா பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணங்களும் அவைகளை போலவே விபச்சாரம் பண்ணி அந்நிய ஆண்டவரே மாம்ச தொடர்ந்து நித்திய ஆக்கினியின் ஆக்கினியை அடைந்து ஆண்டவரை சிருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னபடி தேவன் அருவருக்கிற காரியங்கள் இந்த தேசங்களிலே நாங்கள் வாழுகிற தேசம் ஜெர்மனி ஆண்டவரே கனடா இந்தியா இலங்கை இப்படி ஆண்டவரே இஸ்ரேல் அப்பா இப்படிப்பட்ட தேசங்களிலே இருக்கிற இந்த அந்நிய கிரியைகள் அருவருக்கிற காரியங்களுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த கர்த்தரே சோதோம் குமாராவை போல அழிக்கப்பட்டது போல அழிக்கப்படாதபடிக்கு திறப்பிலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. அதே போல இந்த யுத்தங்களை கடந்தவரை பூமியின் கடைமுனை மட்டும் ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் சுவாமி. ஐயா இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்க, இந்த யுத்தத்தினாலேயே எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள், எத்தனை குடும்பங்கள் இழக்கப்பட்டது, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் உணவு இல்லாதபடிக்கத்தாவே, கீழே விழுந்த உணவுகளை பொறுக்கி உண்ணுகிற நிலைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இறங்குங்க சுவாமி, மனதுருங்க கத்தாவே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். தேவன் அதை செய்ய போதுமானவர் என்று சொல்றீங்க. அந்த நாட்கள் குழாண்டவரை கத்தாவே ஐயா குறைக்கப்படும் என்று சொன்னீங்க. ஏனென்றால் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போதவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னீர். விண்ணப்பம் பண்ணுகிறோம். மோசே திறப்பிலே நின்றது போல குறைக்கப்படட்டும் ஐயா. இந்த யுத்தங்களின் செய்தி நிறுத்தப்படட்டும். இந்த ரஷ்யா உக்ரைன் ஆண்டவரே, இந்த இஸ்ரேல் ஈரான் ஆண்டவரே, இந்த காசா ஆண்டவரே, பரிசுத்த கர்த்தரே உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. இந்த யுத்தங்களை ஓயப்ப அமைதி உண்டாகினாலும் அது தொடர்ந்து அந்த அமைதியை உருவாக்கி பரம்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டதான கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. என் தேசம் மனது என் தேசத்துக்காய், என் தேவன் இந்த ஒவ்வொரு தேசத்துக்காய் மனம் இறங்க வேண்டுமாய். தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க கத்தாவே. தேசங்களிலே கொள்ளை நோய் வராமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேசங்களிலே பஞ்சம் வராதபடி தேவன் காத்து கூட ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேசங்களில் காணப்படும் தகாத உறவுகள் அகன்று போக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கடைசி காலங்களிலே ஏற்பட போகிற பூமி அதிர்ச்சிகள் நிலை நடுக்கங்கள் இவற்றில் இருந்து தேசங்கள் காக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தா. சுவிசேஷம் எல்லா நாடுகளிலும் பரவி சென்றடைய அதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவன் இந்த காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கத்தாவே ஒப்பு கொடுத்து கத்தாவே. ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட, ஒவ்வொரு நாட்டின் ஆண்டவரே கத்தாவே பெருக்கெடுத்து வரும் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாகும்படிக்காக உம்முடைய சமூகத்திலே கத்தாவே உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
0: நன்றியம்மா, எல்லா ஜெபங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்திலிருந்து ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்கப்பட்டிருக்கும் என நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் சபைக்காக, சபை மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: நன்றி, உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்,
0: ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 3:30 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்திய வசனம் தீபம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: ஏய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிர வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையே கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சு ஆகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களாதான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிறது? சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கி இருக்கிறதை நாம் காண்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புத்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னு இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னையிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவியுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா. வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவனை ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்த விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனால் நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்கள் அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். வதன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியாக பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்கள் அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்கே போனால் பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனால் பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க?
நீ வரலன்னா நாங்க எஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது? ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கெலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்களை எல்லாம் கெலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கெலாட்டா பண்றது, காலேஜ்ல கெலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பார்த்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தெரிந்தெடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒன்னு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தான். அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவளோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதையா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான்மா போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கையை அவருடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவருடைய நிலைமை எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்றேன், ஏமாது இல்லை வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு அதனால அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிகிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்தில் நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை நீ ஜாக்கிரதப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா. நானே பயப்படலையே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன என்ன பலப்படுத்துறா, அகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன்,
நீ பயப்படல, ஆனா நான் பயப்படுறேன். எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வரும். தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காதே. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க. அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும். உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும். உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கும் கூட, இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1-0012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

நேரம் கலையத்திலே 4 மணி வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையத்திலே 4 மணி ஆகிறது. தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்கலாம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை காலை 18 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10:23 பாகை செல்சியஸாக சூரியோடியுடன் கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு சுவிசேஷகர் சித்ரா அமல்ராஜ் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வர இருக்கிறார்கள்.

0: நேரம் கரையத்திலே 10:01 புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். உங்களோடு செய்தியை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்துள்ள ஞான ஊழியர் இவாஞ்சலிஸ்ட் சித்ரா அமர்ராஜ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட் சகோதரன், நான் நல்லா இருக்கேன். கடந்த வாரம் உடம்பு சரியில்லாம இருந்தீங்களே, எப்படி இருக்கு?
0: ஆமாம், கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. ஆனாலும் ஜெசிந்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சூயினமாக தான் இருக்கு. அவருக்காக உங்களோட வீட்டு ஜெப நேரங்களில் ஜெபிச்சுக்கொள்ளுங்க.
1: கட்டாயம் ஐயா, கட்டாயம். குழுவாய் ஜெபிக்கிற ஜெபங்களிலும் ஜெபிச்சு கொள்றோம்.
0: ஆமே, நன்றி அம்மா, நன்றி. மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மீண்டும் வருவிசை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே. அயராது ஓடிக்கொண்டிருக்கிற வல்லமை அலைகள் வானொலி நிலையத்தார் தங்களுடைய இயலாமை, தங்களுடைய சரீர கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வழியாக உங்களை சந்திக்கிறதுலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளை தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் சுகம், பலன், கர்த்தருடைய இரக்கத்தினால் அவர்கள் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் என்று அவர்களை இன்னும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆண்டவரிடத்திலே, ஆண்டவருடைய பொற்பாதங்களிலே அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு பேசுகிற காரியம், நான் ஒரு முறை இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசி இருக்கிற ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வேறு ஒரு கோணத்திலே கர்த்தர் நடத்தினார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேச நான் அதே வேத பகுதியை எடுக்கிறேன். கர்த்தர் ஆனால் வேறு விதமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுகிறதை கேட்போமாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 24:59 ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கொடாக்கொடியாய் பெருகுவாயாக என்று அவளுடைய சகோதரன் வாழ்த்தி, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதிக்கிறார்கள். அப்படி ஆசீர்வதித்து ரெபேக்காளை அனுப்பும் பொழுது அவளுக்கு ஒரு தாதியை அனுப்புகிறார்கள். இந்த தாதியை குறித்து நான் கொஞ்சம் வேறு விதமாய் உங்களுக்கு நான் பேசிய ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வெறுமனே அவ என்ன அப்படிங்கறது குறித்து தான் பேசி இருக்கிறேன். ஆனால் இன்றைய தினத்திலே ஒரு வித்தியாச கோணத்தை கர்த்தர் காலை பொழுதிலே எனக்கு கொடுத்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக தாதிமார் என்பவர்கள் எதற்காக அனுப்பப்படுவார்கள் என்றால், அந்த காலத்தில் எல்லாம் பிள்ளைகளுக்கு வெகு நாட்கள் தாயாய் பால் கொடுக்கிறது, வெட் நர்ஸ் என்று சொல்லுவார்கள். இவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக, ஏனென்றால் அவர்களுக்கு பிள்ளைகள் ஏராளம் இருக்கும். ஆகவே அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் ஒத்தாசைக்கு இப்படி பால் கொடுக்கிற தாதிமார்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து பிள்ளைகள் வரும்பொழுது இன்னொரு பிள்ளையை, மூத்த பிள்ளையை கவனிக்க முடியாது என்பதற்காக இவர்கள் இப்படியாக ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். இந்த தாதிமார் இப்படி இதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு தாதி. ஆனால் இந்த பெண்மணி ரெபேக்காளோடு பயணம் செய்து அவளும் அங்கே யாக்கோபை சந்திக்க, அதாவது மணவாளனை சந்திக்க அவர்கள் போகிறார்கள். அதன் பிறகு யாக்கோபு பிறக்கிறான், அதாவது ஏசா யாக்கோபு பிறக்கிறார்கள். இவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்த நிலையிலே யாக்கோபு அண்ணனுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள், அவர் ஏமாற்று வேலைகள் செய்ததினால் இப்பொழுது என்றாகிலும் அண்ணன் கொன்று போடுவானே என்கிறதினால் அவனுடைய தாயே அவனை பார்த்து உன் மாமன் வீட்டுக்கு ஓடி போய்விடு என்று அனுப்பி வைக்க, இப்பொழுது யாக்கோபு மாத்திரம் தனித்து புறப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு வருகிறான். இந்த நிலையிலே இந்த தாய்க்கு ஒரு பரிதவிப்பு இருந்திருக்கும். எப்படி இவனை பார்த்துக் கொள்வது, யார்தான் இவனை பார்த்துக் கொள்வது, எங்கே இருப்பான் என்பதற்காக இவர் என்ன செய்திருக்க எல்லாம். ஏனென்றால் இவள், அதாவது இந்த தாதி திரும்பவும் யாக்கோபை சந்தித்திருக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் ஆணித்தரமாக என்றால், நீங்கள் ஆதியாகமம் 35:8 அந்த வசனத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், யாக்கோபு தன்னுடைய இரண்டு பரிவாரத்தோடு திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு கர்த்தர் சொல்ல திரும்பி வரும் பொழுது அவனோடு இந்த தாதி கூட வந்திருக்கிறாள். அவள் பாதி வழியிலே மரித்து போயிருக்கிறாள். இதே அந்த 35:8 வசனத்தில் அந்த தாதி மரித்ததும் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு கல்லறை, ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அவளை அடக்கம் செய்து அந்த இடத்துல அவளுக்கு கொஞ்சம் நாட்கள் அவர்கள் தங்கி இருந்ததையும் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்றால் என்ன அர்த்தம்? இந்த யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு போன பிறகு பரிதவித்த அவனுடைய தாய் தன்னால் போக முடியவில்லை என்பதனாலே இந்த தாதியை எப்படியோ பயணப்பட்டு அனுப்பி இருக்கிறார். இந்த தாதியும் அங்கு சென்று தன்னுடைய அந்த பிள்ளை போல் இருக்கிற அந்த யாக்கோபு இப்பொழுது அவனுக்கு பிள்ளைகள் வந்தாயிற்று. இப்படி பார்த்து திரும்பவும் பரிவாரங்களோடு திரும்பி வரும்பொழுது இந்த தாதியம் திரும்பி வரத்தக்க அளவிற்கு அவள் ஒரு வேலைக்காரியாய், ஒரு சாதாரணமான பெண்மணியாய், வயது முதிர்ந்தவளாய் இருந்த போதிலுமே இப்பொழுது யாக்கோபோடு அவளும் புறப்பட்டு வருகிற நிலையை பார்க்கிறோம். அந்த அன்பை பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் ஆதியாகமம் 35:19-20 வசனங்களுக்கு வந்தீர்கள் என்றால், அங்கே வருகிற வழியிலே, அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற வழியிலே ராகேல் மரிக்கிறாள். ராகேல் மரிக்கும் பொழுது யாக்கோபு அவளுக்கு என்று அவள் மரித்த உடனே இத்தனைக்கும் அவளுக்கு அவனுக்கு அவனுடைய கண்களுக்கு மிகவும் நேசமானவள், அவளை நேசித்து மணந்து கொள்கிறான். அவளுக்காக 7 வருடம் மாமனிடத்திலே அடிமையாய் அவன் உழைத்து அப்படித்தான் அவள் இப்பொழுது அவள் கர்ப்பவதியாகி 2வது பிள்ளையை பெற்ற நிலையிலே மரிக்கிறாள். ஆனாலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த மரித்த இடத்தை ராகேல் 19:20 வசனங்கள் ஆதியாகமம் 35 பார்த்தால், ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டாள். இவ்வளவுதான். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்த நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இவ்வளவுதான் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த தாதி மரித்த போது என்ன எழுதியிருக்கிறது? 8வது வசனத்திலே, ரெபேக்காளின் தாயாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பெயர் உண்டாயிற்று. அல்லோன் பாகூத் என்றால் மிகுந்த அழுகையின் பள்ளத்தாக்கம். எல்லாரும் அப்படி ஒப்பாரி வைத்து எழுதியிருக்கிறார்கள். ஒரு பாட்டி, அதுவும் ஒரு வேலைக்காரி, அவள் மரித்த போது சொந்த மனைவி மரித்த போது கூட அதே அதிகாரத்திலே பார்க்கிறோம். சொந்த மனைவி, அதுவும் இளம் பெண்ணாக அவள் பிள்ளை பேற்றிலே மரித்த போது கூட அப்படிப்பட்ட ஒரு அழுகையும் புலம்பலும் வேதனையும் அந்த பயணப்பட்ட அத்தனை பேருக்கும் உண்டாயிருக்கவில்லை. இங்கே இந்த ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்தவள், அவள் மரிக்கிற இடத்திலே அத்தனை பேரும் உட்கார்ந்து அந்த இடத்திலே அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் நாள் தாமதித்து இந்த அல்லோன் பாகூத் என்று நமக்கு நன்றாக தெரியும் வேதாகமத்திலே பெயர்கள் வைக்கப்பட்டது என்றாலே அதிலே அதிக காரணம் இருக்கும். அப்படி இந்த இடத்திற்கே அல்லோன் பாகூத் என்று பெயர் உண்டாகும்படிக்காய் ஒரு தாதி இருந்திருக்கிறாள் பாருங்களேன். அப்படி என்றால் அவளிடத்திலே இருந்திருக்கக்கூடிய குணாதிசயங்களை யோசித்து பாருங்களேன். நாம் ஜீவிக்கிற நாளிலே வாசனை வீசுவது கர்த்தருக்கு என்று என்பது மாத்திரமல்ல, அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை வீச வேண்டும் பாருங்கள். அது எவ்வளவு முக்கியம், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நான் ஒரு முறை இந்த கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை பார்க்க சென்றிருந்தேன். அந்த சகோதரி கர்த்தருக்குள் அன்பான சகோதரி. அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்த பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லுவார்கள், அதாவது இவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்கிற நிலையிலே அவர்கள் மனநிலையிலே அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்க, அந்த மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்க அவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுகிற அந்த ஒரு யூனிட்லே, அந்த ஒரு இடத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் இடத்துல என்ன பேசுவது என்று தெரியாமல் யோசித்த வண்ணம் தான் அவர்களை சென்று பார்க்க போயிருந்தேன். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அந்த அம்மா நல்ல உற்சாகமாய் இருந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை தான் எனக்கு சொன்னார்கள், என்ன என்னிடத்துல இவ்வளவு சந்தோஷம் என்று பார்க்கிறீர்களா? இவ்வளவு சந்தோஷம், எத்தனை வேதனை எனக்கு இருக்கிறது தெரியுமா? வலி உடம்பெல்லாம், எலும்புகளிலே எனக்கு இந்த கேன்சர் இருப்பதினால் எனக்கு எலும்புகள் ஒவ்வொன்றையும் என்னை தூக்கி, எனக்கு கை உடம்பை அசைக்க முடியாது, என்னை தூக்குவார்கள். அப்படி தூக்கும் பொழுது எனக்கே என்னுடைய எலும்புகள் நொறுங்குகிறது போல சத்தம் கேட்கும். கடகடவென்ற சத்தம் கேட்கும் போது உடம்பெல்லாம் பயங்கரமாய் நோகும், வலிக்கும். அதன் பிறகு பெருத்த வலி இருக்கும். 1 மணி நேரம் ஆகிலும் ஒரு முறை இவர்கள் தூக்கினார்கள் என்றால் எனக்கு பல மணி நேரங்கள் எனக்கு வலி வேதனை இருக்கும். ஆனால் என் முகத்திலே இப்பொழுது இந்த சந்தோஷம் இருக்கிறது பாருங்கள். அது எப்படி தெரியுமா? எதனால் தெரியுமா? என் மரணத்திலே என் நேசருக்கு நான் ஜீவசாட்சியா இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்திற்காக எனக்காக ஜெபியுங்க. என்ன என்ன என்று சொல்லி என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் மரிக்கும் பொழுது புன்னகையோடு மரித்திருக்க வேண்டும். இந்த வேதனை என் அடையாளத்தோடு மரிக்க கூடாது. என் நேசர் என் இருதயத்திலே இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்ட நான் புன்னகையோடு தான் மறிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை அழகான வார்த்தை பாருங்களேன். நமக்கு இப்படிப்பட்ட அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை என்று ஒன்று உண்டா? நம்மிலே அநேகரை பார்த்திருக்கிறோம். வியாதியிலே படுத்திருக்கிற ஒரு சிலரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் இனிமேல் இருந்து என்ன, இந்த வேதனையோடு எவ்வளவு காலம்பா ஓட்டுறது, ஆண்டவற்றை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மரணம் வரமாட்டேங்கிறதே என்று சொல்லுகிற பெரியவர்களை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர் சொல்லுவார்கள், புலம்பி சொல்லுவார்கள், 3 வருடம் இப்படி படுத்த கிடையாய் கிடக்கிறேனே, கர்த்தர் என்னை கொண்டு என்ன என்னால் சாதிக்க முடியும் என்று வைத்திருக்கிறார், எனக்கு மரணம் வந்தால் பரவாயில்லையே என்று சொல்லுகிற பெரியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாதி இவர்கள் இந்த இடத்திலே மரித்தால்தான், எந்த இடத்திலே அவர்கள் மரிக்கிறார்களோ அந்த இடத்திலே இந்த அம்மா பேர் தெபோராள், இன்னும் ஒரு தெபோராள் எழும்புவாள். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே, அந்த அல்லோன் பாகுத் என்ற இடத்திலே இந்த தெபோராள் மரித்தவர்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே தெபோராளின் கர்வாலி மரம், தெபோராளின் பேரிச்ச மரம், பாம் ட்ரீ ஆஃப் தெபோரா, இப்படி அந்த ஊரெல்லாம் தெபோராள் பெயர் வைக்கும் அளவுக்கு அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களாய் குணாதிசயங்களிலே இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்னொரு தெபோராள் உருவாகும்படி அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஒரு வயதான மூதாட்டியை அவர்கள் வலி வேதனை நிறைந்த நேரத்திலே வழி பிரயாணத்திலே அவர்களை தூக்கி கொண்டு மற்றவர்களும் சிரமப்பட, இந்த வயதான மூதாட்டியும் சிரமப்பட கூட்டி வந்து ஒரு இடத்திலே மறிக்க வைக்கிறார் என்றால் அந்த மரணத்திலே ஒரு ஜீவ வாசனை இருந்திருக்கிறது பாருங்கள். இன்னொரு தெபோராள் எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய தேவன், அவர் மறிக்கும் பொழுது சாதாரணமாக மறித்தாரா? அருமையானவர்களே, எத்தனை வேதனை, எத்தனை வேதனை, அத்தனை வேதனையும் கர்த்தருடைய நாமத்திற்காக இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பளிக்கும் வல்லமையை தருவதற்காக அவர் அந்த மரணத்தை சகித்தாரே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வரும் பொழுது போதும் ஆண்டவரே உங்களுக்கு கண்ணில்லையா காதில்லையா என்று கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமே. இன்றைய தினத்திலே நாம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எத்தனை வலி உலகம் உபத்திரவத்துல இருக்கிற உலகம் தான். கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்க நமக்கு உபத்திரவங்கள் இருக்கும். இந்த உபத்திரவங்களின் நேரத்திலே வேதனை வேண்டாம் ஆண்டவரே என்று கேட்கிறதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே இந்த வேதனையில் உமக்கு சாட்சியாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:32 பார்க்கிறோம், சாட்சியாக தேவனுக்கு சாட்சி சொல்லுவதற்காக சீஷர்களை அவர் அனுப்பவில்லை, சாட்சியாக அவர்கள் வாழும்படிக்காய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தர் பணிக்கிறார். என்னவென்றால், நாம் அவருக்கு சாட்சி சொல்வதற்காக வாழ்வதற்காக இந்த பூமியிலே இல்லை, அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக. அல்லேலூயா. இந்த சாட்சியாக இருப்பது, மரண தருவாயிலும் நாம் சாட்சியாக இருக்க முடியும் என்பதற்கான உதாரணங்கள் எத்தனையே நாம் சொல்ல முடியும். வயதானவர்களாய் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் எலிசபெத்தை எடுத்துக்கொண்டால், சகரியாவின் மனைவி, அல்லது ஆபிரகாமின் மனைவி சாராளை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, இவர்கள் எல்லாம் திருமணமாகி தங்களுடைய கணவன்மார் இருக்கிறவர்கள் என்று யோசித்தால், நீங்கள் அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே 7 வருடம் கணவனோடு வாழ்ந்து விட்டு அதன் பிறகு இத்தனை வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெண்மணியாய் இருந்த அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தெபோராளை எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வயதில் எந்த நிலையிலும் படுத்த படுக்கையிலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று சாட்சிகளாய்த்தான் அவர் வாழும்படி ஜீவிக்கும்படி அவருடைய வாசனையாகத்தான் நாம் இருக்கும்படி, அவருக்கு சாட்சி சொல்ல அல்ல சாட்சியாக நம்மை நிறுத்தும்படிக்குத்தான் அவர் நம்மிலே பிரியப்படுகிறார். ஆமென். இந்த சிந்தனை நமக்கு இருந்துவிட்டால் போதும். அப்பா கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கணும், மரிக்கும் பொழுது உம்முடைய ஜீவ வாசனையை வீசிக்கொண்டு நான் மரிக்கட்டும். இப்படி கேட்டுப்பங்களே, எத்தனை நன்மை. எல்லாருக்கும் மரணம் என்பது ஒரு நாளிலே உண்டுதானே. அப்படிப்பட்ட நாளிலே கர்த்தருக்கு ஜீவ வாசனையாய் இருக்க வேண்டும். ஜீவிக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே மரணத்திலே ஜீவ வாசனை வீசின எங்கள் நேச கர்த்தர் எங்களுக்கும் அந்த கிருபையை தரட்டும். கர்த்தருடைய வருகை சீக்கிரம், அந்த வருகையில அவருக்கு இணைத்துக் கொள்ளப்படுகிறது, நிச்சயம் நமக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும். அப்படியும் நாம் அப்படியானாலும் நாம் சாட்சிகளாகத்தான் அவருக்கு நிற்போம். அல்லது இந்த பூமியிலே நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருந்தாலும், அதிலும் கர்த்தருக்கு சாட்சியாகவே நிற்போம். இந்த உறுதியை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அருள்வாராக. கர்த்தருடைய பொற்பாதங்களில் பணியலாமா? தகப்பனே, ஜீவ வாசனை வீச எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, எங்கள் ஜீவ ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உமக்காக துடிக்க கர்த்தர் உதவி செய்தரலும் சுவாமி. உம்முடைய வாசனையை வீச கர்த்தர் கிருபை அருளும் சுவாமி. ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தத்தக்கதாய், ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறவர்களாக அல்ல சாட்சியாக நிற்கிறவர்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் தயை செய்தரலும். எங்க சூழ்நிலைகள் எங்களை நெருக்குதப்பா. எங்களுக்கு எத்தனையோ வேதனைகள் இருக்கிறதுனால கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க நாங்கள் மறந்து கிருபையாய் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எல்லாம் நாங்கள் பேசுகிற பேச்சு, இருதயத்தின் சிந்தனைகள், ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளுகிற நடக்கைகள் சாட்சியற்ற விதமாய் இருக்கும் என்றால் அப்பா உங்க கைகள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க நினைச்சாலும் விரும்புகிற நன்மையை செய்ய முடியலப்பா. ஆண்டவருடைய ஆவியானவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது கிருபையின் கரம் எங்களை அனைத்தருளும் சுவாமி, அனைத்தருளட்டும் சுவாமி. அப்பா நீர் ஆண்டவரை விரும்புகிற வாழ்க்கை நாங்கள் வாழட்டும். ஒவ்வொரு நிலையிலும் உமக்கு சாட்சியாகவே இருக்க உதவி செய்தல்ல. எங்கள் நாவுக்கு ஒரு தகப்பனை ஒரு காவல் வையும். எங்களது இருதயத்திலே மற்றவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இருதயம் வேண்டவே வேண்டாம்ப்பா. அப்பா எங்க வாழ்க்கையில எல்லாரோடும் தகப்பனே கர்த்தருடைய சாட்சிகளாகவே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் தயை செய்தல்ல. கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டாப்பா. உம்மோடு கூட நடக்கணும், உம்மிலே நாங்கள் வாழணும் மகிழணும். கிருபை சூழ்ந்திருக்க தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் உன்னத நாமத்தில் ஜபம் கேட்டருளும்
0: நன்றி சௌரி. சத்தியமான ஒரு வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நமது ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம் அம்மா. வாழ்த்துக்கள் சௌரி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13, Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: சிலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள், waves of power.com.
4: நேரம் கலையத்திலே 10:21, புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். 10:30 அருமையான ஊழியர் பாஸ்டர் டேவிட் கைவல்யம் அவர்கள் எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.

மழலை சத்தம் வீட்டில் இல்லையே என ஏங்கி எனக்கு குழந்தை தரிக்கும்படி தேவன் உதவினார். ஆனால் எதிர்பாராத ஒரு திகில் காத்திருந்தது என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. மெடிக்கல் டெஸ்டில் இது சூடோ பிரெக்னன்சி என மருத்துவர்கள் கூறிய போது கலங்கிய என் இதயத்தில் எழுந்த கீதமே, பாலைவனத்திலும் ஒரு நீரோடே உண்டு என்ற இந்த நம்பிக்கையின் பாடல்.

0: நேரம் கலையத்திலே 10:30. இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது, உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரருள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபத்தோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு எப்போதும் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் பல மாற்றங்களை, நன்மைகளை இந்த அருணாதர் இயேசு செய்து வருகிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மேல் இறைவன் வைத்த அன்பிற்கு அடையாளமாக, அன்பிற்கு காரணமாக நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் நாம் கேட்கும் போது நம்முடைய மனசுல ஒரு புதிய உத்வேகம் வருகிறது, உற்சாகம் பிறக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் சங்கீதத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த ஒரு உணர்வை ஆண்டவர் எனக்கு தருகிறார். அந்த வசனம் எங்க இருக்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 89வது சங்கீதத்தின் 21வது வசனத்தின் இறுதி பகுதி, அதாவது 2வது பகுதி. என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய புயம், அது வல்லமையை காட்டுகிறது. அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துமா? கர்த்தர் தம்முடைய புயத்தினால் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில நாம் சோர்ந்து போகிறோம், பலவிதமான இன்னல்களுக்கு நடுவில் வீழ்ந்து போகிறோம். சுகித்திருக்க முடியாத ஒரு நிலை நமது வாழ்க்கையில் வந்து விடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வீழ்ச்சி அடைகிற போது, தளர்ந்து போகிற போது, சோர்ந்து போகிற போது, இவரே நல்ல தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை பலப்படுத்துகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய அந்த வல்லமை நமக்குள் வருகிற போது, அவருடைய பிரசன்னம் நமக்குள் வருகிற போது, அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வந்துருது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாளில், இந்த அருமையான நாளில், எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தேவன் நாம் சோர்ந்து போகும் போது நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அவருடைய புயத்தினாலே நம்மை பலப்படுத்துவாராம். நம்முடைய வாழ்க்கையில சத்துவமற்று போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சோர்ந்த ஒரு மனநிலையில வாழ்கிற போது, அவர் தமது புயத்தினால நம்மை பலப்படுத்துவார். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் நம்மை பலப்படுத்துமா? இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாகவே நான் சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக கடைசியாக நிபந்தனைகளை சொல்வது உண்டு, ஆனால் இன்றைக்கு முதலாவதாக அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். எங்கு இருக்கிறது வசனம்? அதற்கு மேலாக இருக்கக்கூடிய வார்த்தை, அதாவது சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பரிசுத்த தைலத்தினால் அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன், தாவீதை என்று சொன்னான். யாரை தேவன் தன்னுடைய புயத்தினாலே பலப்படுத்துவார் என்றால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய பலனை, வல்லமையை விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஒரு அருமையான வார்த்தையை நாம் சகரியா புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஸ்ட்ரென்த், எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க, அதை வச்சு நான் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. ஆனால் ஆவியானவர் வரும்போது, பரிசுத்தாவியன் வரும்போது, நான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பல நியாயாதிபதிகளை, இரட்சகர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுல ஒரு நியாயாதிபதி மீதியானியர்களுடைய கைக்கு தேவனுடைய ஜனத்தை காப்பாற்றக்கூடிய இரட்சகனாக, நியாயாதிபதியாக எழும்பினான். அவன் பேர் கிதியோன். இந்த கிதியோனை குறித்து நாம் பார்க்கும்போது, அவனே மீதியானிகளுக்கு பயந்து களத்திலே கோதுமை அடித்து கொண்டிருக்கிற போது, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்பதாக தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பேசினான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பயந்து அங்க வேலை செய்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்கிறான், கத்திரங்களோடு இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது, நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் இப்படி வேதனைப்படணும், ஏன் தோற்று போகணும் என்று அவர்கள் மிகவும் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தார்கள். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி முடியாதுன்னு நினைத்த அந்த கிதியோன் மேலே தேவன் தம்முடைய ஆவியின் பிரசன்னத்தை வைத்தார். உனக்கு என்ன முடியுமோ அந்த பலத்தோட போப்பா, மீதிய நான் பாத்துக்கிடுறேன்னு சொல்லி அவனை அனுப்பினான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கர்த்தர் அவனை அனுப்பிய போது அந்த பலத்தோடு அவன் புறப்பட்டு போனான். நடந்தது என்ன, அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி. வெறும் 300 பேர் தான், ஒரு களையம், ஒரு தீப்பந்தம் இவைகளை பிடித்து கொண்டு போய் கர்த்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டையும் என்று பாட்டு பாடி இந்த எக்காலத்தை ஊதி, பானையை உடைத்து காலத்தை ஊதி தீபத்தை பிடித்து கொண்ட போது ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது, ஒரு ஜெயம் கிடைத்தது. வெறும் 300 பேரை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத் நமக்கு மிக அவசியம். ஆவியானவர் எந்த மனுஷன் மேல் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினால் அவர்களை பலப்படுத்துவார் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுக்க முடியாத ஒரு அற்புதமான விடயம். எல்லா இடங்களிலேயும் அதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் வருகிற போது அவர்களுக்கு பலன் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானுடைய பலத்தினாலே வனாந்தரத்துக்கு சென்றார் என்று நான் வாசிக்க முடியும். லூக்காவிலே, மத்தேயுவிலே வாசிக்க முடியும். ஆவியானவர் வரும்போதுதான் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் உலகத்தின் பார்வையில் பலமுள்ளவர்கள் என்று நினைக்கக்கூடிய மக்களை, சாதாரணமான நம்மை ஆண்டவர் கொண்டு அவர்களை வெட்கப்படுத்தி விடுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:2 சொல்லுகிறான், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறான். பலவீனமானவர்களை கொண்டு கர்த்தர் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தினார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்று கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய புயத்தினால் அவர் உங்களை பலப்படுத்துவார், தம்முடைய புயத்தின் வல்லமையினால் உங்களை பலப்படுத்துவார். இந்த காரியங்களை குறித்து இன்னும் நான் அதிகம் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். கடைசியாக நான் இதை தொடர்கிறேன். இந்த நிபந்தனை என்கிற விஷயத்தை கடைசியாக மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக அவர் தம்முடைய புயத்தினால் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் வேதாகமத்தில் ஒரு 6-7 குறிப்புகளை வேகமாய் நான் சொல்லுகிறேன். முதலாவது, அவருடைய புயத்தினால் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவருடைய புயம்தான் நம்மை உண்டாக்கிற்று. அவருடைய புயத்தினால் அவர் நம்மை பலப்படுத்துவார் என்றால், அவர் பலப்படுத்துகிற அந்த காரியத்தில் ஒரு 7 விஷயத்தை சொல்லலாம். அவர் நம்மை உண்டாக்கி, நம்மை உருவாக்கி பலப்படுத்தினார். அவரே நம்மை உண்டாக்கினார். அவருடைய புயமே நம்மை உண்டாக்கி பலப்படுத்தியது. வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா புஸ்தகம் 27:5, நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். ஓங்கி என் புயத்தினாலே உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என்னுடைய புயத்தினாலே உண்டாக்கினேன். அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்தினார். இன்னும் கூட அதே புத்தகத்திலே மற்றொரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அவர் தம்முடைய மகாபெரிய புயத்தினாலே உலகத்தை உண்டாக்கினாராம். அதில் இருக்கிற நம்மையும் உண்டாக்கினார். அவர் தம்முடைய புயத்தினாலே உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அந்த புயம் எத்தனை மகிமையானது! நாம் காண்கிற மிக அற்புதமான இயற்கைகள் எல்லாம் அவர் தான் படைத்தார். பறந்து விரிந்து கிடக்கிற சமுத்திரத்தை அவர் படைத்தார். பூமியிலே வாழ்கிற கோடிக்கணக்கான ஜீவராசிகளை, ஊர்வன, பரப்பன, நடப்பன, இவைகள் எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கினார். வானத்தை அண்ணாந்து வாருங்கள், ஓ விவரிக்க முடியாத அண்ட சராசரங்களை, இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய புயமே உண்டாக்கியது. உண்டாக்கி அதில் விசேஷமாக மனிதனை பலப்படுத்துகிறார், மனிதனை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, நிறைய மனிதர்களை இந்த உலகத்தில் அவர் படைச்சிருந்தாலும், கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கிற போது அவருடைய மக்களாக நம்மை அவருடைய புயத்தினாலே அவர் தெரிந்து கொள்கிறாராம். இந்த புயம் என்று சொல்வது எத்தனை காரியங்களை மனித சமூகத்தில் செய்து பாருங்கள். தம்முடைய புயத்தினாலே அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினால் தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். யோசித்து பாருங்க, நீங்க வாழ்கிற இடத்துல எத்தனை ஆயிரம் மக்கள் குடியிருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் குடியிருக்கிறார்கள். அவளுக்கு நடுவில் அவர் தம்முடைய புயத்தினாலே உங்களை தெரிந்து கொள்கிறாராம். அவருடைய புயம் உங்களை தெரிந்து கொண்டது. உபாகம புத்தகம் 4:34 நாம் இப்படி வாசிக்கின்றோம். அல்லது உங்கள் தேவனாகி கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்பார். ஓங்கிய புயத்தினாலே தமக்கென்று தெரிந்து கொண்டார் நம்மை. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஓங்கிய புயத்தினாலே அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்கள், அவருடைய தம்முடைய புயத்தினாலே நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, திரளான ஜனங்களுக்கு நடுவிலே அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு ஜாதிக்கு ஒருவனும் ஜனத்துக்கு ஒருவனுமாய் கத்த தொடுகிறார். நம்முடைய இனஜன பந்துகளுக்கு நடுவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார். அவளுக்கு நடுவில் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன? உங்களை ஆண்டவர் முன்குறித்ததற்கான காரணம் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவருடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய மக்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்காக வாழும்படி உங்களை தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக, அவருடைய புயம் என்ன செய்கிறது பாருங்கள். இந்த உலகம் என்பது நம்மை கட்டுப்படுத்துகிற ஒன்றாக, ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற முடியாமல் செய்கிற ஒன்றாக இருக்கிறது. லைக் எகிப்த், எகிப்தை போலவே இந்த உலகம் என்பது நம்மை பின்னுக்கு இழுக்கிறது. தேவனை நாம் நோக்கி புறப்பட முடியாதபடி, தேவன் வச்சிருக்கிற இலக்கை அடைய முடியாதபடி, நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு பிடிக்குள்ளே, ஒரு விதமான அந்த பாண்டேஜுக்குள்ளே நம்மை வைத்து விடுகிறது. எப்படி எபிரேய மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளே 400 ஆண்டுகள் இருந்தார்களோ, அதுபோலவே நாம் எந்த விதத்தில் விடுதலை பெற முடியாத நிலையிலே நாம் பிடிக்கப்படுகிறோம், நாம் கட்டப்படுகிறோம், நம்மை நம்மால் எதையும் செய்ய முடிவதில்லை. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கத்தரதை செய்கிறார், நம்முடைய ஜீவிதத்திலே கத்தரப்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையான அந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அன்பானவர்களே, அவரை நோக்கி பாருங்கள். அவர் லட்சக்கணக்கான எபிரேய மக்களை தம்முடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். அவர் எப்படி அந்த ஜனங்கள் புறப்பட்டாங்க? அவருடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். உபாகமம் 5:15 உட்பட பல வசனங்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இன்னும் சில வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஃப்ரீயா இருக்கும் போது அந்த வசனங்களெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் 5:15, உபாகமம் 7:19, உபாகமம் 9:29, சங்கீதம் 136:11-12, உபாகமம் 26:8, 2 Kings 17:36, இன்னும் பல வசனங்கள் அவருடைய புயத்தினாலே தேவன் தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறது. பல வசனங்கள் அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார். ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்த மக்களை கத்தரே தம்முடைய புயத்தினால் அவர்களை புறப்பட பண்ணினார். ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். விடுதலை இல்லையே என்று வேதனையோடு வாழலாம். ஐயோ, எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும், ஐ நீட் அ டெலிவரன்ஸ், ஐ நீட் அ ரெடெம்ஷன் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். என கண்பானவர்களே, உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த அடிமைத்தனத்தில் புறப்பட பண்ணுகிற கர்த்தர் ஒருவேளை லாகிரி வஸ்துக்களிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், போதை வஸ்துக்களிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், சில கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு தேவனாகி கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். மூன்றாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவதாக, நாம் எங்கேயும் இடறி விடாமல், நாம் ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாமல், வேதனைப்பட்டு விடாமல், அழகான பாதையிலே தெளிவாய் நடப்பதற்கு அவருடைய புயத்தினாலே நடத்துகிறாராம். யோசித்து பாருங்களேன், 40 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வனாந்திரத்திலே இந்த மக்கள் நடந்தார்கள். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு வழிகாட்டியது. அது எல்லாம் அவருடைய புயத்தினால நடந்தது. அவர் நடத்தணும், அவர் நடத்தணும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே வாழ்வதற்கான வழி தெரியவில்லை, எங்காவது போய் முட்டிக்கொள்கிறோம். ஐயோ, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளியில வர்றதுன்னு எனக்கு புரியல, இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய புயம் நம்மை நடத்துமா? பாருங்கள், முதலாவது நாம் பார்த்தோம், அவருடைய புயத்தினால் நாம் உண்டாக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். இரண்டாவதுடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். மூன்றாவதுடைய புயத்தினால் நாம் புறப்பட்டு நாம் பலப்படுத்தப்படுகிறோம். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 63:12 வாக்கு, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கிருத்தி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து என்று அந்த வசனம் போகிறது. அவர் தம்முடைய புயத்தினாலே நடத்தி, தம்முடைய புயம், அவருடைய புயம், அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வாழ வழி தெரியவில்லை, என்னுடைய வாழ்க்கை குறித்ததான இறைவனுடைய சித்தம் என்னதுன்னு எனக்கு புரியலேன்னு வருத்தப்படுகிற உங்களுக்கு கடவுள் சொல்லுகிற வாக்கு, அவர் தம்முடைய புயத்தினால் நடத்துவார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 32:8, உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று. அன்பு தெய்வத்தினுடைய மக்களே, நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். நான் முன்னே சொன்னது போல, பகல் நேரம் வருகிற போது அவருடைய மேகஸ்தம்பம் வரும், மக்கள் களைத்து போகாமல் அந்த மேகஸ்தம்பம் அந்த ஜனங்களுடைய பிரயாணத்தில் வந்து கொண்டே இருக்கும். இரவு நேரத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இயற்கையிலே இயற்கையே அவர்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியா மாறி அக்னி ஸ்தம்பத்தினாலே கர்த்தர்களை நடத்துவார். அக்னி ஸ்தம்பம் அவர்களை மிக அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போனது. அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் அற்புதமாய் நடத்துகிறவர். பிரயோஜனமாய் இருக்கிறதை அவர் நமக்கு போதித்து அவை நம்மை நடத்துவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார். ஆகவே தேவன் அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி ரொம்ப அழகாய் நம்மை அவர் பலப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நான்கு காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினாலுமே உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, தம்முடைய புயத்தினாலுமே தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார். மூன்றாவது, தம்முடைய புயத்தினாலுமே புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவது, தம்முடைய புயத்தினாலுமே நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஐந்தாவதாக, தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய புயம், அவருடைய புயம் நம்மை மீட்டுக் கொள்கிறது, கூடவே அவர் நம்மை பலப்படுத்தவும் செய்கிறார். சங்கீதம் 77:15, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக்கொண்டீர். உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டுக்கொண்டீர். அவருடைய புயம் நம்மை மீட்டுக்கொள்ளும், அவருடைய வல்லமை நம்மை மீட்டுக் கொள்ளும். அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்வார். எங்கே நீங்கள் பிடிபட்டிருக்கிறீர்கள், எங்கே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், எங்கே வேதனை இருக்கிறது, எங்கே கஷ்டம் இருக்கிறது, அங்கே கர்த்தர் தம்முடைய புயத்தை அனுப்பி உங்களை மீட்டுக் கொள்வார். நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். ஆண்டவருடைய அந்த பேராசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அன்பானவர்களே, அவர் உங்களை மீட்டுக் கொள்வார், அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். அவர் நம்மை மீட்டுக் தம்முடைய புயத்தினால் மீட்டுக் கொண்டு அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆறாவதாக, அவர் நம்மை தம்முடைய அம்பாரத்திலே சேர்ப்பார், தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார். தம்முடைய புயத்தினாலே அவர் தம்முடைய அம்பாரத்திலே சேர்த்து நம்மை பலப்படுத்துவார். நம்மை விட்டுற மாட்டார், நாம் கைவிடப்படுவதில்லை. அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார், நம்மை பலப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:11 வாக்கு, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தமது புயத்தினால் ஆடுகளை அவர் சேர்ப்பார், தம்முடைய புயத்தினால் சேர்ப்பார், மந்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களை பாதுகாப்பான இடத்தில் அவர் கொண்டு வந்து வைப்பார். அப்படி விட்டுற மாட்டார், வனாந்திரத்தில் விட்டுவிட மாட்டார், காடுகளில் அலைந்து திரிய விட மாட்டார், பசியால் பட்டினியால் வாடி போக விட மாட்டார். ஓ, தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு போகும்படியவர்களை தனித்து விட மாட்டார், பசியினால் நீங்கள் துடித்து விட அவர் விட மாட்டார். அவர் தம்முடைய அந்த இல்லத்திலே, தன்னுடைய மந்தையிலே உங்களை சேர்த்துக் கொள்வார் தம்முடைய புயத்தினாலே. ஆகவே இதுவரை தேவனுடைய ஆசீர்வாதங்களை காணாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார், நான் சேர்ப்பேன், என்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என் பாதுகாப்பு இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய கோட்டையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய எல்லைக்குள்ளே நான் உன்னை கொண்டு வந்து சேர்த்து உன்னை பலப்படுத்துவேன். இதுதான் கர்த்தருடைய வாக்கு. ஏழாவதாக, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாளுவார். கடந்த அதிகாரத்திலே நான் வாசித்த அந்த அதிகாரத்திலே மற்றொரு வசனம் 40:10, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவருடைய புயம் நம்மை அரசாள வைக்கும். நம்மை தம்முடைய புயத்தினால் அரசாண்டு அவனை பலப்படுத்துவார். அவருடைய புயம் என்னவெல்லாம் செய்கிறது பாருங்கள். அவர் தம்முடைய புயத்தினால் அவனை பலப்படுத்துவார் என்று சொன்னால் அந்த புயத்தினால் அவனை அரசாளுவார். ஏழு காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவருடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துவார். இரண்டாவது, அவருடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துவார். மூன்றாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துவார். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துவார். ஐந்தாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு நம்மை பலப்படுத்துவார். ஆறாவது, அவர் தம்முடைய புயத்தினால் தம்முடைய மந்தையிலே நம்மை சேர்த்து நம்மை பலப்படுத்துவார். ஏழாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாண்டு நம்மை பலப்படுத்துவார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். தாவீது தேவனுடைய அருளை பெற்றவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய வல்லமை பெற்றவன். ஆகவே அவனுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்தார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அரசாளுகிறவர், அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை புறப்பட பண்ணுகிறவர், தெரிந்து கொள்ளுகிறவர். இதெல்லாம் கேட்கும் போது மகிழ்ச்சி. யாருக்குன்னு சொன்னா, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை பெற்றுக் கொண்டவர்கள். பாருங்கள், எல்லா சந்தர்ப்பத்திலையும் தாவீது பலப்படுத்தப்பட்டான். கர்த்தருடைய புயம் அவனுக்கு உதவிகரமாயிருந்தது. கர்த்தருடைய புயம் அவனை பலப்படுத்தி கொண்டே வந்தது. காரணம், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிம்சோன் அப்படித்தான், கர்த்தருடைய ஆவியினால் அவன் பலப்படுத்தப்பட்டான். ஆனா கர்த்தருடைய ஆவி அவன் விட்டு போன உடனே அவனுக்கு இப்பொழுது ஒரு ஜெயம் தேவை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். நியாயாதிபதிகள் புத்தகம் 16:28 இந்த ஒரு விசை எனக்கு உதவி வேணும்பா. கர்த்தருடைய புயம் அங்கே வந்தது. அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை, அந்த பலனை அவனுக்கு கொடுத்தது கர்த்தருடைய வல்லமை. அவ்வளவுதான், விண்ணகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்தது. அவன் அன்று மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை விளைவித்து விட்டு தான் மாறித்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், அதுக்கு தேவை தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. அப்படி அவருடைய வல்லமையினால நிரப்பப்படுகிற போது தேவனுடைய புயம் உங்களை பலப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியானுடைய அருளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எப்போதுமே அவருடைய புயம் பலனை, வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயித்துக் கொண்டே வருவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆவியானவர் வருகிற போது கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஜபம் செய்வோம். நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான தருணத்திற்காக நன்றி. உடைய தெய்வீக பரிசுத்த பிரசனம் உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கின்றோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ, கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு மக்கள் உமது திருநாமத்தில் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்களாக. ஆம், உம்முடைய புயம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் அப்பா. தேவனே, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெறட்டும். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் புறப்பட்டு வெளியே வந்தவர்கள், உம்முடைய புயத்தினால் நடத்தப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் உம்மால் அரசாளப்படுகிறவர்கள். ஆண்டவரே, அந்த புயத்தினால் நீர்முத பிள்ளைகளை பலப்படுத்தி வெற்றி பெற வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமீன். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டவருடைய விசுவாச வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள், எங்களோடு இணைந்திருங்கள்.

0: அளி வல்லமே அலைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கிரேத்திலே 10:57, 11 மணிக்கு வருகிறது. அருமையான பாஸ்டர் நோர்வேலிருந்து பென்ஹர் விக்டர் அவர்கள் சிந்தனை துளிகளை வழங்க இருக்கின்றார்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறது. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார். வாக்கு

0: இப்பொழுது சிந்தனை துளிகளை கேட்கலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்கர் அவர்கள் வழங்குகின்றார்கள்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாக கர்த்தரை கூடாவடி ஸ்தோத்திரம். கர்த்தங்களை வாசித்திப்பாராக. மறுபடியும் உங்களை சிந்தனைக்கு சிறுதுளி கூடாக சந்திப்பதில் நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு உண்டாதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் சொல்லப்படுகிறது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தரை இயேசு கிறிஸ்து சொல்லுவது மத்தேயு 22:16-21 எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும். அப்ப ராயனுடையது என்ன, தேவனுடையது என்ன? அப்ப நாம் ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறதை நாங்கள் இந்த வசனங்களில் வாசித்துக் கொள்ளலாம். அவர்கள் கேட்கிறார்கள், ராஜனுக்கு வரி செலுத்த வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த ராஜனுடைய பணத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் கேட்கிறார், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பாருங்க, அந்த பணத்தில் ராஜனுடைய சுரூபம் அவருடைய எழுத்தும் இருக்கிறது. ஆவேதம் அவர் கேட்கிறது யாருடையதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இது ராஜனுடையதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுகிறார், இதை ராஜினி கொடுங்கள். அவன் சுரூபம் அந்த பணத்தில் இருக்கிறது, அவனுடைய எழுத்தும் இருக்கிறது, அது அவனுக்குரியது. ஆவேதம் அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. அப்ப நாங்கள் பார்த்துக்கொள்ளும் தேவனுடையது என்ன. ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பாருங்க, முக்கியமாக கவனிக்க வேண்டும், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். மேலே கேட்கிறார், இந்த சுருவமும் எழுத்தும் யாருடையது என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இங்கு சொல்கிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். அவர் நம்மை கர்த்தர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்கிறார், தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கள். அவர் நாம் நம்மை முழுமையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும். பணத்தை அல்ல. பண ஆசை உள்ளவர்கள் இதை தங்களுக்கு ஏற்ற விதமாக புரட்டி சொல்லுவார்கள், பணம் 10 1/10 தேவனுக்குரியது, அவை பணத்தை கொடுத்து கொடுங்கள் என்று சொல்லி. இங்கு அதை குறித்து பேசவில்லை. இங்கு பேசுவது நம்மை தேவனுக்கு முழுமையாக கொடுப்பது. நாம் தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மை முழுமையாக கொடுக்க வேண்டும். அறகுறையா அல்ல, அறகுறையா அல்ல. வெளிப்படுத்தல் 3:15-16 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமன்றி அனலுமன்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார். அவர் நம்மை தேவன் வாந்தி எடுத்து போடுவார். நமக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் முடிவு எடுக்க வேண்டும், நான் யாருடையவனாய் காணப்பட வேண்டும், தேவனுடையவனாய் காணப்பட வேண்டுமா அல்லது உலகத்தில் உள்ளவனுடைய எனக்கு காணப்பட வேண்டுமா. எனக்கு அன்பான சோசோலே, 1 யோவான் 2:15-16 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கு கர்த்தர் இயேசுக்கு சொல்கிறார், இந்த பணம் இந்த ராயனுடையது, அவனால் உருவாக்கப்பட்டது, அவை அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலாம் அவருடைய ரூபமாய் படைக்கப்பட்டவர்கள். உங்களை அவருக்கு கொடுங்கள், முழுமையாக கொடுங்கள், அறகுறைய அல்ல. 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எனக்கு பிரியமான சௌர சொல்லி பாருங்க, அவருக்கு செவி கொடுத்தல் தான் அவருக்கு முக்கியமானது. எங்களுடைய பணம் அல்ல, அவருங்கிறது பணத்தை எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுதல், பரிசுத்தமாய் வாழுதல், அது அவருக்கு முக்கியமானது. அவனை பரிசுத்தமானவர்களாய் வாழ வேண்டும். பாருங்க, ஓசியா 6:6 சொல்லப்படுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் அவர் அறிய வேண்டும். அவர் அறிவதும், அவர் அறிந்து அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழுவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எங்களிடத்தில் பணத்தை அல்ல, பணத்தை அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென், அல்லேலூயா. அவை நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்கள், ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, அப்படி இருக்க சகோதர, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுலடியார். எனக்கு பிரியமானவர்களே, எங்களை நாம் எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இதைத்தான் சொல்கிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அவர் நாம் தேவனுடையவர்கள், நம்மை பரிசுத்தமானவர்களாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக, தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, அவருக்கு செவி கொடுத்து, நாம் என்ன செய்வோம்? நம்மை தகுதி உள்ள பாத்திரங்களாக தேவனுடையவர்களாய் மாற்றி நம்மை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகவே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய சரத்தை அடிக்க நொறுக்க கொடுத்து சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நமக்கு பரிசுத்தத்தை தருவதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக. ஆகவே நாங்கள் அவருடையவர்களாய் வாழுவோம், எங்களை மாற்றிக்கொள்வோம். நாங்கள் தேவனுடையவர்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும். ஆகவே தேவனுடையதை தேவனுக்கு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசுவதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
0: ஆமேன். நன்றி பாஸ்டர் பென்கர் விக்டர். நோர்வேலிருந்து அருமையான ஒரு சிந்தனை துளிகளை இன்றைய நாள் ஆண்டவருக்கு மகிமையாக எடுத்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா.

0: நேரம் கலையத்திலே 11:28, 11:30 ஆரம்பமாக இருக்கிறது உங்களுக்கான நேரம். அதுக்கு முன்பதாக நீதிமொழிகளை இப்பொழுது அருமையான சௌரி மெரினா அவர்கள் வாசிக்க கேட்கலாம்.
1: நீதிமொழிகள் 18 அதிகாரம். பிரிந்து போகிறவன் தனிச்செயின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வரும் அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கும் உதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணீர். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தீனமும் வெட்கவுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். திட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவதை அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போலிருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் திணைப்பவனும் உண்டு. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.

0: உங்களுக்கான நேரத்திலே பாடுகின்ற நேரத்திலே இணைந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களோடு அருமையான ஊழியர் ரமேஷ் கவிதா அவர்கள், இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் மாவட்டம் பரந்தன்லிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கான்.
0: நலமா இருக்கிறீங்களா? ஓகே. நேற்று குறிப்பிட்ட மாதிரி இன்றைய நாளிலும் நேரத்துக்கு நீங்க பாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆண்டோட நாமத்தை உயர்த்தி பாடுங்க.
1: சபையில ஒரு தங்கச்சி தான் பாடுறா, நான் கொடுக்குறேன்.
0: ஆ சரி, கொடுங்க அவங்கள்ட்ட. பிரைஸ் லார்ட். யார் பேசுறீங்க? உங்களோட பேர் என்னம்மா?
1: செலோமி.
0: செலோமி, ஓகே. சரி, இது பாடுற நேரம் வானொலியில முடிஞ்சா திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா? இன்றைய நாளும் என்ன பாட்டு பாட போறீங்க?
1: காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது.
0: ஓகே, பாடுங்கோ.

0: மிக சிறப்பாக பாடினீர்கள் சிலோமி, வாழ்த்துக்களமா. அடுத்த முறை பாடும்போது செல்போனை கிட்ட வாய் கிட்ட வச்சு சத்தமா பாடணுமா. அழகா பாடியிருக்கிற வாழ்த்துக்கள் கொடுங்க கவிதா ரமேஷ் அவர்களிடம். ஓகேம்மா, மிக சிறப்பாக இப்படி பாடினால் அவனுடைய நாமம் ஒன்றை மயமப்பட்டது. நீங்கள் போயிட்டு வந்து பிரேயரை முடிச்சுட்டு வந்து பாடுங்கப்ப.
1: இன்னொரு தங்கச்சி பாடுறாப்ப.
0: இன்னொரு தங்கச்சி பாடுறாவா? கொடுங்க. பிரைஸ்ல ஓடம்மா, யார் பேசுறீங்க? உங்களோட பேரை சொல்லுங்க. சத்தமா பேசணும், கேளு.
2: ஜெயந்தினி.
0: ஜெயந்தினியா?
2: தயந்தினி.
0: ஓகே ஓகே ஓகே, சரி. என்ன பாட்டு பாட போறீங்க தயந்தினி?
2: சத்தியத்தில் வழிநடத்த கிருபை தாங்கப்பா.
0: ஆமீன். பாடுங்கம்மா.

கிருபை தாங்கப்பா, உன் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா, சொல்லி தாங்கப்பா. மங்கி மங்கி எழுந்த போது மணிக்கவில்லை, எழுந்து போன நான் வாழ்வை முறிக்கவில்லை. மங்கி மங்கி எரிந்த போது மணிக்கவில்லை, தெரிந்து போன நான் வாழ்வை முறிக்கவில்லை.

சத்தியத்தில் நடத்த கிருபை தாங்கப்பா, உன் சத்தம் கேட்டு தாங்கப்பா, பாதம் அமர வேண்டுமே.

0: நன்றி.
1: ஆமீன். சிறப்பான பாடல் தயந்தினி, நன்றா இருந்தது. வித்தியாசமான பாடல்களை இருவரும் பாடியிருக்கிறீர்கள். வேறு யாரும் பாட இருக்கிறாங்களா? கவிதா, சிஸ்டர் கவிதா, நல்லா பாடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான பாடலாக இருக்கிறது. நல்ல கருத்து நிறைந்த பாடல்கள். நீங்களும் ஒரு ஊழியராக உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களமா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த சபையை இன்னுமா கட்டி எழுப்பார். உங்களோட சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய நாளிலும் வந்து பாடலை கொண்டு வரணும். அது மாத்திரமில்ல, வேறொரு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நீங்கள் இந்த வானொலியோடு இணைந்து செயல்படலாமா? கர்த்தருடைய நாம ஒன்றே மயப்பட்டும் அவரை உயர்த்துறதுக்கு நீங்கள் உமது தாயத்திலேருந்து, அதாவது கிளிநொச்சி மாவட்டம் நினைக்கிறேன், பரந்தன்லேருந்து இணைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களோட சபை மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:43. இன்றைய நாள் உங்களுக்கான நேரத்திலே பாடலை இரு சிறுமிகள் பாடினார்கள். அவர்கள் எமது இலங்கை தேசம் கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன்லேருந்து இந்த பாடல்களை ஆண்டவருக்கு மகிமையாக வழங்கினார்கள். பாருங்கள், அடுத்ததாக சௌரி மேரியை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சௌரி.
2: வணக்கம். வணக்கம். நான் மேரி.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: ஆண்டவருடைய இரக்கத்தால் நல்லா சுகமாயிருக்கிறேன். நீங்களும் சௌரியம் சுகமாயிருங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம்.
1: ஆமென். எப்படி இருந்தது? சிறு ரெண்டு சிறுமிகள் பாடினார்கள் பரந்தன்ல இருந்து.
2: நல்ல அந்த சிறுமிகளா பாடினவே. நான் அந்த நான் நினைக்கிற முந்தி பாடின பிள்ளையோட
1: இல்ல இல்ல புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க.
2: நல்லா. ஆனா அந்த பிள்ளைய காணையில கொஞ்ச நாளா.
1: அது செமினா. அவருக்கு அவங்களோட இடத்துல கரண்ட் இல்லையாமன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கரண்ட் இல்லாதால செல்போன் சார்ஜ் பண்ணலாம இருக்கு. வருவாங்க. அவரும் சிறுமிதான். லவ்சாமா ஒவ்வொரு நாளும் வந்து பாடுவார்கள். பாருங்களும் சாயத்திலேருந்து இப்படி கத்திரி கண்டு எழுப்பி பிரகாசிக்கிற குழந்தைகளை பார்த்து உண்மையிலே மன மகிழ்ச்சி தான்.
2: ஆமேன். ஆமேன். சிறுவர்கள் இனி எழும்பி அவர்கள்லாம் இந்த ஒளியத்தை கொண்டு போறதும் நாட்டை சீர்படுத்த போறதும் அவையில்
1: தானே.
2: வித்து வளரணும்.
1: ஆமா. வெளிநாடுகள்ல அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் மிக குறைவன்னு நினைக்கிறேன். அந்த குறைவெல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஜெபிப்போம். கத்தர் பெரியார்களும் சேவகர் பிள்ளைகளை குழந்தைகளை கத்தர்களை வளர்க்குறதும் அதனத்தில் அவர்கள் மூலமாக ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துறதும் ஒரு பெரும் பாக்கியம் அவர்களுக்கு. அதில் அநேகர் தவறி விடுகிறார்கள். பரவாயில்ல, ஆண்டோர் ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வார். நீங்கள் பாடுங்களம்மா.
2: ஆமேன். கத்தாவே உமா நாமம் அமைப்படுவதாக.
3: எனக்காகவே யாவையும் செய்து முடித்தேர் நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஏவை கொடுக்கிறேன். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஏவை கொடுக்கிறேன். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். நிலைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நிலைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே.
1: நன்றி சௌரி, வாழ்த்துக்கள் சௌரனுக்கு. நன்றி, மீண்டும் நாளை நாள் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
2: ஆமென். கர்த்தர் உங்களையும் சௌரியையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
1: ஆமென் ஆமென்.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: மகேஷம்மா,
1: நான் நிக்கிறேன், லைன்ல நிக்கிறேன்.
0: இல்ல பாடுங்க.
1: படிக்கவா. சோத்திரம் அப்பா, நந்தி ராஜா, நந்தியோட துதிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, நிரப்பும் அப்பா, நந்தி ராஜா, நந்தி என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், தேகளை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, தேகளை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பிறவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லமையே வாருமே, பலவே நன்னீக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார், தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, இந்த நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் முந்தன் ஆவியார், இன்று நிரப்பும் முந்தன் ஆவியார். ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி அம்மா.
1: ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ.
0: அழையுங்கள். 6437335 59 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கீங்க? மல்லிகா சௌரி,
1: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: வெரி குட்.
1: இப்போ செக்அப் போல் வருஷம் செக்அப் போல் நடந்தாண்டு இருக்குது. அது வருந்தனைக்கும் வந்துட்டால் ஓகே, உச்சாமா தெரியல.
0: சரி
1: ஓகே பிரதர்,
0: பாருங்க.
1: ஓகே பிரதர், நான் பாரு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? குரல் ஒரு நல்லா இருக்கு போல தெரியும்.
0: ஆமா, நேத்தியை விட இன்றைக்கு நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு. ஆமேன் ஆமேன். சகோதரியும்
0: வந்துருவா,
1: நான் பாடுறேன் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன்.

உம்மை மறுதளித்தேன் பின் வாங்கி போனேன், உம்மை மறுதளித்தேன் பின் வாங்கி போனேன் உன்

0: இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். ஆமென். நன்றி பிரதர், நன்றி சகோதரி.
1: நன்றி.
0: கொஞ்சம் கிரால் குதுக்குது.
1: நன்றி. நன்றி அம்மா. நன்றி
0: நன்றி. ஓகே ஓகே.

0: இதயம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. ரீட்டம்மா.
1: ரீட்டம்மா சொல்லுங்க.
2: அப்படி இருக்கிறீங்க,
1: நல்லா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு உன்னத தேவனே என் ஜேசுராஜனே.
1: உன்னத தேவனே.
2: இவத்தோட்டம் ஜசிந்தா அப்படி இருக்கிறா?
1: கொஞ்சம் பரவாயில்லையம்மா, இன்னும் சரியான முறையில் இல்லை, பார்ப்போம். கத்தர் செய்வார். இவ்வளோ பேர் ஜபிச்சிருக்கிறோம்.
2: அதான் இவ எல்லாத்தையும் ஜபத்தையும் கத்தர் கேட்காமல் இருக்க போறியதா? கேதியா வருவா?
1: ஆமே.
2: என்ன தனியாக கஷ்டப்படுகிறது?
1: ஆமாம்.
2: பிள்ளைகள் இருந்தா ஒரு இது, இல்லாட்டி கஷ்டம்தான்.
1: கஷ்டம்தான். தூரத்தில் இருக்கிறோம். கிட்ட விடுவதும் இல்லை. நானும் அவன் தான், ஆண்டோரும் கூட இருக்கிறோம்.
2: நன்றி
1: அம்மா, உங்களோட பாட்டு எடுத்து வரணும்.
2: நன்றி.

0: கடவுள் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயோ? அப்படி அல்ல. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் தான் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவர் தன் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டார்.
1: நேரம் கிடையத்திலே 12:03 புதன்கிழமை காண உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறோம், மதிய ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். இது பாடலுக்கான நேரம், பாடுவதற்கான நேரம். இது திங்கள்லிருந்து வெள்ளி வரைக்கும் இந்த நேரம் இருக்கிறது என்பதை அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளுமே நான் அதை சொல்லிக்கொண்டும் வருகின்றேன். ஆனாலும் பாடுறதுக்கு மக்கள் அநேகர் முன் வருவதில்லை. உங்களுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளைத்தான் நாங்கள் இந்த பாடல் பாட அழைக்கிறோம். இது ஆண்டுடைய வார்த்தையை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு நேரம், பாடல் வழியாக, இசை மூலமாக. இதன் மூலமாக அநேக கர்த்தரை அறியாத மக்கள் ஆண்டவர் தொடக்கூடும், சந்திக்கக்கூடும். எனவே நீங்கள் தயங்காமல் கர்த்தருக்கு நற்செய்தி அறிவிக்கணும் என்ற ஒரு மன வாஞ்சை விருப்பம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து பாடுங்கள், அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். அது மாத்திரமில்லை, நீங்கள் பாடல் பதிவுகளையும் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதையும் உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றேன்.
0: அப்படியானால் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உன்னோடு ஒட்டியிருக்கும் பாவங்கள் தான். உன் பாவத்தை விட்டுவிடு, அதை விட்டுவிடு, இயேசு உன் வாழ்வை மாற்றிவிடு.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கிடைத்தலே 12:10 புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அநேக மக்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை. கன்னடிய மண்ணிலிருந்து ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவாய் ஆண்டுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய நமது நிகழ்ச்சி கேட்டு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தியானித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகவும் 16:23 பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த வாசனம் எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். மிக இலகுவான ஒரு பாடல் நிகழ்ச்சி. நீங்கள் எந்த விதத்திலுமே இந்த பணமும் கட்ட தேவையில்லை. நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் அதிலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அத்தோடு அந்த இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஒரு கிட்டத்தட்ட 1:30 நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி மதிய நேரத்திலே கனடிய நேரம் 12:30 ஆரம்பமாகிறது. 1 வரைக்கும் அந்த பாடல் நிகழ்ச்சி இருக்கிறது. அதிலே கலந்து சிறப்பித்து கர்த்தரை உயர்த்துங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பக்கமாக எப்பொழுதுமே சாய்ந்திருப்பார். அவர் சொன்னதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்க வேணும். தொடர்ந்து நாங்கள் இனிமையான பாடலோடு இணைந்திருக்கலாம். அலையுங்கள் 6433385596.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில், 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதா? வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: நேரம் கரையத்திலே 12:22, புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு சில விருப்ப பாடல்களை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு பிடித்தமான பாடலை சர்வீஸ் செய்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு அன்பு உறவுகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே முதலாவதாக சோதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ சோதரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: அருமையான பாடலை விருப்ப பாடலாக இருந்தார்கள் லண்டன்லேருந்து சகோதரி கொன்சி அவர்கள். அடுத்த நேர் விருப்ப பாடலில் கேட்க இருப்பது இன்னும் ஒரு பாடல். அதுக்கு முன்பதாக ஒரு அழைப்பை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் பவளமம்மா. இப்பதான் நான் வந்து சென்று போட்டு குளிச்சேன்.
0: சரி, பாட போறீங்களா? வணக்கம் அம்மா. உங்களோட போன் சரியா கேட்க இல்லையம்மா, தெளிவா வாங்கி கிட்ட வச்சு பேசுங்க. ஓ, பாடுங்கம்மா. பாடுங்கோ.
1: நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்குண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நீ சரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இம்மட்டும் உதவின எதினேசரே இனியம் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எதினேசரே இனியம் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என்றவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என்றவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நேரம் கலையத்திலே 12:29 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து விருப்ப பாடல்கள் வரிசையிலே இன்னும் ஒரு இனிமையான பாடலை கேட்டுக்கிறார்கள். என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலே தனக்கு மிக பிடித்தமான பாடல். இந்த பாடலை ஒலிபரப்புமாறு ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக அந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக தெரிவு செய்து வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்திருந்தார்கள். அருமையான சகோதரி ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சகோதரி. தொடர்ந்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கோம். இந்த பாடலை எங்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள் இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதுவோ பாஸ்டர் பென்ஹர் விக்டருக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்த விருப்ப பாடலை டொரண்டோவிலிருந்து அருமையான சௌரி மேரி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த பாடலை ஆராதனை நாயகன் நீரே என்ற பாடலை ஒலிபரப்புமாறு தனக்காக என்று கேட்டிருக்கிறார். இதோ சௌரி மேரிக்காக இந்த பாடல் வருகிறது.

ஆண்டவரே, சுறுப்பாய முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களில சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி

இந்த பாடலே தனது விருப்ப பாடலாக தெரிவு செய்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் சௌரி மேரி அவர்கள் டொரண்டோவிலிருந்து. அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்த விருப்ப பாடலாக வருவது தாயார் ரீட் அம்மா அவர்களுடைய விருப்ப பாடல் உன்னத தேவனே என்ற இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள் தாயார் ரீட் அம்மா. இதோ அவர்களுக்கான இந்த பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். தாயார் ரீட்டம்மா அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து இறுதியாக இன்றைய விருப்ப பாடல் வரிசையிலே இடம்பெறுவது சௌரி மெரினா டொரண்டோவிலிருந்து இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அந்த சௌரிக்காக மெரினாவுக்காக இந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது.

அவர்கள் அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இன்றைய நாளும் பாடல் விரும்பி கேட்ட அன்பு உறவுகள் மற்றும் பாடினவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. தொடர்ந்து நாங்கள் ஒரு மணிக்கு வருகிறது தேவ செய்தியே. அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வர இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் கலையத்திலே 12:58.

0: நேரம் கலையத்திலே ஒரு மணி, இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: எப்படி இருக்கீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால சுகமாக இருக்கிறோம். உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தினாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
0: எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன். அம்மா இன்னும் ரீகவர் ஆகல. கூடிய விரைவில் வருவாங்க வானொலிக்கு என்று நான் நம்புறேன். உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி பாஸ்டர். தொடர்ந்து ஜெபியுங்க.
1: இந்த தொண்டை இப்ப சரியா எப்படி இருக்குதுங்க ஐயா?
0: இருமல் இருக்குது, நிக்கல.
1: எனக்கும் அது மாதிரிதான் இருக்குது, இருமல்.
0: ஆமா, எல்லோரிடம் இந்த இப்படிப்பட்ட சீசன்ல இருக்குதான்னு கேள்விப்பட்டேன்.
1: ஆமா,
0: அதனால அவங்களுக்கு தொடர்ந்து பேச முடியாதானே வானொலியில. அதோட பிளையினமா இருக்கிறார்கள், உடம்பெல்லாம் வருத்தம் இருமி.
1: ஐயோ சப்பா,
0: சாப்பிடுறாங்க இல்ல? ஒரு நாளும் ஒரு கடையில ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது.
1: ஓ
0: பாப்பம், கர்த்தர் நல்லவர்.
1: ஓகே, நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் நல்லவர்.
0: ஆமீன், ஆமீன்.
1: ஸ்தோத்திரம்.
0: ஆண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையிலே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வல்லமை நிலைகள் வானொலிக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த வானொலி ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த வானொலியுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். விசேஷமாக எங்கள் சகோதரி ஜெசிந்தா அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும், நீடித்த ஆயுளை கொடும். எல்லா பலவீனங்களையும் சுகவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். தெய்வீக சுகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையுள்ள கரம், நம்முடைய பாதுகாக்கிற கரம், நம்முடைய சுகமளிக்கிற கரம் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இன்சென்ட் ஐயாவை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.

0: கர்த்தாவே, நீர் அவர் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளை சந்தியும், அவருடைய நன்மைகளால் அவர்களை திருப்தி ஆக்கும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அற்புத அடையாளங்களை செய்திடலும். உம்மாலே கூட ஒன்றுமில்லை. தேவ கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல் தொடர்ந்து கூட இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாமே, இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடு. அதே போல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜப வீராங்கனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல அருமையான ஜபத்தை ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒரு நாளும் உதாரத்தமாய் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தரலும், பாதுகாத்து கொள்ளும், பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர்.
0: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியாது. திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம், இதில் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நீதியை குறித்ததான சில வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே நம்ம அந்த வாசிக்கிற பொழுது அங்கே நீதி என்றதான ஒரு காரியத்தை குறித்து நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். அது 4வது வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று சொல்லி. அதாவது அதற்கு மேலே உள்ள வசனத்தை வாசித்தால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்கள் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல தேவ நீதி, சுய நீதி, மட்டுமல்ல விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, அப்புறம் நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, இப்படி 4 விதமான நீதிகளை குறித்து இந்த அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. அதுல இந்த நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, அடுத்தது எனது சுய நீதி, அப்புறம் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ இந்த 4வது வசனத்தின்படி வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவனால், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும். அப்போ அந்த நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவ நீதி, அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற நீதி. அதுதான் நம்முடைய விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கீழே வாசித்தா, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று 10வது வசனம் சொல்கிறது. 10வது அதிகாரம் 10வது வசனம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நீதி உண்டாக வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். காரணம், அவர்தான் இந்த நியாய பிரமாணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதாக 4வது வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அப்போ அதுவரைக்கும் நமது செய்கைகளினாலும் கிரியைகளினாலும் நாம் நீதிமான்களாக்கப்படலாம் என்றதான ஒரு தவறான அபிப்பிராயம் நம்மிடத்துல இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றதான ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ இதுவரைக்கும் நம்முடைய கிரியைகளை, நம்ம செய்த கிரியைகளை நம்ம மறுபடியும் சரிப்படுத்த முடியாது. ஒரு மனிதனை அடித்து விட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அடித்தது அடித்தது தான், நான் திரும்ப அவன் என்னை அடித்ததுனால என்னுடைய நான் அடித்தது அது என்ன சரி செய்யப்படும் என்று சொல்லப்படுமா? இல்லை. ஒரு தவறு செய்து விட்டால் தவறு தவறு தான். ஆனால் எப்பொழுது இயேசு எனக்காக அந்த தவறை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு அந்த தவறு சரி செய்யப்படுகிறது. அந்த தவறுக்குரியதான தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான நீதி. அப்போ நான் செய்த தப்பில்லை, உனக்காக நான் அதற்குரியதான பிராயசித்தம் செலுத்தி விட்டேன், தண்டனையை ஏற்றுக்கொண்டேன்.